நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 ஸ்ராவண மாதம் 13

நாள் 2026 ஆகஸ்ட் திங்கள் 4 இன்று செவ்வாய்க்கிழமை. மத்திய அலை 1211 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5:49.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 5:52 45 நொடி. நாளொரு குரல். அழுக்காராமை என்ற அதிகாரத்தின் 161 குரல் இன்றைய குரலாக வருகிறது. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. இதன் பொருள், ஒருவன் தன் நெஞ்சத்தில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை தனக்குரிய ஒழுக்க நெறியாக கொண்டு போற்ற வேண்டும். இதைத்தான் திருவள்ளுவர் ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு என்கிறார். நாளொரு குரல் கேட்போம், அதன்படி நடப்போம்.

முதலில் நமது முதன்மை அலைவரிசையில் காலை 6:10 நித்தானம் நல்லவே கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள் படைப்பு. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி நிகழ்ச்சி சென்னேஞ்சல். 6:10 தெய்வீக ராகம். சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். தென்னை நார்கழிவுகளை கொண்டு மக்கு உரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாக்கும் பணியாளர்கள் நண்டுகள்.

தொடர்ச்சி வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமையில் வசந்த வாசல். இளம் தம்பதியருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்து புதுச்சேரி கோரிமேடு அன்னை தெரேசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சித்ரா அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறைத்தா செந்தில்குமார் அவர்கள். கலை 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் வகைகள் குறித்து விளக்கமளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை. ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீணை இசை இடம்பெறும். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விற்கும். 11:02 நேயர் நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. தலைப்பு தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியவை. நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் விழுக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள 1008 ஸ்ரீ ஆதிநாதர் ஜினாலயம் குறித்த சித்திரத்தின் முதல் பகுதி. எழுத்தாக்கம் விழுக்கம் எஸ் சுகந்தி அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறைத்தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை டிவி சுந்தரவள்ளி அவர்கள் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரத்தில் சட்டம் அறிவோம். கல்லூரி மாணவர்களுக்கான சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 என்றும் இணைவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எம் எஸ் ஷீலா அவர்களின் பாட்டு இடம்பெறும். மாலை 4 மணிக்கு அழகு நிலா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை கே வி மகாதேவன், இயக்கம் எஸ் ராகவன். மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது பாட்டு என தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். மாலை 5 மணிக்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பதார நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு திரைசி, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சிகள். இரவு 7:00 முதல் 7:15 வரையில் திரைசி. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. இரவு 8:00 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரையிசை. இரவு 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லியஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. இரவு 10 மணிக்கு குசுமன் இன் பார்லிமெண்ட் டெல்லியஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளாகவும் நிறைவு பெறும். இதனை காலை 6 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை, 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவையாவும் நமது முதன்மை அலைவரிசையில் இன்று. இனி 102.8 FM ரெயின்போ புதுவையில் காலை 7:30 வணக்க மக்களே. காலை 8:02 முதல் 8:15 வரையிலும், பின்னர் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் அஜய் ஸ்ரீனிவாசன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 இணைய வழி நேர்வேற்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹை ஸ்நேகிதியே சட்டம் அறிவோம்.
கல்லூரி மாணவர்களுக்கான சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து விளக்கமளிக்கிறார்.

புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள், உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனையடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லி அஞ்சல். அதனையடுத்து என்னைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்தும் அஞ்சலாகும்.

0: கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
1: நம் எல்லோருக்கும் பல அடையாளங்கள் இருக்கின்றன. இயற்பெயர்தான் பிரதான அடையாளம் என்றாலும் நம்முடைய தோற்றமும் செயல்பாடுகளும் நடத்தையும் பண்பும் ஆற்றும் பணியும் காட்டும் வித்தைகளும் நம்மை வெவ்வேறு விதமாக மக்களிடம் அடையாளப்படுத்துகின்றன. அல்லது அவற்றின் வழி மற்றவர்கள் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். பெற்றோரிட்ட பெயர்களை ஏதேனும் காரணம் பற்றி பின்னாளில் மாற்றிக்கொள்வோர் உண்டு. ஆனாலும் பால்ய பருவத்தில் பள்ளியிலும் அண்டை அயலிலும் நண்பர்கள் குழாத்திலும் நமக்கு அவர்கள் வைத்த பட்டப்பெயர் மாறாமல் நிலைத்துவிடும். ஆண்டுகள் பல ஆனாலும் வாழ்க்கையில் பல உயர்நிலைகளுக்கு சென்றுவிட்டாலும் நம்மை பற்றிய சிறுவயது நிகழ்வுகளை நினைவுகூரும் எவரும் அந்த காலத்தில் நமக்கு வழங்கிய பட்டப்பெயரை சொல்ல மறப்பதில்லை. ஒரே பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்துவிட்டால் போதும், ஒருவரை மற்றவரிலிருந்து வேறுபடுத்தி காட்ட பட்டப்பெயரை முன்னொட்டாக்கி விடுவோம். அப்படி மொட்டை குமார் என்று ஒருவருக்கு அடையாளம் வந்துவிட்டது என்றால், வேண்டுதலுக்காக முடியிறக்கி அப்போதைக்கு மொட்டையாக இருந்தவர் முடி வளர்ந்து எத்தனை எத்தனை நவபாணிகளில் சிகை அலங்காரங்களை செய்து காட்டினாலும் மொட்டைக்குமார் மொட்டைக்குமார்தான் எல்லா காலத்திலும். மனிதர்கள் அடைகின்ற உயர்வினாலும் ஆற்றும் அரும் செயல்களாலும் அவர்களை தனித்து காட்ட சிறப்பான அடைமொழியை சேர்த்து அவர்களை குறிப்பிடுகிறோம். பண்டை தமிழ் இலக்கியச் செழுமைகளை நயமுடன் தமது நாவன்மையால் நவீன்றவர் நாவலர் ஒருவர். அந்நாளில் நாவலர் எனில் அது யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர் ஒருவரையே குறித்தது. பல்கலைக்கழக படிப்பு மிக அரிதாக இருந்த அந்த காலத்தில் எம்எல் பட்டம் பெற்ற தமிழர் ஒருவர் இருந்தார். அது சட்டவியலில் முதுநிலை பட்டம். அந்த காலத்தில் அப்போது அவர்களுடைய இனத்தில் முதல் முறையாக அந்த பட்டத்தை பெற்றவர் அவர் என்பதாலேயே அவரை எம்எல் பிள்ளை என்று அழைத்தனர். கா சுப்பிரமணிய பிள்ளை என்ற காசு பிள்ளைதான் அத்தகு பெருமையை பெற்றிருந்தவர். பல்கலைக்கழகம் சென்று பார்புகழும் பட்டம் பெற்றாலும் அவருடைய சாதி அடையாளம் அப்போது மாறியிருக்கவில்லை. அந்த நாளில் அது வழக்கம்தான் என்றாலும் இந்நாள்களிலும் விடாமல் தொடர்கிறது அந்த பழக்கம். சிற்றூர் பேரூர் என்ற வேறுபாடுகளின்றி பரம்பரையாய் தொடரும் சாதி அடையாளம் ஒருவருக்கு பெருமை தருவதில்லை. சாதி எனில் அது இரண்டே, இட்டார் பெரியோர் இழாதார் இழிகுலத்தோர் என்றார் ஔவை பெருமாட்டி. முழு பெயரை சொல்லி பெரியோரை சுட்டுவது மரியாதை குறைவாகிவிடலாம் என்ற எண்ணத்தில்தான் பெயரின் முன்னெழுத்துக்களை மட்டும் சொல்லி அடையாளப்படுத்தும் வழக்கம் வந்திருக்க வேண்டும். திரு வி க மூவ போன்ற சுருக்கப் பெயர்களில் சாதி அடையாளம் இருந்ததில்லை. இடைக்கிழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் என்ற சங்ககால புலவர் தம் வறுமையைப் போக்க ஓய்மா நாட்டு நல்லியக்கோடன் என்னும் அரசனை பாடி பரிசில் பெற்று வருகிறார். தான் பெற்ற பெருவளம் போல் பெறாதவர்களுக்கும் அம்மன்னன் வீற்றிருக்கும் வழிகூறி ஆற்றுப்படுத்துகிறார். சிறுபானாற்றுப்படை என்னும் அந்த நெடும்பாட்டில் பெயருக்கு பொருத்தமாய் நல்லியல்புகள் மிக்கிருந்த நல்லியக்கோடனை அடையாளம் சொல்லும்போது இவ்வாறு சொல்கிறார் புலவர். செய்நன்றி அறிதலும் சிற்றினம் இன்மையும் இன்முகம் உடைமையும் இனிய நாதலும் தெரிந்து விளங்கு சிறப்பின் அறிந்தோர் ஏத்த அஞ்சினருக்கு அளித்தலும் வெஞ்சினம் இன்மையும் ஆண் அணிபுகுதலும் அழிவடை தாங்கலும் வாழ்மீ கூற்றத்து வயவர் ஏத்த கருதியது முடித்தலும் காமுறப்படுதலும் ஒருவழிப்படாமையும் ஓடியது உணர்தலும் அரியேர் உண்கண் அறிவையர் ஏத்த அறிவு மடம் படுதலும் அறிவு நன்கு உடைமையும் வரிசை அறிதலும் வரையாது கொடுத்தலும் பரிசில் வாழ்க்கை பரிசிலர் ஏத்த பல்மீன் நடுவன் பால்மதிபோல் இன்னகை ஆயமுடு இருந்தோன். செய் நன்றி மறவாதவன் சிற்றினம் சேராதவன் எப்போதும் முகமலர்ச்சியோடு இருப்பவன் இனிய மொழி பேசுபவன் கொல்லும் கோபம் கொள்ளாதவன் அறிவும் ஒழுக்கமும் உடைய மக்கள் கூட்டம் உடையவன் பரிசிலர் தகுதி அறிந்து பரிசு தருபவன் விண்மீன் கூட்டத்தின் நடுவே திகழும் ஒளிநிலா போல விளங்குபவன் என்று நல்லியக்கோடனை அடையாளம் காட்டுகிறார் இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார். சரி, இப்போது நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். மற்றவர்கள் நம்மை எப்படி அடையாளப்படுத்தி சொல்ல வேண்டும்? நமது நல்ல இயல்புகளை நற்செயல்களை கூறி அடையாளப்படுத்தப்படுவது எத்தகைய பெருமிதத்தை தரும்? அத்தகைய அடையாளத்தை பெறுவது நம் செய்கையில்தான் இருக்கிறது.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை. இது நேரம்.

6:15:17. தெய்வீக மணம் வீசி காற்றலில் தவழ்ந்து வருகிறது தெய்வீக ராகம். இன்றைய தெய்வீக ராகத்தில் தொடக்கமாக எஸ். ஜானகி பாடியது.

இதுவரை வரம் வேண்டி வலம் வந்தது தெய்வீக ராகம். இனி வருவது சேவை செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் நரசிங்கன்பேட்டை தெய்வாங்கர் கீழ் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதியம்மன் தீமிதி விழாவில் இன்று திரௌபதியம்மன் திருக்கல்யாணம் நடைபெறும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரம் ஜெயபுரம் திருக்கோவில் கொண்டு அருள்பாலிக்கும் அருள்மிகு அன்னை ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மனுக்கு ஆடிப்பெருவிழா வசந்த உற்சவத்தில் இன்று காலை அபிஷேக ஆராதனை செய்து பூங்கரக ஊர்வலமும் சாகை கூழ்வார்த்தலும் நடைபெறும். இரவு வான வேடிக்கையுடன் திருவீதியுலா நடைபெறும். புதுவை அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு ஒன்று, புதுவை 22 கிலோவாட் கனுவாப்பேட் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணியிலிருந்து பகல் 3 மணி வரை வி மணவெளியின் ஒரு பகுதி, ஒதியம்பட்டு, கே வி நகரின் ஒரு பகுதி, பாலாஜி நகர், மகாசக்தி நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பினை கேட்டீர்கள். நேர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குனர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி புதுச்சேரி இந்திரா நகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது airpandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்பலாம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம், 11:02 நேர் நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. தாய்ப்பால் கொடுக்கும்பொழுது கவனிக்க வேண்டியவை என்கிற தலைப்பில் நேர்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை இது. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 19 நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35. வருவது உழவர்களுக்கான செய்திகள். இதில் இன்று தென்னை நார் கழிவுகளை கொண்டு மக்கு உரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: பாப்பா கருத்தமுத்து, காலையிலே சொன்ன மாதிரியே கரெக்டாக வந்துட்டேன். ஆமாம், நம்ம வந்து பரங்கிப்பேட்டைக்கு இன்னைக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன், கரெக்டாக வந்துட்டியா?
1: ஆ, வந்துட்டேன் காந்தமுத்த. வேறடா காந்தமுத்த, கிளம்பலாம். மதிய சாப்பாட்டுக்கு புளி சாதம் நல்லா திண்டி உருளைக்கிழங்கு தொட்டுக்க வச்சு எடுத்து வந்துக்கிறேன்ப்பா.
0: ஆ, சரிப்பா, எனக்கு சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டீங்களே.
1: ஆ, ஆமாம் ஆமாம்,
0: சரி சரி, கிளம்பலாம்ப்பா. நம்ம பரங்கிப்பேட்டையில் இந்த கடல் வாழ் உயிரியல் உயராய்வு மையம் இருக்குது.
1: ஆமாம்,
0: அங்கே ஒரு மியூசியம் கூட இருக்குதுப்பா. கடல் வாழ் உயிரினங்களுடைய அந்த மீன்கள்லாம் இருக்குல்ல, அதனுடைய எலும்பு ஓடு, அதை பதப்படுத்துறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே வச்சுருக்காங்கப்பா. நாம் எல்லாரும் இலவசமாக போய் பார்க்கலாம்.
1: சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற அதிகாரி பார்க்கலான்னு சொன்னேன்.
0: ஆமாப்பா ஆமாப்பா, அதுக்காக தான். சரி சரி, வாப்பா காரில் உட்காருப்பா.
1: சரி, வண்டி நீ ஓட்டுறியா இல்லை நான் ஓட்டுமா?
0: எப்பா போகும்போது நான் ஓட்டிட்டு வரேன்ப்பா, வரும்போது தான் நான் எப்போ தூங்கிடுவேன், நீ தானே ஓட்டு
1: வருவேன்.
0: சரி சரி, வண்டியை ஸ்டார்ட் பண்ணட்டுமா?
1: ஸ்டார்ட் பண்ணு.
0: ஆ சரிப்பா சரிப்பா.

0: கதை முத்த, காரு நல்லா வேகமா தான்ப்பா ஓட்டுற நீ. இருந்தாலும் வேகத்தை குறைச்சா நல்லதுப்பா.
1: கத்தமுத்த, ஒரு வழியா கடலூர் தாண்டுறோம்.
0: ஆமா,
1: அங்க பாருப்பா, ரைட் ஹேண்ட் சைடு இந்த கயிறு தயாரிக்கிற தொழிற்சாலை இருக்கு பாரு.
0: ஆமா
1: ஆமாப்பா, ரோட்டு ஓரத்துல அந்த தென்னார் கழிவுலாம் கொட்டி வச்சிருக்காங்க பாருப்பா.
0: ஆமா கத்தமுத்த, இதெல்லாம் ரோட்டு ஓரமா கொட்டி வச்சிருக்காங்க, சுற்றுச்சூழலுக்கு கேடு இல்லையா?
1: ஆமாப்பா, பெரும்பாலும் இந்த தென்னங்கயிற்று தொழிற்சாலைலாம் இருக்குல்ல, அந்த தொழிற்கூடங்களுக்கு அருகில் சாலை ஓரத்தில் இப்படி குவியல் குவியலாக இந்த நார் கழிவுகளை கொட்டி வச்சுறாங்கப்பா. சுற்றுச்சூழல் நீ சொல்கிற மாதிரி ரொம்ப பாதிப்பு தான் அடையுது. இந்த கழிவுகள் எல்லாம் விவசாயத்துக்கு பயன்படுத்தலான்னு ஆராய்ச்சி செஞ்சு தென்னை நார் கழிவுல வந்து மக்கும் உரம் தயாரிக்கிறாங்கப்பா.
0: என்னது, மக்கும் உரம் தயாரிக்கிறாங்களா?
1: ஆமாம்ப்பா, இதெல்லாம் செய்யலாம்ப்பா. இவங்கெல்லாம் செய்யாமல் இருக்காங்க பாரு.
0: கதமுத, அப்படி ஈஸியா சொல்லிடாதுப்பா. இந்த தென்னாறு கழிவெல்லாம் நான் வாங்கிட்டு போய் உரம் தயாரிக்கிறேன்பா, அதுக்கான தொழில்நுட்பங்களை மட்டும் சொல்லு.
1: கருத்தமுத்து, என்ன புல ஆர்வமா இருக்க? தமிழ்நாட்டில் மட்டும் 500,000 டன் நார் கழிவு கிடைக்குதான். இந்த தென்னார் கழிவுல விரைவில் மக்க முடியாத லிக்னின் அப்புறம் செல்லுலோஸ் இது 50% மேலே இருக்குது. அதனால் டக்குன்னு மக்கிடாதுப்பா. மண்ணில் இடும்போது எளிதில் மக்காத குணம் இந்த தென்னனாருக்கு இருக்குது.
0: அப்படியா?
1: ஆமாப்பா, இதில் கரிம தழைச்சத்து விகிதமும் இருக்குது. அப்படியே நம்ம உரமாக பயன்படுத்த முடியாது. இந்த தென்னனார் கழிவை புளுரோட்டஸ் அப்படின்னு ஒரு காளானை கொண்டு மக்க வச்சு அதன் சத்துக்களின் அளவை அதிகரிக்க செய்து சிறந்த இயற்கை உரமாக நாம் பயன்படுத்தலாம்.
0: ஓஹோ,
1: அதுக்கு சில ப்ராசஸ்லாம் இருக்குதுப்பா.
0: என்னதுப்பா?
1: தென்னனார் கழிவுலேருந்து மட்கிற உரம் தயார் செய்ய சரியான இடத்த நம்ம தேர்வு செய்யணும்.
0: கதமுத, இடத்துக்கு என்ன பஞ்சம்? என்கிட்ட இல்லாத தோப்பா இல்லை என்கிட்ட இல்லாத நிலமா?
1: ஆ, சரிப்பா சரிப்பா, ரொம்ப தான் ஆர்வம் காட்டுற. தென்னை மரங்களுக்கு இடையோ அல்லது ஏதேனும் மர நிழலையோ இடத்தை தெரிவு செய்கிறது நல்லதுப்பா. உனக்கு தான் தென்னந்தோப்பே இருக்குது.
0: ஆமாம்,
1: அந்த தோப்புலே தென்னை மரங்களுக்கு இடையில ஒரு இடத்த நீ தேர்வு செஞ்சுக்கலாம்ப்பா.
0: சரி.
1: மரங்களுடைய நிழல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஈரப்பதத்தை மக்குகின்ற இந்த கழிவுகளில் தக்க வைக்க அது உதவும்.
0: ஓஹோ,
1: ரைட்டா? சிமெண்ட் பூசப்பட்ட தர அல்லது சமப்படுத்தப்பட்ட தர, இது ரொம்ப முக்கியம்ப்பா.
0: சரி கதமுத்த, இடம் எல்லாம் தெரிவு செஞ்சாச்சு, இப்போ தென்னநாறு கழிவுல இருந்து எப்படி உரம் தயாரிக்கிறது அதை பஸ்ட் சொல்லுப்பா.
1: கருத்தமுத்த, முதல்ல நாரற்ற அந்த கழிவுகளை
0: சரி
1: 3 அங்குல உயரத்திற்கு பரப்பி நல்லா தண்ணி தெளித்து ஈரப்படுத்தணும். அப்புறம் தழைச்சத்துள்ள ஏதேனும் ஒரு மூலப்பொருள், உதாரணமாக உன்ட்ட தான் கோழி பண்ணை இருக்குல்ல.
0: ஆமாம்,
1: அந்த கோழி பண்ணை கழிவு இருக்குல்ல, அதை கூட நீ பயன்படுத்திக்கலாம்ப்பா.
0: சரி சரி.
1: தழைச்சத்திற்காக 1 டன் கழிவுகளுக்கு 200 கிலோ கோழி எரு பரிந்துரைக்கப்படுதுப்பா. ரைட்டா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை?
0: இல்லை இல்லை.
1: சரி, இந்த 200 கிலோ கோழி எரு தேவையான விகிதத்தில் நம்ம பிரிக்கப்பட்டு

0: இந்த தென்னார் கழிவு இருக்குல்ல, அதில் சேர்க்கணும்.
1: சரி,
0: ஒரு டன்னு கழிவுக்கு 10 சமபங்குகளாக பிரிக்கப்பட்டு நாம் இந்த கழிவுகளை எப்படி அடுக்கிறதுங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல் அடுக்கின் மேல் 20 கிலோ கோழியர் அதை பரப்பிடணும்.
1: சரி,
0: அப்புறம் நுண்ணுயிர் கலவையான ப்ளூ ரூட்டஸ், அப்புறம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணுயிர் கூட்டுக்கலவை, அது ஒரு 2%. இதை அந்த கழிவின் மேலே நாம் இடணும்ப்பா. இதே போல் தென்னார் கழிவு, அப்புறம் வந்து தழைச்சத்து அந்த மூலப்பொருளை ஒன்றன் மேல் ஒன்றாக இதை அடிக்கிட்டே வரணும்ப்பா. குறைஞ்சபட்சம் ஒரு 4 அடி உயரத்துக்கு எழுப்பணும். இந்த கழிவு குவியல் இருக்கு இல்லையா, இதை 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம கிளறி விடணும். ஆமாம், மேலே இருக்குது கீழே போகணும், கீழே இருக்குது மேலே வரணும். அந்த மாதிரி நம்ம கிளறி விட்டோம்னா மக்குதலுக்கு உதவும் நுண்ணுயிரோடைய செயல்பாடு இதெல்லாம் நல்லாயிருக்கும். பிராணவாயு அதாவது ஆக்சிஜன் அது நல்லா உள்ளே போய் வரும்போதே நல்ல முறையில் ஈஸியாக மக்கும்பா. தரமான உரங்களை பெறணும் அப்படின்னா ஈரப்பதத்தை தக்க வைக்கிறது ரொம்ப அவசியம். திடீர்னு ரொம்ப ட்ரை ஆகி போய் காஞ்சி போடக்கூடாது. அதனால் மக்க வைக்கும்போது 60% ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மக்க வைத்தலுக்கான அந்த கழிவு எப்போதும் ஈரப்பதத்தோடு இருக்கணும்ப்பா, அதுதான் நல்லது. அப்புறம் கழிவில் வந்து ரொம்ப தண்ணியும் இருந்துடக்கூடாது. அப்படி தேவைக்கு அதிகமான தண்ணி இருந்ததுன்னா அதை நம்ம வெளியேற்றிடணும்.
1: காத்துமுத்தியா, ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அது சொல்லுப்பா.
0: கழிவுகளில் போதுமான ஈரப்பதம் இல்லை, அதை விட அதிகமாக இருக்குன்னா ஒரு கையில் கொஞ்சோண்டு எடுத்து அதை நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி பார்த்தோம்னா நீர் கசிவு இல்லை அப்படின்னா சரி, சரியான பாத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்படி கழிவுகளை மக்க வைக்கணும். ஒரு 60 நாளில் மக்கி உரமாயிடும்பா. எப்படி கண்டுபிடிக்கலான்னா அந்த மக்குன கழிவு இருக்குல்ல அது கருப்பு நிறமாக மாறிடும், துகள்கள் வந்து அளவில் சிறியதாக மாறிடும், அப்புறம் அதுலேருந்து ஒரு மண் வாசனை வரும். இதெல்லாம் பார்த்து சரி, தென்னார் கழிவு உரம் தயாராகிடுச்சு, நல்லா மக்கிடுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்ப்பா. இந்த மக்குன உரத்தை நாம் கம்போஸ்ட் குவியலாக நிலத்தில் பயன்படுத்தலாம். சரியா?
1: சரி காத்துமுத்த, தென்னை நார் கழிவுல என்னென்ன சத்து இருக்கு?
0: அப்பா இதில் லிக்னின் இருக்கு, செல்லுலோஸு, கரிமச்சத்து, தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, கால்சியம், மெக்னீசியம், இரும்பு, மேங்கனீஸு, துத்தநாகம், கந்தகம், இந்த மாதிரி சத்துலாம் இருக்குதுப்பா.
1: எல்லா சத்துக்களும் இதில் தான் இருக்குது.
0: ஆமாம்ப்பா, எல்லா வகை பயிருக்கும் நாம் பயன்படுத்தலாம். ஒரு ஹெக்டருக்கு 5 டன் இடணும்ப்பா. ரைட்டா? தென்னை, மா, வாழை, அப்புறம் பழமரங்கள் இதெல்லாம் நல்லா வளர்கிறதுக்கு ஒவ்வொரு மரத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 கிலோ நாம் இந்த தென்னார் கழிவை பயன்படுத்தணும். அதுவும் குறிப்பாக மழை இல்லாத நேரத்தில், இப்போ மானாவாரி பயிரெலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த நிலத்தில் இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்தினோம்னா எப்போ தண்ணி கிடைக்குதோ அந்த தண்ணியை உறிஞ்சி வச்சிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த தென்னார் கழிவுக்கு இருக்குதுப்பா. அதனால் தென்னார் கழிவை நாம் உரமாக பயன்படுத்துறதுக்கு மறந்துடக்கூடாது.
1: காத்தமுத்த, இதானே பரங்கிப்பட்டை, அதுவும் போர்டில் கூட போட்டுக்குது.
0: சரி சரி, பேசிக்கிட்டே வந்ததில் நம்ம இந்த பரங்கிப்பட்டையே வந்து சேர்ந்துட்டோம்ப்பா. அதுவோ தெரியுது, அந்த பில்டிங் தான்ப்பா.
1: ஓ, அது ஒரு தெரியுது அதானே.
0: ஆமாம்ப்பா, இதுதான் கடல் வாழ் உயிரியல் உயராய்வு மையம், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடது, இங்கே இருக்குதுப்பா. சரி, உள்ளே போகலாமா?
1: போகலாம் காத்தமுத்த. கார் டோரை நல்லா சாத்திட்டும்பா. ஆ, வா போகலாம் வா.
2: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள். இதில் இன்று தென்னினார் கழிவுகளை கொண்டு மக்கு உரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெற்றது. உரையாடியவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

0: தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சைதோ பக்தியோர் ஒடிலோவிச்சுடன் ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உஸ்பெகிஸ்தான் அமைச்சருடனான இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் பதிவிட்டுள்ளார். எரிசக்தி, உட்கட்டமைப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு, கல்வி மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது தொடர்பாக இருவரும் விரிவான ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறியுள்ளார். பிராந்திய அளவிலான சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் உஸ்பெகிஸ்தான் அமைச்சருடன் ஆலோசித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களுடன் நான்காவது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், கிளாஸ்கோவில் நிறைவடைந்த இந்த போட்டியில் இந்தியா சிறப்பான அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2030 காமன்வெல்த் போட்டியை அகமதாபாத்தில் நடத்துவதற்கான பொறுப்பையும் இந்தியா ஏற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா புதிய உயரத்தை எட்டியிருப்பதாகவும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல் அதே பகுதியில் அமைந்துள்ள கார் உற்பத்தி தொழிற்சாலையையும் முதலமைச்சர் பார்வையிட்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். முதல்வருடன் அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த ஆய்வில் பங்கேற்றனர். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. வினாடிக்கு 1000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: போதிய மழை இல்லாமல் கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் காவிரி ஆறு முற்றிலும் தண்ணீர் வரத்தின்றி வறண்டு இருந்தது. மிகவும் சொற்பமான தண்ணீர் அளவான வினாடிக்கு 100 கனஅடியாக தண்ணீர் வரத்து குறைந்திருந்தது. இந்நிலையில் காவிரி கேரள நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் கர்நாடக அணையான கபினி அணை தனது முழு கொள்ளளவை எட்டி உபரிநீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. கடந்த சனிக்கிழமை முதலில் வினாடிக்கு 5000 கனஅடியாகவும் பின்பு 10000 கனஅடியாகவும் சனிக்கிழமை நள்ளிரவு வாக்கில் 25000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. கபினி அணையில் இருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை வாக்கில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலை வந்தடைந்தது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 500 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து இன்று அதிகாலை நிலவரப்படி வினாடிக்கு 1000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீர் வரத்து மேலும் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாளிதழ்களில் வெளியாகியுள்ள முதலீட்டு தரவுகள் குறித்த புள்ளி விவரங்களை பகிர்ந்துள்ளார். மற்ற மாநிலங்களில் புதிய ஆட்சி தொடங்கியவுடன் முதலீடுகள் பல மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒட்டுமொத்த முதலீடுகள் முந்தைய காலாண்டை காட்டிலும் 74

0: 4.5% தனியார் முதலீடுகள் 77.63% சரிவை சந்தித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே முதலமைச்சர் திரு விஜய் சரியான தொழில் கொள்கைகளை உருவாக்கி முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றால மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. பழைய குற்றால அருவி மற்றும் 5 அருவியில் தொடர்ந்து தடை நீடிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்னகத்தின் ஸ்பா என்றும் ஏழைகளின் ஊட்டி என்றும் அழைக்கக்கூடிய குற்றால அருவிகளில், சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் உலகின் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிந்து அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். அவ்வப்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ததின் காரணமாக இங்குள்ள பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, பழைய குற்றாலம் மற்றும் 5 அருவிகளில் திடீரென காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் அருவிகளில் தண்ணீர் வரத்து மிதமாக குறைந்ததையடுத்து மீண்டும் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடிட வரும் சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் 5 அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் தொடர்ந்து தடை என்பது நீடிக்கப்படும் சூழ்நிலையில் அங்கு மட்டும் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் பிற அருவிகளான குற்றால மெயின் அருவி, புலி அருவி, சிற்றருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: திருச்சி சமயபுரம் அருகே ஆம்னி பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் ஒரு சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த 5 பெண்கள் உட்பட 10 பேர் தஞ்சையிலிருந்து சமயபுரம் கோவிலுக்கு சென்றபோது சென்னை நோக்கி வந்த தனியார் பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோரப் பகுதியில் நிலவும் கீழ்மட்ட வளிமண்டல தாழ்வு பாதை மற்றும் தென் தமிழக கடலோரத்தில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்திலும் நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். இந்தியா உள்ளிட்ட 60 நாடுகளுக்கு இறக்குமதி வரியை அதிகமாக விதித்துள்ள அமெரிக்க அதிபரின் நடவடிக்கைக்கு எதிராக அந்நாட்டின் 25 மாகாண அரசுகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளன. பங்களாதேஷுக்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி டாக்காவில் நேற்று அந்நாட்டு பிரதமரின் வெளியுறவுத்துறைக்கான ஆலோசகர் ஹுமாயூன் கபீரை சந்தித்து பேசினார். 3 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வரும் 17ஆம் தேதி தமிழகம் வருகிறார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 2 வார கால இணையவழி குறுகிய கால அனுபவ பயிற்சி திட்டம் புதுதில்லியில் தொடங்கியுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை திடீர்நகர் பகுதியில் மாநில அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். ஆடிப்பெருக்கையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் காவிரி தாய்க்கு யானை மீது வைத்து சீர்வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா உத்தரவிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி திண்டுக்கல்லில் 7:30 தொடங்குகிறது. இப்போட்டியில் 8 அணிகள் பங்கேற்கின்றன. துரந்த்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜம்ஷெட்பூர் தில்லி அணியையும் மோகன் பகான் சவுத் யுனைடெட் அணியையும் எதிர்கொள்கின்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இப்போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், மிதுன் மஞ்சுநாத், தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 6:55.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாக்கும் தூய்மை பணியாளர்கள் நண்டுகள் தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள்.
2: வயல் நண்டு என்பது வயல்களையும் கழனிகளையும் அண்டி வாழும் நெல் வயல்கள் வாய்க்கால்களில் வாழும் ஒரு வகை நண்டு ஆகும். இது தனித்துவமான மருத்துவ குணங்கள் மற்றும் கிராமத்து சுவைக்காக அறியப்படுகிறது. உலகம் முழுவதும் அசைவ உணவு பிரியர்களின் விருப்பமான உணவில் நண்டு இடம்பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். மண்வளம். வயல் நண்டுகள் நெல் வயல்களில் வாழும் ஒரு வகை உயிரினமாகும். இவை விவசாய நிலங்களின் சுற்றுச்சூழல் சமநிலை பாதுகாப்புக்கு பெரிதும் உதவுகின்றன. இவை கோடை காலத்தில் மண்ணிற்கு அடியில் ஆழமான வலைகளை அமைப்பதால், ஈரப்பதத்துடன் வாழும் நண்டுகள் மண்ணை தோண்டி வலைகள் அமைப்பதால் மண்ணிற்குள் காற்று எளிதாக சென்று மண் வளம் பெருகும். இவற்றின் கழிவுகள் பயிர்களுக்கு நல்ல உரமாகும், இயற்கை உரமாக மாறுகின்றன. கிராமப்புற மக்களின் புரத சத்து உணவாக வயல் நண்டுகள் பயன்படுகின்றன. வயல்களில் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படும் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து செயற்கை உரங்களால் இன்று வயல் நண்டுகளின் எண்ணிக்கை மிக வேகமாக அழிந்து வருகிறது. இவற்றை பாதுகாப்பது விவசாயத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் மிகவும் அவசியமாகும். வயல் நண்டுகள் விவசாய நிலங்கள் மற்றும் நீர்நிலை சுற்றுச்சூழல் அமைப்பில் பல்வேறு பங்குகளை ஆற்றுகின்றன. சுற்றுச்சூழல் மற்றும் விவசாயத்தில் வயல் நண்டுகளின் பங்குகள். நண்டுகள் வயல்வெளிகளில் வலைகள் தோண்டுவதால் மண்ணின் இறுக்கம் தளர்ந்து காற்றோட்டம் அதிகரிக்கிறது. இது பயிர்கள் வேர்களுக்கு ஆக்சிஜன் எளிதாக கிடைக்க உதவுகிறது. இயற்கை பூச்சி கட்டுப்பாடு. வயல்களில் உள்ள பூச்சிகள் நத்தைகள் மற்றும் புழுக்களை நண்டுகள் உணவாக கொள்வதால் தீமை செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கை இயற்கையாகவே கட்டுப்படுத்தப்படுகிறது. களை மற்றும் கழிவு மேலாண்மை. வயலில் உள்ள அழுகிய தாவர கழிவுகள் மற்றும் சில களைகளை சாப்பிடுவதன் மூலம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருக்க உதவுகிறது. சதுப்பு நில காடுகளில் காணப்படும் நண்டுகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை ஆகும். இவை அதிக சுவை மற்றும் மருத்துவ குணம் கொண்டவை. சதுப்பு நிலத்தின் சேற்றுப் பகுதிகளில் வாழும் தன்மை கொண்டவை. கடலோரப் பகுதிகளில் சருகு மற்றும் அழுகிய இலைகளை உண்டு வாழ்பவை. உலக அளவில் மிகவும் விரும்பி உண்ணப்படும் ஓர் உயர்தர இறைச்சி வகை. சுற்றுச்சூழலில் சதுப்பு நில காடு நண்டுகளின் பங்கு. சதுப்பு நில சுற்றுச்சூழலை சீராக வைத்திருக்க உதவுகின்றன. மற்ற கடல் வாழ் விலங்குகளின் உணவுச் சங்கிலியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நண்டுகள் மனிதர்களாகிய நமக்கு தொண்டுகள் செய்யும் உயிரினங்கள் ஆகும். கடல் நண்டுகளும் கடலையும் கடலை சுற்றியுள்ள பகுதிகளையும் பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கடல் நண்டுகள் கடல் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதிலும் கடல் வள சுழற்சியையும் சீராக வைப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கடல் நண்டுகள் மீன்கள் பறவைகள் மற்றும் பெரிய கடல் வாழ் உயிரினங்களுக்கு முக்கிய உணவாக விளங்குகின்றன. அதே நேரத்தில் அவை மிக சிறிய புழுக்கள் மெல்லுடலிகள் மற்றும் பாசிகளை உண்பதால் கடல் உணவுச் சங்கிலி சீராக இயங்க உதவுகிறது. நண்டுகள் கடலில் உள்ள இறந்த மற்றும் அழுகிய விலங்குகளின் எச்சங்களை உண்டு நீரை சுத்தமாக வைத்திருக்க உதவுகின்றன. இது நோய்கள் பரவுவதை தடுக்கிறது. நண்டுகளின் கடலின் அடிமட்டத்தில் உள்ள மணல் மற்றும் மண்டல்களை கிளறுவதன் மூலம் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நீருக்குள் சமமாக பரவ உதவுகின்றன. இது மற்ற கடல் வாழ் தாவரங்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. கடல் நீரில் ஏற்படும் ரசாயன மாற்றங்கள் மாசுபாடு மற்றும் வெப்பநிலை உயர்வை நண்டுகளின் நடத்தை மற்றும் எண்ணிக்கை குறைவு மூலம் எளிதில் கண்டறிய முடியும். நாம் நம்மை மட்டும் பாதுகாத்துக் கொள்வது என்பது முக்கியமான ஒன்றல்ல. நம்மை சுற்றி வாழும் நம்மை அண்டி வாழும் மற்ற உயிரினங்களையும் பாதுகாப்பது நம்முடைய கடமையும் ஆகும். நாம் அவைகள் நம்மை சார்ந்திருப்பதைப் போல நாமும் அவற்றை சார்ந்திருக்கிறோம். ஆகவே அவைகளை நம் தலைமுறைக்காகவும் அடுத்த தலைமுறைக்காகவும் பாதுகாத்து அவற்றை பத்திரமாக கொண்டு செல்வது நம்முடைய கடமையாகும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாக்கும் தூய்மை பணியாளர்கள் நண்டுகள் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் இ நாகப்பன் அவர்கள்.
0: நேரம் 7:00. ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்திய அலை 1200 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை இது.

சிந்தனை மலர். மற்றவர்களை வெல்ல அன்பை தவிர வேறு ஆயுதம் இல்லை. சொன்னவர் மகாத்மா காந்தியடிகள். மற்றவர்களை வெல்ல அன்பை தவிர வேறு ஆயுதம் இல்லை. சிந்திக்க வைக்கும் சிந்தனை மலர் நாளை.

நினைவூட்டிரோம் நேர்களே, காலை 7:25 நலமாய் வாழ தாய்ப்பாலின் வகைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா 8:02 முதல் 8:15 வரையிலும் பின்னர் 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீணை இசை இடம்பெறும். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம் நிகழ்ச்சி. சென்னை அஞ்சல்

0: நேரம் 7:02 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்து, புதுச்சேரி கோரிமேடு அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சித்ரா அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
2: இப்ப இளம் தம்பதியினர்கிட்ட சமூக ஊடகங்களின் தாக்கம்னு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேச போறோம். அடிப்படையான சில விஷயங்கள் நீங்க சொல்லுங்க, நான் தேவைப்பட்ட தொடர்ந்து சில கேள்விகளை கேட்கறேன்.
3: இப்ப முதல்ல இந்த டாபிக் எடுத்தது வந்து நிஜமாலுமே ஒரு பெரிய விஷயம்தான். இது ஒரு தேவையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா சமூக ஊடகங்கள் அப்படின்னு பார்த்தனா அதோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியா எல்லார்கிட்டயுமே இருக்கு. அதில் ஏன் குறிப்பாக இளம் தம்பதியினர்கிட்ட மட்டும் நம்ம அதை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தா, அந்த இளம் தம்பதியர் தான் நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷனும் கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள பார்த்து தான் அடுத்து அவங்களோட குழந்தை, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வாழ போகிறாங்க. ஸோ அதனால் இளம் தம்பதியர்கிட்ட இதை பற்றி நம்ம பேச வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்குது. நம்ம சொல்ல போகிற சில விஷயங்கள் கொஞ்சம் கசப்பாக இருந்தாலுமே அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த ஃபோன் அப்படின்றது இல்லாதவங்களே கிடையாது. யாராக இருந்தாலும் ஹவுஸ் ஒய்ஃப், வேலைக்கு போகிறவங்க, யாராக இருந்தாலும் எல்லார் கையிலுமே வந்து ஃபோன் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஒரு காலத்தில் நாங்களே காலேஜ்லலாம் ஃபோன் வச்சுருந்தா அதை வாங்கி வச்சு பேரண்ட்ஸை வர சொல்லி ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுவோம். ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க, அதே டீச்சர்ஸ் இன்னைக்கு காலேஜில் என்ன சொல்கிறேன்னா, ஏன் ஃபோன் இல்லாமல் வந்தேன், ஏன் நான் போட்ட மெசேஜுக்கு ஓகே சொல்லலை, அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நன்மைகளும் இருக்கும் தீமைகளும் இருக்கும். ஸோ எந்த அளவு அது நன்மைகளை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றத தாண்டி தீமைகள் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுல இதுதான் தீமைன்றதை எனக்கு தெரியல. ரொம்ப முக்கியமாக பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, நேரம். ஒரு மெசேஜ் தான் வரும், ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம், ஏதோ ஒரு விஷயமா இருக்கும், ஒரு மெசேஜ் தான் வரும். அந்த மெசேஜை தான் நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போவேன், அந்த வாட்ஸ்அப்போ எதுலையோ ஒன்றுத்தில். அடுத்தடுத்து என்ன பண்ணுவேன், அந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்கறதுங்கிறது அப்படியே தலையை நிமிந்து பார்த்தா 2 மணி நேரம் அந்த ஃபோனில் வந்து நான் கழிச்சிருப்பேன். ஸோ இதில் பேசிக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களோட நேரம் ஃபோனில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஒரு நாளுக்கு அதை யூஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளோட மனுஷ வாழ்க்கை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அதில் 8 மணி நேரம் மட்டும்தான் நம்ம ஆக்டிவாக இருப்போம். அதாவது தூங்காமல் மற்ற விஷயங்கள் செய்யாமல் நம்மளோட லைஃப் ஆக்டிவாக இருக்கிறது 8 மணி நேரம். இந்த 8 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் நான் ஃபோன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், 2 மணி நேரத்துக்கு கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் இருக்காது. ஆனால் 2 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது என்னோடய வாழ்நாளில் 1/4 ஆஃப் த டைமை நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது கண்டிப்பாக அதோடய தாக்கங்கள் உங்களுக்கு இருக்கும்.

அதே மாதிரி நான் ஃபோன் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு நல்ல விஷயங்கள் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் வரணுன்றது அவசியம் கிடையாது, தேவையில்லாத விஷயங்களும் வரும். ஸோ அதை நான் ஒரு என்னோட சுயமாகவே நான் என்ன பண்ணணும், தேவையில்லாத விஷயத்தை தள்ளிட்டு தேவையான விஷயங்களை மட்டும் பார்க்கணும். கஷ்டம்தான், இனிஷியலாக நம்மளுக்கு முடியாது. சிம்பிளாக எடுத்துக்கணும், ஒரு ஷாப்பிங் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சும்மா ஏதாவது வாங்குறதுக்கு தேவையான பொருளுக்கு தான் நான் பார்த்துருப்பேன். அடுத்து அது ரிலேட்டடாக எனக்கு என்ன பண்ண அடுத்தடுத்து வரும். அப்போ தேவையில்லாத பொருட்களையும் நான் வாங்குற மாதிரி ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறேன். அதுலேயே வந்து ஆஃபரு, விலை கம்மி, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அந்த மாதிரியெல்லாம் விஷயம் வரும். எனக்கு அது ஒன்றே போதும். ஆனால் ஒன்று வாங்கினா ஒன்று

0: எனக்கு என்ன பண்ண அடுத்தடுத்து வரும். அப்போ தேவையில்லாத பொருட்களையும் நான் வாங்குற மாதிரி ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறேன். அதுலேயே வந்து ஆஃபரு, விலை கம்மி, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த மாதிரியெல்லாம் விஷயம் வரும். எனக்கு அது ஒன்றே போதும். ஆனால் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்றதுக்காக சும்மா ரெண்டு வாங்கி வீட்டில் ஒன்று சும்மா வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் தேவையானதை மட்டும் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறது இல்லை. ஏன்னா இப்போ ஃபோனுன்றது அலாரம் கிடையாது, நம்மளுக்கு கேல்குலேட்டர் கிடையாது, ஏடிஎம் கார்டோ இல்லை பர்ஸோ எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஒரு ஃபோனுன்றது நம்மளுக்கு எல்லா விஷயங்களுமே, அலாரமாக இருக்கட்டும், கேல்குலேட்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு நியூஸ் கூட இப்போ பாருங்கள், யாரும் டிவிலாம் நியூஸ் வச்சுலாம் பார்க்குறதில்ல. ஏதோ ஒரு விஷயம் கேள்விப்படுறோன்னா டக்குன்னு ஃபோனில் தான் சர்ச் பண்ணுறோம், உடனே உடனே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட தேவைகள் எல்லாத்துக்கும் எனக்கு ஏதாவது ஒன்று புரியல தெரியலன்னு போது நான் கேட்குறேன். அந்த விஷயம் கரெக்டாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா என்ன மாதிரி யாரோ ஒருத்தவங்க தான் அந்த விஷயத்த ஃபோனில் போட்டு வச்சிருப்பாங்க, அதுதான் எனக்கு வருது
1: ஃபீலிங்காக. ஸோ
0: அது பார்க்கறது எல்லாமே உண்மையாக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது வந்து ஜென்ரலாக ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அடுத்து இன்னும் கொஞ்சம் நம்ம பர்சனலாக போனோம் அப்படின்னா, இப்போ ஆண் அப்படின்றவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு சைடுமே சொல்கிறேன், இப்போலாம் முக்கால்வாசி எல்லாருமே ரெண்டு பேருமே ஒர்க்கிங்கில் இருக்காங்க. ஆணுக்கு மட்டும் சொல்லலை, பெண்ணுக்கு மட்டும் சொல்லலை, ரெண்டு சைடுமே சொல்கிறேன். நம்ம எழுந்த உடனே காலையில் ஃபஸ்ட்டு பார்க்குறதே ஃபோனை தான், தூங்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு அலாரம் வச்சுட்டு தூங்குறதும் ஃபோனை தான். ஸோ இந்த இடைப்பட்ட கேப்பில் நம்மளோட பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்றது எப்படி இருக்குது? ஏன்னா வேலைக்கு போயிடுறோம், சப்போஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க, இல்லை ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க, அப்போ அவங்களுக்குள்ளே பர்சனலாக ஸ்பெண்ட் பண்ணிக்கக்கூடிய டைமிங்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதுலேயுமே எப்படி இருக்குன்னா, ஃபோன்லேயே குட் மார்னிங் சொல்லுவாங்க, பக்கத்தில் தான் இருப்பாங்க, குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவாங்க, அவங்க அதுக்கு ஒரு வணக்கம் போட்டு ஒரு ரிப்ளை அனுப்புவாங்க. இது எல்லாமே ஃபோன்லேயே நடக்கும், பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஈவன் வீட்லேயே ஷோஃபாவில் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, ஆனால் ஃபோன் தான் ரெண்டு பேருமே பார்த்துட்ருப்பாங்க. மேடம் இது தவிர்க்க முடியாது, இது ஃபோனில் மெசேஜ் வருது அஃபிஷியலாக, நம்ம ஏன்னா வேலைக்கு அப்புறமும் அஃபிஷியலாக ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, நான் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னும் போது ஒரு குறிப்பிட்ட நேரம், சில சமயம் குறிப்பிட்ட நேரம் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் நான் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன். உங்களால் முடியுன்னா 6 to 7 இல்லை 7 to 8, இல்லை எனக்கு அந்த டைமில் பிஸியாக இருக்கும், நான் எந்த டைமில் பிஸியாக இருப்பேனே தெரியாதுன்னா ஏதோ ஒரு டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மணி நேரம் கம்பல்சரி ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நாளடைவில் அந்த ஒரு மணி நேரத்தை 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 4 மணி நேரமாவது ஃபோனை, அதாவது இந்த தூங்குற நேரத்தில் நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு வரக்கூடாது, நான் ஆக்டிவாக இருக்கிற நேரத்தில் அதிகபட்சம் ஒரு 4 மணி நேரம் நான் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வேறு வழி இல்லை. என் ஒய்ஃப் கிட்டே, என் பிள்ளைங்கக்கிட்ட, எல்லாருக்கிட்டையுமே நான் பேசி தான் ஆகணும். நிமிந்து என் வீட்டை பார்ப்பேன், எப்படி இருக்குது என் வீடு, எந்த பொருள் எங்கே இருக்குது, என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்பேன்.
1: நேரடி உரையாடல் அதை வந்து சுத்தமாக அது இல்லாமல் பண்ணிடுது ஃபோனு. அதனால் ஒரு அதுவும் இளம் தம்பதி அப்படின்னாவே நிறைய விஷயங்களை பேசிக்கணும்னு நினைப்பாங்க, மனசில் இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க, கணவனோட சேர்ந்து வெளியில் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஷாப்பிங் போகணும், சினிமாவுக்கு போகணும், பீச்சுக்கு போகணும், பல்வேறு ஆசைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் இது வந்து இந்த ஃபோன் வந்து சமூக ஊடகமாக இருக்கிறது வந்து தடை செஞ்சிருது அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வரீங்க. இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் பற்றி சொல்லுங்களேன்.
0: அடுத்து அது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சமூக ஊடகங்கள் வந்து ஃபஸ்ட்டு எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய பர்சனல் கேப்பை கொண்டு வருதுன்றதை தாண்டி மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் ரியாலிட்டி ஆஃப் லைஃப்ன்றதை நம்மளுக்கு பாதிக்கப்படுத்துது. நம்மளுக்கு பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னு இருக்கும், நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியல, ஒரு அன்பை வெளிக்காட்ட முடியலன்றதுனால அன்பு இல்லை அப்படின்றது கிடையாது. ஸோ எப்பொழுதுமே நம்ம மீடியாவில் பார்க்கக்கூடிய விஷயங்களை நம்மளோட ரியல் லைஃப்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வரக்கூடாது. அது வந்து ரியாலிட்டின்றது டிஃப்ரெண்ட்டு, ரீல் அப்படின்றது டிஃப்ரெண்ட். அடுத்து கம்யூனிகேஷன்றதை தாண்டி மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எப்பொழுதுமே நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே உண்மை கிடையாது, ஏன்னா நம்மளுக்கான தேவைகள் நம்மளுக்கான பிரச்சனைகள் டோட்டலாக வேறு. ஸோ அதை எதையும் நம்ம கன்ஃபியூஷன் பண்ணிக்கவே கூடாது.
1: அதாவது நம்ம திருமண வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக நேரடி உரையாடல் வேணும், அதே மாதிரி ஒளிவு மறைவு இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஃபோன் வந்து சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, யாரப்போ என்ன பார்க்குறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, அவங்க கம்யூனிகேஷன் என்ன, அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்து மனைவிக்கு இருக்கும், அதே மாதிரி கணவனுக்கு இருக்கும். இந்த லாக் பண்ணுறது என்னது, ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுது, ஏதாவது தவறாக போகிறாங்களோ இல்லை இவங்களுக்கு வந்து அந்த தேவையில்லாத சந்தேகம் வந்து ஒரு மன உளைச்சலை உண்டு பண்ணிடுது. அப்புறம் ஏதாவது ஒரு தேவையில்லாத சண்டையை ஏற்படுது, அந்த சண்டை வந்து எப்படி ஆகுதுன்னா பேசுறதுனால தானே பிரச்சனை, பேசாமல் கூட இருப்போமே அப்படின்னு கணவனோ மனைவியோ எடுத்துக்கிற சூழல்லாம் இருக்குது. நிறைய நேரத்தில் நம்ம நிறைய இடங்கள் அது மாதிரிலாம் பார்க்குறோம், ஒருத்தவங்க ஒருத்தவங்க முறைச்சிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் பேசாமல் இருக்கிறது இப்படிலாம் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் வந்து அடிப்படை காரணமாக இந்த சமூக ஊடகம் அமையுது. ஆனால் அதே நேரத்தில் நல்ல விஷயங்களும் நிறையா இருக்குது இல்லையா, அதையும் கொஞ்சம் சொல்லிவிடுங்களேன். நல்ல விஷயங்கள்னு பார்த்தோம்னா நம்ம வந்து எங்கே இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணலாம், இப்போ வீடியோ காலில் பேசிக்கலாம், அதாவது நேரடியாக பேசுகிற மாதிரியான நேராக சந்திக்கிற மாதிரி உணர்வையும் வீடியோ காலில் ஏற்படுத்துகிற மாதிரி

0: தான் இருக்குது. அதனால் நல்லதையும் கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணா.
1: எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது வந்து பர்சனலாக நான் ஏதோ ஒரு பேசணும், வெளியூரில் வேலை செய்கிறாங்க, இப்போ மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி நிறைய நம்மளோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்காக வெளியூரில் போய் வேலை செய்கிறாங்க, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ரெண்டு பேரும். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஜாயின்ட் ஃபேமிலின்றது வந்து தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி இருக்கிற மாதிரி இருந்தது தான் ஜாயின்ட் ஃபேமிலி. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அம்மா அப்பா சேர்ந்து இருந்தாலே ஜாயின்ட் ஃபேமிலின்ற மாதிரி ஒரு தாட் வர அளவு ஆயிடுச்சு. ஸோ இப்போ வேறு வேறு ஊரில் இருக்காங்க, நம்ம பிள்ளைங்களே நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு வீடியோ கால், ஒரு டக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணி கேட்குறது. இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட மணி இல்லை, இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது மணி போடணும் அப்படின்னா ஜிபே வந்துருச்சு. ஸோ ஒரு மாதிரி மீடியான்றது நிறைய நல்ல விஷயங்களை நம்மளுக்கு வந்து கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸஸை நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியுது. அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லாக் போட்டு வச்சிட்றாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதாவது லாக் இருந்தாலும் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், எந்த ஒரு ஒளிவு மறையுமே இருக்கக்கூடாது.
0: அந்த பாஸ்வேர்டு
1: ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒய்ஃபோட ஃபோன் பாஸ்வேர்டு ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஹஸ்பண்டோட ஃபோன் பாஸ்வேர்டு ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டு பேருமே இன்னொன்று என்னன்னா அவங்களுக்கு தெரியாமல் இவங்க ஃபோன் எடுத்து பார்க்கக்கூடாது, இவங்களுக்கு தெரியாமல் அவங்க எதற்கவே எடுத்து பாருங்கள், அவங்க முன்னாடியே அவங்க ஃபோனுக்கு வாங்கி பாருங்கள் என்னன்றது. ஒளிவு மறைவுன்றது இருக்கவே கூடாது. நம்ம தப்பே செய்யலைனாலும் ஒரு விஷயத்த மறைச்சு மறைச்சு வைக்கும் போது தான் சந்தேகம் அப்படின்ற ஒன்று வந்து வரும். அப்போ என்ன தோணும் அப்படின்னா நம்ம பேசாமல் இருப்போம், சண்டை வருது. அதே மாதிரி பேசாமல் இருப்போம் அப்படின்றது முதல் நாள் ரெண்டாவது நாள் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கடுத்து என்ன ஆகிடும், பேசாமல் இருக்கிறதே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமலே இருந்துருவாங்க. போன சண்டையில் நான் தானே பேசினேன், இந்த சண்டையில் அவர் பேசட்டும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லாமல் நானே பேசுகிறேன் இந்த சண்டையிலும், இதில் என்ன வந்துட்டு போதீங்க, என் ஹஸ்பண்ட் தானே, என் ஒய்ஃப் தானேன்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கிற ஒரு விஷயத்த மட்டும் செய்யாமல் இருந்தாங்கன்னா அவங்களோட குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும்.
0: இப்போ நம்ம சமூக ஊடகத்தில் வந்து பாசிட்டிவாக பார்க்கறதுல இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு பெண் வந்து திருமணம் ஆகிற வரைக்கும் கூட சமையலே கற்றுக்காமலாம் இருந்திருப்பாங்க. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படியோ அவங்க வந்து அந்த சமூக ஊடகத்தின் மூலயமா அது கற்றுக்கிறது செய்கிறது இதெல்லாம் ஆர்வம் கட்டுறது, அதுமாதிரி பல்வேறு விஷயங்கள், வீட்டு வடிவமைப்பு, கிச்சனில் வந்து கேபினெட் எப்படி செய்கிறது, சமையல் குறிப்பு, பல்வேறு விஷயம் புதுசு புதுசாலாம் சொல்கிறாங்க. இப்போ வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுலேருந்து இந்த ஃபேஷியல் க்ரீம் தயார் பண்ணுறதுலேருந்து பல்வேறு விஷயங்களுக்கு எல்லாம் பார்த்தே கற்றுக்கிறாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து அந்த பாசிட்டிவான விஷயங்களையும் நம்ம பேசணும், அதே நேரத்தில் வந்து ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்குது. ஏன்னா வந்து டைம் பாஸிங், ஏன்னா முன்னெல்லாம் வந்து ஒன்று புத்தகம் படிப்பாங்க, அப்படி இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, இல்லை வெளியில் போயிட்டு வராங்க அப்படிங்கிறதுலேருந்து இப்போ கொஞ்சம் மாற்றம் வந்து பொழுதுபோக்கு ஒரு ஊடகமாகவும் சமூக ஊடகங்கள் இருக்குது. நல்லா ப்ளஸ்ஸும் இருக்குது, ஆனால் வந்து எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம். அதுதான் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சமூக ஒப்பீடு, ஒருத்தவங்க நம்ம கம்பேர் பண்ணி பேசுறது, அதனால் வரக்கூடிய பிரச்சனையும் இருக்குது. ஏன்னா சமூக ஊடகம் பார்த்துட்டு இவங்க ஏதாவது நம்மளாம் ஆரம்பிக்கும் போது அது ஒரு சண்டையாகிடுது. அது சம்மந்தமாக சொல்லுங்களேன்,
1: என்னால் என்ன முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, என் ஹஸ்பண்ட் எனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரியே ஃபுல்லாக எல்லாமே நம்ம வந்து மீடியாலே இல்லாமல் வெளியில் போனோம், கோயிலுக்கோ பார்க்குக்கோ பீச்சுக்கோ, வீக்லி ஒரு நாளாவது நம்ம பசங்க ஃபேமிலி எல்லாரோடய வெளில போகும்போது ரியல் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம ரியல் லைஃப்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஷேரிங் ஆகிடுச்சு லைஃப். ஸோ நம்மளோட ரொம்ப பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணாமல் அது கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கிட்டு வேணுன்றதை மட்டும் ஷேர் பண்ணும்போது இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வராது கண்டிப்பாக.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்து புதுச்சேரி கோரிமேடு அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சித்ரா அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையஞ்சல்
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது.

0: மூன்று மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளில் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களை வென்று 4வது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், கிளாஸ்கோவில் நிறைவடைந்த இந்த போட்டியில் இந்தியா சிறப்பான அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2030 காமன்வெல்த் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்துவதற்கான பொறுப்பையும் இந்தியா ஏற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா புதிய உயரத்தை எட்டியிருப்பதாகவும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான போதைப்பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உந்து சக்தியாக திகழும் நாட்டின் இளைஞர்களை வலிமைப்படுத்துவதற்கான நமது கூட்டு உறுதிப்பாட்டை இந்த திட்டம் வலியுறுத்துவதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற ஆன்லைன் நிதி மோசடிகள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும், அந்த பதிவு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் போலியாக தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் செய்திக்குறிப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்களை தவிர்க்கும் வகையில் அவர்களுக்கான மனோதர்மன் என்ற முன்முயற்சியை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் 12-13 தேதிகளில் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் மாணவர்கள், கல்வி நிறுவன தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மனநல நிபுணர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பங்கிப்பூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா தொகுதிகளில் பிஜேபி வெற்றி வாய்ப்பை இழந்தது. குஜராத் மாநிலம் மஞ்சள்பூர் தொகுதியை பிஜேபி தக்க வைத்துக் கொண்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன், பீகார் மத்திய பிரதேச மாநிலங்களில் ஏற்பட்ட தோல்வி குறித்து சுய பரிசோதனை செய்யப்படும் என்று கூறினார். மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்றும் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவையில் துணை நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான அம்மாநில அரசின் கூடுதல் செலவினத்திற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இளைய தலைமுறையினரின் அறிவாற்றல், சமூக நலன் போன்றவை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் போதுதான் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் ஜகத்குரு கிரிபாலு பல்கலைக்கழக தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், நேர்மை, ஒழுக்கம் மற்றும் தேச நலன் சார்ந்த மனப்பான்மை ஆகிய பண்புகளை கொண்ட குடிமக்களை உருவாக்குவது பல்கலைக்கழகங்களின் பொறுப்பாகும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்கள் தங்களுக்கான அடிப்படை நோக்கங்களை மனதில் கொண்டு முன்னேற வேண்டும் என்றும், அதற்கான முயற்சிகளிலும் ஆயத்தங்களிலும் பல்கலைக்கழகங்கள்

0: செயல்படும் போதுதான் நாட்டின் நலன் மட்டுமின்றி ஒட்டுமொத்த மனித குலத்தின் நலனும் பேணப்படும் என்றும் திருமதி திரௌபதி மர்மு கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் இன்று புவனேஸ்வரில் இருந்து பெர்ஹாம்பூருக்கு ரயிலில் பயணம் மேற்கொண்டு மாதா கந்தூனி தேவி கோவிலிலும் தப்தாபாணி சிவன் கோவிலிலும் வழிபாடு செய்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வரும் 17ஆம் தேதி தமிழகம் வருகிறார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11ஆவது பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்ற உள்ளதாக பல்கலைக்கழக பதிவாளர் திரு திருமுருகன் தெரிவித்துள்ளார். கிராமப்புற இளைஞர்களை தொழில் முனைவோராக உருவாக்க மத்திய மாநில அரசுகளின் நிதி உதவியோடு பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுயதொழில் பயிற்சி நிறுவனம் திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்கி வருகிறது. இதன் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக அந்த நிறுவனத்தின் இயக்குநர் திரு ஜவஸ் நேசர் தூத்துக்குடியில் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மாவட்டத்துடைய முன்னேற்றத்திற்காக தொழில் முனைவரை உருவாக்குவதற்காக ஒரு இடத்திலே போய் பணி செய்யும் பொழுது அவர்கள் அநேக பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். அதற்கு மாறாக நாமே ஒரு தொழில் முனைவராக மாறி ஒரு 5 லிருந்து 10 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்படியான ஒரு அமைப்பு. வருஷத்திற்கு 1000 ட்ரைனிஸ் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த ட்ரைனிஸ்ல ஆல்மோஸ்ட் 80% 800 to 900 பீப்புள் பெர் இயர் நம்ம மாவட்டத்தில் தொழில் முனைவராக மாறிக்கொண்டு வருகிறார்கள். பேசிக் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறோம், பேசிக் இங்கிலீஷ் கொடுக்கிறோம், பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆகவே அவர்களுக்கு வாழ்விலை வெற்றி பெறுவதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து அவர்கள் ஒரு தொழில் முனைவராக மாற்றுவதே இந்த பயிற்சி நிறுவனத்தினுடைய நோக்கமாகும். இந்த வாய்ப்பை மாவட்டத்தில் உள்ள தொழில் முனைவராக மாற எதிர்பார்க்கிற 18 வயது முதல் 50 வரைக்கும் உள்ள நபர்கள் ஆண் மற்றும் பெண் இருபாலருக்கும் இந்த பயிற்சி நிலையமானது நல்ல சிறப்பான பங்களிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழுவின் 2வது கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமை வகித்து வரும் நிலையில் ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி 2 நாட்கள் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. இத்துடன் சொத்துக்கள் மீட்பு குறித்த பிரிக்ஸ் நிபுணர்கள் இணைப்பின் 2வது கூட்டமும் நடைபெறவுள்ளது. மீட்பு திறன், புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற கருப்பொருளுடன் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தை மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையின் செயலர் திருமதி ரக்ஷனா ஷா தொடங்கி வைக்கிறார். பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள், துறை சார்ந்த நிபுணர்கள், ஊழல் தடுப்பு மற்றும் சட்ட அமலாக்க முகமைகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக கபினி அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் அணையிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. கடந்த சனிக்கிழமை அதிகபட்சமாக வினாடிக்கு 25,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் அந்த தண்ணீர் தமிழக எல்லையை இன்று அதிகாலை வந்தடைந்தது. தற்போது வினாடிக்கு 1,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாகவும் இது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பாவல் லகுட்டின் ஸ்பெயினின் அலெஜென்ட்ரோ இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி திண்டுக்கல்லில் 7:30 தொடங்குகிறது. இப்போட்டியில் 8 அணிகள் பங்கேற்கின்றன. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜம்ஷெட்பூர் தில்லி அணியையும் மோகன் பகான் சவுத் யுனைடெட் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25:34.

0: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் வகைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்ம சீம்பால்னா என்ன, சீம்பாலின் நன்மைகளை பற்றியும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம முன்பால்னா என்ன, பின்பால்னா என்ன, இது எல்லாத்தையுமே இந்த டாபிக்ல நம்ம பார்ப்போம். சோ சீம்பால்னா என்ன, குழந்தை பிறந்து தாய்க்கு வந்து சுரக்கக்கூடிய முதல் பாலை தான் வந்து நம்ம வந்து சீம்பால்னு சொல்லுவோம். இந்த சீம்பால் பாத்தீங்கன்னா கெட்டியாகவும் மஞ்சள் நிறத்துலையுமே இருக்கும். ஸோ சீம்பால் பார்த்தீங்கன்னா நிறையலாம் சுரக்காது, ட்ராப் பை ட்ராப்பாக தான் வந்து வரும். பட் சீம்பால் வந்து அவ்வளோ சத்தான ஒரு பால். ஸோ சீம்பால் வந்து குழந்தைக்கு எளிதில் ஜீரணமாகக்கூடிய முதல் உணவு. சீம்பால் வந்து ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் அல்ல, ஃபர்ஸ்ட் இம்யூனைசேஷன், முதல் தடுப்பு மருந்து அப்படின்னே நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா சீம்பாலில் வந்து புரதச்சத்து, ஆன்டிபாடிஸ், வெள்ளை அணுக்கள்லாம் வந்து அதிகமான அளவில் இருக்கிறதுனால குழந்தைக்கு வந்து நோய் தொற்று, நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் தொற்று ஆகட்டும், இல்லை ஜென்ரல் இன்ஃபெக்ஷன் செப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த நோய் தொற்று ஆகிறது, இல்லைனா வந்து குடல் சம்மந்தப்பட்ட நோய் தொற்று, வயிற்று வருவது, இது எல்லாத்துலயும் வந்து குழந்தைகளை வந்து சீம்பால் ப்ரொடெக்ட் பண்ணும். சீம்பால் பாத்தீங்கன்னா முதல் 3 முதல் 6 நாட்கள் வரை சுரக்கும். அதுக்கப்புறமேட்டா வந்து பால் கொஞ்சம் கொஞ்சமா மாறி டிரான்சிஷனல் மில்க்னு சொல்லுவாங்க. ஒரு 2 வாரம் வரைக்கும் இந்த டிரான்சிஷனல் மில்க் சுரக்கும். 2 வாரத்துக்கு அப்புறமேட்டா பாத்தீங்கன்னா மெச்சூர் மில்க்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நார்மலான மில்க் சுரக்க ஆரம்பிச்சிடும். பால் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா முதல் கொஞ்ச நேரம் வருவது வந்து நம்ம வந்து 4 மில்க், தமிழ்ல வந்து முன் பால்னு சொல்லுவாங்க. போக போக கொடுக்கும் பொழுது ஹைன் மில்க், அதாவது வந்து பின் பால்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முன் பால்னா என்ன, பின் பால்னா என்ன, அதோட சிறப்புகள்லாம் என்னன்றதை பார்ப்போம். தாய்மார் வந்து குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கும் பொழுது முதல்ல வர்ற பால் பாத்தீங்கன்னா நீர் போலதான் இருக்கும், அதான் முன் பால். ஸோ அதுல வந்து நீர் சத்து அதிகமா இருக்கும், புரதச்சத்து அதிகமா இருக்கும், சர்க்கரை சத்து அதிகமா இருக்கும், கனிம சத்து மற்றும் வைட்டமின்ஸ் அதிகமா இருக்கும். இது பாத்தீங்கன்னா குழந்தையோட தாகத்தை தீர்க்கும். பின்பால், அதாவது அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிடத்திற்கு அப்புறமேட்டா கண்டினியூஸா பால் கொடுக்கறதுனால வர்ற பால் வந்து பின்பால் சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா கெட்டியாக இருக்கும். பின்பால் வந்து குழந்தையோட வயிற்றை வந்து ரொப்பி குழந்தைங்க வந்து எடை ஏறுவதற்கு வந்து உதவி பண்ணுது. ஸோ பின்பாலில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து வந்து அதிகமாக இருக்கிறது. ஸோ குழந்தை நல்லா வந்து பால் குடிச்சிட்டு பின்பால் குடிச்சிட்டு பிறகு நல்லா தூங்குவாங்க, நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க, எடையும் வந்து ஏறுவாங்க. ஸோ குழந்தைக்கு முன்பால் பின்பால் ரெண்டுமே வந்து தேவையான ஒரு விஷயம். ஸோ வந்து ஒரு வாட்டி ஃபீட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் பிறந்த குழந்தைக்கு குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிடமாவது நம்ம வந்து ஃபீட் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் கிடைக்கிற அந்த முன்பாலும் கிடைச்சி குழந்தையோட தேர்ஸ்ட்டும் வந்து அடங்கும், அப்புறம் கிடைக்கிற பின்பாலும் கிடைச்சி குழந்தையோட வயிறும் ரொம்பி குழந்தையும் வந்து வெயிட் ஏறுவாங்க. ஸோ முன்பால் பின்பால் ரெண்டுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். நிறைய தாய்மார்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், குழந்தைக்கு வந்து பால் வந்து ஒரு சைடே கொடுக்கறதா, இல்லைன்னா 2 மார்பகத்திலையும் மாத்தி மாத்தி கொடுக்கறதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தைக்கு வந்து ஒரு வாட்டி பால் கொடுக்கும்பொழுது ஒரே மார்பகத்துல கொடுக்கணும். அப்பதான் முதல் 10 நிமிடம் வந்து அந்த முன்பால் வரும். ஒரு 10 நிமிடத்துக்கு அப்புறமேட்டா தான் வந்து பின்பால் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 20 நிமிஷம் ஒரே மார்பகத்துல கொடுக்கறதுனால குழந்தைக்கு முன்பால் மற்றும் பின்பால் ரெண்டுமே கிடைச்சு குழந்தைக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க, வெயிட் கெயினும் வந்து அடிக்குவேட்டா இருக்கும். இதுவே நீங்க வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு சைட் பால் கொடுத்துட்டு இன்னொரு மார்பகத்துல இன்னொரு 10 நிமிஷம் பால் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து ரெண்டுமே வந்து முன்பால் தான் கிடைக்கும். ஸோ பின்பால் வந்து கிடைக்காததுனால குழந்தைக்கு வந்து இடை கூடுவதெல்லாம் வந்து சிரமம் ஏற்படலாம். குழந்தை வந்து அடிக்கடி வெறும் நீரை மட்டும் குடித்து விட்டு அடிக்கடி வந்து குழந்தை வந்து யூரின் போயிட்டு திருப்பி திருப்பி அழுது பால் கெட்டுட்டே இருக்க ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். ஸோ அதனால வந்து ஒரு வாட்டி கொடுக்கும் போது ஒரு மார்பகத்துல மட்டும் கொடுங்க, 20 நிமிஷம் அல்லது அதுக்கு மேற்பட்ட டைம் வந்து ஒரே மார்பகத்துல கொடுங்க. ஸோ ஒரு மார்பகம் ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சு, பால் வந்து குழந்தை குடிச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல மட்டுமே நீங்க வந்து அடுத்த மார்பகத்துல குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்க தொடர வேண்டும். குழந்தைக்கு போதுமான அளவுக்கு பால் கிடைக்குதா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் 6 முதல் 8 முறையாவது வந்து சிறுநீர் யூரின் வந்து பாஸ் பண்ணுவாங்க, பிளஸ் குழந்தை வந்து இடை நல்லா ஏற ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் 20-30 கிராமாவது வந்து இடை வந்து ஏற ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தை வந்து பால் குடித்து விட்டு நன்றா வந்து ஒரு 1.5 to 2 மணி நேரம் வரைக்கும் நல்ல ஸ்லீப்ல இருப்பாங்க, சும்மா சும்மா அழாம பால் திருப்தியா குடிச்சிருந்தாங்கன்னா நல்லாவே தூங்குவாங்க. ஒரு 1.5 to 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா தூங்குவாங்க, மலம் மற்றும் சிறுநீர் வந்து நல்லா கழிப்பாங்க. ஸோ இதெல்லாமே இருக்கு அப்படின்னா வந்து குழந்தை தேவையான அளவு வந்து பால் நல்லா கிடைத்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஒரு வாட்டி தாய்மார்கள் வந்து பால் கொடுக்கும் பொழுதும் ஒரு சைட் கொடுக்கணும். ஸோ முன்பால் பின்பால் கிடைக்கிற அளவுக்கு 20 நிமிஷத்துக்கு மேலேயாவது ஒரே சைட், ஒரு மார்பகம் ஃபுல்லாக பால் வந்து காலி ஆகிற அளவுக்கு வந்து ஒரே சைட் கொடுக்கணும். ஸோ வந்து குழந்தை சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களான்றது தெரிஞ்சுக்கொள்வதற்கு போதுமான எடை ஏற வேண்டும், மற்றும் குழந்தை நல்லா யூரின்லாம் பாஸ் பண்ண வேண்டும், நல்லா தூங்க வேண்டும். தாய்ப்பாலோட சிறப்பையும் நன்மைகளும் பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.
0: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் வகைகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: இமயமலை அடிவாரத்தில் ஒரு

0: மடம். அங்கே ஒரு சன்னியாசி இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார், சுவாமி ஆசையை உதற நினைக்கிறேன், முடியல, ஒட்டிக்கிட்டே வருது அப்படின்னாராம். இப்படி உட்கார ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தாராம். அவர் சொன்ன கதை என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், அவன் பேர் குப்புசாமி. அவங்கிட்ட எப்பவும் ஒரு பழைய தொப்பி இருக்கும், விடவே மாட்டான். அதனால் அவனை எல்லோரும் தொப்பி சாமி அப்படின்னு தான் கூப்பிடுறது வழக்கம். ஒரு புது தொப்பி வாங்கிக்கப்படாதாப்பா அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க. பணத்துக்கு எங்கே போவேன் அப்படின்னு விட்டானான். பணம் வச்சுருக்கான், செலவு பண்ண மனசு வரல, மகா கஞ்சன். பழைய பாட்டில்கள்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு தடவை பழைய கண்ணாடி சாமான்களை ஏலத்தில் எடுத்தப்போ அதில் ஒரு அருமையான சென்ட் பாட்டில் கிடச்சிது. உடனே ஒரு ஐடியா பண்ணான், அந்த சென்ட்டை வந்து சின்ன சின்ன பாட்டில்களில் அடைச்சி ஜன்னல் ஓரமாக அடுக்கி வச்சுட்டான். அதை விற்றா நிறைய பணம் கிடைக்குமே. அதனால் இதுக்கு இடையில் ஒரு நாள் அவன் வந்து அப்படியே உட்காந்துருந்தான். அந்த நேரம் நண்பன் வந்தான், ஏண்டா உன் பழைய தொப்பியை மாற்றப்படாதா, ஊரில் எல்லோரும் கேலி பேசுகிறாங்களே உன்னை தொப்பி சாமின்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த சென்ட்டு பாட்டில் விற்றதும் பணம் வரும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நானா இவன். சரி வா நீச்சல் குளத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்ருக்கான் நண்பன். ரெண்டு பேரும் போனாங்க. அதே நேரம் அந்த ஊர் நீதிபதியும் அங்கே குளிக்க வந்தாரான். அவர்கிட்ட இருந்தது விலை உசந்த ஒரு புது தொப்பி, அதை அங்கே இருந்த ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு குளிக்க போனார். இதுக்கிடையில் குப்புசாமி குளிச்சுட்டு வந்தான். அவனுடைய பழைய தொப்பியை காணலை. அந்த புது தொப்பியை பார்த்தான், இது நண்பனுடைய வேலை தான் அப்படிங்கிறதாக புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து மாட்டிகிட்டு வந்துட்டான். நீதிபதி குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு, தொப்பியை காணும். போலீஸில் புகார் கொடுத்தார். அவங்க வந்து தேடினாங்க, ஒரு மூலையில் பழைய தொப்பி கிடச்சிது. அடடா இது நம்ம குப்புசாமியோட தொப்பி இல்லையா அப்படின்னு நானும் ஒருத்தன். உடனே அவன் வீட்டுக்கு தேடிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா புது தொப்பி அங்கே இருக்குது. உடனே அவனுக்கு 1000 ரூபா அபராதம் போட்டாங்களாம். அவன் பணத்தை கட்டிவிட்டு ரொம்ப எரிச்சலோடு வீட்டுக்கு வந்தான். பழைய தொப்பி கண்ணில் பட்டது மறுபடியும், உன்னால் தானே எனக்கு 1000 ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அப்படி போயிருக்கான். அந்த ஊர் குளத்தில் வீசி எரிஞ்சிட்டு வந்துட்டான். அது மீன் பிடிக்கிற ஒருத்தன் கையில் சிக்கிச்சு. அவன் வர்ற வழியில் அதை எடுத்து வேகமாக வீசி எறிஞ்சான். அது நேராக குப்புசாமி வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே வந்து இந்த சென்ட்டு பாட்டில்கள் மேலே உழுந்து எல்லாம் உடஞ்சி நொறுங்கி போச்சு. குப்புசாமி பார்த்தான், தோட்டத்தில் ஆழமாக ஒரு குழியை வெட்டினான், அந்த தொப்பியை போட்டான், மூடிவிட்டான். இதை அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தான், ஏதோ புதையல் தான் வச்சுருக்கான் போல இருக்குன்னு நினச்சான். போலீஸில் போய் புகார் கொடுத்துட்டான். மறுபடியும் போலீஸ் குழியை தோண்டினாங்க. பழைய தொப்பி மறுபடியும் வெளியில் வந்தது. எல்லோரும் சிரிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரியே அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு நேராக புறப்பட்டான். ஒரு கல்லில் அதை சேர்த்து கட்டி குடிநீர் தொட்டி இருக்கும்ல அதில் போட்டுட்டு வந்துட்டான். இனிமேல் என்ன பண்ணும் பார்ப்போன்னு. ஒரு நாள் திடீர்னு குழாயெல்லாம் அடப்பட்டு போச்சு. மாநகராட்சி அலுவலர்கள் வந்து என்னன்னு பார்த்தா அந்த பழைய தொப்பி குழாயை அடைச்சிக்கிட்டு இருக்குது. இது குப்புசாமியோட தொப்பிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே. உடனே குடிநீரை வந்து பாழாக்கணத்துக்காக குப்புசாமிக்கு கோர்ட்டு 2500 ரூபா அபராதம் போட்டுவிட்டது. அதையும் கட்டிவிட்டு வெளில வந்தான். கடைசியாக முடிவு பண்ணான், ஒரு நெருப்பு குச்சியை கிழிச்சான், தொப்பியை கொளுத்தினான், எரிஞ்சுது, எடுத்து வெளில எரிஞ்சான். கொஞ்ச நேரத்தில் தீ அணைப்பு படம் வந்துட்டுது. ஆமாம், இவன் எடுத்து எறிஞ்சது வெளியில் விழுந்து வீட்டுக்கூரையே பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுட்டுது. அவனோட பணத்தாசையும் அதோடு சேர்ந்து எரிஞ்சு போச்சான். இப்படி ஒரு கதை. இந்த கதையை சொல்லி முடித்தார் அந்த இமயமலை அடிவாரத்தில் இருந்த சன்னியாசி. இப்போ அந்த குப்புசாமி எங்கே இருக்கிறான்னு கேட்டார் எதிரில் இருந்தவர். இதோ உன் எதிரிலே இருக்கிறான், நான் தான் அந்த குப்புசாமி அப்படின்னாரான் அந்த சன்னியாசி. அந்த குப்புசாமிகிட்ட இருந்தது மாதிரி ஒரு பழைய தொப்பி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் உண்டு. அதை எப்படி தொலைக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன தொப்பிங்கிறீங்களா, அதுதான் நம்மை சூழ்ந்திருக்கிற மாயை அப்படிங்கிறார் சுவாமி சின்மயானந்தர். மெய்ஞானம் கிடைக்கிறப்போ மாயை வந்து எரிஞ்சு போகும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார். காலில் மாட்டியிருந்த பழைய செருப்பு ரெண்டையும் ஆவேசமாக தூக்கி ஒரு கிணத்துல போட்டுட்டு வெறுங்காலோடு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம். அந்த செருப்புக்கு சொந்தக்காரன் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கிறான், அதனால அப்படி பண்ணேன் அப்படிங்கிறார் இவர்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நேரம் 7:35. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நகருலா. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நகர் உலா

நிகழ்ச்சியிலையும் ஒரு சிறப்பான அழகான ஒரு ஊருக்கு தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். என்ன ஊர் அப்படின்னு முன்னாடி சொல்லிடுறேன், சஸ்பென்ஸ்லாம் வைக்கல. செட்டிக்குளம் அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் நம்ம போகிறோம். செட்டிக்குளம் அப்படிங்கிற பேரில் நிறைய இடத்துல நிறைய ஊர்களில் ஒரு குட்டி குட்டி கிராமம்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது எந்த ஊரில் இருக்குன்னா, தமிழ்நாட்டில் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் ஒன்றியத்தில் இந்த செட்டிக்குளம் கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் இயற்கை எழில் கொட்டி கிடக்குது. அங்கே போனாலே பச்சை பசையில் வயல்களும் குளங்களும் சுற்றியுள்ள ஆறுகள் மலை குன்று கூட இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செட்டிக்குளம் குன்று ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது. இந்த ஊருடைய முக்கிய அடையாளமே இந்த குன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊரின் இந்த குன்றின் மீது அருள்மிகு பால தண்டாயுதபாணி முருகன் கோவில் அமைஞ்சிருக்கான். சுமார் 240 படிக்கட்டுகள் அந்த குன்றில் இருக்குது. படியேறி தான் அந்த கோவிலுக்கு போகணும். இந்த குன்றின் உச்சியிலிருந்து பார்த்தால் செட்டிக்குளத்தோட பசுமை காட்சிகள் மிக மிக அழகாக தெரியும். அங்கே போய் ஃபோட்டோஷூட் எடுக்கிறது எல்லாத்துக்குமா போகிறாங்க. இந்த கோவிலும் ரொம்ப பிரபலமானது, சக்தி வாய்ந்தது. இந்த மலையின் அடிவாரத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் சிவன் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே பஞ்சநதி தீர்த்த குளம் அப்படிங்கிற புனிதமான ஒரு பெரிய குளமும் இருக்குது. செட்டிக்குளம் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் விவசாயத்திற்கான 6 பெரிய பாசன ஏரிகள் கிராமத்து குளங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

சர்க்கார் படத்திற்காக ஜோனிடா காந்தி, சித் ஸ்ரீராம் மற்றும் பலர் பாடியதை கேட்டீர்கள். நேரம் 7:41. இன்றைய நகல் நிகழ்ச்சியில் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள செட்டிக்குளம் கிராமத்தை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கீங்க. பெரம்பலூர் மாவட்டத்தின் முக்கிய ஆறுகளான மருதையாறு, சின்னாறு, வெள்ளாறு ஆகியன செட்டிக்குளத்திற்கு வளம் சேர்க்கிறது. நிலத்தடி நீர் ஆதாரமாகிறது இந்த ஆறுகள். இந்த ஊரில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் செம்மண்ணும் கரிசல் மண்ணும் கலந்த வளமான விவசாய நிலங்கள்லாம் காணப்படுகிறது. இந்த வகை வளமான மண் சின்ன வெங்காய சாகுபடிக்கு ஏற்றதாக இருக்குது. எனவே இங்கு சின்ன வெங்காயம் அமோக விளைச்சல் தருகிறது. செட்டிக்குளம் பகுதியின் மண்ணில் அதிகம் கந்தகம் சத்து, சல்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க, இது நிறைஞ்சிருக்கு. எனவே இங்கு விளையும் சின்ன வெங்காயம் மற்ற ஊர் வெங்காயங்களை விட அதிக காரமாகவும் நல்ல அடர் சிகப்பு நிறத்துடனும் காணப்படுகிறது. வெங்காயத்தின் வெளிப்புற தோலை பார்த்தா சுமார் 15-18 அடுக்குகள் வரை, தோல் உரிக்க உரிக்க லேயர் லேயராகுது இல்லையா, அது 15-18 அடுக்குகள் வரை இருக்கும். ஸோ தடிமனாக இருக்கும். ஸோ எளிதில் அது வதங்காது. எவ்வளோ 8-10 மாதங்கள் வரைக்கும் அதை வச்சுருந்தா கூட கெட்டு போகாது, நல்லா சேமிக்க முடியும் அப்படின்னு அதை பற்றி ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. இதன் தரம், சுவை, மனம், இதற்காக நமது மத்திய அரசு 2025-26 ஆண்டிற்கான புவிசார் குறியீட்டை இந்த சின்ன வெங்காயத்திற்கு வழங்கி சிறப்பிச்சிருக்கு.

நகர்வுலா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் வந்து செட்டிக்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் விளையிற சின்ன வெங்காயத்திற்கு நம்ம மத்திய அரசு புவிசார் குடியீடு வழங்கி சிறப்பிச்சிருக்கு. இந்த சின்ன வெங்காயம் முக்கிய பயிராக இங்கே வந்து கருதப்படுகிறது. நிறையவும் இங்கே தான் விளையுது. இது தவிர வேறு பல பயிர்களும் இங்கே விளைவிக்கிறாங்க. மக்காச்சோளம் அதிகமாக பயிரிடுறாங்க. இந்த சுற்று வட்டார கிராமங்களில் மானாவாரி பயிராக மக்காச்சோளம் பல 1000 ஏக்கரில் பயிரிடுறாங்க. தமிழ்நாட்டின் மக்காச்சோள கிண்ணம் அப்படின்னு இந்த செட்டிக்குளத்தை அழைக்கிறாங்க. இதற்கு அடுத்தபடியாக பருத்தி விளைவிக்கப்படுகிறது. இங்கு விளையும் உயர்தர பருத்தி சுற்றியுள்ள மாவட்டங்களில் இருக்கிற நூற்பாலைகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இங்கு செம்மண் நிறையா இருக்கிறதுனால நிலக்கடலை சாகுபடிக்கும் இந்த மண் ஏற்றதாக இருக்குது. இதை தவிர கம்பு, கேழ்வரகு, உளுந்து, பாசிப்பயிறு போன்றவைகளும் பயிரிடப்படுறாங்க. நிலத்தடி நீர் வசதி உள்ள சில பண்ணை நிலங்களில் தக்காளி, மிளகாயும் பயிரிடுறாங்க. மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.

நேரம் 7:50:43. வேலைவாய்ப்பு செய்திகள். வடக்கு மத்திய ரயில்வேயில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், ஃபிட்டர், கம்ப்யூட்டர் டெக்னீஷியன், டர்னர் உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 1853 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி ஐடிஐ. வயது 15 முதல் 24 வயது வரை 7/7/2026 அன்று உள்ளபடி. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹100. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 7ஆம் தேதி ஆகும். அடுத்ததாக காரைக்குடியில் உள்ள மத்திய அரசின் எலக்ட்ரோ கெமிக்கல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சிவில், மெக்கானிக், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஒயர்மேன், ஏசி மெக்கானிக் உள்ளிட்ட பிரிவுகளில் ட்ரேட் 18, டெக்னீஷியன் 5, கிராஜுவேட் 4 என மொத்தம் 27 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி ஐடிஐ, டிப்ளமா, பிஇ, பட்டப்படிப்பு. வயது வரம்பு 10/8/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 26 வரை. தேர்ச்சி முறை வாக் இன் இன்டர்வியூ. இடம் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், காரைக்குடி. நாள் இம்மாதம் 10ஆம் தேதி காலை 9 மணிக்கு. cecri.res.in என்ற இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து அத்துடன் உரிய சான்றிதழ்களுடன் வாக் இன் இன்டர்வியூவில் பங்கேற்க வேண்டும். மீண்டும் இணையதள முகவரி cecri.res.in. மற்றொரு வேலைவாய்ப்பு செய்தி. த இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் காடியில் நடந்து அறிவிப்பு. எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் பிரிவில் மொத்தம் 20 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி பிகாம். வயது 18 முதல் 35 வரை. அனுபவம் குறைந்தது 3 ஆண்டுகள் பணி. எழுத்துத் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்ச்சி முறையாகும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 12ஆம் தேதி. வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள். இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில் செட்டிக்குளம் அப்படிங்கிற ஊரை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கீங்க. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள்லாம் உற்பத்தி செய்கிறாங்க. முக்கியமாக வந்து இங்கே வெங்காயம், மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு, உளுந்து, பாசிப்பயிறு போன்ற பயிர் வகைகள், நிலத்தடி நீர் வசதி இருக்கிறதுனால நிறைய நிறைய இங்கே விளைவிக்கப்படுகிறது. தக்காளி, மிளகாயும் பயிர் செய்கிறாங்க. உற்பத்தி செய்த பின் இவற்றை பாதுகாப்ப, குறிப்பாக வெங்காயத்தை பாதுகாக்க பொது உணவு பதப்படுத்தும் அடை காக்கும் மையம் இங்கு செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வெங்காயங்கிறது சீக்கிரமாக அழுகக்கூடிய பொருள். கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருந்தாலும் பூஞ்சக்காலன்லாம் பிடிச்சி வேஸ்ட் ஆகிடும். ஸோ இதுக்குன்னே தனியாக ஸ்பெஷலாக பொது உணவு பதப்படுத்தும் அடைக்காக்கும் மையம் ஒன்று இங்கே இருக்குது. செட்டிக்குளம் சுற்று வட்டாரங்களில் சிமெண்ட்டு தயாரிக்க பயன்படும் கரடு முரடான கல்குவாரிகள் பணிகளும் நடைபெற்று வருகிறது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் சிமெண்ட்டு தயாரிக்கிறதுக்கு கல்குவாரியிலேருந்து அந்த கல் அதெல்லாம் எடுத்து அனுப்புகிறாங்க பக்கத்து ஊர்களுக்கு. சுருக்கமாக சொன்னால் பெரம்பலூர் செட்டிக்குளம் அப்படிங்கிறது இயற்கை எழில், ஆன்மீகம், விவசாயம் என பல்வேறு வகையில் சிறந்து விளங்குகிறது. இந்த அழகான ஊர் எங்கே இருக்குன்னா திருச்சி, சென்னை, NH அதில் போயிட்டே இருந்தால் ஆலந்தூர் கேட் அப்படின்னு வரும். அங்கிருந்து மேற்கே சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த செட்டிக்குளம் ஊர் இருக்குது. பெரம்பலூரிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் சரியாக சொல்லணும்னா இருக்குது. புதுச்சேரியிலிருந்து நம்ம போகணும் அப்படின்னா விழுப்புரம், திருச்சி சாலை வழியாக இந்த ஊருக்கு போகலாம். இயற்கையை ரசித்து சக்தி உள்ள ஆலயங்களுக்கும் சென்று அப்படியே மருத்துவ குணம் அதிகம் உள்ள தரம் மனம் நிறைந்த மத்திய அரசின் புவிசார் குடியீட்டு பெற்ற சின்ன வெங்காயத்தையும் அந்த அதெல்லாம் விளைவிக்கிற இடத்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து வாங்கிட்டும் வரலாம்.

மாரிட்டு படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா, தனுஷ், சின்ன பொண்ணு மற்றும் பலர் பாடியதை கேட்டீர்கள். புதுவை அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு ஒன்று. புதுவை 22 கிலோவாட் கனவாப்பேட்டு மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று காலை 10 மணி முதல் 3 மணி வரை வி மணவெளி ஒரு பகுதி, ஒதியம்பேட்டு, கேவி நகர் ஒரு பகுதி, பாலாஜி நகர், மகாசக்தி நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் விநியோகம் முற்றிலும் தடைபெறும். புதுவை அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பினை கேட்டீர்கள். நினைவூட்டுகிற நேர்களே, இன்று காலை 10:02 கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி நேர்விருப்பம், 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நினைப்பு. தலைப்பு: தாய்ப்பால் கொடுக்கும் போது கவனிக்க வேண்டியவை. நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள்.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் உஸ்பெகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பக்தியோர் சைதோவுடன் புதுடெல்லியில் நேற்று உயர்நிலை பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆற்றல், உள்கட்டமைப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு, கல்வி மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தை இருதரப்பு உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உதவும் என்று அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய நிதியமைச்சகம் இன்று முதல் உயர்த்தி

0: உள்ளது. இதன்படி டீசல் ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 25.50 ரூபாயாகவும், விமான எரிபொருள் ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 22 ரூபாயாகவும், பெட்ரோல் ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 3.50 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில், உள்நாட்டு நுகர்வுக்கான பெட்ரோல் டீசல் வரியில் எந்த மாற்றமும் இல்லை என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கணுவாப்பேட்டை மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை மணவெளி ஒரு பகுதி, ஒத்தியம்பட்டு, கேவி நகர் ஒரு பகுதி, பாலாஜி நகர், மகாசக்தி நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டூர் டி பிரான்ஸ் ஃபெம் சைக்கிள் பந்தயத்தில் 19 வயதான இந்திய வீராங்கனை ஹர்ஷிதா ஜாக்கர் பங்கேற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இப்பந்தயத்தில் 2ம் கட்டத்தில் பங்கேற்ற முதல் இந்திய பெண் என்ற பெருமையை பெற்றுள்ளார். அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த பாரா இறகுப்பந்து வீரர் பிரி தாக்கர் பிரேசிலில் நடைபெற்ற BWF பாரா உலக சர்க்கியூட் போட்டியில் 2 பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார். ஆண்கள் இரட்டையர் பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வெண்கல பதக்கத்தையும் அவர் கைப்பற்றியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை இது. நேரம் 8:02. தகவல் தளம்

0: நேயர்களுக்கு மீண்டும் ஒரு அழகான காலை வணக்கம். இன்றைய தகவல் தளத்தில் சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. உலக தாய்ப்பால் வாரம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உலக அளவில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இது எல்லாருக்குமே தெரியும். 3 நாளாக இதே தான் நிறையா டாப்பிக்லலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுவதன் முக்கியத்துவம், நன்மைகள் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்த நோக்கோடு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO மற்றும் யூனிசெஃப் போன்ற நிறுவனங்கள் இந்த வாரத்தை முன்னெடுக்கின்றன. 1992 முதல் ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 7 வரை இந்த வாரம் அதிகாரப்பூர்வமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதிலிருந்தே தெரியும் தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமானது, தாய்ப்பால் வந்து குடிக்கும்போது குழந்தைங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் ஏற்படுகிறது, தாய்க்கும் எவ்வளவு நன்மைகள் ஏற்படுகிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தாய்ப்பாலில் அதிக ஊட்டச்சத்துக்கள் சரியான விகிதத்தில் இருப்பதால் இதை குழந்தைகளின் முதல் தடுப்பூசி அப்படின்னே வர்ணிக்கிறாங்க. தாய்க்கும் சேய்க்கும் நன்மைகள் மட்டுமே இந்த தாய்ப்பால் அளிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஒரு கருப்பொருளோட இந்த வாரம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் வாழ்க்கையின் ஒரு நிலையான தொடக்கத்திற்கான தாய்ப்பால், பயனளிப்பவற்றை வலுப்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான். பிறந்த 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் மட்டுமே ஊட்டுவது வலியுறுத்தப்பட்டு வருகிறது. பச்சிளம் குழந்தைகளின் உடலில் எந்த எதிர்ப்பு சக்தியுமே இருக்காது. அந்த சமயத்தில் தாய்ப்பால் தான் உயிர் காக்கும், பரம்பரை காக்கும் மருந்து, எதிர்ப்பு சக்தி அளிக்கிற மருந்து. இதனால தான் இதை வந்து முதல் தடுப்பூசி அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. மனிதர்கள் மட்டுமின்றி உலகில் பாலூட்டும் அனைத்து உயிர்களுக்குமே தாய்ப்பால் மிக மிக முக்கியம். ஒரு பூனையோ நாயோ நம்ம வீட்டில் குட்டி போடும்போது அது வேறு எதுவும் கொடுக்கறது கிடையாது, தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்குது. அதை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது தாய்ப்பால் கொடுத்துட்ருக்கும்போது எந்த ஒரு தொல்லை வந்தாலும் நம்ம ஏதாவது சும்மா அந்த சைடு நடந்து போனால் கூட நம்மளை கடிக்க வரும். அந்த அளவு அந்த பிராணிகளுக்கே தாய்ப்பாலின் முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மனிதர்களுக்கும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். நேரம் 8:05.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: தெய்வ திருமகன் படத்திற்காக ஹரிச்சரன் குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். நேரம் 8:10.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இன்னைக்கு தகவல் தளத்தில் தாய்ப்பாலை பற்றின சிறப்பான செய்திகள் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்போ மனிதர்கள் எல்லாமே இப்பாலூட்டிகள் அப்படின்னு சொன்னாலே குட்டிகளை ஈன்று தன் உடலில் சுரக்கும் பாலால் அவற்றுக்கு ஊட்டும் வெப்ப இரத்த உயிரினங்களை சொல்லலாம். அந்த பாலூட்டிகளில் பார்த்திங்கன்னா மனிதர்கள் தவிர விலங்குகள், பறவைகள் எல்லாமே இருக்குது. மனிதர்கள் மற்றும் வீட்டு விலங்குகளை நாய், பூனை, ஆடு, மாடுகள் மற்றும் திமிங்கிலம், காட்டு விலங்குகள், பாலூட்டும் பறவைகளான வவ்வால் இவையெல்லாம் நம்ம சொல்லலாம். மற்ற மனிதர்கள் தவிர மற்றத ஆனால் முட்டையிட்டு குஞ்சு பிரிக்கும் பாலூட்டிகளும் சில இருக்குது. அவையெல்லாம் என்னென்ன, எப்படி அவ வந்து பால் கொடுக்குது தன்னுடைய குட்டிகளுக்குங்கிறதெல்லாம் 8:30 தகவல் தளத்தில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல் இடம்பெற்ற படம் என்னை எறிந்தால். பாடியவர்கள் பென்னி தயாள், மகதி மற்றும் பலர். இந்த பாடலோடு தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் தகவல் தளம் 8:30 பாடலை தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

நேரம் 8:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. தகவல் தளம் தொடர்கிறது. இன்றைய தகவல் தளத்தில் உலக தாய்ப்பால் வாரத்தில் தாய்ப்பால் எவ்வளவு முக்கியம் எல்லா உயிர்களுக்கும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. பால் சுரப்பி தாய் விலங்குகள் குட்டிகளுக்கு பால் ஊட்ட சுரப்பிகளை கொண்டிருக்கும். சில பறவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும். ஆனால் பாலூட்டிகளைப் போலவே பால் கொடுக்குமா? எப்படின்னா பால் போன்ற திரவத்தை சுரந்து குட்டிகளுக்கு பால் கொடுக்கும். பால் சுரப்பி கிடையாது, ஆனால் பால் போன்ற திரவத்தை சுரந்து குட்டிகளுக்கு பால் கொடுக்கும். இதில் வந்து ஒரு சில புறாக்கள், செந்நாரைகள் மற்றும் எம்பரர் பெங்குவின்ஸ் இந்த பறவைகள் இணங்கும் அடங்கும். இவைகள்லாம் முட்டை போடும், ஆனாலும் பால் ஊட்டும். புறாக்கள், ஃப்ளமிங்கோ, செந்நாரைகள், எம்பரர் பெங்குவின்ஸ் ஆகிய பறவை இனங்களுக்கு எப்படி பால் சுரக்குது? அதன் தொண்டை பகுதியில் உள்ள கிராப், அதை பயிர் வகை அப்படின்னு பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க, கிராப் உணவு குழாயிலிருந்து வெண்மை நிற சத்து மிக்க பால் போன்ற திரவத்தை சுரந்து தனது குட்டிகளை குடிக்க செய்யுது. மற்ற பாலூட்டிகளைப் போல இதற்கு மார்பக சுரப்பிகள்லாம் கிடையாது. அதில் அதிகமாக புரதமும்

கொழுப்பும் இருக்கிறதுனால ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் மூலம் இது தூண்டப்பட்டு பால் சுரக்குது. அதை வந்து குட்டிகள் வாயால் அப்படியே உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.

சாதனா சர்க்கம் பாடியது பானா காத்தாடி படத்திற்காக. நேரம் 8:36, தகவல் தளத்தில் அருமையான தகவல் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. புறா மற்றும் மாட புறாக்கள் ஆண் மற்றும் பெண் புறா ரெண்டுமே, அதாவது தாய் மற்றும் தந்தை ஆகிய இரண்டு புறாக்களுமே தனது குஞ்சுகளுக்கு இந்த பாலை வாயால் கக்கி ஊட்டுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. உடலுக்குள்ள சுரக்கிற இந்த ஒரு வகையான திரவத்தை வாயால் கக்கி குட்டிகளுக்கு கொடுக்குதுங்க. அதே மாதிரி ஃப்ளமிங்கோன்ற சென்னாரை இவைகள் தனது குஞ்சுகளுக்கு செரிமான மண்டல சுரப்பு மூலமாக

நினைவூட்டுகிற நிகழ்ச்சியை 10:02 கேட்டால் இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பம். கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியை பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பு. சென்ற 3 நாட்களாக பாடல்கள் விரும்பி கேட்ட நேயர்களுக்கு இன்று பாடல் வழங்க இயலாது. மேலும் புதிய நேயர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். எப்படி உங்கள் புதிய நேயர்கள்லாம் இந்த பாடல் கேட்கணுன்னா, முகநூலில் போயிட்டு கேட்டால் இனிக்கும்னு போஸ்டர் இருக்கும். 9:30 மேலே போனீங்கன்னா கட்டாயமாக போஸ்டர் இருக்கும். அதில் போயிட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் விரும்பி கேட்கும் பாடல், பாடல் இடம்பெற்ற படம், உங்கள் பேர், ஊர் அதோட கேட்டிங்கன்னா அந்த பாடலை நாங்கள் வழங்குகிறோம். மீண்டும் கூறுகிறோம், சென்ற 3 நாட்களாக பாடல் இடம்பெற்ற நேயர்களுக்கு இன்று பாடல் வழங்க இயலாது. புதிய நேயர்களும் 3 நாட்களுக்கு முன்பாக பாடல் கேட்ட நேயர்களும் இன்று பாடல்களை கேட்கலாம், வழங்க காத்திருக்கிறோம்.

0: குக்கு படத்திற்காக ஆர் ஆர் திவ்யாரமணி பாடியதை கேட்டீர்கள். நேரம் 8:45 நிமிடம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: தகவல் தளம் நிகழ்ச்சியில் சூப்பரான தகவல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. எம்பரர் பெங்குவின் அதுவும் இந்த மாதிரி பால் கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. தாய் பறவை, அதாவது தாய் பெங்குவின் எம்பரர் பெங்குவின் வந்து கடல் பகுதிக்கு உணவு தேடி செல்லும். அந்த சமயத்தில் தந்தை பெங்குவின் என்ன செய்யுமா, தனது உணவு குழாயிலிருந்து சுரக்கும் பாலை குட்டிகளுக்கு கொடுக்குவான். அதாவது தாய்க்கு வேலை இல்லாமல் தந்தையே இந்த வேலையை செஞ்சிருது. இதுவும் ஒரு சிறப்பு தான். இதில் 4 அறிவுள்ள இந்த உயிர்களுக்கு கூட தாய்ப்பாலின் அருமையெல்லாம் தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறையா இருக்குது, போக போக தெரிஞ்சுக்குவீங்க பாடல்களுக்கு இடையே. நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியில் தலைப்பு

தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியவை. நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி. நண்பகல் 12 மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் விழுக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள 1008 ஸ்ரீ ஆதிநாதர் ஜினாலயம் குறித்த சித்திரத்தின் முதல் பகுதி. எழுத்தாக்கம் விழுக்கம் எஸ் சுகந்தி அவர்கள். அமைப்பு மற்றும் சொல்வண்ணம். மயிலாடுதுறைதா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:50 புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். மாலை 4 மணிக்கு அழகு நீலா திரைப்பட ஒளி சித்திரம். இசை கே வி மகாதேவன், இயக்கம் எஸ் ராகவன். மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பாட்டு என தொடங்கும் தலைப்பில் பாடல்களை கேட்கலாம்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் பகல் 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் புற்றுநோய் தடுப்பு என்கிற தலைப்பில் நேர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் கதிர்வீச்சு புற்றுநோயியல் துறை பேராசிரியர் டாக்டர் எல் குணசீலன் அவர்கள். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் ஆர்ஜி ஆஷா, 6:20 முதல் 7 மணி வரையிலும், பின்னர் 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். தகவல் தளத்தில் பாலூட்டுதலின் சிறப்புகள் பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. பிளாட்டிபஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆஸ்திரேலியாவில் காணப்படுகிறத. இது வாத்து போன்ற நீண்ட மூக்கு இருக்கும், நீந்தி செல்ல உதவும் வகையில் அமைந்துள்ள கால்களும் இதுக்கு இருக்கும். இந்த வகைகளும் முட்டையிடும் பாலூட்டி அப்படின்னு இதை சொல்கிறாங்க. கார்ட்டூன்லலாம் நிறையா பார்த்துருப்பீங்க இந்த பிளாட்டிபஸ் அப்படிங்கிறத. இதுவும் இதே மாதிரி தான் செய்தான். எகிட்னா, முள்ளம்பன்றி போன்ற உடம்பும் குறுகிய மூக்கும் கொண்டது மற்றும் ஒன்று, இவையும் முட்டையிடும் பாலூட்டிகள் அப்படிங்கிறாங்க. இதை இவற்றின் தோலின் வழியாக திரவத்தை தனது குட்டிகளுக்காக சுரக்குமா. குட்டிகள் அம்மாக்களின் உடலில் இருந்து இந்த பாலை நாவால் நக்கி உட்கொள்கின்றன அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி பாலூட்டும் பூச்சிகள் இதுவும் இதை மாதிரி செய்தான். இதற்கும் உடலில் சுரப்பிகள்லாம் கிடையாது. பசிபிக் பீட்டல் காக்ரோச் அப்படின்னு ஒரு வகை இருக்குது, குட்டி ஈனும் பூச்சி வகை இது. இது குட்டிகளுக்கு வயிற்றில் வளரும் கருவி இருக்கும்போதே, வயிற்றில் கருவாக இருக்கும்போதே அதுக்கு ஊட்டமளிக்க புரதம், கொழுப்பு, சர்க்கரை சத்துக்கள்லாம் நிறைந்த ஒரு படிக சுரப்பியை சுரந்து, அதாவது இதை கரப்பான் பால் அப்படின்னு சொல்லுவாங்க, உற்பத்தி செய்தான். அதே மாதிரி ஒரு வகையான ஒரு ஈ இருக்குது, தாயின் உடலில் உள்ள கருப்பைக்குள் குட்டி வளர்வதற்கு பிரத்யேகமாக பால் சுரப்பிகளின் மூலம் தன்னுடைய குட்டிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து திரவத்தை பாலூட்டுவது போல சுரந்து குட்டிகளை குடிக்க செய்தான். இது போன்ற உயிர்களுக்கு தாய்ப்பாலின் மகத்துவம்லாம் புரியுது பார்த்துங்க. எப்படியாச்சும் தன்னுடைய குழந்தைங்களுக்கு ஒரு பால் கொடுத்து வளர வைக்கணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப அது முக்கியத்துவம் கொடுத்து இது மாதிரி சுரக்க செஞ்சு பால் குடிக்க செய்யுது. நேரம் 8:55.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

காலம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். முதலில் மாத்தே என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய தருவரணம், கமாஸ் ராகம் ஆதிதாளம்.

அடுத்து தேவதேவ கலையாமிதே, சுவாதி திருநாள் கிருதி, மாயா மாளவ கௌளவராகம், ரூபகதாளம்.

நேரம் 9:30 38 அரங்கிசையில் ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். இனி தியாகராஜர் கீர்த்தனையில் பாகாயன் ஐயா, சந்திரஜோதி ராகம், ஆதி தாளம்.

நேரம் 9:36:25. அரங்க இசையில் நிறைவாக சக்கனி ராஜமார்க்கமு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை கரஹரப்பிரியா ராகம் ஆதி தாளம்.

0: அரங்கிசையில் ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம்.
1: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அதிக பதக்கங்களை பெற்ற நாடுகளில் இந்தியா 4வது இடத்தை பிடித்திருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த பாதுகாப்பு அமைச்சகத்தின் இராணுவ மற்றும் சிவில் பிரிவுகளுக்கு இடையே அதிக அளவிலான ஒருங்கிணைப்பு அவசியம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற 85வது ஆயுதப்படை தலைமையக சிவில் சர்வீஸ் தின விழாவில் உரையாற்றிய அவர், உருவெடுத்து வரும் பாதுகாப்பு சவால்கள் மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்களை திறம்பட எதிர்கொள்ள இந்த ஒருங்கிணைப்பு உதவும் என்று தெரிவித்தார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பிரிக்ஸ் அமைப்பின் ஊழல் எதிர்ப்பு பணிக்குழு மற்றும் சொத்து மீட்பு தொடர்பான நிபுணர்கள் நெட்வொர்க்கின் 2வது கூட்டம் இன்று தொடங்குகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழுவின் வாராந்திர ஆலோசனைக் கூட்டம் இன்று காலை புதுடெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறுகிறது. மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்களை தவிர்க்கும் வகையில் அவர்களுக்கான மனோதர்மன் என்ற முன் முயற்சியை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டு இருப்பதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜூம்தார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பாவெல் லகூட்டின் ஸ்பெயினின் அலிஜாண்ட்ரோ இணையை வென்றது. இத்துடன் இந்த

0: செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, இது நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பம். எல்லாருக்குமே தெரியும், இந்த நிகழ்ச்சியில ஒரு அறிவிப்பு என்னன்னா, கடந்த 3 நாட்களாக பாடல் விரும்பி கேட்ட நேயர்களுக்கு இன்று பாடல்கள் வழங்கப்பட மாட்டாது. புதிய நேயர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். சப்போஸ் புதிய நேயர்கள் நிறையா பேர் வரலன்னா உங்களுக்கும் பாடல் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்களே, இன்று முதலாக பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர், இவர் வந்து புதிய நேயர் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். சென்னையில் இருந்து சுதர்சன் என்கிற நேயர் எழுதியிருக்காங்க. இங்கிலீஷ்லேயே அவங்க கமெண்ட்ஸில் பாக்ஸில் எழுதியிருக்காங்க, குட் மார்னிங், இது ஒரு சாங் டெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. யா வெரி ஹாப்பி பர்த்டே டு அவர் டியர் சிஸ்டர் ஸ்ரீ சாய்லக்ஷ்மி கார்த்திக் ஃப்ரம் புதுக்கோட்டை. ஆன் தி ஸ்பெஷல் டே வி வுட் ஹாவ் லவ் டு டெடிக்கேட் த பியூட்டிஃபுல் சாங் ஓஹோ மேகம் வந்ததோ ஃப்ரம் மூவி மௌனராகம். ஷீ இஸ் அ கிரேட் அட்மிரர் ஆஃப் ஸ்டார் ரேவதி அண்ட் திஸ் சாங் ஆல்வேஸ் பிரிங்ஸ் பேக் வண்டர்ஃபுல் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, வி ஸ்டில் ஃபாண்ட்லி ரிமெம்பர் வாட்சிங் மௌனராகம் டுகெதர் அரவுண்ட் த டைம் ஆஃப் ஹர் மேரேஜ். தோஸ் உமன்ஸ் ரிமைன் க்ளோஸ் டு அவர் ஹார்ட் ஈவன் டுடே. விஷிங் யூ இயர் ஃபில் வித் ஹாப்பினஸ் குட் ஹெல்த் லவ் அண்ட் கவுண்ட்லெஸ் பியூட்டிஃபுல் மெமரிஸ். அதாவது அவங்களுடைய மேரேஜ் நாள் அன்னைக்கு சமயத்தில் இந்த பாட்டெல்லாம் கேட்டு நாங்கள் ரசிச்சிருக்கோம், இந்த பாட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாய் லக்ஷ்மி கார்த்திக் அவங்களுக்காக இந்த பாட்டை விரும்பி கேட்டிருக்காங்க. மௌனராகம் படத்திலிருந்து சென்னையிலிருந்து சுதர்சன் என்கிற நேயர், அந்த பாடலை நாமும் கேட்கலாம்.

நேரம் 10:53 இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இன்னிக்கும் குணூல் வழி உங்கள் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் ஸ்ரீராம் ஸ்ரீநிதிக்காக இந்த பாடல்களை வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜீன்ஸ் படத்திலிருந்து பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பாடல் ராஜஸ்ரீ சாரதி. இவங்க வந்து எந்த ஊருங்கிறத இவங்களும் தெரிவிக்கல. பாடல் கேட்கலாம் அனைவருக்காகவும்.

நினை ஊட்டுகிறோம் நேர்களே. இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியவை. நேரிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். நேரம் 10:16:30. இந்த நிகழ்ச்சியை கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி உங்கள் விருப்பம். புதிய நேர்களாக வந்து அழகான பாடலாம் கேட்டு கலக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த ஒரு நேயர் அரவிந்த் என்கிற நேயர் பாடல் கேட்டிருக்காங்க இருமுகம் படத்திலிருந்து. ஆனால் இவங்கெல்லாம் யாருமே ஊரை குறிப்பிடலை, பேரையும் ஊரையும் சேர்த்து குறிப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். அவங்க விரும்பி கேட்ட பாடல் எல்லாருக்காகவும் கேட்கலாம், கேட்டு ரசிக்கலாம்.

சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல். இன்று பிற்பகல் 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் MS ஷீலா அவர்களின் பாட்டு கேட்கலாம். நேரம் 10:22:26 கேட்டாலே இன்னைக்கும் ஊனல் வழி உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் யார்? தேனி மாவட்டம் பண்ணைபுரத்தில் இருந்து ராதாகிருஷ்ணன் என்கிற நேயர் கேட்டிருக்காங்க. அவங்க விரும்பி

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் விழுக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள 1008 ஸ்ரீ ஆதிநாதர் ஜினாலயம் குறித்த சித்திரத்தின் முதல் பகுதி. எழுத்தாக்கம் விழுக்கம் எஸ் சுகந்தி அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் டிவி சுந்தரவல்லி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் காக்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரத்தில் சட்டம் அறிவோம். கல்லூரி மாணவர்களுக்கான சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. நேரம் 10:28. கேட்டாலே இனிக்கும் உணூல் வழி உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் திருமுட்டம் நாச்சியார்பேட்டையில் இருந்து கோ அன்பழகன்.

நேரம் 10:34 20 நொடிந்த நிகழ்ச்சி கேட்டால் எனக்கு மூணூல் வழி உங்கள் விருப்பம் முதன்மை அலைவரிசையிலிருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பாடல்களை. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் நாகை மாவட்டம் பாபு, சத்யா, சித்திரப்பிரியா அனைத்து நேயர்களுக்காகவும் காதல் கோட்டை படத்திலிருந்து பாடல்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, என் 4-2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

கேட்டாலே இன்னைக்கு நூல் வழி உங்கள் விருப்பம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நேரம் 10:41:20. அடுத்த பாடல் ஜெமினி படத்திலிருந்து. விரும்பி கேட்டிருக்கும் நேயர் தர்மபுரியில் இருந்து அருண்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: நீங்கள் கேட்ட பாடலை விரும்பி கேட்ட நேயர் வேதாரண்யம் 4 வேதபதி கேபி ராஜதுரை கற்புவெளி படத்திலிருந்து இந்த பாடலை கேட்டிருந்தாங்க.
1: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
2: தினந்தோறும் பகல் 12:30
1: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
2: பிற்பகல் 3:30
1: சங்கீத சாரல்.
0: நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியாக 12:11 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியவை. தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியவை 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியில் நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர்.

வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் புற்றுநோய் தடுப்பு என்ற தலைப்பில் நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கமளிக்கிறார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் கதிர்வீச்சு புற்றுநோயியல் துறை பேராசிரியர் டாக்டர் எல் குணசீலன் அவர்கள். மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் ஆர்ஜே ஆஷா அவர்கள்.

நேரம் 10:53 இருபது நொடி. கேட்டாலே இனிக்கும் தொலைபேசி வழி மணிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாடல். இனிய காலை வணக்கம். சோலைமா படம் 1992 வருடம் வெளிவந்த இந்த படத்திலிருந்து தாமிரபரணி 6 இது தரையில் அப்படிங்கிற பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் திருநெல்வேலி மாவட்டம் வீரவண்ணலூர் கருணாநிதி தேவேந்திரன் தமிழ்ச்செல்வன் இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ.

நிறைவாக கேட்ட இந்த பாடலை மற்றவர்களுக்காகவும் சூரியமூர்த்தி, சென்னை, மதுரை, சோ சண்முகசுந்தரம், நாகர்கோயில், மந்திரமூர்த்தி, தாராபுரம், துரைராஜ், சரஸ்வதி, பத்மராமன், முள்ளக்காடு பாபு, கடலூர் சுரேஷ், கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன் மற்றும் விரும்பி கேட்டு கிடைக்காமல் பெற்ற அனைத்து நேயர்களுக்காகவும், வீட்டில் இருந்தபடியே பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிற நேயர்களுக்காகவும் கடைசியாக வந்த அந்த பாடல். இத்துடன் இன்றைய கேட்டாலே இனிக்கும் குணூல் வழி உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுச்சேரி மாநில முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், அவரது சிறந்த அனுபவமும் வளர்ச்சி சார்ந்த தலைமையும் புதுச்சேரி மக்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக பாராட்டியுள்ளார். மேலும் அவர் நீண்ட ஆயுளுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழ இறைவனை பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லாத இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆதரவு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான உந்து சக்தியாக திகழும் நாட்டின் இளைஞர்களை வலிமைப்படுத்துவதற்கான நமது கூட்டு உறுதிப்பாட்டை இந்த திட்டம் வலியுறுத்துவதாக உள்ளது என்று கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு காரணமாக மாணவர் போராட்டங்களின் போது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற அல்லது முடித்து வைக்க மாநில அரசுகளுக்கு முழு சுதந்திரம் உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. கொடூர குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு மட்டுமே வழக்கு தொடர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு, பெல்லட் துப்பாக்கிகளை பயன்படுத்துவதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் இன்று தொடங்கும் கொரியா மாஸ்டர்ஸ் 2026 பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர்கள் களமிறங்குகின்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தாய்பே ஓபன் சாம்பியன் தன்வி சர்மாவும் ஆடவர் பிரிவில் கிடாம்பி ஸ்ரீகாந்தும் இந்திய அணியை வழிநடத்துகின்றனர். வரும் 9 வரை நடைபெறும் இப்போட்டி உலக தரவரிசை புள்ளிகளை உயர்த்த இந்திய வீரர்களுக்கு முக்கிய வாய்ப்பாக அமைந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 11:02. நேயர் நேரம் நிகழ்ச்சிக்காக நான் மீனாட்சி. வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நேயர் நேரத்தில் நம்ம இந்த தலைப்புல பேச போறோம் அப்படின்றத தெரிஞ்சிருக்கும். தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியவை, இந்த தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். மிக முக்கியமான ஒரு தலைப்பும் கூட. இந்த வாரம் முழுக்க, அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்படுது. அதையொட்டி இன்றைய தலைப்பு அமைஞ்சிருக்கு நமக்கு. இன்றைக்கி தாய்ப்பால் கொடுக்கும்போது

0: கவனிக்க வேண்டியவை. எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விடயம். இன்றைக்கி நம்ம உலகத்தில் பிறந்து வெளிவந்ததுக்கப்புறம், இந்த உலகத்திற்கு வெளிவந்ததுக்கப்புறம் நம்முடைய முதல் ஒரு உணவாக எது இருக்குது அப்படின்னா தாய்ப்பால் தான். ஸோ தாய்ப்பால் எனும் அமிர்தம் அப்படின்றது கூட சொல்லலாம். இந்த அமிர்தத்தை இன்றைக்கி நம்ம, அந்த அமிர்தம் கிடைத்ததால தான் இன்றைக்கி நம்ம தாய்க்கும் நமக்குமான ஒரு உன்னத உறவை மேம்படுத்தும் விதமாக அமைஞ்சிருக்கு. அது குறித்து தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். 0413227524022752505 என்ற நம்பருக்கு டயல் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்களும் உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் பேச வரும் முதல் நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: மகிழ்ச்சி, சொல்லுங்க உங்களோட கருத்து.
1: தலைப்பு மேம்,
0: இன்னைக்கு வந்து தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, தாய்ப்பால் கொடுக்கும் போது கவனிக்க வேண்டியவை இதுதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம்.
1: அதாவது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது மேம், திடீர்னு பாத்தீங்கன்னா ஏப்பம் மாதிரி வரும், எதிர்கழிக்கும். அப்போ குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முதுகு இருக்கு இல்லையா, அது மேல போட்டு தட்டி கொடுப்பாங்க. ஆனா அந்த மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு கேள்விப்பட்டேன். என்ன பண்ணோம்னா, குழந்தைகள் எதிர்கழிக்கிறாங்க அல்லது கக்கறாங்க பால் அப்படின்னா, முதுக உடனே தட்டக்கூடாதான். அவங்கள ஒரு கழிச்சு படுக்க வச்சு அப்படியே அவங்க கக்கற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அவங்க ஒரு ஏப்பம் வரும், அந்த ஏப்பம் விட்டுட்டு அதன் பிறகு மாற வந்து தட்டி கொடுத்து பண்ணறது அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அது
0: ஒண்ணு.
1: அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பால் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகளை மாறி மாறி அந்த மார்பகங்கள்ல பால் அப்படிங்கறத புகட்டுறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க.
0: ஒரு பக்கமாகவே கொடுக்காம இரண்டு புறமும்
1: மாறி மாறி. ஆமா, ஏன்னா அப்போ வைட்டல் நியூட்ரியன்ஸ் அப்படிங்கறதும் ரொம்ப ரொம்ப சூப்பராக கிடைக்கும் அப்படின்னு ஒண்ணு. அதே மாதிரி குழந்தை அழுதுது அப்படின்னாவே, குழந்தை பசி அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் அழுதுன்னு
0: நினைக்கூடாதுங்க,
1: இதர பல காரணங்களும் இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ அழுதுதுன்னா அவங்க பசியிலதான் அழறாங்களா அல்லது அவங்களுக்கு என்ன காரணமா அப்படிங்கறத பாத்துட்டு பால் கொடுக்கறது நல்லது மேம்.
0: கண்டிப்பா
1: முக்கியமான விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, குழந்தைகளை அந்த பால் புகட்டும் பொழுது அந்த பால அவங்க குடுத்துட்டு உடனே அந்த குழந்தைகளை தூங்க போடக்கூடாது மேம். அவங்களை எடுத்து கொஞ்சம் கையில வச்சுக்கணும், கையில வச்சுக்கிட்டு அவங்களுக்காகவே ஏப்பம் வரா மாதிரி வரும், வந்துட்டு அவங்க முதுக தட்டி கொடுத்து அதன் பிறகு தூங்க வைக்கணும். அது ரொம்ப முக்கியம்.
0: கண்டிப்பா, நிச்சயம் நிச்சயம்.
1: அதுக்கப்புறமா மேம், குழந்தைகளுக்கு அந்த பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் சமயம் வேண்டாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஆனா சில பெற்றோர்கள் கம்பல் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு
0: புகட்டுவாங்க. ஆமா ஆமா,
1: பால் அது வந்து முற்றிலும் தவிர்க்கணும் அப்படிங்கிறாங்க. குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல வேண்டாம் அப்படின்னாங்கன்னா, அவங்க பசினா அவங்களாகவே அந்த பால் அப்படிங்கறத கேட்டுக்குவாங்க.
0: ஓகே, சரியான ஒரு அழகான ஒரு விடயங்களை நீங்க சொன்னீங்க, நன்றி.
1: தேங்க்யூ மேம்,
0: நன்றி. உலக தாய்ப்பால் வாரம் நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 1 முதல் 7 தேதி வரையும் உலக சுகாதார அமைப்பால் இந்த நிகழ்வு கடைபிடிக்கப்படுது. தாய்ப்பால் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே இந்த அதனோட நோக்கம்தான் இந்த தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்படுது. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்டு தொடர்ந்து பேசுவோம். ஹலோ, வணக்கம்.
2: பிரியமான தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: சொல்லுங்க
0: சார்.
2: இந்த தலைப்புல திருமதிகள் வந்து பேசினாங்கன்னு இன்னும் நிறைய செய்திகள் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். இதை தாண்டி
0: நானும் எதிர்பார்க்கிறேன், ஆனா அவங்க வரணுமே.
2: குழந்தைகள் வந்து அந்த தாய்ப்பால் அந்த பசி அந்த அழுகை அப்படிங்கிற ஒரு குறிப்பு அறிஞ்சு அதை கொடுக்கணும். அதே நேரங்களில் அந்த குழந்தை அதை மறுக்குதுன்னு சொன்னா ஏதோ உடல் நிலைமை ஏதோ பாதிப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதே போல அந்த தாய்ப்பால் குடுக்கறோங்கிற பேர் அப்படிங்கிற ஒரு கவனத்துல இருக்கிற நேரங்கள்ல குழந்தை அழுகிற போது நமக்கு வீட்டு வேலை இருக்குது, தொடி கைபேசியில பேசிட்டு இருக்கோம், தொலைக்காட்சியில இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குடும்பம் தவிர்த்துட்டு குழந்தைகளுக்கான அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறோம். ஏன்னா தொடர்ந்து பசியோட குழந்தை அழுதுட்டு இருக்குன்னா பிற்பாடு சில சின்ன சின்ன இடையூறுகளை குழந்தைக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. அதே போல

0: குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கிற நேரங்கள்ல துணைவரோ இல்ல மத்தவங்க யாரும் இல்லாம இருக்கிற நேரத்தில் தனிமையான இடத்துல அதை கொடுக்கணும். அது ரொம்ப நல்லதா இருக்கும். அதே நேரங்கள்ல திருமதிகள் வந்து இந்த ஆடை மாற்றுகிற போது இந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கிற போது அந்த கணவரோட ஒட்டி உறவாடி பேசுற குடும்ப அளவு கொஞ்சம் தவிர்க்கணும். அது மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். குழந்தைகளுடைய நலனும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். குழந்தை பிறக்குது சொன்னீங்கன்னா அது மாசமா இருக்கிற போது திருமதிகளை வந்து அவங்க துணைவர்கிட்ட சொல்லிடும். இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்தோம்னா குழந்தை நல்ல வலதோட உடல் நலனும் மனநலனும் இருக்கும். அதனால கொஞ்சம் நம்ம இந்த குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் போதுமான அளவு இடைவெளி விட்டு நாம இந்த கவனம் அடுத்து இது பண்ணுவோம், அப்பதான் நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லி இது பண்ண உணர்த்தணும்.
1: சரி, ஓகே.
0: தாய்ப்பால் கொடுக்கற நேரங்கள்ல அந்த உணர்வு தாய்மை பாசத்தோட கொடுக்கலாம். அந்த தாய் பாசங்கிறது அதிகமா இருக்கணும்.

0: பாடி பேசுறத குடும்பங்களும் கொஞ்சம் தவிர்க்கணும். அது மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். குழந்தைகளுடைய நலனும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். குழந்தை பிறக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது மாசமா இருக்கிற போதே திருமதிகளை வந்து அவங்க துணைவர்கிட்ட சொல்லிடும். இந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருந்தோம்னா குழந்தை நல்ல வலதோட உடல் நலனும் மனநலனோட இருக்கும். அதனால கொஞ்சம் நம்ம இந்த குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் போதுமான அளவு இடைவெளி விட்டு நாம இந்த கவனம் அடுத்து இது பண்ணுவோம், அப்பதான் நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லி இது பண்ண உணர்த்தணும்.
1: சரி, ஓகே.
0: தாய்ப்பால் கொடுக்கற நேரங்கள்ல அந்த உணர்வு தாய்மை பாசத்தோட கொடுக்கலாம். அந்த தாய் பாசங்கிறது அங்க அதிகமா இருக்கணும். அப்படி இருக்கிற நேரங்கள்ல இவங்க தான் எங்க அம்மா, இவங்க தான் என் தாய், அது ஒரு அடையாளத்தை கொடுக்கற மாதிரி கூட தாய்மைக்கு சேய்க்கு உள்ள அந்த பந்தங்கிறது அதிகமா வெளிப்படும்.
1: தாய்ப்பால் தான் ஒரு குழந்தைக்கும் தாய்க்குமான ஒரு உன்னத உணர்வை வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்றீங்க.
0: அம்மா என்பது முதல் வார்த்தை, அதுதான் குழந்தைக்கு தமிழ் வார்த்தைன்னு சொல்ற மாதிரி குழந்தைகள் வளர்ப்புல இப்ப இருக்கிற திருமதிகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அது இன்னொன்னு சொல்ல முடிச்சிடறேன்
1: சொல்லுங்க.
0: இது கவனத்துல எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, குழந்தைகளுக்கு திருமதிகளுக்கு உடல்நலம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னா அந்த மகளிர் மகப்பேறு மருத்துவர்கிட்ட மட்டும்தான் போய் நம்ம சிகிச்சை எடுத்துக்கணும். அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு என்ன நோய், அதுக்கு என்ன மாதிரி நிவாரணம் பண்ணலாம், அதுக்கான படிப்பு, அதுக்கான விஷயங்களை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது போல மகளிருக்கும் ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு சொன்னா அவங்களும் மகளிர் மகப்பேறு மருத்துவத்தில் போய் அவங்க மகளிர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணுகிற போது சில விஷயங்களை வெளிப்படைத்தன்மையோட பேசலாம், அதுக்கான தீர்வுகளையும் காணலாம். ஆனா கிராமங்கள் வந்து ஒரு சிலர் வந்து சுய மருத்துவம் எடுத்துக்கிறது, இங்கே ஒரு MBBS படிச்சு டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணுகிற மாதிரி பண்றாங்க. அது குடும்பம் தவிர்க்கப்பட்டால் குழந்தையோட உடல்நலமும் மகளிரோட உடல்நலமும் மிக சிறப்பா இருக்கும். குழந்தைகள் விஷயத்திலையும் ரொம்ப இடைவெளி கொடுத்து குழந்தைகளும் கொஞ்சம் 2 ஆண்டு இல்லை 1 ஆண்டு தாய்ப்பால் கிடைக்கணும். குழந்தை இருக்கிற விஷயத்துல மிக முக்கியமான பொருள் எது கேட்டீங்கன்னா தாய்ப்பால் தான் விலை மதிக்க முடியாத பொக்கிஷம்.
1: குழந்தைங்க
0: ரொம்ப குழந்தைக்கு பல இடையூறுகள் வந்து அப்புறம் நோய் தொல்லை அப்புறம் வந்து சீக்கிரம் மாதிரி ஆகி அது ரொம்ப இதா போயிடும். குடும்பம்னால நம்ம வந்து குட்டி பழகிற குடும்பம் தவிர்த்து தாய்ப்பால் மட்டுமே முழுமையா கொடுக்கறது அந்த விஷயத்துல.
1: நன்றி சார், கருத்துக்கு நன்றி. நன்றி. தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியவை இது குறித்து தான் பேசுகிறோம். உங்களோட கருத்துக்களை நீங்களும் தெரிவிக்கலாம். தாய்ப்பாலை வந்து உற்பத்தியும் அந்த சுரப்பையும் தூண்டக்கூடிய ஒரு முக்கியமான ஹார்மோன்ஸ் வந்து அதில் இருக்குது. அதற்காக தான் நம்ம மிக அதாவது குழந்தையின் வளர்ச்சியை தூண்டும் ஹார்மோன் அது. ப்ரோலாக்டின் ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு 2 ஹார்மோன்ஸ் அதில் இருக்குது. இந்த வளர்ச்சிக்கு உதவக்கூடிய இந்த ஹார்மோன் இருக்கிறதால தான் குழந்தைகள் நன்கு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா இந்த தாய்ப்பால் வந்து நிச்சயம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான். சில பேர் வந்து குழந்தைகளுக்கு அதாவது அவர்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க. ஆனால் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்றத தாய்மார்கள் வந்து இதை வந்து கண்டறிந்து அந்த உணவுகளை அவங்க எடுத்துக்கணும். இன்னும் நிறைய விடயங்கள் நம்ம இது குறித்து பேசலாம், உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன்னிணைத்து 2275 2240 2275 250 எண்களை தொடர்பு கொள்ளவும். ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.

0: பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்க மேடம்.
0: அதான் தாய்ப்பால் மிக அவசியம், அதான் அமீர் தான்.
1: இல்ல இல்ல, அது கொடுக்கும்போது நம்ம என்னென்ன விடயங்கள்லாம் கவனிக்கலாம்னு இப்ப நீங்க சொன்னீங்கன்னா அது இன்னும் நல்லா இருக்கும்.
0: விடயங்கள் கவனிக்கிறது என்னன்னா உட்காந்துதான்
1: கொடுக்கணும் தாய்ப்பால். ஓ சூப்பர்.
0: ஏன்னா உட்காந்துதான் கொடுக்கணும். அது கொஞ்சம் மறைமுகமா சேலையை முடிக்கிறனா, சுடிதார் போடுறவங்க அதை சாலை முடிச்சு கொடுக்கலாம். இப்ப தாய்ப்பால் கொடுக்கறதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து இதுல எல்லாம் பேருந்து நிலையம், மருத்துவமனை எல்லா இடத்துலயுமே கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பதான் கொடுக்க மாட்டாங்க, அதனால வெக்கப்பட்டுக்கிட்டு கொடுக்காமையே கூட இருந்துருவாங்க. பதிச்சு அழுகுறத கூட பேர் அழுதுட்டு போகுது, நம்ம வந்து கொடுக்க கூடாது, வேற குட்டி பட கலந்துட்டு போவாங்க. ஏன்னா இடைப்பட்ட காலத்துல கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாம இருந்துருச்சு பிள்ளைகள்னா, அதனால புட்டிப்பாடை கலந்துட்டு போய் அங்க குடுக்கும்போது அதுகளுக்கு சளி தொந்தரவு, இது நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போகுது, குறைஞ்சு போய் காய்ச்சல் அடிக்கடி வரும், பலவீனமான குழந்தைகளா மாறிடும் இல்லையா. அதனால இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல எல்லா இடத்துலயுமே பரிமுகமா கொடுக்கப்படுற இடங்கள்லாம் இருக்கு, அதனால அந்த இடத்த பயன்படுத்திக்கிறனா. உட்காந்துதான் கொடுக்கணும், தூங்கும் போது கொடுக்க கூடாது. தூங்கும் போது கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வசதியில தூங்குவோம், அப்ப அது குடிச்சுட்டு இருக்கும்போது மூச்சு திணறல் ஏற்பட்டுரும் குழந்தைங்க. அந்த காலத்துல வந்து ஒரு சில குழந்தைகள் இறப்பு கூட ஏற்பட்டிருந்திருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது. அதனால வந்து அந்த இதை வந்து தவிர்த்துடணும். தவிர்த்தாதான் உடம்பு, தாய்க்குமே ஆரோக்கியமா இருக்கும் உடம்பு. உட்கார்ந்து கொடுக்கும் போதுதான் தாய்க்கு உள்ள ஆரோக்கியம் வந்து அந்த ஒரு அதாவது ரொம்ப இறங்காம உடம்பு கொஞ்சம் கட்டுக்கோப்பா இருக்கிறதுக்கும் அது உதவிகரமா இருக்கும் உங்க அம்மா உட்காந்து கொடுக்கும்போது. அதே மாதிரி குழந்தைகளை வந்து நல்ல மடியில வச்சு மேல தூக்கி மண்டையை தூக்கி வச்சு கொடுக்கணும், கீழே அப்படி இறங்கி கொடுக்க கூடாது, இறக்கி கொடுக்க கூடாது.
1: அந்த தலையை தூக்கி தலையில வந்து அந்த ஒரு கையை வந்து பிடித்து ஒரு பக்க கை வந்து இதை இடுப்புக்கும் அந்த இடுப்புல வச்சிட்ட மாதிரி தூக்கின மாதிரி கொடுக்கணும் இல்லையா.
0: ஆமா ஆமா ஆமா. அந்த ரெண்டு நம்ம கொடுக்கணும், அந்த பால் குடிக்குதுல்ல, அப்ப என்ன செய்யணும், அந்த ரெண்டு விரலையும் இடையில குடுத்துதான் பால் கொடுக்கணும். அந்த இன்னும் ஒரு விரலை என்ன செய்யணும், அந்த நாடிய மேல ஏத்தி விட்டுக்கணும். ஏன்னா அதை குடுக்கும் போது வாய் வலிச்சிரும் குழந்தைகளுக்கு, அந்த நாடி வலிக்கும். அந்த குடிச்சுக்கிட்டே ரொம்ப நேரம் அதிக நேரம் குடிக்கும் போது நாடி வலிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, குடிக்கிறத விட்டுருங்க, வலி எடுக்க. ஏன்னா நம்மளுக்கு அதுகள் வலிக்கிறது தெரியாதுல்ல, அதுகளுக்கு தானே புரியும். அதனால அது என்ன செய்யுங்க, நம்மளுக்கு வலி ஏற்பட்ட உடனே குடிக்கிறத நிப்பாட்டிருங்க, உடனே கத்த ஆரம்பிச்சிருங்க குடிக்கிறதே. அப்ப நம்ம நினைப்போம் எதுனால குடிக்க மாட்டேங்குது, எதுனால கத்துதுன்னு ஒரு குழப்ப சூழ்நிலை ஏற்பட்டுரும் இல்லையா. அதனால என்ன செய்யணும், ரெண்டு விரலையும் இடையில குடுக்கணும், அந்த குடிக்கிற இடத்துக்கு இடையில ஒரு விரலை வந்து நாடியை புடிச்சுக்கிட்டு மேல ஏத்தி விட்டுக்கிறோம். அப்ப அதுகளுக்கு அசவு வலிக்காது, அது தொடர்ந்து குடிக்கிறதுக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது அதுகளுக்கு. அந்த மாதிரி வடிவமைப்புல நம்ம பால் கொடுக்கணும். அதே மாதிரி என்ன செய்யணும், தொட்டியில பால் கொடுத்த உடனே தொட்டியில தோல்ல போட்டு கொஞ்ச நேரம் தட்டி கொடுக்கணும், முதுக தட்டி கொடுக்கணும். உடனே தூக்கி தொட்டியில போட்டுற கூடாது, ஏன்னா அந்த கக்கி இருங்க குழந்தைங்க பால்
1: செரிமானம் ஆகாம போயிடும் குழந்தைங்களுக்கு.
0: ஆமா ஆமா, செரிமானமும் ஆகாது, பல பிரச்சனை வந்துடும். அந்த கக்கிக்கிட்டே தூங்கும் போது என்ன ஆகுதுன்னா, அதுவுமே மூச்சு திணறலுக்கு காரணமா மாறிடும் இல்லையா. சில ஒரு இடத்துல வந்து நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது தொட்டிலேயே ஒரு குழந்தை இறந்து இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு காரணமே இதுதானா, இந்த பால் கொடுத்த உடனே தூக்கி போட்ட உடனே என்ன ஆகுது, அப்படியே கக்கி அந்தையே அதை தாங்க முடியாம அந்த வாந்தியெல்லாம் அந்த கவனிக்காம விட்டுட போது அந்த வாமிட்டே அதுகளை வந்து உயிரை கூட இது பண்ணி இருந்தோம். அதனால கொஞ்ச நேரத்தோட தட்டி போட்டு நல்லா ஏப்பம் வந்த பிறகு அதை எடுத்து தூக்கி குழந்தைய போட்டா அதுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கும் உங்க அம்மா. இந்த மாதிரி பல வழிகள்லயும் நம்ம தாய்ப்பால் கொடுக்குறப்ப கவனிச்சு கொடுத்தோம்னா குடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த காம்பு என்ன செய்யும், உள்ள அமுங்கி இருக்கும் சில பேருக்கு, அது என்ன செய்வாங்க தெரியுமா, குடிக்கவே மாட்டேங்குது அவ்வளவுதான் அப்படின்னு ஸ்டாப்ல அதையோட முடிச்சிருவாங்க. அதோட
1: குழந்தைகள் சரியா உறிஞ்சுவதற்கு ஏற்ற மாதிரி இல்ல அப்படின்னா அந்த குழந்தைக்கு சரியான தாய்ப்பால் போய் சென்றடையாது இல்லையா.
0: ஆமா ஆமா, அதை நம்ம நல்லா வெளியே எடுத்து விடுறதுக்கு நம்ம கைய வச்சு நம்ம எடுத்து விட்டு அது வாயில வச்சு புகட்டுறதுக்கு எல்லாருமே வீட்டுல உள்ளவங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா அந்த பெண்ணுக்கு தெரியாது இல்லையா, சிறு பிள்ளைங்க இளம் பெண்களுக்கு வந்து இப்ப குழந்தை பிறந்த உடனே பால் கொடுக்கும் போது அதுகளுக்கு எந்த அனுபவமும் இருக்காது. ஆனா அம்மாவோ மாமியாரோ பாட்டியோ அவங்க அனுபவத்தின் மூலமா அவங்க அதை சொல்லுவாங்க, சொல்லணும் அவசியம், சொல்லி கொடுக்கணும். கொடுக்க எங்க என் பொண்ணுக்குன்னா அப்படித்தான், அவங்க கொடுக்க முடியல, ஏமா குடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி கொடுக்கணும்னு நம்ம அந்த நம்மளுக்கு தெரிஞ்ச அனுபவத்தவங்க புறாம குழந்தைகளுக்கு இளம்பிளைய பெண்களுக்கு சொன்னா அவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு பால் கொடுப்பாங்க. பாலை கொடுத்தா அது அமிர்தமாகும், அது நல்ல ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை குழந்தைகள் உருவாக்கிக்கிறோம். அந்த தாய்ப்பால் வந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு பலத்தை கொடுக்கணும்.
1: என்னோட நன்றி. கருத்துக்கு நன்றி. தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியவை இது குறித்த தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம். ஸோ தாய்ப்பால் தான் ஒரு குழந்தை பிறந்தவுடனே ஒரு மிக முக்கிய முதல் உணவு, முக்கிய உணவாக அதுதான் இருக்குது. ஒரு 6 மாதம் வரைக்குமே

0: நேரம் 11:13. தாய்ப்பால் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியவை குறித்து கருத்து கூறவர் மடத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் பரமக்குடிலேருந்து ராஜேஸ்வரி.

0: குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மட்டுமே உணவு அப்படின்னும் போது அந்த உணவு சரியாக கிடைக்கல, அந்த குழந்தைக்கு சரியாக புகட்டலை அப்படின்னும் போது அந்த குழந்தைகள் எதிர்கொள்ளும் விடயங்கள் அதிகமாக இருக்கும். அப்போது அதனால் குழந்தைகளுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் கெடும். அப்போது இந்த தாய்ப்பால் கொடுக்கும்போது நம்ம என்னென்ன விடயங்களை சரியாக கவனித்து கொடுக்கணும் அப்படின்றத முக்கியத்துவமாக அதில் நம்ம ரொம்ப கவனித்து தான் இந்த இதை வந்து செயலாற்றணும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நீரோட கருத்து கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: எம் ராஜு, நொலம்பூர்.
0: சொல்லுங்க சார்.
1: எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. எங்க ஊர் கதையை மட்டும் சொல்றான்.
0: சரி,
1: படுத்துக்குன்னு பால் கொடுப்பாங்க சில பேரு. நடு நேரத்துக்கு 12-1 மணி வாக்குல தூக்கத்துல மூக்கு அடைச்சி குழந்தை இறந்து போறதும் உண்டு.
0: ஆமா, இது நம்ம கவனிக்க வேண்டிய விடயம் தான்.
1: இன்னைக்கெல்லாம் வயல்வெளியில லோல் போட்டு வருவாங்க. உக்காந்தபடியா கொடுத்தாக்கா நல்லது. படுத்துக்கணு கொடுப்பாங்க, மூக்கு அடைச்சிக்கின்னு இளம் குழந்தை திமரம் முடிக்க வரைக்கும் தான் திமரும். திமரம் முடியாத குழந்தை என்ன பண்ணும்?
0: ஆமா, அந்த நேரத்துல நமக்கும் அசதியில தூக்கம் வந்துடும், என்ன நடக்குது அப்படின்றதும் தெரியாது.
1: இது இயற்கையா நடந்த கதை எங்க ஊர்ல.
0: ஓகே.
1: நாய் சூட்டும் பேர்ல வெந்து இது புண்ணாயிட்டு எருக்கும் பாலு பேச்சி செடியும் எருக்கும் செடியும் ஒரே மாதிரியா இருக்கும் பால். ஒரு 5-6 வயசு புள்ளிய போய் பேச்சு பால் கறந்து வாடான்னு சொல்லி அனுப்புனாங்க. அவன் போய் எருக்கம்பால கறந்து வந்துட்டான். அது இலக்க இலைய ஒடிச்சாலே சொட்டு சொட்டு சொட்டுன்னு சொட்டும் பேச்சு பாலும் எருக்கம்பாலும் ஒரே ரகம். குணத்தில் தான் வேற வேற விஷத்தன்மை, அது நல்ல சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை பேச்சு பாலுக்கு உண்டு. அவனுக்கு தெரியாது. ஒரு 3 பாலாட ஊத்திட்டாங்க, ஊத்தி 10 மணி நேரத்துல அறிஞ்சு
0: போச்சு.
1: நடந்த கதை.
0: இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையில் இல்லை தெரியாத விடயங்களை செய்யும்போது நமக்கு இழப்புகள் அதிகம் ஏற்படுது, இதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும் அப்படின்றது உங்கள் கருத்தாக இருக்கு. நன்றி சார் உங்கள் கருத்துக்கு.
1: ஒரு ஒரு குடும்பத்தில் 7 பொண்ணு பிறந்திருக்கு. 8வதும் பொண்ணு. எங்க ஊர்ல பறந்த விருந்த இந்த காடு ஃபாரஸ்ட் ஏரியா கவர்மெண்ட் காடு கள்ளி செடி இருக்குது. ஒரு கொண்டு கொண்டனா 50 மில்லி பால் வந்துடும். அதெல்லாம் கூட ஊற்றி 8வதும் பொண்ணு பிறந்து சீர்வரிசை அது இது எல்லாம் செய்யணும்ன்ற ஒரே கவலையில ஊற்றிக்கிறாங்க, கண் கூட பார்த்துக்கிறாங்க. அது ஒரு காலம், இது ஒரு காலம். இன்னைக்கு 1 பெற்றால் ஒளி மயம், 2 பெற்றால் இன்ப மயம், 6 பெற்றால் அல்லல் மயம்னு பாரத பிரதமர் அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் அப்போ போட்டாங்க ஒரு சட்டம். அது இன்னைக்கும் பாஸ் ஆகி ஒவ்வொரு குடும்பத்திலையும் 1 குழந்தை 2 குழந்தை தான் பிறகுது. அது நல்லதாகவே இருக்குது. அன்னைக்கு அம்மையார் போட்டது.
0: ஓகே, இப்போ நம்ம வந்து
1: நல்லதா இருக்குது. ஒவ்வொரு கவர்மெண்ட் பண்றது அது நாம தான் இப்ப தெளிவுபடாத காலமா இருந்தது. கவலை ஏத்த இறங்குற காலம், கவலை இறங்குற காலம், அப்புறம் கடந்து வந்த பிறகுதான் கொஞ்சம் ஜனங்க தெரிஞ்சது. அது மாதிரி அது ஒரு காலம், இது ஒரு காலம்.
0: சரி, ஓகே. நம்ம
1: எங்கே போயிங்கிறது இருந்தாலும் பரவாயில்ல, இதோட முடிச்சுக்கிறேன்.
0: ஓகே, நன்றி நன்றி. நிகழ்ச்சி ஒரு மடத்தனே. ஹலோ, வணக்கம். தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியன போது ராஜேஸ்வரி மேம் கரெக்டாக ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா, படுத்துட்டு கொடுக்க வேண்டாம் பால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா உட்காந்து கொடுத்தா தான் அந்த குழந்தைக்கும் செரிமானம் கிடைக்கும். ஒரு முதுகு தலையை வந்து தூக்கி வைத்தா போல தான் கொடுக்கணும் அப்படின்றத நமக்கு வந்து செவிலியர்கள் வந்து முதல்லையே நமக்கு சொல்லுவாங்க. மருத்துவர்கள் செவிலியர்கள் குழந்தை எந்த பக்கம் வச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஒரே குழந்தைகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம், பிறந்த குழந்தைகளுக்கு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை தாய்ப்பால் ஊட்டணுன்றதை நினைவில் வைத்துக்கொள்ளணும். ஏன்னா அதுக்கு சீக்கிரம் செரிமானம் ஆகிடும். அது திரவ நிலையில் இருக்கிறதால செரிப்புத்தன்மை அதிகமாகிடும். அப்போ செரிமானத்தன்மை அதிகம் இருக்கும்போது நம்ம ரொம்ப நேரம் நீண்ட நேரம் குழந்தைய காக்க வைக்காமல் கத்த விடாமல் கொஞ்சம் அதுக்கு வந்து இடைவெளியில் அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நம்ம தூக்கி கொடுக்கணும். ஏன்னா குழந்தை தூங்கி கொண்டே இருக்கும்.

0: இந்த நேரங்களில் பிறந்த உடனே ஒரு 3 மாதங்கள் தொடர்ந்து தூக்கம் அதிகமாக இருக்கும் அதுக்கு ஒரு. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம இந்த விடயங்களை கவனத்துடன் நம்ம வந்து கையாளணும் அப்படின்றது தான் நிகழ்ச்சி வரும் நேயரோட பேசிட்டு தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க.
1: வணக்கம்மா, நான் பண்ருட்டி திருவதியிலேருந்து பேசுகிறேன்.
0: பெயர் சொல்லுங்க.
1: சாந்தி சிவசண்முகம் பேசுகிறேன்.
0: ஆ, சொல்லுங்க மேடம்.
1: தாய்ப்பால் வாரம் கொண்டாடுறீங்க நம்மளாம்.
0: ஆமா, எல்லாருமே உலகமே இன்னைக்கு தாய்ப்பால் ஆகஸ்ட் 1 7ஆம் தேதி வரைக்கும் நம்ம அதை கடைபிடிச்சிட்டு இருக்கோம். தாய்ப்பால் கொடுக்கும் போது கவனிக்க வேண்டியவை என்ன விடயங்கள் நீங்க உங்க கருத்தா சொல்லுங்களேன்.
1: முதல்ல பிரெகனண்டா இருக்கும் போதே ஒரு 7-8 மாசத்துல இருந்தே இந்த மார்புல ஒரு திரவம் ஒண்ணு வரும். அப்பயே என்ன பண்ணணும், அந்த மார்பு 2 மார்பையும் நல்லா சுத்தமா கழுவி சுத்தம் பண்ணணும். இந்த நிப்புல எல்லாம் எடுத்து விடணும். சில பேருக்கு பால் நிறைய கட்டிச்சுன்னா நிப்புல உள்ள போயிடும், பிள்ளையால சட்டி குடிக்க முடியாது.
0: சரி,
1: நல்லா சுத்தி வச்சுக்கணும். நம்ம அதெல்லாம் அசிங்கப்படக்கூடாது. நம்ம நல்லபடியா நான் குழந்தைய வளர்க்கணும்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகும். அப்புறம் அந்த மார்பகத்தை சுத்தி கருப்பு இருக்கும்ல, கருப்பா இருக்கும், அது குழந்தைக்கு பால் கொடுத்தோட்ட அந்த உதட்ட வந்து ஒரு ஈரத்துணி வெள்ளை துணி வச்சு தொடச்சு விடணும். ஏன்னா அந்த கருப்பு வந்து அந்த உதட்டுல ஒட்டிக்கும். அது மாதிரி செய்யணும். அப்புறம் உள்ளங்கையில தலைய புடிச்சுக்கிட்டு தான் பால் கொடுக்கணும் பிள்ளைக்கு. நல்ல உள்ளங்கையில புடிச்சுன்னு அணைச்சி கொடுக்கணும். அப்பதான் அந்த பாலோட பாசத்தையும் சேர்த்து கொடுப்போம். அப்புறம் பால் கொடுக்கணும், கண்டிப்பா பால் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அவ்வளவுதான்,
0: தாய் பால் கொடுக்க வரோம்னும் போது பால் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு அப்படின்னு முடிச்சிட்டீங்க. ஓகே, நன்றி. நிகழ்ச்சி ஒன்று அடுத்த நேயர். வணக்கம், வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க குழந்தைநாதன் சார்.
2: அனைவரும் நலமுறை இருக்க வாழ்த்துக்கிறேன்.
0: மகிழ்ச்சி.
2: உலக தாய் யாருன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நமது பாரத தாய் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. பாரத தாய் தான் உலகத்துக்கே தாயின்னு சொல்லுவாங்க. அந்த தாய் இன்னைக்கு நமக்கு ஞானப்பாலை ஊட்டலன்னா இன்னைக்கு நம்ம இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாது இல்லைங்களா?
0: சரி,
2: இந்த பூமியில பிறந்ததே பெரிய ஒரு பொக்கிஷம். நாங்க எங்க வீட்டுல 3 பேர் அண்ணன் தம்பி. அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, அடிக்கடி எங்க சின்னப்ப தம்பி ஆயிடும் அடம் பண்ணும் போது சொல்லுவாங்க, இவன் அதிக நாள் தாய்ப்பால் ஊட்டினதுனாலதான் என்கிட்ட 9 இருக்கிறான் சண்டைக்கு வர.
0: ஆமா, நீண்ட நாள் தாய்ப்பால் குடிச்சா கொஞ்சம் குழந்தைங்க ரொம்ப ஓவரா அடம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு செலவிடை உண்டு.
2: அதுதான் நேற்று நம்ம வானில சொல்லும் போது சொன்னா, அப்ப மகளிர் எல்லாம் சாப்பிட்ட உணவுகள் வேற,
0: ஓகே,
2: இப்ப சாப்பிடுற உணவுகள் வேற. இப்ப எல்லாம் அந்த செல்போன் அதையும் பார்த்துட்டு விளம்பரம் சொல்லக்கூடிய பொருளை வாங்கி சாப்பிடுறாங்க. அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஒன்லி இயற்கை பூண்டுன்னு சொல்றாங்கல்ல, அந்த பூண்டை தான் கஷாயம் வச்சு கொடுப்பாங்க, பூண்டை நசுக்கி கொடுப்பாங்க, வறுத்து கொடுப்பாங்க. அப்ப என்ன திருஞான சம்பந்தருக்கு தாய் வந்து பார்வதி தாய் ஞானப்பால் ஊட்டின மாதிரி, நம்மளுடைய தாயார் ஒருத்தவங்க ஊட்டின ஞானப்பால் சொல்லணும்.
0: இன்னைக்கு நம்ம இவ்வளோ விடயங்கள் பேசுறோம், அறிவாளியா இருக்கும், எல்லாமே நடக்குது, எல்லாமே நம்ம செயல்படுறோம்னா அதுக்கு முக்கியமே வந்து தாய்ப்பால் தான் இல்லையா?
2: ஆமா, அதுக்குதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், உலகத்துக்கே தாயாருங்கன்னு பாரத தாய். அதனாலதான் பார்வதிய சொல்றோம். அந்த திருஞான சம்பந்தர் அவங்க அப்பா குச்சால அடிக்கும் போது யார பால் ஊட்டணும்னு சொல்லும் போது உயர கையை கட்டுறாரு. என்னன்னு கேட்டா இறைவன் இறைவியும் அங்க இங்க இருந்து காட்சி கொடுக்குறாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் நமக்கு வந்து இறைவனுக்கு சமர்ப்பணம் நம்ம தாயாரலாம் இல்லைங்களா? அதனால அவங்களை போற்றுவோம், தாய்ப்பால் வாரத்தை கொண்டாடுவோம். அனைத்து மகளிரும் சகோதரனாகவும் என்னை ஈன்றெடுத்த தாயாகவும் சகோதரன் நினைத்து எல்லோருமே குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுங்க, உங்க குழந்தைகளை மென்மேலும் ஊட்டமாக குழந்தைய வளருங்க. குழந்தை நான் பயப்படுத்த நன்றி.
0: மகிழ்ச்சி சார், நன்றி. நிகழ்ச்சி வரும் நேயர் வணக்கம். வணக்கம், வணக்கம், சொல்லுங்க.
3: திருச்சி மாவட்டம் லால்குடியில இருந்து வெங்கடேசன் பேசுறேன்மா.
0: சொல்லுங்க சார்.
3: தாய்ப்பால் வாரத்தை 2வது நாளா கொண்டாடுறோமா?
0: இன்னைக்கு என்ன 1வது தேதியில இருந்து 7வது தேதி 4வது நாளா கொண்டாடிட்டு
3: இருக்கோம். நல்லது. எப்படி எப்படிலாம் அது வந்து அனுமூரை செய்யணுங்கிறீங்க குழந்தைக்கு.
0: ஆமா, எப்படிலாம் நம்ம அதை கவனிக்கணும். தாய்ப்பால் கொடுக்கறத பொதுவா எல்லாருமே கவனிக்க வேண்டிய விடயங்கள் இப்படி எல்லாருமே அறிவுறுத்தலின் பேர்ல இருக்கும் இல்லையா?
3: அதாவது இன்று புறந்தறுதல் எந்தலை கடன் சொல்லிட்டு, தாயோட கடமையை வந்து தாய்க்கு வந்து ஒரு கடமையை வலியுறுத்துறாங்க, ஈன்று தரணும் அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம இப்ப பெற்றுத்தரோங்கிற

0: நிலையில தான் இருக்கும், வெற்றி எடுக்கிறோம் அப்படிங்கிற நிலையில தான் இருக்கும். இந்த ஈன்று திறதுங்கிறது வந்து இப்ப நம்ம கன்று குட்டிக்கெல்லாம் என்னமா சொல்றோம்,
1: கன்று அப்படின்னு தான் சொல்றோம்.
0: அப்ப ஈன்றுங்கிறது தன்னைத்தானாவே அது இயற்கை பிரசம் எடுத்து கொடுத்துறதுக்கு கொடுத்துருக்கிறதுதான் ஈன்றுங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறாங்க. அந்த வகையில எடுத்து கொடுக்கும் போது அப்போ அப்பா அப்படி அப்படி ஈன்றெடுக்கக்கூடிய அந்த தாய்க்கும் அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பெற்றெடுத்த குழந்தைக்கும் ஒரு அந்த அந்த அணுகுமுறை இருக்கு பாருங்க, அந்த பாசங்கள் அதெல்லாம் இருக்கு பாருங்க. அது வந்து மத்த நிகழ்வை விட அதிகமா இருக்குங்கிறது ஆய்வுகள் சொல்றாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு தன் ராஜவழிய தாங்கிக்கிட்டு ஈன்றெடுத்த குழந்தை இல்ல அது, அதனால அதோட அதோட பாசம் அதோட தொடர்பு வந்து அதோட பேண்டட்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த அதிகமா இருக்குங்கிறது ஒரு ஆய்வு. இந்த வகையில அப்படி வரும்போது குழந்தைக்கு கொடுக்குறோம் அந்த தாய்ப்பால் அணுகிறதுன்னு சொல்றோமா, நிறைய நேரத்துல இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில பெற்றோர்கள் எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள்னால கொஞ்சம் இதுல தெளிவா பேசலாம். ஏன்னா அந்த ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் நான் வந்து பிரசவம் பார்த்து அந்த குழந்தைகளை உருவாக்கி வச்சிருக்கேன், ஒற்றை பெற்றோரா இருந்து அந்த குழந்தைகளை உருவாக்கி இருக்கேன். காரணம் என்னன்னா குழந்தை பிறந்து அடுத்த ஒரு மூன்றாவது நொடியில அந்த சீம்பால் குடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு குழந்தையோட குழந்தைய நான் கையில
1: வாங்கினேன்.
0: அந்த ஒரு அந்த அனுபவம் எனக்கு அங்க உண்டு. அதனால அந்த முதல் குழந்தையவே அந்த சீம்பால் குடிக்கக்கூடிய அந்த குழந்தையோட அணுகுமுறையே சிறப்பான ஒரு வரம், இறைவன் கொடுத்த வரம் தான். காரணம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு விஞ்ஞான மாற்றத்துல அந்த குழந்தை பிறந்தவுடனே அவங்களுக்கு அந்த தாய்ப்பால் ஊறுவதற்கு உண்டான நிலை இல்லாத சத்து குறைவான சூழ்நிலை பெற்றோர்களுக்கு இருக்கு. அது நேரத்துல ஒரு சீம்பாலோட ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை அழுந்த குளிப்பாட்டி அந்த செவிலியர்கள்லாம் எடுத்து மருத்துவர்லாம் எடுத்து குளிப்பாட்டின உடனே பாலுக்கு அணைச்சு கொடுப்பாங்க. அது கைக்கு அணைச்சு வச்சுட்டு பால் கொடுக்கும்போது அந்த பாலை கொஞ்சோண்டு சப்பிடுச்சுன்னா அந்த குழந்தை கொஞ்சம் ஒரு நல்ல குழந்தை
1: ஆரோக்கியமான குழந்தையா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முதல் பால்ல தான் அந்த சத்து இருக்கு இல்லையா, அதனால
0: அது உடனே அதுல கழிவுகள்லாம் தெரியும் உங்களுக்கு, ஒரு நிறம் மாதிரி வரும். அதெல்லாம் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் வந்து அந்த சரியான முறையில அந்த குழந்தை உருவாயிடுச்சுன்னு அர்த்தம்.
1: சரி,
0: மலஜலங்கள் கழிக்கிறதுல இருந்து எல்லாமே சரியான முறை வச்சுன்னா அது இயற்கையோட அமைப்புக்குள்ள அந்த குழந்தை இருக்கு அப்படின்னு அது இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகத்துக்குள்ள அந்த குழந்தை போக வேண்டியது இல்லைங்கிறது ஒரு முதல் ஆய்வுல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு.
1: சரி,
0: அதுக்கப்புறம் மார்புல இருந்து குழந்தை பால் குடிக்கணும்னாக்கா சில பேர் வந்து அந்த பழக்க வழக்கத்தை வந்து ஒரு மார்புக்குள்ளேயே குழந்தை வைக்கிறது பால் கொடுக்கறதுக்கு முயற்சி எடுப்பாங்க.
1: அவங்களுக்கு எந்த பகுதி வாட்டமா இருக்கோ அந்த மாதிரியே கொடுத்து பழகிறது தவறு அப்படின்றத மருத்துவர்களுமே பரிந்துரைக்கிறாங்க தான்
0: சொல்றாங்க. இருந்தாலும் அந்த அந்த எல்லா விஷயத்தையும் அந்த அந்த தாய்மார்கள் சிந்தனையில வச்சுக்கிறது இல்ல, பெற்றோர்கள் ஊக்கமா இருந்து இதை சொல்லி கொடுக்கக்கூடிய சூழலையும் இப்ப இல்ல. அதனால என்ன பண்றாங்கன்னாக்க அது மாதிரி கொடுக்கறது ஒரு தவறுங்கிறது இப்ப இந்த நிகழ்ச்சி மூலியமா கூடுதலான புரிதல் வச்சுக்கணும். அப்புறம் உறங்கும் போது பால் கொடுக்கிற ஒரு நிலை வச்சுக்கிறாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தாயோட அசதி ஏற்கனவே இன்னைக்கு இருக்கிற சக்தி குறைவான அசதி, அது ஒரு குழந்தை ஈண்டெடுத்திருக்காங்கன்னு சொன்னாக்க இன்னும் கூடுதலான அசதி உங்களுக்கு வரும். உடல் சோர்வுகள் வந்துடும், அப்புறம் தூக்கமின்மை வந்துடும், அப்புறம் சரியான உணவுக்குள்ள நிலை வந்துடும். அப்போ உங்களுக்கு அசதி கண்டிப்பா இருக்கதான் செய்யும். குழந்தை எந்த நேரம் அதிகமா தூங்குதோ அதை விட பெற்றோர்களே தாயே அதிகமா தூங்கக்கூடிய சூழல் தான் அமையுது. அப்போ தன் குழந்தை அழுகுதேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு பால் ஊட்டணுங்கிறதுக்காக பக்கத்துல படுத்துட்டு பாலை கொடுத்துட்டு இவங்க தூங்கிடுவாங்க. அது முற்றிலும் தவிர்க்க வேணும், அதை முற்றிலும் தவிர்க்கணும். காரணம் அந்த குழந்தை எப்ப அந்த பால் முடிஞ்ச அந்த அந்த மார்புல இருந்து வெளியில எடுக்குதோ இல்ல அதுலயே வச்சு பால் குடிச்சுட்டே இருக்குங்கிறதோ அப்ப அதுக்கு உணவு அதிகமா போயிடும். அதோட சூழ்நிலை நம்ம பாக்கணும். அப்படிங்கும்போது ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் கண்ணை குத்துன்னு அந்த குழந்தைய இருந்து சாதாரண தாய்ப்பால்ல இருந்து அந்த சூழல் விலகி மத்த உணவு ஊட்டச்சத்து கொடுக்கற வரையிலும் இந்த தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய அந்த நிகழ்வுல பெற்றோர்கள் கடமையையும் தனக்கு உண்டான வாழ்க்கை ஏற்கனவே எப்படி இந்த அந்த 10 மாதம் அந்த குழந்தைய துன்பத்தை பாதுகாத்து துன்பத்தை அனுபவிச்சாங்களோ அதை விட ஈண்டெடுத்ததுக்கு அப்புறம் துன்பங்கள் நிறைய இருக்குங்கிறது அவங்க முன்னாடியே தயார் நிலைமைக்கு வந்துக்கணும். அதுக்கு தக்குவாரு இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்களையும் அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். அந்த உதவி செஞ்சு இருபக்க மார்புகளிலேயே அந்த குழந்தை பாலை கொடுக்கறதுக்கு உண்டான அந்த அந்த பயிற்சியை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு,
1: தொடர்ந்து வர வாரங்களே
0: மற்ற நேர்களும் சொல்லுவாங்கிற நல்ல செய்தி சொல்லி வெளியப்பட்டுகிற வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி சார், உங்க கருத்துக்கு நன்றி. நிகழ்ச்சிவரும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சிஸ்டர்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: ரெண்டுக்கும் மாறு முடிக்கிறேன் சார்.
1: சொல்லுங்க சார்.
2: அதாவது குழந்தை பால் குடிச்ச உடனே தோல்ல போட்டு ஒரு அப்படியே

0: கோதவர் யாப்பம் ஒன்று பாருங்க, யாப்பம் கொடுக்கும்.
1: ஆமாம்,
0: அந்த யாப்பம் ஒன்று என்ன சரியாதுங்க, இல்லைன்னா குடிச்சா பால் அப்படியே வாங்கி போகும், கால் வாங்கி வாங்கி போயிடும். ஒரு கருத்தான் சொல்ல வேணாம், இந்த கருத்து எல்லாமே சொல்லிட்டாங்க, இந்த ஒரு கருத்து மட்டும் என் மனசில்.
1: ஓகே, நன்றி நன்றி
0: நன்றி சார். நன்றி.
1: தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியவைன்னும் போது பெற்றோர்கள் மிக முக்கியமாக அதை தாய்மார்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அவங்க விடுத்தும் ஆடைகள் வந்து சுத்தமான ஆடையாக இருக்கணும். சில பேர் வந்து ஒரே ஆடையை ஒரு நாள் முழுக்க போட்டுட்ருப்பாங்க, ரெண்டு நாள் கூட அந்த மாதிரி இருக்கும். அப்போது அந்த ஆடை பால் கொடுத்து அந்த பால் வந்து அதே வாடை வந்து அதில் வீசும், குழந்தைக்கு அந்த நேரத்தில் வந்து அந்த பால் குடிக்க தோணாது. இதெல்லாம் நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும். தளர்ச்சியான ஆடைகளை நம்ம வந்து உடுத்த ஆரம்பிக்கணும். ரொம்ப இறுக்கமான ஆடைகள் உடுத்தும்போது அது குழந்தைக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். இன்னொரு விடயத்தை நம்ம முக்கியமாக கவனிக்கணும், பால் கொடுத்த உடனே அந்த பகுதியை நம்ம சுத்தப்படுத்தணும். அந்த பகுதியை வந்து மார்பகத்தை வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு பால் கொடுக்கும்போது குழந்தைக்கு மீண்டும் இன்னும் அது அதிகமான தாய்ப்பால் அதுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த பகுதியை சுத்தப்படுத்தாமல் அப்படியே விட்டுட்டு அடுத்த முறை அதே குழந்தைக்கு அந்த அதை கொடுக்கும்போது குழந்தை வந்து பால் குடிக்க தயங்கும். அப்போ பால் குடிக்க தயங்கலை, எதுக்கு அது பால் குடிக்கலைன்னு நம்ம அந்த கட்டத்துக்கு போயிடுவோம். இதையெல்லாம் நம்ம சரியாக கவனிக்கிறோமா, இதெல்லாம் நம்ம முறையாக நம்ம வந்து பராமரிக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். சுத்தம், உடல் சுத்தம் ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் குழந்தைகளுக்கு. இருபுறமும் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாருமே அவங்க கருத்தாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது, நீர் சத்து வந்து தாய்ப்பால் வழியாக போகிறதால அதிக நீர் அவங்க உடலுக்கு தேவைப்படும். அப்போ அதிக போதிய அளவுக்கு அவங்க வந்து தண்ணீர் திரவ உணவுகளை அவங்க அடிக்கடி எடுத்துக்கிறதுக்கு முயற்சிக்கணும். தேவையில்லாத உணவுகளை வந்து அவங்க தவிர்க்கணும். இந்த காரம் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். ஏன்னா தாய்ப்பால் மட்டுமே தான் குழந்தைக்கு உணவுன்றதால் நாம் உண்ணும் உணவு மூலமாக தான் அந்த குழந்தைக்கு இந்த ஆரோக்கியம் அந்த கடத்தப்படுது. அப்போ ஒவ்வாமை ஏற்பட்டுடும் குழந்தைகளுக்கு, மந்தம் தட்டிடுது அப்படின்வாங்க இல்லையா, இந்த மாதிரி கூட அந்த உடல் அதாவது உபிசம் அந்த மாதிரி ஏற்பட்டு அடுத்த முறை அதை பால் வந்து குடிக்காமல் குழந்தை வந்து அழ ஆரம்பிச்சிடும். ஏன் அழுதுனே தெரியாமல் நம்ம புரியாமல் பதட்டம் வரும். ஏன்னா இளம் தாய்மார்களுக்கு இந்த ஒரு பதற்றச்சூழல் ஏற்படுறது இயற்கையான ஒரு விடயம் தான். பெரியவர்களே இருந்தாலும் கூட காரணத்தை என்னன்னு தெரியாமல் இருக்கும் இல்லையே, இதை ஒவ்வொருமே தனித்துவமாக நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விடயம். கர்ப்ப காலத்திலிருந்தே பல விடயங்களை தாய்ப்பால் கொடுக்கும்போது நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத இப்போது படித்த பெண்கள் அதிகமாக இருக்கிறதால இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். போதிய அளவுக்கு எல்லாருமே சொல்கிறாங்களேன்ற ஒரு விடயத்தையும் நம்ம வந்து கை கொள்ளக்கூடாது. எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்றதில் ஒரு கவனம் இருக்கணும். நிகழ்ச்சியில் பேச வரும் நேரோட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் மேடம்.
1: சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் மேடம். நலமா இருக்கேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், சொல்லுங்க.
2: நன்றி மேடம். உலக தாய்ப்பால் வாரம், தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கெல்லாம் பெரிய வணக்கம் சொல்லணும் மேடம்.
1: ஆமா,
2: அந்த குழந்தைகள் வந்து நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாம இருக்கணும்னா கண்டிப்பா அவங்க தாய்ப்பால் கொடுக்கணும். குறைஞ்சது 6 மாசம் அல்லது 1 வருஷத்துக்கு கூட கொடுக்கலாம். அந்த குழந்தைகள் தாய்ப்பால் கொடுக்கறவங்க வந்து கொஞ்சம் உணவு, ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும் மேடம்.
1: அது முக்கியம்.
2: ஆமா ஆமா, பூண்டு, முருங்கைக்கீரை, இந்த காய்கறி எல்லாம் நிறைய சேர்த்துக்கிட்டாங்கன்னா பால் வந்து அதிகமா சுரக்கும் மேடம்.
1: சரி.
2: அப்புறம் அசைவ உணவு சாப்பிடுறவங்க வந்து முருங்கது, பால் சுறா, மீன், இந்த உணவுகளை எடுத்துக்கிட்டாங்கன்னா, பூண்டு நிறைய சேர்த்துக்கிட்டாங்கன்னா பால்ல நல்லா சுரக்கும். அந்த பால் கொடுக்கும்போது தாய்மார்கள் நம்ம வயிறோட சேர்த்து அணைச்சி அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைகள் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் இல்ல ஆரோக்கியமா குடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அவங்க வந்து குடிச்சிட்டு உடனே அவங்கள நிறுத்திடாம தோல்ல வச்சு கொஞ்சம் தட்டிட்டு, தோல்ல போட்டு கொஞ்சம் தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொட்டிலையோ அல்லது பெட்லயோ போடலாம்.
1: ஆமா, அது வந்து இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது ரொம்ப மிக நீண்ட நேரமும் அதை வந்து நம்ம செய்யாம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு, ஏன்னா அது வயிறு வந்து சிறியதா இருக்கும் இல்லையா,
2: அதுக்கு கொஞ்சம் தான் குடிக்கும். ஆமா, அந்த மாதிரி செய்யலாம். அவங்க கொஞ்சம் கவனமா, அவங்க எல்லாரும் நமக்கு தாய்ப்பால் இருக்கு அப்படின்னு நினைச்சு கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே தாய்ப்பால் இருக்கும். இல்ல எனக்கு தாய்ப்பால் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பால போடாம. ஆமா, தாய்ப்பால குடுக்கறது அவங்களுக்கும் ஆரோக்கியம் மேடம். தாய்ப்பால் குடுக்கிற வரைக்கும் வந்து பெண்களுக்கும் உடம்புக்கு நல்லது மேடம். அது
1: நிச்சயம் நல்லது.
2: ஆமா ஆமா. ஆமா அந்த குழந்தைகள் வந்து

0: நமக்கு இடையில வந்து இந்த நிறைய பிரச்சனைகள் நமக்கு வராம இருக்கணும்னா தாய்ப்பால் கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க.
1: நல்லதுன்னு சொல்றாங்க, அதுதான் உண்மை. இத வந்து நம்ம கடைபிடிக்கணும், அதை எல்லாருமே செய்யணும் அப்படின்றது தான்.
0: ஆமா ஆமா மேடம், நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் கண்டிப்பா. டாக்டர்ஸ் நிறைய அதான் வலியுறுத்துறாங்க. இப்ப இருக்கிற தலைமுறைகள் கொஞ்சம் நல்லா கவனமா அவங்க குழந்தைகள் ஆரோக்கியத்துக்காக அவங்க ஆரோக்கியத்துக்காகவும் தாய்ப்பால் கொடுக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள்.
1: கண்டிப்பா, நன்றி.
0: நன்றி மேடம்.
1: தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியவைன்னு பேசும்போது, சில இப்போ இளம் தாய்மார்களுக்கே இளம் பெண்களுக்கே வந்து தாய்ப்பால் வந்து சுரக்கிறது இல்லைன்றது ஒரு அதிர்ச்சியான செய்தியாக தான் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்குது அப்படின்னா, அவங்க உண்ணும் உணவு முறைகளில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது. இன்றைக்கி பல மருத்துவமனைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இளம் பெண்களே ஒரு 25, 26, 27 அந்த வயது உள்ள பெண்களுக்கே தாய்ப்பால் கிடைக்கிறது சிரமமாக இருக்குது அப்படின்றதால பவுடர் புட்டிப்பால் அந்த மாதிரி தான் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. மருத்துவ ரீதியான ஒரு உண்மையான தகவலும் கூட இது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ந்தறியும் போது தான் இது குறித்த செய்திகள் நமக்கு தெரிய வருது. வளரும் காலங்களிலேயே இந்த பெண்கள் எடுத்துக்கொள்ளும் உணவு முறையால் இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க அப்படின்றத. அப்போ நம்ம இந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு இப்போ குழந்தைக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து முதல் உணவே பிறந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே அவங்களுக்கு கொடுக்கும் முதல் பால் வந்து தாய்ப்பால். அந்த முதல் கொடுக்கக்கூடிய அந்த தாய்ப்பாலில் தான் குழந்தைகளின் முழு வளர்ச்சி, அவங்க எந்த எத்தனை வயது வரை இருக்கிறாங்களோ அந்த வளர்ச்சிக்கு தேவையான ஒரு விடயம் அந்த தாய்ப்பாலில் தான் அமைஞ்சிருக்கு. நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து கொடுக்கறது அது. அப்போ அந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு என்ன மாதிரி நம்ம கவனிக்கணும், எதெல்லாம் நம்ம சாப்பிடணும் அப்படின்றத உணர்ந்து சாப்பிடணும். காய்கறிகள், பழங்கள் எல்லாமே சாப்பிடணும். இந்த சால மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, மத்தி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு மிக முக்கிய ஒரு பங்கு வகிக்குது அப்படின்றதால இந்த மீன்கள் அதிகம் சாப்பிட்டா தாய்ப்பால் சுரக்குது. பாரம்பரிய வழக்கம் என்ன அப்படின்னா, நல்ல பசும்பாலில் பூண்டு பற்கள், அந்த பூண்டை வந்து உரிச்சு போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதை மசிச்சு கொடுப்பாங்க. பூண்டு பால் எந்த அளவுக்கு குடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தாய்ப்பால் சுரக்கும் அப்படின்றது தான். அப்போ அந்த மாதிரி தாய்ப்பால் சுரந்து தாய்ப்பால் கிடைக்குது குழந்தைக்கு அப்படின்னா, அந்த குழந்தை நிச்சயம் ஆரோக்கியமான குழந்தையாக வளரும். இன்னும் நம்ம நிறைய தகவல்கள் இருக்குது, பேசலாம். நேயர்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். 0413 என்ற குறியீட்டினை முன்னிணைத்து 2275240 2275250 என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும். ஒரு பாடலுக்கு பிறகு

0: நேரம் 11:44 8 நேர் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம இந்த தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியவை இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த வாரம் முழுக்க நம்ம தாய்ப்பால் வாரம் கொண்டாடிட்டு இருக்கோம். நிச்சயம் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இது. தாய்ப்பால் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, நமக்கு கிடைத்த இந்த உலகத்தில் நம்ம பிறந்த உடனே நமக்கு கிடைத்த முதல் உணவு தாய்ப்பால். இந்த முதல் உணவாக கிடைக்கிற தாய்ப்பால் தான் நம்மளோட முழு வளர்ச்சிக்குமே ஒரு காரணமாக அமையுது அப்படின்னா இதை நம்ம கண்டிப்பாக கொண்டாடணும் தானே. அப்படி தான் நம்ம இன்றைக்கி இந்த நிகழ்வுலையும் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதையொட்டி இந்த தலைப்பும் அமைஞ்சிருக்கு. சிறப்பாக நேயர்களும் பல கருத்துக்களை அவங்க சொன்னாங்க. தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியவை நம்மது எவ்வளவோ நம்ம சொல்ல வேண்டிய இருக்கு. அதாவது இப்போ தாய்ப்பால் ஊட்டும் முறை வந்து சரியாக அமையணும் அப்படின்றத சொன்னாங்க. நம்மளோட உடல்நிலையை வந்து சரியாக பார்த்துக்கணும், அது ரொம்ப கவனத்தில் கொள்ளணும். அடுத்தது திரவ நிலையில் நம்ம கொடுக்க வேண்டிய தாய்ப்பால் கொடுக்கறதால திரவ நிலையிலேயே நம்ம வந்து சில உணவுகளை நம்ம எடுத்துகிட்டு நீர்ச்சத்து உடலில் வந்து நீர்ச்சத்து குறைஞ்சிடாமல் நம்ம பார்க்கணும். ஏன்னா சோர்வு கொடுத்துரும், உடல் வந்து சீக்கிரமாக சோர்வு அடைஞ்சிடும். அரை மணி நேரத்து பிறந்த குழந்தைகள் 3 மாதத்துக்கு நம்ம வந்து 1 மாதத்துக்கு வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைவெளி வந்து கொஞ்சம் அதிகமாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. தாய்ப்பால் எத்தனை வயது வரை கொடுக்கலாம் அப்படின்னும் போது 2 வயது வரையே கொடுக்கலாம் முழுதா அப்படின்றாங்க. 2 வயது வரை தாய்ப்பால் குடிக்கும் குழந்தை நிச்சயம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியோட ஆரோக்கியத்தோடு இருக்குது அப்படின்றது. 6 மாதம் தான் கொடுக்குறாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம பிற உணவுகளை நம்ம இதர உணவுகளை கூடுதல் உணவை நம்ம எடுத்துப்போம். ஆனாலும் இந்த தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்திடக்கூடாது. உணவை எடுத்துக்கொள்ளும் காலங்களில் இதர உணவு நம்ம பருப்புகள் இதெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்ட காலங்களில் சில தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ தானே அந்த சாதம் சாப்பிட்டாங்க, இப்போ தான் அது கொடுத்தாங்கன்றதுக்காக தாய்ப்பால் கொடுக்கறத வந்து குறைச்சிட்றாங்க. இது ரொம்ப தவறான ஒரு விடயம். தாய்ப்பாலை வந்து எந்த காலத்துலேயுமே குறைக்கக்கூடாது. அதுக்கு கிடைக்க வேண்டிய முழு ஊட்டச்சத்து, ஏன்னா பின் விளைவுகளை நம்ம சந்திக்கிறதுக்கு அதுக்கப்புறமா நம்ம கஷ்டப்படுறது வந்து ரொம்ப அதிகமாகிடும் இல்லையா. குழந்தைக்கு உடல்நிலை சீராக இல்லாமல் உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்படும் போது அப்போ நம்ம கவலை கொள்வோம். அந்த கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு இதை முன்கூட்டியே நம்ம இதை செய்தலால வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்னு வெறும் பெயரளவுலேயோ பேச்சளவுலையோ நம்ம பேசுகிறத தவிர்த்துட்டு இதை நம்ம செயல் வடிவம் கொடுத்தா மிகவும் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான். எப்போல்லாம் தாகம் பால் கொடுக்கும்போது தாய்மார்களுக்கு அதிகமாக தாகம் எடுக்கும், அப்போ தாகம் எடுக்கும்போது அவங்க என்ன பண்ணணும்னா போதுமான அளவுக்கு தண்ணீரோ இல்லை இளநீரோ இந்த மாதிரி மோர் அந்த மாதிரி நீர்ச்சத்து நிறைந்த ஒரு பானங்கள் அவங்க எடுத்துக்கலாம். காய்கறிகள் அதிகம் எடுத்துக்கணும் உணவில், சாதத்தோடு காய்கறிகள் அதிகம் பேசணும். இதை முருங்கை கீரைக்கு முதல் இடம் அதுக்கு உண்டு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு. அந்த மாதிரியான கீரை வகைகள் பழங்களை கூடுதலாக சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா தாய்ப்பால் நல்லா சுரக்கும், குழந்தைக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கிடைக்குது அப்படின்ற ஒரு மன நிறைவும் மன மகிழ்வும் நமக்கு ஏற்படும். நிகழ்ச்சியில் பேச வரும் நேரோட பேசலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சொல்லுங்க.
1: மீண்டும் வந்து மன்னிக்கணும், அதாவது பாத்தீங்கன்னா குளிர்ச்சியான பொருள் தரக்கூடாது, குளிர்ச்சியான பொருட்கள் தரக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா டே டு டே கேரட் இதெல்லாம் சரியா சாப்பிடலாம், அதே வெண்டைக்காய் சவுச்சவு இதெல்லாம் கண்டிப்பா சேர்க்கக்கூடாது சார்.
0: குழந்தைகளுக்கு
1: கண்டிப்பா இருக்கும். அதாவது ஐஸ்கிரீம் இதெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும்
0: சார்.
1: தெரிஞ்சுக்க போறீங்க, இந்த தாய்மார்ல பொறுத்த வரைக்கும் குழந்தை முக்கியத்தை பார்த்து நிறைய பேர் அவங்களே அவாய்ட் பண்றாங்க. இது உண்மையில அவளை பாராட்டு தாய்மார்கள்.
0: ஓகே, நன்றி. குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகள் அழும்போதெல்லாம் அதுக்கு பசிக்குது அப்படின்றத நம்ம எல்லாருமே ஒரு உணர்ந்த ஒரு தாய்ப்பால் பால் கொடு குழந்தை அழுதுட்டுருக்கு ரொம்ப நேரமாக அப்படின்ட்டு. ரொம்ப நீண்ட நேரம் குழந்தைகளை அழ விடக்கூடாது, ஏன்னா நீண்ட நேரம் அழும்போது அதுக்கு வேறு மாதிரியான உபாதைகளை நமக்கு ஏற்படுத்திடும். அதனால் கொஞ்சம் நாச்சு சினுங்கள் விட்டு

கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கணும். குழந்தை வந்து தூங்கிட்டு இருந்தவர் பால் குடிக்கும்போதே சில குழந்தைகள் வந்து தூங்க ஆரம்பிச்சிடும். அப்போது எந்த அளவுக்கு நம்ம ஒரு நேரத்தை பார்த்துணும், ஒரு 10 நிமிடங்களாவது குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு ஒரு சரியான நேரங்களாக நம்ம அமைச்சுக்கணும். ஒரு 15 நிமிடங்கள் கூடுதலாக கொடுத்தா அதுக்கு முழுத அளவுக்கு அது கொஞ்சம் உறிஞ்சி குடிக்கிறதுக்கு அதுக்கு நேரம் எடுத்துக்கிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை பிற எல்லாருமே சொல்கிறாங்க, குழந்தை பால் குடித்த உடனே தோளில் நல்லா தொட்டி போட்டு நல்லா முதுக ரொம்ப தட்டணும், ரொம்பவும் தட்டிடாதீங்க, ஏன்னா இளம் பிஞ்சுது அதுக்காக. ஆனால் பால் குடிக்கும்போது சில குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 6-7 மாதங்கள்லாம் ஆகிடும் இல்லையா, அப்போ குழந்தை வந்து பால் வந்து வெளியெடுக்கும். சில நேரங்களில் ரொம்ப மிகையாக போயிடுச்சு, இல்லை அதுக்கு செரிமானம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது வெளியே தள்ளும். அதை நம்ம உணரணும் முதல்ல. அப்போ அதுக்கு செரிக்கலை, மீண்டும் மீண்டும் பால் புகட்டணும் அப்படின்ற எண்ணத்தை கொஞ்சம் நம்ம நிறுத்தணும். அந்த நேரத்தில் அதை செரிக்கிறதுக்கு நம்ம நேரம் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், முதல் நேயர் வந்து சொன்னாங்க, கரெக்டாக தான் சொன்னாங்க, அவங்க குறுக்கால் அதாவது ஒரு புறமாக உருக்களித்து படுக்க வச்சு அப்புறமா தான் முதுகை தட்டணும். நேரடியாகவே முதுகை தட்டக்கூடாது இந்த சூழல், அதாவது பால் வெளியே எடுக்கும்போது இதை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்றது அவங்க சொன்ன ஒரு விடயம். இதை தான் நம்ம கடைப்பிடிச்சாகணும். இப்போ வந்து குழந்தையும் சேயும் வந்து நல்லா இருக்கணும், தாயும் சேயும் நல்லா இருக்கணும் அப்படின்னா முழுதாக அவங்களுக்கு உணவு வந்து ஊட்டம் சரியான முறையில் அவங்களுக்கு சென்று சேரணுன்றதை ஒவ்வொரு தாயும் உணரணும். பால் கொடுக்காத ரொம்ப நீண்ட நேரம் பால் கொடுக்காம இருந்ததுன்னா பால் கட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு என்ன உரிய முறை இருக்குது, சிகிச்சை முறை இருக்குது அப்படின்றத உணர்ந்து செயல்படுத்தணும். அப்போ அந்த தாய்க்கு வந்து மிகவும் வலிக்கும் தான். ஸோ அந்த வலியால் இவங்க தவிக்கும் போது குழந்தைக்கு உணவு கிடைக்காம அதுவும் தவிக்கும். அப்போது இந்த இதெல்லாம் உடனே சரி கட்டுறதுக்கு நம்ம முயற்சிக்கணும். இந்த வழியால் குழந்தைக்கு பால் புகட்டாமையும் இருக்கக்கூடாது, நீண்ட நேரம் பால் புகட்டலை அப்படின்னாலும் அப்படி இருக்கும், சரியான முறையில் அதை கொடுக்கணும். ஒரு ரொட்டீனாக அந்த மார்பகத்தை வந்து கையால் ஒரு சுழற்சி முறையில் 2 புறமும் நம்ம வந்து சுழற்சி செய்யும்போது சீரான அந்த பால் கட்டுதல் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்றது தான். தொடர்ந்து பேசலாம், நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். 0413 22 7 5 2 4 0 22 7 5 2 5 0 நம்பர்.

நேரம் 11:55 46 நேர் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியவை குறித்து இன்றைக்கி பல விடயங்கள் நம்ம பேசிட்டோம். வேலைக்கு செல்லும் தாய்மார்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பால் கறந்து வைத்து வேலைக்கு போகிற ஒரு சூழல் அவங்களுக்கு ஏற்படும். ஸோ அப்படி தேவைப்படும் போது சுத்தமான முறையில் அந்த பாலை கறந்து ஸ்பூன் மூலமாக குழந்தைகளுக்கு புகட்டுறதுக்கு நம்ம செய்யணும். அது சுத்தமான முறையில் இருக்கணும். அது கறந்து வைக்கும் பாத்திரம் சுத்தமாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதையெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இப்போ மருத்துவர் ஆலோசனை நம்ம பெறணும். இப்போ தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்கள் எடுத்த உடனே வீட்டு வைத்திய முறைகள் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கூடாது. மருத்துவர் ஆலோசனை பேறுகாலத்திற்கு அப்புறமா இந்த தாய்மார்கள் தானாகவே எந்த ஒரு மருந்தையும் உட்கொள்ளக்கூடாது. அவங்களோட பரிந்துரையின் பேரில் அவங்களோட ஆலோசனையின்படி தான் நம்ம ஒரு மருந்துகளை நம்ம எடுக்கணும். ஏன்னா அது குழந்தைக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இவங்க எடுத்துக்கொள்ளும் மருந்து வலி மிகுதியால் வலி நிவாரண மருந்துகள்லாம் எடுப்போம் இல்லையா அந்த நேரத்தில். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். குழந்தைக்கு வயது என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரியான நிலை ஏற்படுதுன்றதை ஒரு முறையே நமக்கு தெரிஞ்சிடும். காஃபின் அதாவது அதிகமாக நம்ம தவிர்க்க வேண்டியது வந்து காஃபி அருந்துறதை வந்து நம்ம தவிர்க்கலாம் தாய்மார்கள் அப்படின்ட்டு. ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து அது வந்து ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்துது அப்படின்றாங்க. துரித வகை உணவுகளை தவிர்த்துருங்க. அந்த நேரத்தில் எண்ணெயில் பொரித்த உணவுகள் அதிகமான மிகை ஆயில் இது வந்து பயன்படுத்த வேண்டாம் அப்படின்றதும் நம்ம பார்க்கணும். வேறு என்னெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா, நம்ம உடலுக்கு தேவையற்ற ஒரு உணவுகள், ரொம்ப அதிகமான குளிர்ச்சியான உணவுகளையும் நம்ம அதிகமாக எடுத்துக்கூடாது. பாதிப்பு ஏற்படும். குழந்தைகளுக்கு சளி பிடிக்கிறத விடயங்கள்லாம் நமக்கு தோன்றும். அதுக்கப்புறம் தினந்தோறும் நம்ம மருத்துவமனையே நாட வேண்டிய சூழலும் நமக்கு ஏற்படும். ஸோ நம்ம உடலுக்கு தேவையான காய்கறிகள் பழங்களை மிகையாக எடுத்துக்கிட்டாலே குழந்தைக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து அவங்களுக்கு இந்த தாய்ப்பால் மூலமாக கிடைச்சிடும் அப்படின்றது தான். நிகழ்ச்சியில் இன்றைக்கி பங்கேற்று பேசிய அனைத்து நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தவர்களுக்கும் நன்றி.

0: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் விழுக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள 1008 ஸ்ரீ ஆதிநாதர் ஜினாலயம் குறித்த சித்திரத்தின் முதல் பகுதி. எழுத்தாக்கம் விழுக்கம் எஸ் சுகந்தி அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் சரணாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், குமாராக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: என்ன சரண், என்ன நின்றுட்டு இருக்கீங்க?
2: வாப்பா குமாரே, ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு.
1: ஆமா ஆமா ஆமா.
2: எனக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு கோயிலுக்கு போகணும்னு ஆசை.
1: ஸ்பெஷலா கோயிலா?
2: ஆமாப்பா, சமண கோயில்.
1: ஏன் சரண், நான் பொதுவா முருகர் கோயிலு, பிள்ளையார் கோயிலு, திருவண்ணாமலை இது போலதான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீ சமணர் கோயில்னு சொல்ற, நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்லையா?
2: ஆமாப்பா, சமணர் கோயில் ஒன்னு இருக்குது. விழுக்கம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அந்த கோயில் இருக்கு. அதை ஏற்கனவே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்த ஞாபகம். சரி, இன்னைக்கு நம்ம சும்மா தானே இருக்கோம், அந்த கோயிலுக்கு போவோமே அப்படின்னு கிளம்பி போயிட்டு
1: இருக்கேன். பரவாயில்ல, நல்லதா போச்சு. சரண், நான் ஃப்ரீயா தான் இருக்கிறேன், எனக்கு எந்த வேலையும் இல்ல. இன்னைக்கு உன் கூட வந்துடுறேன். இன்னைக்கு
2: சமணர் கோயிலுக்கு நீனும் வர்றாங்கிற.
1: ஆமா,
2: சரி வாப்பா, வண்டியில உட்காருப்பா. கிளம்பட்டுமா?
1: உட்காந்துட்டேன் சரண், நான் புறப்படலாம்.
2: பத்திரமா புடிச்சுக்கப்பா. பாண்டிச்சேரியில இருந்து நம்ம அப்படியே நேரா திண்டிவனம் போய், திண்டிவனத்தில இருந்து திருவண்ணாமலை ரோடு இருக்குல்ல, அந்த தேசிய நெடுஞ்சாலையில அப்படியே போயிட்டே இருந்தோம்னா செஞ்சிக்கும் திண்டிவனத்துக்கும் நடுப்புற ஒரு ஊர் இருக்குப்பா.
1: அங்க தீவனூர் இருக்கு.
2: தீவனூரும் தாண்டணும்.
1: தீவனூர் தாண்டா மேல் சித்தாமூர்.
2: தீவனூருக்கும் மேல் சித்தாமூருக்கும் நடுப்புற இந்த விழுக்கம்ங்கிற ஊர் இருக்குப்பா.
1: இந்த விழுக்கம்ன்ற பேரு நான் இப்பதான் கேள்விப்படுறேன், பரவாயில்லையா.
2: திண்டிவனத்துல இருந்து 12வது கிலோமீட்டர்ல இந்த ஊர் இருக்குது.
1: சரி சரி சரி
2: சரியா. இப்படி நம்ம போயிட்டே இருக்கும் போதே அங்க வந்து தீவனூர் தாண்டி கொஞ்ச தூரம் போனோம்னா கூட்ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க.
1: நாலு முனை ரோடு.
2: எப்பாங்க நாலு முனையெல்லாம் இல்ல, இந்த தேசிய நெடுஞ்சாலை இருக்கு, அதுல இருந்து ஒரு ஊரு பிரிஞ்சு வடக்க போகுது, இதுதான் ஊரு. அதுல நம்ம அப்படி போனோம்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரம்.
1: ஊரு நல்லா செழிப்பா இருக்குமா?
2: சுத்தி நிறைய வயலு, அப்புறம் ஏரி. நம்ம போகும்போதே வந்து இந்த கல்லு கிணறு எல்லாம் பாக்கலாம். ரொம்ப அழகான ஒரு சிற்றூர்.

0: பரவாயில்ல. இந்த இடத்துல வந்து சமண கோயில் கட்டிக்கிறாங்க.
1: ஆமாப்பா, 1300 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோயில கட்டினாங்களாம்.
0: பரவாயில்ல
1: ரைட்டா. நெடுஞ்சாலையில இருந்து நம்ம வந்து அந்த பேருந்து நிறுத்தத்துல இறங்கி நம்ம நடந்து போறதுனாலும் போலாம். நம்ம தான் வண்டியில தானே போறோம்.
0: ஆமா ஆமா.
1: நம்ம டூ வீலர்ல அப்படியே நேரா ஊருக்கே போய் அந்த கோயில் வாசலுக்கே போயிடலாம்ப்பா.
0: வேகமாவும் போவாதீங்க, கொஞ்சம் நிதானமா போங்க, ஆனா பொறுமையா போவாதீங்க.
1: சரிப்பா, மீடியமான வேகத்துல நான் போறேன். அதுதான் வண்டிக்கு நல்லது, நல்ல பெட்ரோல் கொடுக்கும்.
0: ஆமா, நல்ல சமயம், நம்ம ரெண்டு பேருமே ஹெல்மெட் போட்டு போறோம்.
1: சரிமாப்பா, திண்டிவனம் தாண்டிட்டோம்.
0: ஆமா,
1: இன்னும் கொஞ்ச தூரத்துல நம்ம வந்து தீவனூர் தாண்டி அப்படியே வடக்கு பக்கம் திரும்பினோம்னா நம்ம அந்த ஊருக்கு போயிடலாம்ப்பா.
0: சரண், 1300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுன்னு சொன்ன சமணர் கோயில பாக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கிறான். இருந்தாலும் நீ கொஞ்சம் சொல்லலாம் அந்த கோயில பத்தி.
1: இந்த கோயிலுக்கு வந்து மூல நாயகர் யாருன்னா பகவான் ஸ்ரீ ஆதிநாதர். அதாவது சமணத்துல முதல் தீர்த்தங்கரர் பேர் தான் ஆதிநாதர். அவர் தான்ப்பா இங்க வந்து மூலவரா இருக்காரு. ரைட்டா. சோழ நாட்டு அந்த நம்ம ராஜராஜ சோழனுடைய வந்து சகோதரி குந்தவை நாச்சியாரால் இங்கு ஜீனாலயம் கட்டப்பட்டதாக கூட ஒரு செய்தி இருக்குது. அப்புறம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஜீனாலயம் பழுதடைஞ்சு மண்மேடு ஊரும் ஆலயமே இருக்கிறதே தெரியாம பாலடைஞ்சு போனது அப்படின்னு ஒரு செய்தி கூட இருக்குதுப்பா. அப்புறம் அங்க வசிச்ச சமண குடும்பங்களின் முயற்சியாலும் மற்ற ஊர்கள்ல சமண குடும்பங்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த கோயில் இருக்கிறத கண்டுபிடிச்சு அத வந்து சரி பண்ணி தரிசனம் பூஜை எல்லாம் செய்ய ஏற்பாடு செஞ்சாங்களாம். பத்மாவதி அம்மனை சாம்ராஜ் நகர்ல இருந்து இங்க கொண்டு வந்து பிரதிஷ்ட பண்ணி அந்த அம்மனையும் வழிபடுறாங்கப்பா இந்த கோயில்ல.
0: சரண், பேசினே வந்ததுல ஊரே வந்துட்டு போர்டு கூட கூட்டுறோடு போட்டுக்குதா?
1: ஆமாப்பா, அந்த கூட்டுறோட்ல விழுக்கம் அப்படின்னு ஒரு அம்புரி
0: போட்டுருக்கலாம்.
1: கொஞ்ச தூரம் போய் அப்படியே யூ டர்ன் போட்டுட்டு அப்படி திரும்பி அடுத்த ரோட்ல வந்தோம்னா அப்படியே நம்ம அந்த ரோட் உள்ள போயிடலாம்ப்பா.
0: போட்டு போட்டு போட்டு. சரண், அது தெரிஞ்ச கோயில
1: அந்த ஊருக்குள்ள கோயில் தெரியல, கோபுரம் தெரியுது இல்லையா? அதான்ப்பா, இந்த ஊரு இன்னொரு விஷயத்துக்கும் ரொம்ப சிறப்பான ஊருப்பா.
0: என்ன விசேஷம்?
1: இந்த ஊர்ல ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தோடைய கரையில ஸ்ரீ குணசாகர முனிவரின் பாதங்கள், அது மண்ணுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு காலத்துல டக்குன்னு வெளியில தெரிஞ்சிருக்குப்பா. அதை கண்டுபிடிச்சு அந்த இடத்த சுத்தப்படுத்தி அந்த பாதங்களுக்கு ஆண்டுதோறும் யுகாதி பண்டிகையின் போது அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கறத ஏற்பாடு செஞ்சு 125 வருஷமா செஞ்சிட்டு வராங்கப்பா அந்த ஊர் மக்கள்.
0: ஓ, அந்த குளம் கோயில் பக்கத்துல இருக்குதா?
1: கோயில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வடக்க இருக்கு.
0: தூரமா இருக்கு.
1: ஆமாப்பா, நாம இப்ப கோயில் வாசலுக்கு வந்துட்டோம். நம்ம கோயில சுத்தி பாத்துட்டு அப்புறமா பொறுமையா அந்த குளத்துக்கரைக்கு போலாம்.
0: சரி சரி.
1: இப்ப நம்மள வரவேற்கிறதுக்கு அந்த கோயில் வாசலே நிக்கிறாங்க பாருப்பா, 4-5 பேரு.
0: ஆமா, பக்தர்கள் நிக்கிறாங்க.
1: ஆமா, எல்லாத்தையும் பேசிட்டு இந்த கோயில் பத்தின செய்தி எல்லாம் தெரிஞ்சுகிட்டு அப்புறமா நம்ம அந்த குளத்துக்கு போய் பாக்கலாம். வண்டி ஓரமா நிப்பட்டு வந்துட்டுமா?
0: சரிப்பா. சரண், இப்பதான் பெயிண்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. கோயில் கூட வெள்ளை பெயிண்ட்ல அழகா இருக்குது, சூப்பரா.
1: எப்பா, சமீபத்துல கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க.
0: ஓஹோ, அதான்
1: கோயில் ஃபுல்லா எல்லாம் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி அந்த ராஜகோபுரத்துல எல்லா சிலைகளுக்கும் பெயிண்டிங் பண்ணி அதிகமா வெள்ளை நிறத்தை பயன்படுத்திருக்காங்க எல்லா இடத்துலயும்.
0: ஓஹோ
1: குமார், இப்ப இந்த ராஜகோபுரம் அந்த கதவு இருக்குல்ல, அதை திறந்து நம்ம உள்ள போவோம்.
0: சரி.
1: உள்ள போய் அங்க என்ன நடக்குது, யாரா இருக்காங்கன்னு பாத்து ஒரு ஒருத்தையும் இந்த கோயில பத்தி நம்ம என்னன்னு கேக்கலாம்பா. நீ வந்து என்ன பண்ற, உன் செல்போன்ல அவங்க பேசுறதையும் ரெக்கார்ட் பண்ணிக்க.
0: மறந்துட்டான், நல்ல ஐடியா சொன்ன.
1: ஆமாப்பா, ஏன்னா பின்னாடி இது சம்பந்தமா நம்ம அதை போட்டு கேட்டோம்னா இன்னும் நிறைய செய்திகள் நம்ம மைண்ட்ல ஏத்திக்கும்.
0: 4 பேர் நாமளும் சொல்லுவோம்.
1: ஆமா, அதனால அதை பண்ணிக்க.
0: சரி சரி.
1: நீ நைஸா கேளு, அப்படியே அவங்க என்ன சொல்றாங்கங்கறத பாப்போம்.
0: அச்சகர் ஐயா வணக்கம். நாங்க பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கிறோம் கோயில சுத்தி பாக்க. இந்த கோயில பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: ஆசேவ்ரசபஸ்ய நிர்வதி மகாவீரஸ்ய பாவாபுரி சம்பாயாம் வசுபூஜ்ய சத்யநபதி சந்நேத சைலே ஹ்ருதாம் சேஷானாம் அபிவுர்தயந்த சிகரா திமீஸ்வர சார்வதோ நிர்வாணா முனைய பிரசித்த விபவஹ குர்வந்து தே மங்களம். எல்லாம் அல்ல, ஸ்ரீ ஆதீஸ்வர சுவாமி ஜினாலயத்தில் ஜெயராஜ் உபாத்தியாயராகிய நான் சுமார் 30 ஆண்டுகளாக நான் அர்ச்சகராக பணியாற்றி வருகிறேன். 4 தலைமுறையாக

0: இந்த ஜனாலயத்தில் நாங்கள் அர்ச்சகராக பணியாற்றி வருகிறோம். ஒரு ஜனாலயத்தின் மூலவராக ஆதீஸ்வர சுவாமி மூன்று கால பூஜையும் இங்கு சிறப்பாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம்.
1: அடுத்ததான் கேட்க போறப்பா,
2: அடுத்ததா அங்க ஒரு பக்தர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கலாம்.
1: ஓ, அந்த அம்மாட்டியா?
2: ஆமா ஆமா ஆமா.
3: வணக்கம், மாலதி ஜெயராஜ் உபாத்தியாயர் மனைவி. நாங்கள் 30 வருஷமாக இங்க பணிபுரிகிறோம். இங்க பத்மாவதி அம்மன் தான் விசேஷமானவங்க. அவங்க கிட்ட நம்ம எதை நினைச்சு வேண்டிக்கிட்டாலும் அது உடனே நிறைவேறும். பகவானும் அதுக்கு மேலாக உயர்ந்தவர். அவர்கிட்ட நம்ம என்ன நினைச்சு போய் அந்த விரதத்தை இருந்தாலும் அந்த விரதத்துக்கு உண்டான பலன் நமக்கு உடனே கிடைக்கும். நம்ம இந்த ஜனாலயத்தில் வந்து பக்தாமர விதானம் விரதமும் ஆசிராணி விரதம் ஆனந்த விரதம் நூத்தனை விரதம் இருக்கிறோம். நினைச்சது எல்லாம் உடனுக்குடனே நடக்கிறது. இங்கு 60 வீடுகள் இருக்கிறது. இங்க 60 வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலை மாலை இரவுகளையும் வருவோம். வந்து தரிசனம் பண்ணிட்டு நம்ம மனசுல எந்த கஷ்டம் இருந்தாலும் பகவானை பார்த்தாலே அந்த தரிசனத்து மூலமா அந்த மன கஷ்டம் பூரா அடுத்த செகண்டே மாறியாடு. குழந்தை இல்லைன்னு வரம் கேட்டு வேண்டிக்கிட்டு இந்த அம்மா மூலமா குழந்தை பெற்றுக்கிட்டு தங்கத்தேர் செஞ்சாங்க. நம்ம எதை நினைச்சு வேண்டனாலும் அது உடனே நடக்கும். அதுக்கு உண்டான சக்தி வாய்ந்த அம்மன் தான்.

0: ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலை மாலை இரவுகளையும் வருவோம். வந்து தரிசனம் பண்ணிட்டு நம்ம மனசுல எந்த கஷ்டம் இருந்தாலும் பகவானை பார்த்தாலே அந்த தரிசனத்து மூலமா அந்த மன கஷ்டம் பூரா அடுத்த செகண்டே மாறியாடு. குழந்தை இல்லைன்னு வரம் கேட்டு வேண்டிக்கிட்டு இந்த அம்மா மூலமா குழந்தை பெற்றுக்கிட்டு தங்கத்தேர் செஞ்சாங்க. நம்ம எதை நினைச்சு வேண்டனாலும் அது உடனுக்கு உடனே நடக்கும். அதுக்கு உண்டான சக்தி வாய்ந்த அம்மன் தான் நம்ம பத்மாவதி அம்மன். நன்றி வணக்கம்.
1: கோயில சுத்தி வராரு, அவர் பார்த்தா படிச்சு ஒரு மாதிரி வாத்தியாரா கூட இருப்பாரு நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்டுருமா?
2: நிச்சயமாப்பா, பாக்கிறதுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்ச ஒரு மாதிரி இருக்காரு.
1: ஆமா,
2: அவர்கிட்ட கேட்டா நிறைய செய்தி சொல்லுவாரு இருக்கு.
1: ஐயா வணக்கம், நாங்க பாண்டிச்சேர்ந்து வந்துக்கிறோம். நண்பர் சரண், நாங்க ரெண்டு பேரும் தான் வந்தோம். நண்பர் தான் கூட்டிட்டு வந்தாரு கோயிலுக்கு. அதனால கோயிலை பத்தி பல விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன், எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்.
3: என்னுடைய பெயர் முனைவர் பா ஜீவகன். நான் இந்த விழுக்கம் கிராமத்தை சேர்ந்தவன். திண்டிவனம் வட்டத்தில் விழுக்கம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள சமண கோவிலை பற்றி தான் இன்றைய நிகழ்வில் பார்க்க இருக்கிறோம். தொன்று தொட்டு தோன்றிய இந்தியாவினுடைய பழம்பெரும் மதமாக இருப்பது சமணம். சமண கோவில்கள் இங்கே அதிகமாக காணப்படுகிறது. அப்படி விழுக்கம் என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய பகவான் ஆதிநாதர் ஜினாலயம், அதனுடைய வரலாற்றை பற்றியும் அதனுடைய தொன்மையை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த நிகழ்வில் நாம் காண இருக்கிறோம். அருகர் கோவில்களை அனைத்துமே ஜினாலயம் என்று சொல்வது வழக்கம். அப்படி இந்த ஜினாலயம் எந்த மன்னர்கள் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டது என்று அறுதியிட்டு சொல்ல முடியவில்லை. சற்றேறக்குறைய 1200 ஆண்டுகளுக்கு முன் பழமை மிக்க ஒரு கோவிலாக இருந்திருக்க வேண்டும். பூர்வ குடிகளாக இங்கே சமணர்கள் ஒரு 60 குடும்பங்கள் இங்கே நிலையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கோவிலினுடைய மூலவர் 24 தீர்த்தங்கரர்களே முதல் தீர்த்தங்கரராக இருக்கக்கூடிய பகவான் ஆதிநாதர். அந்த ஆதிநாதருக்காக எழுப்பப்பட்ட கோவில் தான் இது. இந்த கோவில் சற்றேறக்குறைய 1 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது. மகாமண்டபம், அர்த்த மண்டபம், மானஸ்தம்பம் என்று அழகான ஒரு தோரணையில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. இந்த ஆதிநாதருக்காக எழுப்பப்பட்ட கோவிலில் பகவான் பார்ஸ்வநாதர் 23வது தீர்த்தங்கரரும் இங்கே கோயில் கொண்டிருக்கிறார். அவருக்குத்தான் தினமும் இங்கே பூஜை புனஸ்காரம் எல்லாம் நடப்பது வழக்கம். இந்த கோவிலுக்கென்று வருமானமாக 40 ஏக்கர் நிலம் இருக்கிறது. இந்த கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னால், பகவான் பார்ஸ்வநாதருடைய யட்சன் யட்சியாகிய தரணேந்திரன் பத்மாவதி அம்மன் இங்கே சிறப்பு பெற்றிருக்கிறார்கள். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பத்மாவதி அம்மன் மிக மூர்த்திகரமான ஒரு அம்மனாக இருக்கிறார். சமணர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளையும் வழிபாடுகளுக்கும் திருமண வைபவம் கல்வி சம்பந்தமான எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் இங்கே அம்மனுக்கு வந்து வழிபாடு செய்துவிட்டு தொடங்குவது வழக்கம். அப்படி மிகச்சிறந்த ஒரு பத்மாவதி அம்மனுடைய அருளுக்காக இங்கே பக்தர்கள் தினம் தினம் வந்து செல்வது வழக்கமாக இருக்கிறது. அவர்கள் வேண்டுதலும் பிரார்த்தனையும் வெகு சிறப்பாக ஈடேறி கொண்டிருக்கிறது. மூல விக்கிரகம் எப்பொழுது வைத்தது என்று மட்டும் அறுதியிட்டு சொல்ல முடியவில்லை. ஆனால் அதன் பிறகு இங்கே 5 நிலை கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கிறது 1912. அதன் பிறகு பார்த்தால் 1964 இந்த அழகான ராஜகோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது. 1974 மானஸ்தம்பம் என்று சொல்லக்கூடிய மன தூய்மை கம்பம் சற்றேறக்குரிய 24 அடிகள் உயரத்திலே அமைத்திருக்கிறார்கள். 1984 பத்மாவதி அம்மனுக்கு என்று ஒரு புதிதாக கோவில் நிர்மாணம் செய்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. 1990 ஊஞ்சல் மண்டபம் என்று ஒன்று நிறுவியிருக்கிறார்கள். பிறகு 1992 தர்மதேவி அம்மனுக்கு கோபுரத்தை புதுப்பித்திருக்கிறார்கள். 1993 ஐம்பெருமிழா வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. ஒரு 40 நாட்களுக்கு முன்னால் இந்த கோவிலில் மிக அற்புதமாக கும்பாபிஷேகமும் நிறைவேறியிருக்கிறது. ஆகவே இப்படி தொடர்ந்து விழாக்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான பழமை மிக்க ஒரு கோவிலாக இந்த அருகர் ஜினாலயம் இருக்கிறது. இந்த ஊரில் பிறந்து வளர்ந்த புலவர் தோ ஜம்புகுமாரன் அவர்கள் இந்த கோவிலை பற்றி ஸ்ரீ ஆதிநாதர் பதிகமும் ஸ்ரீ பத்மாவதி அம்மன் பதிகமும் எழுதி சிறப்பு செய்திருக்கிறார். ஆகவே இது ஒரு பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது. இந்த தமிழக ஜெயின க்ஷேத்திர மாலையிலே முதலாவதாக இந்த விழுக்கம் கோவிலை பற்றி வெகு அழகாக ஜம்புகுமாரன் அவர்கள் பதிகமாக பாடியிருக்கிறார். இப்படி பல சிறப்புகள் நிறைந்தது நமது விழுக்கம் கோவில். இந்த கோவிலினுடைய பகவான் ஆதிநாதரையும் பகவான் பார்ஸ்வநாதரையும் தரணேந்திரன் பத்மாவதி அம்மனையும் வணங்குவதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து ஜைனர்கள் மட்டுமல்லாமல் வட இந்தியாவிலிருந்தும் பல சமண குடும்பங்கள் தரிசனத்திற்காக வருவதும் இங்கே பிரார்த்தனை நிறைவேறுவதற்காக வருகை தருவதுமாக இருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள அனைத்து சமண கோவில்களுக்கும் மேல் சித்தாமூர் என்று சொல்லக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்தில் தலைமை பீடம் அமைந்திருக்கிறது. அது ஸ்வஸ்ரீ லட்சுமிசேன பட்டாரக பட்டாச்சாரிய சுவாமிகள் தான் பரிபாலனம் செய்கிறார். அங்கே ஒரு அழகான ஒரு திருத்தலம் அமைந்திருக்கிறது, பகவான் பார்ஸ்வநாதருடைய திருத்தலம். அங்கே ஜெயின மடம் இருக்கிறது. சமணர்களுக்கு என்று ஒரு அற்புதமாக மிகப்பெரிய ஒரு மரத்தேர் இருக்கிறது. ஆக அந்த

0: ஜனாதிபதிதான் தமிழகத்தில் உள்ள அனைத்து சமண கோவில்களுக்கும் தலைமை பீடமாக இருந்து எல்லா விசேஷங்களும் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இந்த மேல் சித்தாமூருக்கும் விழுக்கத்திற்கும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் தூரம் இருக்கிறது. இந்த விழுக்கம் ஜினாலயம் திண்டிவனத்திலிருந்து செஞ்சி செல்லும் பாதையில், திண்டிவனத்திலிருந்து 13 கிலோமீட்டரிலும், செஞ்சியிலிருந்து வந்தாலும் 13 கிலோமீட்டரிலும், 1 கிலோமீட்டர் உள்ளார வருமாறு அமைந்திருக்கிறது. திண்டிவனத்திலிருந்து செஞ்சி செல்லும் சாலையில் தீவனூர் என்ற கிராமத்தை அடுத்து விழுக்கம் என்ற கிராமத்திற்கு 1 கிலோமீட்டர் உள்ளே கூட்டு பாதை வழியாக வந்தால் இந்த விழுக்கம் ஜனாலயத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.
1: குமார், இந்த கோயில்ல ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது, ஆனா தேரு உள்ள இருக்குது, உள்ள இருக்கு, அப்படியே போட்டு மூடி வச்சிருக்காங்க. அதை திறந்து உள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் கேளம்பா.
2: ஆமா ஐயா, தேர் உள்ள இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம், கொஞ்சம் திறந்து காட்டுங்களா ஐயா, தேரை கொஞ்சம் பாத்துட்டு போறோம்.
1: குமார, அங்க பாருப்பா.
2: ஆமா,
1: கடையில இருக்க தங்கம்லாம் இங்கதான்ப்பா இருக்குது.
2: ஆமா,
1: தங்கத்திலேயே தேர் செஞ்சிருக்காங்கப்பா.
2: தங்கத்தேர?
1: ஆமாப்பா, பாக்கறதுக்கே கண்குள்ளா காட்சியா இருக்குது,
2: ஒலிக்குதுப்பா. அப்படியா
1: பாத்துக்கிட்டே இருக்கலாம் இருக்க.
2: ஆமா, எதிர்க்க 2 குதிரை.
1: ஆமாப்பா, இது பத்தின செய்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்பா.
2: சரி சரி. சரண், இந்த தங்க தேரை ஒரு 20 அடி இருக்குமா?
1: தோராயமா ஒரு 12 அடி இருக்கும்பா.
2: ஓஹோ,
1: ஆமாம்பா,
2: என்ன கண்குள்ளா காட்சியா இருக்கு, அதை பாத்துட்டே இருக்கும் போல இருக்குதே.
1: ஆமாம்பா, இது சம்பந்தமா செய்திய நம்ம கட்டாயம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்.
2: ஆமா,
1: இப்ப மத்தவங்களும் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்டையும் இந்த கோயில் பத்தின செய்தி, அப்ப இந்த கோயில் வந்து புனரமைச்சது, அந்த ராஜகோபுரம் எப்ப கட்டினாங்க, அப்புறம் அந்த கோயில மணி அடிச்சுட்டே இருக்குல்ல, அது சம்பந்தமான செய்தி எல்லாத்தையும் கேளுப்பா.
2: ஆமா,
1: ஒருத்தரையும் விட்டுறாதப்பா.
2: அம்மா வணக்கம், அறிமுகப்படுத்திங்க. நாங்க பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கிறோம். இந்த கோயிலுடைய சிறப்புகள், இந்த விழாக்கள் எப்ப நடக்கும், அதை பத்தி கொஞ்சம் தகவல் சொல்லுங்களேன் எங்களுக்கு.
3: வணக்கம், என்னுடைய பெயர் வந்து ரத்னகுமாரி. நான் வந்து விழுக்கத்துக்கு மருமகளாக வந்து 34 ஆண்டுகள் ஆகிறது. அனைத்து மக்களுமே இங்க வந்து பத்மாவதி அம்மன் கிட்ட எந்த வேண்டுதல் வச்சாலும், தங்க தேர் இழுப்பதற்கும் வேண்டுதல் வேண்டிக் கொண்டால் உடனே நடந்து அனைவரும் வந்து பத்மாவதி அம்மனுக்கு பூஜை சுக்ராவரம் செய்து, தங்க தேரில் அவர்கள் விரும்பும் தீர்த்தங்கரோ பத்மாவதி அம்மனோ வைத்து கோயிலை சுற்றி ஒரு முறை அதற்கு பூஜை அனைத்து அலங்காரங்களும் செய்து அனைவருமே சிறப்பாக கொண்டாடுகின்றனர். எல்லாத்துக்குமே வந்து பத்மாவதி அம்மன் கிட்ட வேண்டுதல் பண்ணி எங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே சிறப்பாக நிறைவேற்றி நாங்களும் வந்து நிறைய பூஜைகளும் தங்கத்தேர் ஊர்வலமும் செய்து திருவிழாவும் எங்க ஊர்ல நடைபெறும். அம்மனுக்கு வந்து சிறப்பா பாத்தீங்கன்னா பாலாபிஷேகம், ஆடி மாசத்துல 5 வெள்ளி வந்தாலும் 4 வெள்ளி வந்தாலும் அத்தனை வெள்ளிக்கிழமையும் வந்து சிறப்பான அலங்காரம் செஞ்சு சுக்கராவாரம் செய்யக்கூடிய பழக்கம் உண்டு. முதலிலேயே இருந்து பௌர்ணமி அன்று வந்து 108 குடங்களிலே பாலாபிஷேகம் செய்யக்கூடிய விழாவும் உண்டு. அத்துடன் நவராத்திரி அன்று 10 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வந்து வேண்டிக் கொண்டு அவர்கள் வந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரமும் பூஜையும் செய்து அனைவருக்கும் மஞ்சள் குங்குமம் பிளவுஸ் பிட்டு அப்புறம் வந்து பாத்திரம் இனிப்புகள் அனைத்துமே வழங்கி இந்த நவராத்திரி விழாவை மிகவும் சிறப்பாக விழுக்கம் கிராமத்தில் இந்த விழாக்கள் அனைத்தும் வந்து அம்மனுக்கு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நன்றி, வணக்கம்.
2: வணக்கம்மா, கோயிலுக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், செய்திகள்லாம் கொஞ்சம் சொல்லுங்க.
4: என் பேர் பிரேமா, நான் விழுக்கத்திலிருந்து பிறந்து வளர்ந்திருக்கேன். நாங்க சின்ன வயசுல இருந்தே இந்த பத்மாதி அம்மனுக்கு வந்து 108 சுத்து வெள்ளிக்கிழமை சுத்தி நம்ம வேண்டுதல் என்ன கேட்டாலும் அந்த அம்மா வந்து நிறைவேற்றுவாங்க. யுகாதி பண்டிகைன்றது ரொம்ப முக்கியமா இங்க விசேஷமா கொண்டாடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 1 கிலோமீட்டர் தூரத்துல குணசாகர் ஜெயந்தி மண்டபம் ஒன்னு இருக்கு. தெலுங்கு வருஷ பிறப்பு அன்னைக்கு ஈவினிங் போனா தியேட்டர் கலசம் பூஜை செஞ்சு சாப்பாடு போடுறேன்னு வேண்டிக்கிட்டு அது நிறைவேறணும்னே மறுபடியும் சாப்பாடு போட்டுருக்காங்க. எனக்கே நடந்துச்சு. நன்றி, வணக்கம்.
2: சரண், அதோ அந்த பக்தர் இருக்காங்கல்ல, அவங்க பேரு எஸ்எஸ்வதி. அவங்க என்னுடைய நண்பருடைய அக்கா. ஒரு தடவை பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காங்க, அங்க என் நண்பர் கூட்டிட்டு வந்திருக்கான். சரி சரி, அவங்க கிட்டையும் போயிட்டு கோயிலை பற்றிய சிறப்புகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: நான் அகலூர்ல பிறந்திருக்கேன். 73 வயசு ஆகின்றன. இந்த ஊர்ல தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சின்ன வயசுல வந்து இந்த குளத்தங்கார பூஜையில யுகாதி திருவிழாவில வந்து நான் பிரார்த்தனை பண்ணி போயிருக்கிறேன். 73வது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கொண்டு வந்தேன். இங்க இருக்கிற ஜினாலயமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தாலும் இங்க இருக்கிற பிம்பங்களையும் சாமிகளையும் ஒத்துற கூட நான் மறக்க மாட்டேன். நான் எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மந்திரங்களை நான் வந்து சொல்லுவேன். பஞ்சமகா மந்திரம்ன்றது, அந்த மந்திரத்தை சொன்னா எவ்வளவு கஷ்டங்களும் விலகி
3: இருக்கும். அந்த உலகத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து இங்க அதை சொல்லுவாங்க செய்வாங்க. இன்னும் அந்த பிம்பத்தை கும்பிட்டு கொஞ்ச நேரம் நின்னு போகணும்னு தோணுமே தவிர நம்ம வீட்டுக்கு போகணும்ன்ற எண்ணமே எனக்கு வராது.

வந்து இங்க இருக்கிற ஜனாலயங்கள் இந்த சமஸ்த சாவிகள் இந்த சமத்துவத்தை பற்றி நாங்க சொல்றதும் பூஜை புனஸ்காரம் எல்லாம் நிறைய செய்வோம், ஆஸ்தானிகம் செய்வோம், சித்திர மாசம் பிறந்து ஒரு திருவிழா செய்வோம். அது மாதிரி இந்த ஊர்ல நிறைய திருவிழாக்கள் அடிக்கடி நடக்கும். அதுலயும் இப்ப ஒரு 12 வருஷ காலமாக தேர் ஆரம்பிச்சு செய்திருக்கிறாங்க. ராஜசங்கர்களும் வந்து இதை பார்த்து தேர் வந்து கோயிலை சுத்தி வரணும்ன்றது ஒரு அபிப்பிராயம் வந்து எவ்வளவு பிரார்த்தனை எல்லாம் செய்து போயிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க பிரார்த்தனையும் நிறைவேற்றி இருக்குது அந்த அம்மா. அதனால நிறைய பேர் வராங்க, நல்லது நடக்குதுங்க. எங்களுக்கு எந்த குறைகளும் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறோம் இந்த ஊர்ல. தெரிஞ்சதுலயும் இந்த ஜனநாயகங்களை பத்தி ஒரு பக்தி கோட்டி சொல்றேங்க. நான் கஷ்டங்கள் நீங்கும், நமக்கு தேவையான புண்ணியங்கள் கிடைக்கும், கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் விலகி நிற்கும். ஆகையினால வந்து நாங்க இதை சொல்லின்னு இருக்கிறோம். பக்தி கோட்டியை கொஞ்சம் சொல்றேன்.

இருபத்தெட்டு மூலகுணம் 36 உத்தரகுணம் 18000 சீலாச்சாரம் என்பாங்க லட்சம் கொண்டவிரதம் 100 கோடி மகாபிரதம் தரித்த சப்தரித்த சம்மன்னர்களும் ஆகிய கனதராஜி பரமதேவருக்கும் 42

0: ஜன விஷபாய நமகம். அஸ்த கர்மங்களை கெடுத்து அனந்த ஞானத்தை பெற்ற அருகத் பரமேத்திகளும் சித்த பரமேத்திகளுக்கும் மூன்று குறைந்த நமகோட்டி மகாமுனிகளுக்கும் அனந்த அனந்தவாரம் சாஸ்தாங்கமாக நமோசு நமோசு நமோசு. இந்த மந்திரத்தை ஏன் சொல்றேன்னு கேட்டா, இந்த முனிகள்லாம் இந்த சுவாமிகள்லாம் சித்த சேத்திரம் அந்த மாதிரி சேத்திரங்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வசிச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் யாரும் கேட்டா சமணர்கள் தான் அந்த இடத்துலாம் இருந்திருக்கிறாங்க. ஆகியனாலதான் சிராவகர்லாம் நாங்க சொல்லி கும்பிடுறது. அப்படி கும்பிட்டா அந்த மாதிரி பிறவி இல்லாத மோட்சம் எங்களுக்கும் ஒரு நாள் கிடைக்க வேணும் அப்படின்றத வச்சுதான் நாங்க அதை சொல்லி கும்பிடுறோம். நன்றி, வணக்கங்க.
1: வணக்கம்மா. நாங்க கோயில சுத்தி பார்க்க வந்திருக்கோம். கோயிலுடைய சிறப்புகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: என் பேர் சாந்தி. நான் நல்லூர்ல பிறந்தேன். விடுக்கத்துல வந்து நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். 46 வருஷம் ஆகுது நான் வந்து. எல்லா விசேஷமும் நல்லா சிறப்பா நடத்துவாங்க. எங்க பசங்க எல்லாம் எப்பயுமே வந்து கோயிலெல்லாம் வருவாங்க. நானும் வந்து ரெண்டு வேளையும் கோயிலுக்கு வந்து போவேன். நான்

0: எட்டு நாளைக்கு இந்த ஆஷ்டானியம் போது நாங்க கோயிலுக்கு வருவோம். வலை கொண்டு வந்து சுத்தி வருவோம், மூணு வாரம் வருவோம். நான் காலையில நைட்டுக்கு நாளையீடு சுத்தி வருவோம். அந்த எட்டு நாளைக்கு வந்து கீரை கிழங்கு பூண்டு எதுவும் நாங்க சாப்பிட மாட்டோம், நாங்க சுத்தமா இருப்போம். நான் எங்க வீட்டுல எங்க பாப்பாக்கெல்லாம் நல்லா வேண்டிப்பேன், அம்மனை பத்தி தான் நிறைய நான் வேண்டுவேன். நான் நம்ம நினைச்சின்னு வந்தாலே உடனே அவங்க கொடுப்பாங்க, அருள் கொடுப்பாங்க, எல்லாமே கரெக்டா நடக்கும். எனக்கு நடந்து இருக்குது நிறைய, எங்க பசங்களாம் நல்லா நல்லா இருக்காங்க. நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்மா சரண். அதுவும் அங்க நிக்கிறாங்கல்ல ஒரு பக்தர், அவங்க பேரு குமாரி. இவங்களும் எஸ்எஸ்வதியோட பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காங்க. இவங்க கிட்டயும் கோயில பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். ஆதிநாதர் கோயில பற்றி கொஞ்சம் சொல்லுங்களாம்மா.
2: எனது சொந்த ஊர் திண்டிவனம் வட்டம் பெரமண்டூர் கிராமம். அங்கு நான் பிறந்த ஊரில் ஆதிநாதர் பகவான் தான். இங்கு நான் வாக்கப்பட்ட ஊரிலும் ஆதிநாதர் பகவான் தான். முதல் முதலில் என் தகப்பனார் வந்து இங்கு பார்த்தபோது என் குழந்தை பிறந்த ஊர் ஆதிநாத பகவான், போற ஊர் ஆதிநாத பகவான், திருமணம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள். இங்கு உள்ள பெரியவர்கள் சொன்னார் ஒருவர், இன்னும் ஒன்னு அந்த வீட்டுல யாரு திருமணம் பண்ணாலும் ரொம்ப நாள் ஜென்ஸ் இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை தெய்வ வாக்கா சொன்னாரு, 30 வருஷத்து பொருள் வயசுன்னு நினைக்கிறமா, நீ நல்லா இருப்பன்னு சொன்னாரு எங்க அகப்பனார். ஆகஸ்ட் 1 எனக்கு 50 வருஷம் ஆகுது திருமணம் ஆகி. அந்த ஆதிநாதர் பகவான் அருளாலும், பார்சநாதர் அருளாலும், அந்த பத்மாதி அம்மன் அருளாலும் நாங்கள் நல்ல முறையில் இருக்கிறோம். எங்கள் 2 குழந்தைகளும் நல்ல முறையில் படித்து அவர்கள் வயிற்றில் பிறந்த குழந்தைகள் எல்லாருமே நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆதிநாதர் பகவான் அருளாலும் அந்த பத்மாவதி அம்மன் அருளாலும். யுக ஆதி அப்படின்னு தெலுங்கு வருஷ பரப்புன்னு சொல்ற அந்த யுகத்துல ஆதிநாதர் 6 தொழில் கண்டுபிடிச்சு கொடுத்தார் மக்கள் வாழ்வதற்கு. அனைத்து உயிர்களிடமும் சமமாக இருப்பதுக்கு பேர் தான் சமணம். அந்த ஆதிநாதர் பகவான் அருளால இங்கு முதல் விசேஷம் விழுக்கம் என்றாலே யுக ஆதிதான். குளத்தங்கரையில அமைந்து இருக்குது பாதம், அது பென்ஷன் வைப்பாங்க. என்ன வேண்டுதல் வச்சாலும் இந்த பத்மாவதி அம்மன் வேண்டுதல் பண்ணி கொடுத்துருவாங்க. நவராத்திரி 9 நாட்களும் மிக மிக மிக சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து தரிசனம் செய்வீர்கள் என்றுதான் நான் இப்போது இதை நினைவுபடுத்துகிறேன். அரசாங்கமே பார்த்து மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை நாளாக அறிவிச்சாங்க. மகாவீர் தான் சமண மதத்தின் முதல் இது, அஹிம்சா பரமோ தர்மகி. அவர் வந்து உயிர் கொல்லக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, மிகுபொருள் விரும்பக்கூடாது, மது அருந்தக்கூடாது, இந்த 5 கடப்புகிறத அஹிம்சை என்று சொன்னார். உங்களுடைய மூல மந்திரமே அருகந்தானம், சித்தானம், ஆயிரியானம், ஒச்சாயானம், நமோ லோய சவசாகுணம். இந்த பஞ்ச மந்திரம், இந்த 5 மந்திரத்தையும் உபச்சாலே எங்களுக்கு நல்ல கதி கிடைக்கும். இந்த லாஸ்ட் நிலைமையில இருக்கிறவங்க கூட இந்த மந்திரத்தை தான் கிட்ட போய் ஓதுவாங்க, அவங்க நல்ல கதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஊரின் பெருமை என்னவென்றால், தற்போது 10 வருஷமாக தங்கரதம் உருவாகி இருக்கிறது. அனைத்து மாநிலத்திலும் உள்ள அனைவரும் வந்து இங்கு தரிசனம் செய்கின்றார்கள். மற்றபடி 3 கிலோமீட்டர்ல மரத்தால் ஆன ரதம் உள்ளது, அது இந்த விழுக்கம் கிராமம் இல்லை. அத்தனை ஜெயின ஊர்களுக்கும் முதன்மையான கோவில் முதன்மையான ரதம் அதான். அதற்கு மகாவீர் ஜெயந்தி அன்று எங்கு உள்ள ஜெயினரும் அங்கு சென்று வருவோம். அது முக்கியமான நாள் எங்களுக்கு. மற்றபடி இந்த ஊர்ல எந்த விசேஷம் நடந்தாலும் எல்லாரும் ஒன்று சேர்ந்துடுவாங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பா நடக்கும். இந்த ஊர்ல இப்ப இருக்கிறவங்களும் இந்த கோயில் மெயின்டைன் பண்றது, பாத்துக்கிறது, எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கிறாங்க. இந்த சிறப்பு எல்லாம் கொண்ட இந்த ஜினாலயத்தை பாண்டிச்சேரி வானொலி நிலையத்தில் இருந்து வந்து எங்களை பேட்டி எடுத்ததற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்குவது ஏதனின் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதனின் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதனின் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதனின் விரதம் காக்கவே. ஆற்ற வேண்டியது நல்லறம், நீக்க வேண்டியது சினம், ஆய்ந்து கொள்ள வேண்டியது உயர் ஞானம், வழுவாது காக்க வேண்டியது உயர் ஒழுக்கமாகும். இதுதான் எங்களுடைய அறிவுரை. நன்றி, வணக்கம்.
1: சரண், இந்த கோயில பாக்க பாக்க பாத்துக்கிட்டே இருக்கு போல இருக்குப்பா, இதே ஊர்ல வாழணும் போல இருக்கு. எனக்கா
3: இதே ஊர்ல எல்லாம் நம்ம வாழ முடியாது, ஆனா கோயில பத்தி பல்வேறு செய்திகள் இருக்கு. இன்னும் பல ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இந்த கோயில பத்தி இருக்குது, வரலாற்று தரவுகள் எல்லாம் இருக்குதுப்பா. நாம கொஞ்சம் வெளில போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம திருப்பி இங்க வரலாம்.
1: சரி சரண், எனக்கு டீ வேணும், கூழ் வாங்கி கொடுத்தா போதும் ஒரு தும்பு.
3: அதுக்கு நம்ம மெயின் ரோட்டுக்கு தான் போகணும்.
1: அப்படியா,
3: போயிட்டு வந்துருவோமா?
1: போயிட்டு வந்துருவோம்.
3: சரி சரி.
4: நேயர்கள், இதுவரை கேட்டது தாயினி தயை காட்டம்மா, குந்தன் தாமரை விழி காட்டம்மா. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் விழுக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள 1008 ஸ்ரீ ஆதிநாதர் ஜினாலயம் குறித்த சித்திரத்தின் முதல் பகுதி. எழுத்தாக்கம்

விழுக்கம் எஸ் சுகந்தி அவர்கள், அமைப்பின் உதவி எஸ் ஜெயஸ்ரீ, அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் சரணாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், குமாராக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியினை வரும் வாரத்தில் கேட்கலாம், காத்திருங்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சிக்கு முன் விளம்பரங்கள்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் டி வி சுந்தரவள்ளி அவர்கள் பாடியுள்ளவை இடம்பெறுகிறது. தொடக்கமாக குடத்தாமரை என தொடங்கும் விருத்தாசலம் திருப்புகள்.

ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகார போராட்டத்தில் மாநில அரசை அவதூறாக பேசியதாக கூறி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். அசாம் மேகாலயா சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை இன்று காலை கூடியதும் கேள்வி நேரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரத்தில் மாணவர்கள் மீதான காவல்துறையின் நடவடிக்கை குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கேள்வி நேரத்தின் போது அவைகள் இதுபோன்று இடையூறு ஏற்படுவது முறையானது அல்ல என்று கூறிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உறுப்பினர்கள் அவையின் மாண்பை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் அறிவித்தார். மாநிலங்களவையிலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. டிஜிட்டல் வங்கி நடைமுறைகளை முறைப்படுத்துவதற்கான மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மக்களவையில் தாக்கல் செய்கிறார். வங்கி ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் வங்கி நடைமுறைகள் தொடர்பான சட்ட விதிகளை வகுக்க இந்த மசோதா வகை செய்கிறது. இவை தவிர வரி மற்றும் இதர சட்டத்திருத்த மசோதாக்களும் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களவையில் பிறப்பு இறப்பு பதிவு தொடர்பான திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். தஞ்சாவூரில் காவிரி விவகாரம் தொடர்பான விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்ட அவர் தமது உரையில் அரசுக்கு எதிராக தரக்குறைவான பேச்சுக்களை பயன்படுத்தியதாகவும் பெண்களின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் அவரது பேச்சு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. தஞ்சாவூரில் பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் 9 பிரிவுகளின் கீழ் திரு உதயநிதியின் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 2 குற்ற வழக்குகள் பெண்கள் மீதான வன்முறை தடுப்பு, பெண்களின் கண்ணியத்தை குறைத்தல், வேண்டுமென்றே அமைதியை குலைக்கும் செயல்களில் ஈடுபட்டது, கலவரத்தை தூண்டுதல், பிரிவினவாதத்தை ஊக்கப்படுத்துவது, ஒருவரை ஆபாசமாக சித்தரிக்கும் வகையில் பேசுவது உள்ளிட்ட வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னை நீலாங்கரையில் உள்ள திரு உதயநிதி இல்லத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். பின்னர் அவர் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவரது கைது குறித்த தகவல்கள் பரவியதை அடுத்து திமுகவின் மூத்த தலைவர்கள் அவரது இல்லத்திற்கு விரைந்தனர். அவரது இல்லத்திற்கு வெளியேயும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். மாநில அரசின் செயல்பாடு அடக்குமுறையை நினைவுபடுத்துவதாக காவல்துறையின் வாகனத்தில் சென்ற திரு உதயநிதி குற்றம் சாட்டினார். இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக உறுப்பினர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய நாணயங்களின் கண்காட்சியில் பங்கேற்று அவற்றை வாங்குவதற்காக பிரதமரால் அங்கீகரிக்கப்பட்ட நபர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது

0: தொடர்பாக ஊடகங்களில் வெளியாகும் வீடியோ பதிவு போலியானது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்று எந்தவொரு நபரையும் பிரதமர் அங்கீகரிக்கவில்லை என்றும் தவறான செய்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டீசல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டர் ஒன்றுக்கு 25.50 ரூபாயாகவும் விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரி லிட்டர் ஒன்றுக்கு 22 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பெட்ரோல் ஏற்றுமதி தீர்வை லிட்டர் ஒன்றுக்கு 3.50 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட புதிய வரி விகிதங்கள் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான முதல் தகவல் அறிக்கையை தில்லி உட்பட பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெறவோ அல்லது ரத்து செய்யவோ எவ்வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான வழக்கில் மத்திய அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா மாணவர்களுக்கு எதிரான வழக்குகளை திரும்பப் பெறுவதாக அரசு உறுதியளித்திருக்கும் நிலையில் அதனை செயல்படுத்துவதில் சில சட்டப்பூர்வ சிக்கல்கள் இருப்பதாக குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் வகுக்கும் என்றும் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழுவை அமைப்பது அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையிலான குழுவை அமைப்பது குறித்து நீதிமன்றம் பரிசீலித்து வருவதாக தெரிவித்தார். இவ்வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர், 7 பேர் காயமடைந்துள்ளனர். அந்நாட்டின் அம்ஹாரா பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றில் 100,000+ மக்கள் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த போது அந்த தேவாலயத்தை ஒட்டியிருந்த மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட இடத்திற்கு நிபுணர் குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மீட்பு நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரதமரின் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் நாடு முழுவதும் உள்ள அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு பங்களிப்பு அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்குவதற்கு வகை செய்கிறது. தமிழகத்தின் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள், கைவினை கலைஞர்கள், சாலையோர வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பிரதான் மந்திரி சாராம் யோகி மாந்தன் என்ற திட்டம் 18 முதல் 40 வயது வரையிலான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான இந்திய அரசின் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும். இத்திட்டத்தில் தகுதியுடைய பயனாளிகள் மாதந்தோறும் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை முறையாக செலுத்தி வந்தால் இந்திய அரசும் அதே அளவு இணை பங்களிப்பை வழங்கும். இதன் மூலம் 60 வயதை அடைந்த பின்னர் மாதந்தோறும் ₹3000 உறுதியான ஓய்வூதியம் பெறும் வசதி வழங்கப்படுகிறது. தகுதியுடைய அனைத்து தொழிலாளர்களும் தங்களது ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் கைபேசி எண்ணுடன் அருகிலுள்ள பொது சேவை மையத்தில் அணுகி இத்திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எனவே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா சங்கங்கள், விடுதி உரிமையாளர்கள், பயண முகவர்கள், சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய அனைத்து பங்குதாரர்களும் பதிவு செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறும், மேலும் விவரங்களுக்கு பூம்புகார் சுற்றுலா அலுவலர் அவர்கள் அல்லது பூம்புகார் சுற்றுலா அலுவலர் வளாகத்தில் உள்ள சுற்றுலா அலுவலர் ஆகியவற்றை நேரில் அணுகி பயன்பெறலாம். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: அசாம், மேகாலயா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், பீகார், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களில்

0: ஒரிரு இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ஒடிஷாவில் உள்ள நதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதையடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் முதற்கட்டமாக 110 கோடி ரூபாய் நிவாரண தொகுப்பு வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகார போராட்டத்தில் மாநில அரசை அவதூறாக பேசியதாக கூறி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: பாவலுக்காக கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்று எழுந்து நின்று சத்தமிட்டாள் தாய். எல்லாருக்காகவும் தானே அவன் வேலை செய்தான். யார் செய்கிறது? ஒவ்வொருவரும். நீ அப்படியா நினைக்கிறாய்? அது மட்டும் நடக்காத காரியம். சிரித்து கொண்டே அவன் வெளியே நழுவிவிட்டான். அவனது நம்பிக்கையற்ற வார்த்தைகள் அவளது பரிதாப நிலையை மேலும் மோசமாக்கியது. அவனை அவர்கள் அடித்தால், சித்திரவதை செய்தால்? தன் மகனது உடம்பெல்லாம் அடிபட்டு பீய்ந்து போய் இரத்தம் ஒழுகிக் கொண்டிருக்கும் காட்சியை கற்பனை பண்ணித்தான் பார்த்தாள். அதை நினைத்தவுடனே அவளது உள்ளத்தில் ஒரு நடுக்கமும் பயமும் குளிர்ந்தோடி குத்தியது. அவளது கண்கள் குத்தல் எடுத்தன. அன்று முழுவதும் அவள் அடுப்பு மூட்டவில்லை, சாப்பிடவும் இல்லை, தேநீர் கூட அருந்தவில்லை. இருட்டி வெகு நேரம் கழிந்த பிறகுதான் ஒரு துண்டு ரொட்டியை கடித்து தின்றாள். அன்றிரவு அவள் படுக்க சென்றபோது அவளது வாழ்க்கையில் இதுவரை இந்த மாதிரியான சூன்ய உணர்ச்சியும் தனிமை உணர்ச்சியும் என்றுமே இருந்ததில்லை என்பதை அவள் உணர்ந்தாள். கடந்த சில வருஷங்களாகவே அவள் ஏதோ ஒரு முக்கியமான நன்மை தரும் விஷயத்தையே எப்போதும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து பழகி போய்விட்டாள். அவளை சுற்றிலும் உற்சாகமும் உவகையும் நிறைந்த இளைஞர்களின் கலகலப்பு நிறைந்திருந்தது. அந்த நன்மைக்கெல்லாம், எனினும் ஆபத்தான வாழ்க்கைக்கெல்லாம் தூண்டுகோலாயிருந்த தன் மகனது முகத்தையே அவளுக்கு பார்த்து பார்த்து பழக்கமாயிருந்தது. இன்றோ அவன் போய்விட்டான். அவன் மட்டுமா? எல்லாமே போய்விட்டன. அன்றைய பகலும் அந்த நாள் இரவு மெதுவாக கழிந்தன. இதையும் விட மெதுவாக நகர்ந்தது அடுத்த நாள். யாராவது வருவார்கள் என்று அவள் எதிர்பார்த்தாள். யாருமே வரவில்லை. மாலை வந்தது. கருக்கிருளும் சூழ்ந்தது. குளிர்படிந்த மழை பெருமூச்செறிந்து கொண்டே சுவர்களிலும் சலசலத்து பெய்தது. புகைக்கூண்டு வழியாக ஊத காற்று ஊளையிட்டு அலறிற்று. தரைக்கடியிலே ஏதோ ஓடுவது போல் இருந்தது. கூரை சரிவிலிருந்து மழைத்துளிகள் சொட்டின. அவை சொட்டி சொட்டி விழும் ஓசையும் கடிகாரத்தின் பெண்டுல ஓசையும் ஒன்றோடு ஒன்றாய் முழங்கி கலந்து ஒலித்தன. அந்த வீடு முழுவதுமே லேசாக தலையசைத்து ஆடுவது போல தோன்றியது. மனத்திலே கவிந்திருந்த சோக உணர்ச்சியால் சுற்றுப்புறத்தில் இருந்து பழகிப்போன பொருள்கள் அனைத்தும் உயிரற்றனவாகவும் அந்நியமாகவும் தோற்றமளித்தன. ஜன்னல் கதவில் யாரோ தட்டுகின்ற ஓசை கேட்டது. ஒரு தடவை, ரெண்டு தடவை. அவளுக்கு அந்த மாதிரி ஓசை பழகிப்போனதுதான். எனவே அவள் அதை கேட்டு பயப்படுவதில்லை. ஆனால் அன்று அந்த ஓசையை கேட்டதும் இதயத்தில் இன்ப வேதனை சில்லிட்டு குளிர அவள் துள்ளி எழுந்தாள். தெளிவற்ற நம்பிக்கைகள் அவளை உடனே எழுந்து நிற்க செய்தன. தன் தோள் மீது தன் போர்வையை இழுத்து போட்டுக்கொண்டு அவள் கதவை திறந்தாள். சமோய் லவ் உள்ளே வந்தான். அவனை தொடர்ந்து இன்னொருவனும் வந்தான். அவன் தன் தொப்பியை நெற்றி வரையிலும் இழுத்து விட்டிருந்தான். கோட்டு காலரை மேல் நோக்கி திருப்பி மடித்து கழுத்தையும் முகத்தையும்

மூடியிருந்தான். உங்களை எழுப்பிவிட்டோமா நாங்கள் என்று வணக்கம் கூட சொல்லாமல் கேட்டான் சமூயில் லவ். வழக்கத்துக்கு மாறாக அன்று அவனது குரலில் ஆர்வமும் சோகமும் கலந்து துடித்தன. நான் தூங்கவே இல்லை என்று பதிலளித்துவிட்டு அவர்களது பேச்சையே எதிர்நோக்கி கொண்டிருந்தாள். சமோயிலாவின் கூட்டாளி தனது தொப்பியை அகற்றிவிட்டு கரகரத்து சுவாசித்தான். தனது தடித்த கரத்தை நீட்டினான். வணக்கம் அம்மா, என்னை தெரியவில்லையா என்று ஒரு பழைய நண்பனைப் போல் உரிமையோடு கேட்டான். நீங்களா என்று காரண காரியம் தெரியாது திடீரென எழுந்த உவப்போடு கேட்டாள் பெலகேயா. இகோர் இவானுச்சா, அவனேதான் என்று பதிலளித்துவிட்டு அவன் தேவாலய பாடகர்களின் முடியைப் போல் வளர்ந்திருந்த அவனது நீண்ட மயிர் நிறைந்த தலையை தாழ்த்தி வணங்கினான். அவனது முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. அவனது சிறிய சாம்பல் நிற கண்கள் தாயை பரிவுடன் நோக்கின. அவன் ஒரு தேநீர் பாத்திரத்தைப் போல் உருண்டையாகவும் சிறிதாகவும் தடித்த கழுத்தும் குட்டை கைகளும் உடையவனாகவும் இருந்தான். அவனது முகம் பிரகாசித்தது. நெஞ்சுக்குள்ளே ஏதோ கரகரத்து உருமுவது போல் அவன் ஓசை எழுப்ப சுவாசித்தான். நீங்கள் அறைக்குள் போங்கள், நான் உடைமாற்றி கொண்டு வருகிறேன் என்றாள் தாய். நாங்கள் ஒன்று கேட்க வந்திருக்கிறோம் என்று அக்கறையோடு சொல்லிக்கொண்டே புருவங்களுக்கு மேலாக அவளை ஒரு பார்வை பார்த்தான் சமோயில் லவ். இகோர் இவானவிச் அடுத்த அறைக்குள் சென்று அங்கிருந்தே பேசத் தொடங்கினான். இன்று காலை நிக்கோலாய் இவானவிச், அவனை உங்களுக்கு தெரியுமல்லவா, அவன் சிறையிலிருந்து இன்று காலையில் வெளிவந்துவிட்டான். அம்மா என்று ஆரம்பித்தான் அவன். அவன் சிறையில் இருந்ததே எனக்கு தெரியாது என்றாள் தாய். 2 மாதமும் 11 நாளும் ஆகிறது அவன் அங்கே அந்த ஹஹோலை பார்த்தானாம். ஹஹோல் உங்களுக்கு தன் வந்தனத்தை தெரிவிக்க சொன்னானாம். பாவலும் சொல்லி அனுப்பியிருக்கிறான். நீங்கள் வீணாக கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாதென்று சொல்லியிருக்கிறான். அவன் தேர்ந்தெடுத்த மார்க்கத்தை வேறு யார் யார் தேர்ந்தெடுத்தாலும் அவர்களுக்கு சிறையிலே சில காலம் ஓய்வு பெறும் ஆனந்தம் கிட்டும் என்பதையும் அவன் உங்களிடம் சொல்ல சொல்லியிருக்கிறான். நம்முடைய முதலாளிகளின் தயவால் ஆனந்தம் கிட்டுவது நிச்சயமாம். சரி, நான் வந்த விஷயத்தை கவனிக்கிறேன். அம்மா, நேற்று மொத்தம் எத்தனை பேரை கைது செய்தார்கள் தெரியுமா? ஏன், பாவலை தவிர வேறு யாராவது உண்டா என்று கேட்டாள் தாய். அவன் 49வது நபர் என்று அமைதியாய் குறுக்கிட்டு பேசினான் இகோர் இவானவிச். தொழிற்சாலை நிர்வாகம் இன்னும் குறைந்தபட்சம் 1 டஜன் ஆட்களையாவது உள்ளே தள்ளும். இதோ இந்த இளைஞனை கூட. ஆமாம், என்னை கூடத்தான் என்று சோர்ந்து போய் சொன்னான் சமோஜ் லவ். பெலகையாவுக்கு என்ன காரணத்தாலும் முன்னைவிட சுலபமாக சுவாசிக்க முடிந்தது. நல்ல வேளை அவன் மட்டும் அங்கு தனியாக தவிக்க மாட்டான் என்ற எண்ணம் அவள் மனத்தில் மின்னிட்டு மறைந்தது. உடை உடுத்தி முடித்தவுடன் அவர்களோடு கலந்து கொண்டாள் அவள். இத்தனை பேரை கொண்டு போனால் அவர்களை அதிக நாள் உள்ளே வைத்திருக்க மாட்டார்கள் என்றே நினைக்கிறேன். நீங்கள் சொல்வது ரொம்ப சரி என்றான் இகோர் இவானவிச். இந்த மாதிரியாக அவர்கள் கெடுபிடி செய்வதை மட்டும் நாம் தகர்த்துவிட்டால் அப்புறம் அவர்கள் தங்கள் வாளை சுருட்டிக் கொண்டு ஓட வேண்டியதுதான். ஆமாம், நாம் மாத்திரம் துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பதை நிறுத்திவிட்டால் போலீஸ்காரர்கள் இதுதான் சாக்கு என்று பாவலையும் அவனோடு சிறையில் தவிக்கும் தோழர்களையும் தாக்க முனைவார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று பதறிப்போய் கேட்டாள் தாய். சின்ன விஷயம்தான் என்று பதிலளித்தான் இகோர் இவானவிச். சமயங்களில் போலீஸ்காரர்கள் கூட தர்க்க ரீதியாக சிந்திக்கிறார்கள். நீங்களே நினைத்து பாருங்களேன். பாவல் இருந்தான், துண்டு பிரசுரங்களும் அறிக்கைகளும் பரவிக்கொண்டிருந்தன. பாவல் இல்லை, துண்டு பிரசுரமும் அறிக்கைகளும் இல்லை, எனவே அவன்தான் அவற்றை பரப்பினான் இல்லையா? அவர்கள் ஒவ்வொருவரையும் கடித்து குதறி தீர்க்க முனைவார்கள். போலீஸ்காரர்கள் ஒருவனை சின்னாபின்னமாக்குவதென்றால் அந்த மனிதன் இருந்த இடம் தெரியாமல் செய்துவிடுவார்கள். அதுதான் அவர்கள் வழக்கம் என்று துக்கம் தோய்ந்த குரலில் சொன்னாள் தாய். அடக்கடவுளே, நாம் இப்போது என்ன செய்வது? அவர்கள் அநேகமாக எல்லோரையுமே பிடித்து விட்டார்கள். அவர்கள் நாசமாய்ப் போக என்று சமையல் அறையிலிருந்து சமோயிலவின் குரல் ஒலித்தது. நாம் நமது வேலையை தொடர்ந்து நடத்த வேண்டியதுதான்
இது நாம் கை கொண்டுள்ள லட்சியத்தை

0: காலத்துக்காக மட்டுமல்ல, நமது தோழர்களை காப்பாற்றுவதற்கும் கூடத்தான். ஆனால் வேலை செய்வதற்கு தான் ஆள் இல்லை என்று சிறு சிரிப்புடன் கூறினான் இகோர்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: नई कार जीतने का मौका, वाओ, पापा को सरप्राइज दूंगी। बस थोड़ी सी तो उनकी डिटेल भरनी है।
3: रुक जा बुड्ढू।
4: व्हाट? ऐसे पॉपअप से सावधान रहो, स्कैमर्स पर्सनल डिटेल्स का गलत यूज कर सकते हैं।
2: तू समझ गई ना, रिलैक्स।
5: पर कार जीत जाते तो पापा होमवर्क नहीं कराते।
4: RBI कहता है स्मार्ट बनो,
6: कूल रहो।
7: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1:05.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அண்ட் இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ மகளிர் நேரம்ல. நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்டை பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்கை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது காலேஜ் லைஃப் அப்படின்னாலே கெத்து அரட்டை எக்ஸாம் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கோம். ஆனா சின்னதா ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துடுச்சுன்னா இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நம்ம ரொம்பவே யோசிப்போம். சைபர் கிரைம், ராகிங், போலி வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு சட்டம் என்ன சொல்லுது, என்ன மாதிரியான தீர்வை நமக்கு கொடுக்குது. எஸ், இன்னைக்கு நம்ம ஷோல தெரிஞ்சுக்க போறது கல்லூரி மாணவர்களுக்கான அத்தியாவசிய சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள். சோ இதெல்லாம் பத்தி நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சிவில் வழக்குகளை கையாளும் புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். வணக்கம் மேம்.
1: வணக்கம். சோ இந்த காலேஜ் லைஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே வந்து ரொம்ப ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு லைஃப் தான் இல்லையா. பட் என்னதான் வந்து நம்ம ரொம்ப ஃபன் ஃபீல்டா அந்த லைஃப் வந்து போனாலுமே சில பிரச்சனைகள்ல நம்ம மாற்றப்போ வந்து அதுக்கு அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லாருடைய மனசுலயுமே வந்து இருக்கும், குறிப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. சோ அப்படி இருக்கிறப்போ இப்ப இவங்களுக்கான அந்த சட்ட பாதுகாப்பு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள், சோ இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஷோல உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருக்கும். சோ அந்த வகையில வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சட்ட உரிமைகள் பத்தி சொல்லுங்க மேம்.
2: அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பொதுவாகவே மனிதர்களுக்கு வந்து சில கடமைகளும் இருக்குது, சில உரிமைகளும் இருக்குது. அதை வந்து நம்ம அடிப்படை உரிமைகள்னு சொல்லுவோம். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இவ்வளோ நாள் வந்து அது இப்போ தான் வந்து அவங்க அந்த அடலசன்ட் ஏஜ்லேருந்து அடல்ட் ஏஜுக்குள்ளே போகிறவங்க, அதாவது சின்ன பசங்கள்லேருந்து வளர்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க, நாளைக்கு வந்து அவங்க தான் இந்த நாட்டினுடைய குடிமக்களாக இருக்க போகிறவங்க. அதனால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த அடிப்படை உரிமைகளும் கடமைகளும் தெரிஞ்சிருக்கணும். உரிமைகள் மட்டும் எடுத்துக்கிட்டு கடமைகள் வந்து நம்ம விட்டுறக்கூடாது. உரிமைகள் கடமைகள் ரெண்டையுமே அவங்க வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை பற்றி நான் வந்து சின்னதாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அது முதல்ல வந்து சமத்துவ உரிமை, ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஆண் பெண் பேதங்கள் இருக்கக்கூடாது. அதோட வந்து சாதி மத அடிப்படையிலான பேதங்கள் இல்லை வந்து சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் அந்த மாதிரியான பேதங்கள் வந்து நம்ம இந்தியாவில் வந்து கிடையாது. அதை வந்து ஒரு முக்கியமான விஷயமா அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து அவங்க சமுதாயத்துக்குள்ளே வந்து அவங்க தான் குடிமக்களாக வாழ போகிறவங்க. அதனால் அந்த சமத்துவத்தை வந்து நம்ம பேணினா தான் நம்ம நாட்டினுடைய இன்டெகிரிட்டி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. யூனிட்டி இன் டைவர்சிட்டி நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம், செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம படிச்சிருப்போம். பட் அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கறத வந்து நம்ம அப்ளை பண்ணணும்னா இந்த ஒரு அடிப்படை உரிமையை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது பெண்களை வந்து எப்பவுமே வந்து ஆணுக்கு வந்து கீழே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அந்த மாதிரியான நினைப்பு வந்து பெண்களுக்கும் இருக்கக்கூடாது, அவங்களை அப்படி நடத்தக்கூடாதுங்கிறது ஆண் மகன்களுக்கும் தெரியணும். அதனால வந்து அந்த அடிப்படை உரிமை வந்து முதல்ல அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த நாட்டில் வந்து எல்லாரும் சமமானவங்க தான் அப்படிங்கிற எண்ணம் வந்து முதல்ல அவங்களுக்கு வரணும். அப்பதான் ஒரு

0: ஹெல்தியான ஒரு சமுதாயம் வந்து நாளைக்கு வந்து உருவாகும். அது வந்து இப்போ இன்னைக்கு வந்து நம்ம அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலைக்கு வந்துட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாளைக்கு வந்து நம்ம சமுதாயத்தில் மக்களை வரப்போறவங்க. ஸோ அவங்க வந்து இது இந்த வயசுலேருந்தே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து சமுதாயத்துக்குள்ளே வந்து அவங்க ஒரு தனி மனிதனாக வாழும்போது அந்த சொசைட்டி வந்து இன்னமும் பெட்டராக இருக்கும்.
1: ஓகே,
0: அடுத்தது வந்து தனி மனித உரிமை, அதாவது சுதந்திரம், ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடம்னா நான் வந்து எப்படி வேணாலும் இருப்பேன், நான் என்னை வந்து யாருமே வந்து தட்டி கேட்க கூடாதுங்கிறது ரைட் டு ஃப்ரீடம் கிடையாது. இப்போ வந்து சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயல் செய்யறோம்னா கண்டிப்பாக சட்டம் அதாவது தட்டி கேட்கும். இப்போ வீட்டில் வந்து சின்ன பிள்ளையா இருக்கவன், இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடலசன்ஸ், நான் ஆல்ரெடி சொன்னேன் அடலசன்ஸ் டீனேஜினுடைய முடிவில் இருப்பாங்க. சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது வீட்டில் ஒரு தப்பு பண்ணா அம்மாவோ அப்பாவோ இல்லை வீட்டில் இருக்கிற தாத்தாவோ யாரோ வந்து கண்டிப்பாங்க. அதே தான் வந்து இங்கேயும் வந்து அப்ளிகபிள் ஆகும். என்னன்னா ரைட் டு ஃப்ரீடம்ங்கிறது வந்து கட்டுப்படுத்தப்பட்ட சுதந்திரம், அதாவது அடுத்தவங்களுடைய பிரச்சனையை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணக்கூடாது. அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணலாம், ஆனா அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து நீங்க கிரியேட் பண்ண கூடாது. யாருக்கும் எந்த பிரச்சனையும் உண்டாக்காம நம்ம சட்டத்தை மீறாம நீங்க வந்து உங்களை வாழ்க்கையை அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கறத வந்து ரைட் டு ஃப்ரீடம் வந்து இங்க சொல்லப்படுது. ரைட் டு ஃப்ரீடம் ஒண்ணு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அதனால என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு வந்துடக்கூடாது. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து என்னன்னா, அதாவது இந்த அடலசன்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னன்னா எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கு. அதாவது இப்போ சோசியல் மீடியா, சோசியல் மீடியா, இன்டர்நெட், அதுல நிறைய இருக்கு, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டான்னு சொல்லிட்டு அவங்க நிறைய யூஸ் பண்றாங்க. அதுல வந்து எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்குது. அதே போல வந்து முகம் தெரியாத மனிதர்களுடைய பழக்கமும் உங்களுக்கு நிறைய ஏற்படுது. இப்போ வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் ஃப்ரெண்டுனா என் கூட படிக்கிறவங்க இல்லையா, எனக்கு முகம் பார்த்து நான் அவங்க கிட்ட பேசி பழகி அவங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இங்க வந்து முகத்தை மறைச்சிட்டு அந்த சோசியல் மீடியா அப்படிங்கறதுல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நிறைய டெவலப் பண்ணிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டை விட அந்த ஃப்ரெண்டை தான் அவங்க வந்து பெருசா நினைக்கிறாங்க. இதனால பண இழப்புகள் கூட ஏற்படுது.
1: அதே போல மெசேஜ் ரிப்ளை வரலனா கூட உடனே டென்ஷன் ஆயிடுறாங்க. இத்தனைக்கு அந்த முகத்தை கூட நம்ம
0: பார்க்க முடியலங்கற பிரச்சனையும் இருக்கு. அதோட வந்து பண இழப்புகள் இருக்கு. யாருனே தெரியாத ஒருத்தரை நம்பி, முகமே பார்க்காத ஒருத்தரை நம்பி பணம் கொடுத்து இழக்கிறது, அது போல வந்து
1: அது தாண்டி வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷனை நம்ம ஷேர் பண்றது, அதுதான் வந்து பெரிய பிரச்சனையா போய் முடியுது
0: இல்லையா. அது தவறான நபர்கள் கிட்ட போறதுக்கு வாய்ப்பு உண்டு. யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஃபேக் ஐடியில கூட ஒரு ஆண் வந்து பெண் மாதிரியோ, பெண் வந்து ஆண் மாதிரியோ, இல்ல யாருமே தெரியாத ஒருத்தர் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரியோ வந்து உதவி கேட்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அதனால வந்து அந்த ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கறத வந்து நம்ம எது நம்முடைய ஃப்ரீடம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அதன்படி வந்து நம்ம நம்முடைய லைஃப் வந்து நாளைக்கு இந்த சொசைட்டில லீட் பண்ணணும்.
2: ஓகே, சோ நம்மளோட ஃப்ரீடம் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரைட் டு ஃப்ரீடம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீடைலா சொன்னீங்க மேம். சோ இன்னும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்றத பத்தி தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேயர்களே, ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல கல்லூரி மாணவர்களுக்கான அத்தியாவசிய சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் வழக்குகளை கையாளும் புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், நீங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ரைட்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து சொல்லுங்க மேம்.
2: அடுத்தது வந்து ரைட் எக்ஸ்பிளாய்டேஷன், அதாவது இப்போ வந்து இந்த கொத்தடிமைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ அங்கங்க நம்ம வந்து நியூஸ்ல கேள்விப்படுறோம், இந்த ஊர்ல வந்து இந்த குவாரியில வந்து கொத்தடிமை இருந்தாங்க, மீட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியா. சோ இன்னொருத்தர் வந்து அடிமைப்படுத்துறத வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து முழுசா தடை செஞ்சிருக்குது. அதாவது ரைட் ஈக்குவாலிட்டின்னு சொன்னால அதனுடைய கண்டினியூஷனா கூட வச்சுக்கலாம். எல்லாரும் சமம் அப்படிங்கும் போது ஒருத்தருக்கு இன்னொருத்தர் அடிமையாக இருக்க வேண்டிய தேவை கிடையாது. நீங்க வந்து உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப வேலை செய்றீங்க, அந்த வேலைக்கு தகுந்த ஊதியம் வரணும். அந்த ஊதியத்தை கட்டுப்படுத்துறதுக்கெல்லாம் கூட வந்து நமக்கு வந்து சட்டங்கள் இருக்கு. இப்ப வந்து ஒரு தினக்கூலி தொழிலாளர்கள் மாதிரி இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து வேஜஸ் ஆக்ட்ன்னு இருக்கு. இந்த தினக்கூலிக்கு வந்து இவ்வளவு நேரங்கள் வரைக்கும் தான் அவங்களை வேலை வாங்கணும், இவ்வளவு நேரம் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த சம்பளம் கொடுக்கணும். அதே போல வந்து சம்பளம் கொடுக்கறதுல ஆண் பெண் பேதங்கள் இருக்கக்கூடாது. இப்ப ஒரு பொசிஷன்ல வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இருக்காங்கன்னா ரெண்டு பேத்துக்கு ஈக்குவலான சம்பளம் தான் இருக்கணும். அதுக்காக வந்து பெண்களுக்கு வந்து சலுகைகள்லாம் இருக்குன்னா பெண்களுக்கு வந்து அவங்களுடைய இதுக்கு வந்து சலுகைகள் இருக்கு. இப்போ ஒரு மெட்டர்னிட்டி லீவ் கொடுப்பாங்க, அதை தவிர ஆனா இப்ப வந்து பெட்டர்னிட்டி லீவும் இருக்கு. அதாவது பெண் வந்து அந்த வழியெல்லாம் தாங்கிட்டு அந்த இதெல்லாம் கடந்து வராங்க, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஆண் மகனுக்கும் வந்து சம்பளத்தோட பெட்டர்னிட்டி லீவுங்கிறதையும் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. முந்தி வந்து அதான் சொல்வாங்க, பெண்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் இருக்கு, எங்களுக்கு இருக்கு அப்படின்னு. இப்ப அதையும் கொண்டு வந்துட்டாங்க. சோ இப்ப வந்து அந்த லீவையும் வந்து உங்களுக்கு ஈக்குவலா கொடுக்குறாங்க. பெண்களுக்கு 6 மாசம் கொடுத்தா உங்களுக்கு வந்து 3 மாசம்

0: மாதம் கொடுக்குறாங்க.
1: ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும்,
0: சப்போர்ட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆண் பெண் வேதங்கள் எதுவும் இல்லாமல் சம்பளம் கொடுக்கறது, வேலை செய்யறது, வேலை செய்யறதுல வந்து வேதம் காட்டுறதுல ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணுங்கிறதுனால நீ வந்து இந்த வேலையை கம்மியாக பண்ணுமா அப்படின்னு யாருமே சொல்கிறது கிடையாது.
1: கண்டிப்பாக
0: நீங்கள் இந்த பொசிஷனுக்கு வந்தீங்கன்னா, இந்த டெசிக்னேஷனில் இருந்தீங்கன்னா இந்த வேலையை நீங்கள் செய்து தான் ஆகணுங்கிற மாதிரி தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்குது. அதே போல் வந்து சம்பளத்திலே வந்து உங்களுக்கு பாகுபாடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், அதாவது நமக்கு எந்த மதம் பிடித்திருக்கிறதோ, நம்ம இந்தியாவில் இருக்கிற மதங்கள் எதுவானாலும் நமக்கு எந்த மதம் பிடிச்சிருக்கோ அந்த மதத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அந்த மதத்தினுடைய கொள்கைகள் கோட்பாடுகளை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் வந்து கட்டாயமாக வந்து இன்னொருத்தர் வந்து மதம் மாற்றக்கூடாது. அவங்களாம் விரும்பி சுய விருப்பத்தோட நான் வந்து ஏற்றுக்கிறேன், இந்த மதத்தினுடைய கொள்கைகளை வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சுய விருப்பத்தோடு அவங்க போய் அந்த மதத்தினுடைய கொள்கைகளை வந்து பின்பற்றினாங்கன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. அதனாக்காக வந்து மத சுதந்திரம் இருக்குது, நீங்கள் இங்கே வாங்க, இந்த இந்த மதத்துக்கு வாங்க, அந்த மதத்துக்கு வாங்கங்கிற மாதிரி அது கம்பல் பண்ணி மாற்றுறது, கட்டாயத்தின் பேரில் வந்து அவங்களை மாற்றக்கூடாது. ஆனால் வந்து கண்டிப்பாக சுய விருப்பத்தின் பேரில் எனக்கு இந்த மதம் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த கொள்கைகள் பிடிச்சிருக்கு, நான் வந்து இவரை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான உரிமைகள் நமக்கு வந்து
1: இருக்குது.
0: இப்போ அடுத்தது வந்து நம்மளுடைய கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள். அதாவது கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம், இந்திய கலாச்சாரத்துக்கு வந்து கண்டிப்பாக உலக அரங்கிலே வந்து ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. ஆனால் இப்போ வந்து நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சரை நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறோம். அவங்க அப்படி பண்ணுறாங்க, வை டோன்ட் வி ட்ரை இட், நாமளே இதை முயற்சி பண்ணி பார்த்தா என்ன பிரச்சனை, நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணுவோமே, இது நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ ஒரு கலாச்சாரத்துக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் நம்முடைய கலாச்சாரத்தை வந்து நம்ம காப்பாற்றணும், அதே சமயம் வந்து நமக்கு பிடிச்ச கலாச்சாரம், அதாவது இங்கே வந்து இங்கே வந்து வட இந்தியாவில் ஒரு கலாச்சாரம் இருக்கும், தென்னிந்தியாவில் ஒரு கலாச்சாரம் இருக்கும், நமக்கு எந்த கலாச்சாரம் பிடிக்குதோ அதை வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம், அதை நம்ம வந்து பின்பற்றலாம். அதே போல் முக்கியமான உரிமை வந்து கல்வி உரிமை. அதாவது கல்வி உரிமைங்கிறது வந்து 14 வயசு வரைக்கும், 5-14 வயசு வரைக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கல்வி வேணும். அதோட அதுக்குன்னு தனியாக ஒரு ஆக்டும் வச்சிருக்காங்க, ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை, கல்வி உரிமைக்காக ஒரு தனியாக ஒரு சட்டமே ஏற்றி வச்சிருக்காங்க. அதில் வந்து படிக்கிறது குழந்தைகளோட கடமை, படிக்க வைக்கிறது பெற்றோர்னுடைய கடமை, அதுக்கான வழிவகைகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை. ஸோ இப்படி வந்து அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க கேட்டகரிக்கு, அதாவது என்னுடைய வேலை என்னவோ அதை நான் வந்து ஒரு குழந்தைய வந்து படிக்க வைக்கணும், அதுதான் முக்கியம். ஏன்னா அடிப்படை கல்விங்கிறது தான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சுய சிந்தனையையும் ஒரு சுதந்திரத்தையும் கொடுக்கும், சுயமாக சிந்திக்கிற ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும், அதனுடைய அடிப்படை உரிமைகள் கடமைகள் எல்லாமே அதுக்கு வந்து தெரிய வரும். அதனால் அந்த 14 வயசு வரைக்கும் கட்டாயமாக கல்வி வந்து வேணுங்கிறதுனால தான் இதை வந்து ஒரு அடிப்படை உரிமையாகவே வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை வந்து இப்போ சட்டமாக ஏற்றி வந்து இப்போ கொஞ்சம் காலங்கள் தான் ஆகுது, ஆனாலும் நமக்கு வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே இந்த கல்விக்கான முக்கியத்துவம் வந்து வந்துட்டே தான் இருக்குது. எந்த தலைவர்கள் வந்தாலும் யார் வந்தாலும் இந்தியா பூராவுமே பரவலாக இந்த கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இலவசமாக கல்வி கொடுக்கறது, இப்போ நம்ம தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா இலவசமாக வந்து ஃபஸ்ட்டு வந்து உணவு திட்டம் வந்துச்சு, மதிய உணவு திட்டம், அப்புறம் சத்துணவு திட்டம்னு வந்துச்சு, இப்போ அதை வந்து விரிவுபடுத்தி காலை உணவு திட்டம்னு வந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி வந்து நிறைய மாநிலங்கள்
1: படிக்கிறதுக்கு வந்தால் போதும் உங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து அரசாங்கம் செஞ்சு கொடுக்குறாங்க.
0: சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத குழந்தைங்க வந்து மதிய உணவுக்காகவாது
1: வழியில்லாதவங்க
2: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல கல்லூரி மாணவர்களுக்கான அத்தியாவசிய சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் வழக்குகளை கையாளும் புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள் சொன்னமா தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், நீங்க ரைட் டு எஜுகேஷன் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, சோ தொடர்ந்து சொல்லுங்க மேம்.
1: இப்ப வந்து அது உணவு மட்டும் இல்லாம அடுத்து

0: புத்தகங்கள், அதுதான் வந்து பெற்றோர்களுக்கு வந்து ஒரு பெரிய சுமையா இருக்கு. புத்தகங்கள், கல்வி கட்டணம், அரசு கல்வி நிறுவனங்கள் வந்து நமக்கு ஃப்ரீயா கொடுக்கறாங்க. சோ கட்டணம் இல்லாம படிச்சுக்கலாம். அதோட வந்து புத்தகங்கள், அவங்களுக்கான சீருடைகள், இப்ப வந்து நிறைய இடங்கள்ல வந்து சைக்கிள், லேப்டாப் வரைக்கும் கொடுக்கறாங்க. பெரிய கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு லேப்டாப் வரைக்கும் கூட இலவசமா கொடுக்கறாங்க. சோ இந்த சலுகைகளை பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டங்களை ஏற்றி இருக்காங்க. அதுக்கான அடிப்படை வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே இருக்கு. அந்த அரசியலமைப்பு சட்டத்துல குழந்தைங்களுக்கு வந்து கல்வி கட்டாயம் அப்படிங்கறதுனால அதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்கறதுக்காக தான் இந்த சட்டங்களும் இந்த திட்டங்களும் வந்து வகுக்கப்பட்டிருக்கு. இப்ப வந்து வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து படிக்காத குழந்தை அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. குறைஞ்சபட்சமா ஒரு 5வது 8வது வரைக்குமாவது வந்து ஒரு
1: படிக்கிறாங்க.
0: கிராம மலை கிராமங்கள்ல இருக்கிற நடக்கிறது கூட வசதி இல்லாத, ஒரு நடைபாதை கூட இல்லாத, வசதி இல்லாத குழந்தைங்க கூட அந்த அளவு படிக்கணுங்கிறதுனால கண்டிப்பா இந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நாமளும் வந்து அரசாங்கத்துக்கு கோஆபரேட் பண்ணி நாமளும் வந்து படிக்கிறது வந்து நம்ம அரசாங்கம் வந்து நமக்கு சலுகைகள் தான் கொடுக்கும். படிக்கிறது படிக்க அனுப்புறது வந்து பேரண்ட்ஸும் குழந்தைங்களும் தான் பண்ணணும். ஸோ அதையும் வந்து நம்ம இதை வந்து கண்டிப்பாக பண்ணணும். அடுத்தது வந்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். அதாவது இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து இப்போ இந்த உரிமைகள்லாம் இருக்குல்ல, இந்த உரிமைகள் எல்லாம் அவங்களுக்கு வந்து தடுக்கப்படும் போதோ இல்லை வந்து மறுக்கப்படும் போதோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நீதிமன்றத்தை அணுகி இதுக்கான நிவாரணங்களை பெற முடியும். இதுதான் அதாவது இந்த மற்ற சலுகைகளையும் மற்ற உரிமைகளையும் காப்பாற்றுறதுக்காக இந்த ஒரு உரிமையை வந்து கொண்டாந்துருக்காங்க. மற்ற உரிமைகள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் மறுக்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த அதுக்கான நிவாரணத்தை வந்து நீங்கள் தேடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ்னு வச்சுருக்காங்க. இப்போ வந்து இது வந்து நம்முடைய உரிமைகள்.
1: ஓகே,
0: அது நம்ம இந்தியனா பிறந்ததுக்கான உரிமைகள். இதெல்லாம் நம்ம வந்து இந்திய நாட்டில் இருக்கிறோம், இங்கே தான் பிறந்திருக்கோம், இந்திய குடிமகன், இதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் இது. நீ வந்து இங்கே பிறந்துட்டாலே உனக்கு இதெல்லாம் கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி உரிமை கொடுத்துட்டாங்க. அதே போல இந்த நாட்டில் பிறந்ததுக்காக நீ உன்னுடைய கடமைகளையும் செய்யணும். நாடு நமக்காக செய்யுதுன்னா நாம நாட்டுக்காக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அதுவும் வந்து வகுத்து வச்சிருக்காங்க, நம்முடைய கடமைகள் அப்படின்ட்டு. அந்த கடமைகள்ல வந்து முதல் விஷயம் வந்து நம்ம நாட்டினுடைய தேசிய கொடி, தேசிய கீதத்தை வந்து மதிக்கிறது. இப்போ வந்து நம்ம பார்ப்போம், அதாவது எங்க இருந்தாலும் வந்து ஒரு தேசிய கொடி ஏற்றும் போது வந்து அது அட்டென்ஷன்ல நின்று சல்யூட் பண்ணுவோம். தேசிய கீதம் இசைக்கும் போது எங்க இருந்தாலும் எந்திரிச்சு நின்றுடுவோம், அசையாம அப்படியே நிற்போம். இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம சின்ன குழந்தைங்க வந்து பழக்கப்படுத்திட்டாங்கன்னு கிடையாது. இது வந்து நம்ம நாட்டினுடைய அந்த தேசிய கீதத்துக்கும் அந்த கொடிக்கும் நம்ம செலுத்த வேண்டிய மரியாதை. அது இப்ப சின்ன வயசு
1: தேசப்பற்று அப்படின்னு
0: சின்ன வயசுல சொல்லி சொல்லி அதை வளர்த்ததுனால வந்து நமக்குள்ள தானா வந்துருச்சு. இப்ப நம்ம எங்கேயாவது தேசிய கீதத்தை கேட்டா நம்ம அப்படியே நின்றுடுவோம் அப்படிங்கறது வந்து நமக்கு அது பழக்கப்படுத்திட்டாங்க. அது வந்து நம்முடைய கடமைகள்லயும் ஒண்ணு. அது சும்மா பழக்கம் மட்டும் கிடையாது, அது நம்முடைய கடமையும் கூட. அதோட வந்து நம்ம நாட்டினுடைய இறையாண்மை, இன்டெகிரிட்டியை வந்து காப்பாற்றணும். எந்த வகையிலையும் நம்ம நாட்டினுடைய இறையாண்மை வந்து பாதிக்கப்படக்கூடாது. நம்ம நாட்டை வந்து ஒரு புண்படுத்துற மாதிரியோ இழிவுபடுத்துற மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசவோ செய்யவோ எந்த ஒரு விதத்திலையும் வந்து வெளிப்படுத்தக்கூடாது. நம்ம நாட்டுக்கான மரியாதையை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் கொடுத்தே தீரணும். அது போல தேச பாதுகாப்பு, நம்ம நாட்டினுடைய பாதுகாப்புக்கு ஒரு அச்சம் வரும்போது இல்லை ஒரு அச்சுறுத்தல் வரும்போது கண்டிப்பாக அதை வந்து நம்மளால என்ன அளவுக்கு நமக்கு என்ன எஃபர்ட்ஸ் முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டு அதை வந்து தடுக்கிறதுக்கு பார்க்கணும். நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு வந்து இப்போ நமக்கு நம்ம கூட வாழ்றவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு பின்னாடி வர சந்ததியருக்கும் இந்த மண் வந்து சொந்தமாக இருக்கணும். அதனால் நம்ம நாட்டினுடைய பாதுகாப்புக்கு எந்த ஒரு அச்சம் வந்தாலும் அதை வந்து கண்டிப்பாக நம்ம தடுக்கிறதுக்கு நம்முடைய முழு முயற்சியும் முழு ஒத்துழைப்பையும் நம்ம வந்து கொடுக்கணும். அதே போல வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நாட்டில் வந்து பல கலாச்சாரங்கள் இருக்கு, பல மதங்கள், பல மொழிகள் பேசுறவங்கலாம் இருக்காங்க. இதில் வந்து என்னோடது தான் சிறந்தது, உன்னோடது வந்து சிறந்தது கிடையாதுங்கிற மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து சமமாக மதிக்கணும். இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி சொன்னல, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு வழி. இது வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து என்னுடைய உரிமையை நான் அனுபவிக்கிறேன், ஓகே. அதே போல இன்னொருத்தர் உரிமையை வந்து நீ தடுக்க கூடாதுங்கிறது வந்து உன்னுடைய கடமை. நீ வந்து உன்னுடைய கலாச்சாரத்தை வந்து எப்படி நீ வந்து பின்பற்றதுக்கு உனக்கு ஒரு மதமோ இல்லை கலாச்சாரமோ மொழியோ பின்பற்றதுக்கு வந்து நமக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே போல வந்து இன்னொரு சக மனிதனுக்கும் அந்த உரிமை உண்டு. நாம் அனுபவிக்கிறது நம்முடைய உரிமை, அதே போல இன்னொருத்தர் அனுபவிக்கிறத தடுக்காம இருக்கிறது மறுக்காம இருக்கிறது நம்முடைய கடமை.
1: உரிமை கடமை இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படினாலே எந்த பிரச்சனையும் இல்லாம
0: நம்முடைய இப்ப சட்டத்திட்டங்களை மதிச்சோம்னா அதுல நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. இப்போ ஒரு ரோட்ல ஒரு நடக்கிறோம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அதுல யாரோ ஒருத்தர் வந்து சாலை விதி மீறி இருக்காங்க. இப்ப சாலை விதிகள் எதுக்காக வகுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா சாலைகள்ல வந்து விபத்துகளை தடுக்கிறதுக்கும் ஒரு பாதுகாப்பான பயணத்துக்காக தான் வந்து வச்சிருக்காங்க. ஆனா யாரோ ஒருத்தர் பண்றதப்பல ரெண்டு பேருமே தானே பாதிக்கப்படுறாங்க. இப்ப வந்து ஒருத்தர் நேராவே கரெக்டான ஒரு லேன்ல போயிட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து தப்பா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும், அந்த பக்கம் வரவே கூடாது, அவர் எதிர்பக்கமா போக வேண்டியவர். ஆனா இந்த பக்கமா தவறுதலா வந்துட்டாருன்னா இப்ப அவர் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது தவறு பண்ணவருக்கு மட்டும் இல்லாம சரியான வழியில போனவருக்கும் கூட வந்து அது வந்து ஒரு விபத்தை
1: ஏற்படுத்தி
0: ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த மாதிரி வந்து நாம நம்முடைய வேலையை செய்யறது இல்லாம அடுத்தவங்க செய்யற வேலையை வந்து நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். இப்ப வந்து நேரா வர வேண்டியவங்க நேரா தான் வரணும், எதிர்பக்கம் போவீங்க எதிர்பக்கம் தான் போகணும். அதாவது வந்து சரியா நடக்கிறவங்களுக்கும் பிரச்சனை வருது. இப்ப அதே போல இப்ப வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் வரது வந்து நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு இப்ப வந்து ஏதோ ஒரு தீவிரவாத கூட்டமோ இல்ல ஏதோ ஒரு அசம்பாவிதம் பண்றதுக்கு யாரோ ஒரு கலவரம் பண்றதுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க, அவங்க வந்து நம்ம வீட்டு பக்கத்துல இருந்து பிளான் பண்றாங்க, அது நமக்கு தெரிஞ்சு

0: இருக்கு. இது எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அவங்க பக்கத்து தெருவில் தான் வந்து கலவரம் பண்ண போறாங்க, ஏன் தெருவில் கலவரம் பண்ண போறதுல அப்படிங்கிற மாதிரி நம்ம விடக்கூடாது. இல்ல அதேதான் விஷயம்,
1: நம்ம நாடு இல்ல,
0: நம்ம நாடு அதான் பக்கத்து தெருவில் தானே கலவரம் நடக்க போகுது, எனக்கு என்ன நான் சேஃபா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இல்லாம இப்ப வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது இல்ல. அப்ப இதை வந்து நான் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும், இல்ல ஹையர் அபிஷியல்ஸ் யார்ட்ட சொல்லணும் அவங்கள்ட்ட சொல்லி அதை வந்து தடுக்கிறதுக்கு நான் வந்து பாக்கணும். அதுதான் என்னுடைய முயற்சி. அதுக்காக நீங்க போய் அந்த கலவரக்காரன் கிட்ட போய் நீங்க சண்டை போடுங்க, நீங்க வந்து அவங்கள எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணுங்க, சினிமாவில் வர ஹீரோ மாதிரி எல்லாம் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. உங்களால என்ன முடியும், உங்களால மேக்ஸிமம் என்ன முடியும், கண்டிப்பா வந்து லீகலா நம்ம போய் ஒரு போலீஸ் கிட்டயோ அதுக்கான தகுந்த அபிஷியல் கிட்டயோ அதை நம்ம சொல்லி இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது, அவங்க மேல அவங்களுடைய நடவடிக்கைகள் மேல சந்தேகம் வருது, அதனால நீங்க வந்து இதை கொஞ்சம் விசாரிங்க, வந்து விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட அவங்க ஆக்ஷன் எடுக்க போறாங்க.
1: அதுலயும் வந்து நம்ம ஒரு பயமும் தேவையில்லை நமக்கு, ஏன்னா நம்ம அதை கொடுக்கக்கூடிய தகவல் யார் கொடுக்குறாங்களோ அதை வந்து ரகசியம்
0: பாதுகாப்பாங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து கண்டிப்பா நம்முடைய ரகசியம் எல்லாம் பாதுகாக்க தான் படும். போலீஸ் வந்து அவங்களா விசாரிக்கிற மாதிரியோ அவங்களுக்கா தெரிஞ்சு வந்த மாதிரியோ கூட வருவாங்க. சோ அதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. சோ நம்மளால முடிஞ்சது.
2: சோ ஒரு சின்ன விஷயம்னாலுமே நம்மளால நம்ம நாட்டுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சோ உரிமைகள், இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கடமைகள் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல கல்லூரி மாணவர்களுக்கான அத்தியாவசிய சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் அப்படின்ற டாபிக்ல நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் வழக்குகளை கையாளும் புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள் சொன்னவா தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், நீங்க இதுக்கு முன்னாடி நம்மளுடைய கடமைகள் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, சோ தொடர்ந்து சொல்லுங்க மேம்.
1: இப்ப வந்து ஒரு ரோட்ல பேப்பர் போடுறோம்ல, ரோட்ல வந்து ஒரு பாலித்தீன் பேப்பர், பிளாஸ்டிக் ஷீட்ஸ் இதெல்லாம் போடுறோம். இப்ப அதெல்லாம் வந்து ஒரு சாக்கடையில போய் அடையுது. இப்ப அதனால வந்து ஒரு மழை வரும்போது அந்த வெள்ளம் வந்து வீடுகளுக்குள்ள பூந்துடுது, இல்ல வந்து ரோட்ல வந்து பாதிக்கப்படுறது, ரொம்ப பள்ளமான இடங்கள் பாதிக்கப்படுறதா இருக்கு. இப்ப குறைஞ்சபட்சமா அதை கூட நம்ம பண்ணுவோம், ஒரு பத்து பேர் சேர்ந்து போடுவோம், அது ஒரு பெரிய குழியில மாதிரி. ஒரு 100 பேர் சேர்ந்து போடுவோம், அது சுத்தமா எவ்வளவு பெரிய சாக்கடையாக. அது கவர்மெண்ட் வந்து நமக்கு அந்த இதெல்லாம் வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க, அந்த டிரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் செஞ்சு கொடுத்திருந்தாலும் அந்த வடிகால் வசதிகளை வந்து நம்ம அடைக்கிறோம். அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து சுத்தமா சுகாதாரமா இருக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு, பட் அந்த உரிமையை போய் நம்ம வந்து கெடுக்கிறோம் நமக்கே தெரியாம. நான் ஒரு சின்ன பேப்பர் தானே போட்டேன், இதுல என்ன ஆயிட போகுது? பத்து பேர் நினைச்சாங்க ஒரு சின்ன சாக்கடை அடிக்கும், ஒரு 100 பேர் 1000 பேர் நினைச்சாங்கன்னா ஒரு பெரிய சாக்கடையே அடைச்சிடும். அப்ப வந்து அந்த இடத்துல வசிக்கிற ஒருத்தருடைய சுகாதாரத்துக்கான உரிமை வந்து பாதிக்கப்படுது. நான் வந்து எனக்கு அதை தெரியாமலே நான் வந்து செய்யறேன். ஸோ இப்போ வந்து நான் தனி மனித ஒழுக்கம்ங்கிறது இந்த இடத்துல முக்கியமாக தான் வருது. இப்போ வந்து அந்த பேப்பரை வந்து நான் கண்டிப்பாக வந்து கீழே ரோட்ல போட மாட்டேன், சாக்கடையில் போட மாட்டேன், நான் அதுக்கான குப்பை தொட்டியில தான் போடுவேன்.
2: அது குப்பை தொட்டிகளும் வந்து அந்தந்த தெரு முனையிலையும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ்
1: பண்ணிக்கிற
2: பாருங்க. அந்த டஸ்ட்பின் கிட்ட போவாங்க, ஆனால் அந்த குப்பை பார்த்தீங்கன்னா அவங்க
1: போட்டுதான்
2: அந்த மாதிரி.
1: அந்த மாதிரி வந்து இப்போ வசதிகள் வந்து நமக்கு இல்லாத காலத்தில் ஓகே, ஆனால் இப்போ வந்து இப்போ குப்பை தொட்டிகள் வந்து ஒவ்வொரு தெரு முனைகள்லையும் குப்பை தொட்டி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சானிட்டரி வர்க்கர்ஸ் தினமும் வீடுகள் கிட்ட வராங்க, குப்பை வந்து அவங்களே இருந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்க நடந்து கூட போவேணா, குப்பை தொட்டி வரைக்கும் நீங்க போவேணா, வீட்டு வாசல் வரைக்கும் வந்து வச்சா கூட அவங்க எடுத்துட்டு போயிருவாங்கங்கிற அளவுக்கு.
2: நீங்க வந்தா மட்டும் போதும்ன்ற மாதிரி என்னென்ன நமக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே நாங்களே செஞ்சு கொடுக்கணும். அட்லீஸ்ட் நீங்க இப்படியாவது எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு.
1: இப்ப அந்த மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக அந்த சுகாதாரத்தை எல்லாம் பேணணுங்கிறதுனாலதான் கவர்மெண்ட் வந்து இவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. இப்ப அந்த சானிட்டரி வர்க்கர்ஸ்க்கு தான் கண்டிப்பா செலவு பண்ணி, அந்த கான்ட்ராக்டர்ஸ்க்கு செலவு பண்ணுவாங்க, சானிட்டரி வர்க்கர்ஸ்க்கு பேமெண்ட் கொடுக்கறது, சேலரி கொடுக்கறது, அவங்களே எவ்வளவு செலவு பண்ணி நம்முடைய சுகாதாரத்துக்காக நம்முடைய ஆரோக்கியத்துக்காக தான் அது வந்து பண்றாங்க. இப்போ வந்து அதே போல வந்து அந்த கொசு மருந்து அடிக்க வரவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்க வந்து தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்க. இப்போ ஒருத்தரே வந்து எல்லா வீடையும் பார்க்க முடியாது, என் வீட்டை சுத்தி நான் தண்ணி தேங்காம பாத்துக்கிறேன். அதே மாதிரி எல்லாருமே நினைச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம ஏரியால வந்து தண்ணி தேங்காது,
2: கண்டிப்பா
1: நம்ம வீட்டை சுத்தி தண்ணி தேங்காது. இந்த கொசு பிரச்சனைனால இந்த டெங்கு வர்றது, மலேரியா வர்றதுமான பிரச்சனைகள் தடுக்கலாம். அந்த மாதிரி நாம நம்முடைய கடமையை, ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய கடமையை வந்து தனியா செஞ்சாலே வந்து நாடு வந்து முன்னேறிடும். இதை வந்து எதுக்காக இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவேர்னஸ்ல சொல்றேன்னா, ஏற்கனவே சொன்னதுதான், நாளைக்குதான் அவங்க குடிமக்கள், இன்னைக்கு வந்து அவங்க வந்து குழந்தைங்களா இருக்கிறாங்க, அவங்க அம்மா அப்பாவுடைய கேர்ல இருக்கிறாங்க, ஆனா நாளைக்கு வந்து இவங்க குடும்ப தலைவர்களாவோ குடும்ப தலைவர்களாவோ ஆகும்போது இவங்க வந்து இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்முடைய சுகாதாரம் வந்து மேம்படும், நம்முடைய நாடு வந்து இன்னமும் இருக்கிறதுக்கான ஒரு நல்ல இடமாக, நமக்கு ஒரு சுத்தமான இடமாக, ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் வந்து நமக்கு அமையும்.
2: அதுவும் இந்த அடலசன்ட் ஏஜ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்றதுனால இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நல்ல ஈஸியா வந்து அவங்களோட மனசுல நம்ம பதிய வைக்கவும் முடியும் இல்லையா? சோ இந்த டைம்ல இருந்தே வந்து இந்த விஷயங்கள்லாம் அவங்களோட மனசுல ஓட ஆரம்பிச்சுது அப்படின்னா எதிர்காலத்துல வந்து ஒரு நல்ல மனிதர்கள்.
1: இப்பதான் வந்து நீங்க சொன்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்பவே வந்து அவங்க வீட்டுல இருக்க குப்பையை எடுத்து போடுறது தப்பு கிடையாது. ஆனா அவங்க வந்து ஒரு அவங்க ஃபேமிலி லைஃப்குள்ள போகும்போது, அவங்க குடும்ப தலைவன் தலைவி ஆகும்போது கண்டிப்பா இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா, எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொண்டு வரும். அதனால தனி மனித ஒழுக்கம்ங்கிறது அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து இப்போ வந்து சைபர், அதாவது நம்ம சொன்ன இல்லையா, சோசியல் மீடியால வந்து நிறைய எக்ஸ்போஷர்
2: வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த ஃப்ரீ டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படிப்பு நேரத்தை தவிர

0: முக்காவாசி அவங்க இருக்கிறது அந்த மொபைலும் கையுமாதான் இருக்கிறாங்க.
1: குழந்தைங்க படிக்கிற நேரத்தையும் அதோட தான் இருக்காங்க,
0: அதோட தான் இருக்காங்க.
1: அதாவது மொபைல் போன் போர் அடிச்சாதான் நான் போய் படிப்பேங்கிற மாதிரி குழந்தைங்களும் இருக்காங்க.
0: ஆயி போச்சு, இப்ப மொபைல்
1: ஆயிடுச்சு. மொபைல் போனை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ற குழந்தைங்களும் இருக்காங்க. இதுலதான் நான் மேட்டர் வச்சிருக்கேன், இதுலதான் மெட்டீரியல் வச்சிருக்கேன், நோட்ஸ் வச்சிருக்கேன், இல்ல நான் வந்து வலைதளத்துல வந்து நான் இதை எடுத்திருக்கேன், இதுல வந்து எனக்கு இந்த நோட்ஸ் கிடைக்குது,
0: இல்ல இந்த நோட்ஸ் கிடைக்குது அப்படின்றத தாண்டி இப்ப ஒரு கேள்விக்கான பதில வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் அதை போயிட்டு அப்படியே ஒரு வெப்சைட்ல போயிட்டு அதை தேடி அதுக்கான பதில் என்ன வருதோ அப்படியே எடுத்து எழுதுறாங்க. சோ இதனால வந்து யோசிக்க கூடிய அந்த திறனுமே வந்து அவங்களோட அந்த கிரியேட்டிவிட்டியுமே வந்து போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா மேம்.
1: இப்ப அதுக்கு வந்து இந்த இதுல வந்து விளக்கங்கள் இருக்கு. என்னன்னா இப்ப வந்து ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம்ல, செயற்கை நுண்ணறிவு, அந்த செயற்கை நுண்ணறிவு மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நோட்ஸையோ இல்ல அசைன்மெண்ட்டையோ நீங்க அப்படியே கொண்டு போய் சப்மிட் பண்ணீங்கன்னா அது உங்க வேலையே கருதப்படாது.
0: ஓகே,
1: இப்போ ஒருவேளை அது வந்து நீங்க அப்படியே தான், அதாவது நீங்க அந்த வந்து ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம், எனக்கு ஒரு வழிகாட்டுதலாக அது வந்து வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து இதுக்கு வந்து இதுக்கு கிளாரிட்டி இல்லை, இந்த பாயிண்ட்டுக்கு தான் இது எழுதலாமா, என்னுடைய டாபிக்கு இது வந்து சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்குற மாதிரி ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி அதுக்கிட்ட வந்து ஒரு விளக்கம் மட்டும் எடுத்துக்கலாம், விளக்கமோ இல்லை வழிகாட்டுதலோ எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து உங்களுடைய வேலையாக தான் இருக்கும். அது கொடுக்குற சென்டென்ஸ் அப்படியே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் போட்டிங்கன்னா அது வந்து உங்களோட வேலையாக கருதப்படாது.
0: ஓகே, ஸோ ஏஐ யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். தொடர்ந்து கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல கல்லூரி மாணவர்களுக்கான அத்தியாவசிய சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் வழக்குகளை கையாளும் புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், ஏஐ யூஸ் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. சோ தொடர்ந்து சொல்லுங்க மேம்.
1: ஒருவேளை இப்ப காலேஜ்லயே கூட ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, நீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு செயற்கை நுண்ணறிவு செயலியை யூஸ் பண்ணி நீங்க வந்து அதை கொண்டு வந்து அப்படியே போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து நிராகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
2: ஓகே,
1: அது ஏன் அப்படின்னா, இப்ப வந்து நீங்க நினைக்கிற மாதிரி உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இல்ல உங்க கிளாஸ்ல இன்னொருத்தர் நினைச்சாங்க, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி, அதை வச்சு வந்து டீச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. டீச்சர்ஸ் வந்து இதெல்லாம் தெரியாம எல்லாம் கிடையாது, அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி தெரியும். நீங்க எங்க இருந்தெல்லாம் வந்து ஹெல்ப் கேட்பீங்க, ஹெல்ப் எடுப்பீங்க, சீனியர்ஸ் கிட்ட கேட்பாங்க, சில பேர் லைப்ரரியில போய் ஃப்ரெஷ்ஷா அவங்களே எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஃப்ரெஷ் ஒர்க்கும் தெரியும் டீச்சர்ஸ்க்கு. ஆனா அவங்க வந்து
2: ஏஐ யூஸ் பண்ணி அவங்க எடுக்கக்கூடிய அந்த கான்செப்டையும் புரிஞ்சு வச்சிருக்காங்க.
1: அப்படியே காப்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. இப்ப இருக்கிற வேர்ட்ஸ் கூட மாத்தாம நீ அப்படியே கொடுக்குறியா, நான் அப்படியே பிரிண்ட் எடுத்து கொடுத்துறேங்கிறது கண்டிப்பா டீச்சர்ஸ்க்கு தெரியும். நாம வந்து வருஷத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டு ப்ராஜெக்ட் பண்றோம், அவங்க வருஷத்துக்கு 1000 குழந்தைங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பாக்குறாங்க. சோ நம்மள விட அவங்களுக்கு இதுல வந்து நாலேஜ் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். நம்ம எங்க இருந்து எடுக்கிறோங்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். அதுவும் வந்து ரெகுலரா வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் பாக்குறவங்களுக்கு நீங்க லைப்ரரியில இருந்து நீங்களாவே கிரியேட் பண்ண கூட எந்த லைப்ரரியில எந்த ஆத்தனுடைய புக் எடுத்து ரெஃபர் பண்ணிருக்கீங்க வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க அத்தனை பாத்துருப்பாங்க. ஏன்னா புக் வந்து நமக்கு வருஷம் வருஷம் யாரும் வந்து புதுசா புக் போடுறது இல்ல, இருக்கிற புக்ஸ் தான் நம்ம ரெஃபர் பண்ணி எடுக்க போறோம். சோ அது வரைக்குமே அவங்களுக்கு வந்து தெரியும் எந்த ஆத்தர்ல எந்த புக்ல எந்த ஆத்தருடைய புக்ல நீங்க எடுக்கிறீங்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். முக்கியமா இந்த காலேஜ் இந்த டீனேஜ் கடைசியில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு எல்லாம் தெரியும், நாங்க பண்றதெல்லாம் அவங்களுக்கு கண்டுபிடிக்க மாட்டாங்க, இல்ல அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மனநிலை இருக்கும். அந்த வயசுல கொஞ்சமா தெரிஞ்சா கூட நிறைய தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அது அந்த வயசுடைய பிரச்சனையும் கூட. சோ அந்த உளவியல் பிரச்சனைகளும் அவங்களுக்கு நிறைய இருக்கதான் செய்யும். அதாவது அந்த குழந்தை பருவத்துல இருந்து ஒரு வாலிப பருவத்துக்கு அவங்க போகும்போது அந்த மாற்றம் ஏற்படக்கூடிய அந்த ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ்ங்கிறது அவங்களுக்கு இருக்கும். அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆங்ஸைட்டி எல்லாமே அவங்களுக்கு இருக்கதான் செய்யும். அது நீங்க சொன்ன மாதிரி வந்து எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எனக்கு இந்த மெட்டீரியல் கிடைச்சிருச்சு, இது யாரும் பாத்துருக்கவே மாட்டாங்கிற மாதிரி அவங்க நினைச்சுப்பாங்க. இதுல இருந்து

0: நான் எடுத்துக்கிறேன், இதை வந்து எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், எனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், இது சரியா இருக்கான ஒரு செக் பண்றதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமே தவிர்த்து அப்படியே நீங்க வந்து எடுத்து எழுதக்கூடாது. ஸோ அதை வந்து இந்த ஏஐங்கிறத வந்து நமக்கான ஒரு வழிகாட்டியால் ஒரு ஹெல்ப்பா நமக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் மாதிரி வச்சுக்கலாமே தவிர்த்து அதையே முழுசா நம்பி நாம அதுக்குள்ள போய் மூழ்கிடக்கூடாது, நாம அதுக்கு போய் அடிமையாயிடக்கூடாது. அதை நமக்கு வந்து எப்பவுமே நமக்கு கீழே வச்சுக்கணும். நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கறேன், உனக்கு என்ன பதில் தெரியுதோ சொல்லு, அது எனக்கு சரியா இருக்கா நான் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம்.
1: நம்ம எப்பயுமே அதுல கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பதில வந்துட்டு இதுதான் அப்படின்னு முழுமையா நம்பவும்
0: கூடாது, வெரிஃபை பண்ணாம யூஸும் பண்ணக்கூடாது
1: கண்டிப்பா.
0: ஏன்னா வந்து சில காமெடியான விஷயங்கள் கூட நடக்குது. இப்போ வந்து நாங்கள் லால வந்து ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம், பிளெயின்டிஃப் ஹேஸ் நாட் கம் வித் கிளீன் ஹேண்ட்ஸ், அதாவது அவரை வந்து சுத்தமான கைகளோட வரவில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அது நான் வந்து லிட்டரலாக டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். அது என்ன அர்த்தம்னா, அதாவது அவர் மேலே தப்பு இருக்கு, அவர் மேலே தப்பு வச்சுட்டு அவர் இந்த கோர்ட்டுக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதான் ஹி ஹஸ் நாட் கம் வித் கிளீன் ஹேண்ட்ஸ் சொல்லுவோம்.
1: ஓகே,
0: அதை வந்து நீங்கள் ஒரு ஏஐ செயலி கிட்ட கொடுத்து இதை வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடு, இதுக்கு ஒரு பதில் கொடு அப்படின்னு சும்மா, அதாவது வந்து ஒரு விளையாட்டாக சொன்ன விஷயம் தான் அது, பதில் கொடு அப்படின்னு கேட்கும்போது நாட் கம் வித் கிளீன் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து பதில் போட்டுக்குது, இல்லை என்னுடைய கிளைண்ட் வந்து கிரிமினாசன் யூஸ் பண்ணுறாரு அதனால அவர் கைகள் இருக்கும் கிளீனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதாவது பதில் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு காமெடியாக சொன்னதான், பட் இது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு
1: கண்டிப்பாக.
0: கருப்பு வெள்ளை கிடையாது, அது என்னவோ அது வந்து அது திருப்பி வந்து இந்த டாபிக்ல இருந்து போய் அந்த இங்கிலீஷ் அந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல இருந்து அது கொண்டு வந்து கொடுக்கும். நீங்க வந்து அதை படிச்சே பார்க்காம அப்படியே பிரிண்ட் எடுத்தீங்கன்னா கருப்பு வெள்ளைன்னு தான் இருக்கும். அந்த கருப்பு வெள்ளை நீங்க கொண்டு போய் உங்க ப்ராஜெக்ட்ல சம்பந்தம் இல்லாம ஒரு இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ல கொண்டு போய் ஒரு கருப்பு வெள்ளைன்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து எப்படி வந்து பொருத்தமாக இருக்க முடியும். இப்ப வந்து நீங்க அதை யூஸ் பண்ணலாம், ஆனா அது வந்து கண்டிப்பா உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும்,
1: ஒரு கைட் பண்ற மாதிரி வேணா யூஸ் பண்ணிக்கலாம்,
0: அது வந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, நீங்க அதனுடைய கண்ட்ரோலுக்கு அதனுடைய கைகளுக்குள்ள முழுசா நீங்க வந்து போயிடக்கூடாது.
2: ஸோ ஏஐ ரிலேட்டடாகவும் வந்து பல விஷயங்கள்லாம் வந்து சொன்னீங்க. ஸோ நேயர்களை இன்னைக்கு நம்ம ஷோவில் கல்லூரி மாணவர்களுக்கான அத்தியாவசிய சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் அப்படின்ற ஒரு டாபிக்ல சிவில் வழக்குகளை கையாளும் புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள் பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துடும். ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த செவ்வாய்க்கிழமை மதியம் நீங்க கேட்கலாம். அண்ட் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்க ஆனந்தி.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 605006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

இன்றுமினியவை. நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. ஏஎம் ராஜா இசையில் கண்ணதாசன் வரிகளில் ஆடிப்பெருக்கு படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். ஏஎம் ராஜா, பி. சுசீலா.

நேரம் 2:22:47. என்றுமணி வேல் அடுத்து கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாசம் படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசிலா பாடிய பாடல்.

இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இன்று மணி வெயில் தொடர்ந்து கேட்கலாம். சுமைதாங்கி படத்திற்காக பி.வி. ஸ்ரீனிவாஸ், ஜானகி பாடிய பாடல்.

நேரம் 2:34 22 என்ற மணி வெயில் யாருக்கு சொந்தப்படுத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

0: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: இன்று மணிவில் தொடர்ந்து கேட்கலாம் பாலும் பழமும் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா குரலில் ஒரு பாடல்.

இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. தங்கப்பதக்கம் படத்திலிருந்து ஒரு பாடல்.

2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் 7 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் அருகாவூர், காரைக்கால் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், வலங்கைமான், திருவாரூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், நன்னிலம், செய்யாறு, சின்னக்கல்லாறு, சோழவரம், செம்பரம்பாக்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நீடாமங்கலம், சின்கொனா, சென்னை ஆட்சியர் அலுவலகம், அம்முண்டி, காவேரிப்பாக்கம், வால்பாறை, சென்னை பாரிமுனை, சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம், ஜெயங்கொண்டம், குடிதாங்கி, செஞ்சி, பெலாந்துறை, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, புதுச்சேரி, திருவள்ளூர், குன்றத்தூர், நாலுமுக்கு, பொன்னையணை, உப்பாசி, திருவாரூர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், காட்டுமன்னார் கோவில், பேசின் பாலம், சோழிங்கநல்லூர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், சேந்துறை, சைதாப்பேட்டை, அமைந்தகரை, மேலாலத்தூர், முகலிவாக்கம், சோலையாறு, திண்டிவனம், அகரம்சீகூர், பூண்டி, சென்னை விமான நிலையம், ஆலந்தூர், தரங்கம்பாடி, மீனம்பாக்கம், வாலாஜா, எறையூர், சேந்துறை, ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், அம்மூர், ஆவடி, காட்பாடி, சென்னை எம்ஜிஆர் நகர், செம்மேடு, மணல்மேடு, அடையார், வெம்பாக்கம், திருநின்றவூர், குடியாத்தம், ஆற்காடு, பார்வுட், பெரியாறு, கொரட்டூர், உத்திரமேரூர், புதுச்சத்திரம், ஊத்து, செங்குன்றம், வடபழனி, புழல், பாண்டவையர் தயலை, ஐனாவூர் வட்டாட்சியர் அலுவலகம், கொத்தவாச்சேரி, பன்ருட்டி, தாமரப்பாக்கம், உளுந்தூர்பேட்டை, தேக்கடி, ஷோலிங்கர், வளசரவாக்கம், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், வேலூர், அவலாஞ்சி, கடலூர், கீழணை, சோழிங்கநல்லூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வெப்பம் வேறுபட்டு காணப்பட்டது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 38.6 டிகிரி செல்சியஸ் தொண்டியில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கரூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், புதுச்சேரி, திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கர்நாடகத்தின் தெற்கு உட்பகுதிகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பு, அதாவது கடலோர ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி 4.5 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. தென்மேற்கு இலங்கைக்கு அடுத்து அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் கடல் மட்டத்திலிருந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சேலம், ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் நின்று பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழியக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.5 டிகிரி செல்சியஸ் குறைந்தளவு 20.5 டிகிரி செல்சியஸ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு.

நிமிடம் நான்கு நொடி. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் தெலுங்கு, ஹிந்தி, மலையாள திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் இப்போ நம்ம கேட்க போகிறோம். ஃபர்ஸ்ட் தெலுங்கு படத்திலேருந்து பாடல் கேட்கலாம். மஞ்சி மண்சுலு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

நேரம் 3:20 29. இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. பன்மொழி பாடல்களை தெலுங்கு சாங்ஸ் கேட்டாச்சு, அடுத்தது ஒரு ஹிந்தி சாங் வருது, கேட்கலாம்.

பன்மொழி பாடல்களை தெலுங்கு ஹிந்தி சாங் கேட்டாச்சு. அடுத்தது மலையாள பாடல் கேட்கலாம். ஹிருதயத்தில் சூக்ஷிக்கன் படத்திற்காக கே ஜேசுதாஸ் பாடிய பாடல்.

கேட்டு அந்த பாடலுடன் பன்மொழி பாடல்கள் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30, 5:05. சங்கீத சாரல் நிகழ்ச்சிக்கு முன் விளம்பரம்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக

0: பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் MS ஷீலா அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. தொடக்கமாக சக்தி கணபதியும் என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தைய பாகவதர் கிருதி, நாட்டை ராகம் ரூபகத்தாலம்.

0: சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் இதுவரை எம் எஸ் ஷீலா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினை

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது
2: சின்ன சின்ன ரோஜா சிங்காத ரோஜா.
1: ராகவன் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் அழகு நிலா திரைப்பட வலுச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் கல்யாண் குமார், மாலினி, வசந்தி, கே ஏ தங்கவேலு, ஆர் முத்துராமன், வி கே ராமசாமி, டி கே ராமச்சந்திரன், பேபி பத்மினி ஆகியோருடன் பலர். இசை கே வி மகாதேவன். இயக்கம் எஸ் ராகவன்.
2: கண்மணியே நீ வளர்ந்து படித்திட வேண்டும்.
3: வாமா ஓடி வா. என்னப்பா வந்துட்டப்பா, என் செல்வம் வந்துட்டாப்பா, என் லட்சுமி வந்துட்டாப்பா.

0: என் லட்சுமி கணக்கு பிள்ளை, எங்க லட்சுமி ரொம்ப அதிர்ஷ்டக்காரியா.
1: ஐயா மறந்து கொண்டாக்க
0: வேண்டாம் ஐயா. கணக்கு பிள்ளை
1: ஐயா,
0: அவளுக்கு அம்மா இல்லைங்கிற குறை தெரியாம வளர்த்து வயசு வந்ததுமே ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் செய்து வச்சுட்டேன்னா என் கவலையெல்லாம் தீந்துடும். அதுக்கு ஆண்டவன் தான் அருள் புரியணும். என்னமோ எனக்கு உற்றார் உறவினர் யாரும் இல்லாவிட்டாலும் ஒரு நல்ல கணக்கு பிள்ளையும் உண்மையான மேனேஜர் நீங்களும் இருக்கும் பொழுது எனக்கு வேற என்ன
2: வேணும்? என்ன போய் நீங்க ஒண்ணு, நீங்க அதை பத்தி ஒண்ணு கவலைப்படாத, நான் தான் இருக்கேன், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்.
0: என்ன மேனேஜர், கணக்கு பிள்ளை, என் லட்சுமி உயிருக்கு மேல மதிச்சு வளர்த்தேன். இப்ப அவளை அனாதியா விட்டுட்டு போற நிலைமை ஏற்படும். நான் கனவுல கூட நினைக்கலையா மேனேஜர்?
2: ஐயோ என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் ஒருத்த இருக்கும் போது குழந்தைய போய் ஏன் அனாதைன்னு சொல்றீங்க?
0: எனக்கு பிள்ளை
2: சார்,
0: உங்க ரெண்டு பேரையும் நம்பி என் செல்வத்தை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அவளை நல்லா படிக்க வச்சு பெரியவளானதும் மனசுக்கு பிடிச்சவனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு
3: என்ன தட்டு முட்டு தகர சாமான் இருக்க, அதையும் எடுத்துக்க வேண்டியதானே?
2: ஆமா அது மாத்திரம்லடி, உங்க அப்பா வீட்டுல இந்த சீதன் கொண்டு வந்திய கிழிஞ்ச பாய் அந்த போன செருப்பு ஓட்ட கட்டுல உடஞ்ச நாக்காளி தகர கொவலை எல்லாத்தையும் கொண்டா.
3: சரிங்க,
2: நம்ம போற இடம் என்ன தெரியுமா? லட்சுமி வாசம் பண்ற பங்களா. இந்த தரித்திரத்தை வேற அங்க கொண்டு போகணுமா? இங்கேயே தலையை முடிட்டு சந்தோஷமா வா போலாம்.
3: என்னங்க அப்படின்னா இனிமே நம்ம சாசதமா பங்களாவிலே தான் இருக்க போறோமா?
2: இவ யாரா புதிய அளவலா இருக்கிறா? சிவலோக பதவி அடைஞ்சாரே சதாசிவம் புள்ள, அவர் சொத்துக்களுக்கெல்லாம் நான் தான் ஏஜென்ட். அவர் மகன் லட்சுமிக்கு நான் கார்டியன். ஆமா
3: அந்த கணக்கப்புள்ள கருணாகர
2: அவன் கிடக்குறான் சுத்த தண்ணி பாம்பு, அடிக்கடி தவுவான், தட்டினா
4: படுத்துக்குவான்.
2: புது வீடு மாத்திரம் இல்லம்மா, புது வாழ்க்கையே ஆரம்பிக்க போறோம். அதிர்ஷ்ட லட்சுமி நம்மள தேடி வந்தாச்சு. இன்னையில இருந்து நாம தான் பணக்காரங்க.
5: கல்யாணத்துக்கு பிறகு சொத்துகள் அனைத்தும் லட்சுமிக்கே சொந்தமாக வேண்டியது.

0: இந்தம்மா போய் சாப்பிட்டு போ. அம்மா அது செல்லமா வளர்ந்த குழந்தை, ஏதோ தப்பித்தவறி பேசினாலும் இங்கே தானம்மா அனுசரிச்சு போகணும்.
1: நான் ஏன் அனுசரிச்சு போகணும்? என் தலை எடுத்து அதுகிட்ட பேச கேட்கணும்?
0: ஐயோ அப்படியெல்லாம்மா, அவங்க அப்பா நம்மளை நம்பி ஒப்படைச்சதுனால நாம தானே அதுக்கு நல்லது கிட்டதை எடுத்து சொல்லணும். மேலும் அது குழந்தை தானம்மா.
1: நல்லா சொன்னீங்க, குழந்தையாது களை பேசுற பேச்சு பேசுது.
2: கணக்கப்பிள்ள
0: இந்த வந்துட்ட.

0: நீங்களும் கூட சேர்ந்துகிட்டு என்னங்க இது? எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது.
1: குழந்தை உயிரோடு வருதுன்னா என் உயிரே கொடுத்துருவேன். என்ன யோசனை?
0: உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போய் தகவலை கொடுத்துட்டா.
2: தகவலை கொடுத்தா தப்பாயா? 7 வருஷம் ரெண்டு பேரும் ஒரே சாப்பாட்டை சாப்பிடணும்.
0: ஏங்க
2: விளக்க வேற கேக்குறியா? நல்ல ஆளியா முதலாளி? ஒன்னே என்னை நம்பித்தானே குழந்தைய உயிரை ஒப்படைச்சாரு. இந்த மாதிரி நிலைமையில போலீஸ்ல போய் சொன்னோம்னா அந்த சொத்தை நாம அடையிறதுக்காக வேண்டி சூழ்ச்சி பண்ணி அந்த குழந்தைய கொண்டுட்டதா கேஸ் நம்ம பேர்ல போட்டு உள்ள தள்ளிடுவாங்க உள்ள. அப்புறம் ஓ மகனையும் என் மகளையும் உலகார பயக பிள்ளைங்கன்னு ஊர்ல இருக்கிறவங்க காரி துப்பி அம்போன்னு அனாதையா போயிடுவாங்க.
0: என்ன செய்யுங்க?
2: 1000 இருக்கு, சொன்னா கேட்கணுமே.
0: சொல்லுங்க கேக்குறேன்.
3: ஐயா நம்ம பிள்ளைங்க வாழணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அது உங்க கையில தான் இருக்கு.
0: எங்க இல்லையா?
3: ஆமா, நீ சம்மதிச்சா
0: சம்மதிச்சா
3: மல்லிகாவை லட்சுமியா மாத்தி புள்ள.
0: மல்லிகாவை லட்சுமியா மாத்துறதா? வேண்டாங்க, இது அக்கறம் அநியாயம்.
2: அநியாயம் தான், நியாயத்துக்கு ஏதியா காரணம்? உண்மையை சொன்னா இந்த ஊர் உலக நம்பாது, நாமளும் வாழ முடியாது. கணக்க புள்ள, ஒண்ணு மல்லிகாவை லட்சுமியா மாத்தணும், இல்ல நாம ரெண்டு பேரும் ஜெயில போய் கம்பி எண்ணணும். இந்த ரெண்டுல உமக்கு எது
0: பிரியும்? ஒரே பயமா இருக்குதுங்க.
2: பயப்பட்டு பிரயோஜனம் இல்ல கணக்க புள்ள. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் மேனேஜராகவும் நீ கணக்க பிள்ளையாக இருந்து இந்த பிச்சைக்கார சம்பளத்தை எதிர்பார்க்க? உன் எதிர்காலத்தை எண்ணிப்பார். மல்லிகாவை லட்சுமியாக்க நீ சம்பந்திச்சான் உயிரில் கண்டபடி அவ பெரியவளானது. உன் மகனுக்கே நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்.

0: இருக்க?
1: பிடிக்காது.
2: பிடிக்காத கழிப்புன்னா உடம்புக்கு வலு. சாப்பிடுமா?
0: மசிக்கன்னு சொன்னியே, சாப்பிடுமா?
1: வேண்டாம்.
0: என்ன வேணும்?
1: சாப்பிடுற
0: கண்ணு.
1: வேண்டாம்மா.
0: அம்மா இல்ல அம்மா. இப்ப சொல்லு
2: எனக்கு
0: கொஞ்சம் கூட பிடிக்கல.
2: என்னடி குறைஞ்சு போச்சு? யாரு சொல்ற? உன் புள்ளதானே. காரியம் ஆகுற வரைக்கும் தானடி. ஏமா இப்ப இது யாருன்னு சொல்லு.
0: அது யாருமா?
1: அப்பா.
2: நாசமா போச்சு. இன்னும் கொஞ்சம் உப்பா கொடு.
0: அப்பா இல்லம்மா, அது மேனேஜர். எங்க சொல்லு.
1: மேனேஜர்.
2: ஆமா ஆமா. உன் பேர் என்ன?
1: மல்லிகா.
2: உதேவி. லட்சுமி. லட்சுமி.
0: ஏங்க பிள்ளைய கோச்சுக்கிறீங்க? இந்த பாருடா கண்ணு, உன் பேரு லட்சுமி.
1: மல்லிகா இல்லையா?
0: மல்லிகா இல்லம்மா, உன் பேரு லட்சுமி தான். எங்க சொல்லு.
1: லட்சுமி லட்சுமி லட்சுமி லட்சுமி லட்சுமி லட்சுமி லட்சுமி. ராணி ராணி ராணி. என் பேரு ராணி. என் பேரு ராணி.
2: அது போகட்டும். இது யாருமா?
1: அம்மா.
0: இது யாரு?
1: அப்பா.
0: நான் யாரு?
1: அண்ணே.
0: என் பேரு
1: சிங்கம்.
0: அப்ப உன் பேரு?

0: பரோனி.
1: என்னங்க குழந்தைக்கு நம்ம ஆட்டம் எல்லாம் கத்து கொடுக்கணுங்க.
2: ஆட்டம்னா என்னதுப்பா? அதுவா ஆடவாங்க நாத்து எங்காதீங்க நாத்து அங்க இங்கேயும் பாக்குறது என்னத்து
3: ஏதோ உரிமையா பேசிட்டான். நான் கண்டிச்சுக்கிறேன். ஆமா, நீ எங்கேயோ புறப்பட்டு இருக்கா போல இருக்க நேரம்.

0: நீ யாருன்னா மேனேஜர்.
1: என்னம்மா என்ன என்ன?
0: இதை பாருங்க மேனேஜர், இந்த ஆயனால என் டிக்னிட்டியே போச்சு, என் ரெஸ்பெக்டே போச்சு.
1: என்னடி இது, உன்னோட பெரிய தொல்லையா இருக்கு. அம்மா தயவு பண்ணி மன்னிச்சுக்க, அவ சுத்த கண்ட்ரி இப்படித்தான் ஏதாவது கத்திக்கிட்டே இருப்பான்.
0: ஆமாங்க, இப்ப நான் பேசுறதெல்லாம் கத்த மாதிரி தான் தோணும். ஆயா ஆயான்னு ஏன் முன்னாலே ஆயிரம் தடவை சொல்றேன்,
1: போகல.
0: ஏன் போகணும்? நான் பேசுறதுக்கு உரிமை இல்லையா? நான் கட்டிக்காம அவனை வேற யாரு கண்டிக்கிறதுன்னு பாத்தீங்களா மேனேஜர்? அவ இவ என்ன மரியாதை இல்லாம பேசுறது? ஒரு ஆயாவுக்கு இவ்வளவு அதிகாரமா மேனேஜர்?
1: தவறா நினைச்சுக்காதம்மா, வளர்த்த பாசத்துல ஏதோ உரிமையா பேசிட்டான், நான் கண்டிச்சுக்கிறேன். அம்மா நீ எங்கயோ புறப்பட்டு இருக்கா போல இருக்க. நேரால
0: மேனேஜர், நான் உங்களுக்காக அவளை மன்னிக்கிறேன். இனிமே அவளை மரியாதையே நடந்துக்க சொல்லுங்க.
1: உனக்கு மூளை இருக்கா?
0: எனக்கு மூளை இருந்தா உங்க கூட சேர்ந்து இந்த காரியத்தை செஞ்சிருப்பனா? பெத்த மகளே ஆயாங்கிறதும் உங்களை மேனேஜர்னு கூப்பிட்டு அதிகாரம் பண்றதும் போதும். பணத்தாசினால உங்க பேச்ச கேட்டு புள்ள பாதத்தை இறந்து நான் தவியா தவிக்கிறதும் போதும்.
1: எனக்கு மாத்திரம் அந்த வருத்தம் இல்லையா? பொண்ணுக்கு கல்யாணம் ஆன உடனே உயிரில கண்டபடி சொத்தெல்லாம் நமக்கு சேரப்போகுது, அப்புறம் நாம தான் அம்மா அப்பான்னு சொல்லிவிடுவோமே.
0: அப்ப சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன்.
1: அவசரப்படாதடி, பொண்ணு யாரையோ லவ் பண்ணுதான்.
0: லவ் பண்ணுதா? இந்த அண்ணன் ரொம்ப மோசம், வெளியே போனா வரவே மாட்டார். நல்ல வேஷம் நல்ல மீசையும், எங்க அண்ணனுக்கு ஆபத்துன்னு என்ன ஒரே அடியே அலற விட்டுட்டியே.
2: நீ மட்டும் என்னவா, உங்க அண்ணனை பத்தி சொன்ன உடனே சார பாம்பு மாதிரி புசு புசுன்னு சீடுறேன்.
0: என்ன உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா என்னால எப்படி தாங்க முடியும்?
2: கையெடு கையெடு, அப்படியே குட்டி போடுவேன். இப்ப அப்படித்தான் சொல்லுவேன், நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த பாசம் புள்ள மேல இருக்குமோ புருஷன் மேல இருக்குமோ
0: சொல்லாதீங்க. அப்படி சொல்லாத, என் உயிர் போறதா இருந்தாலும் சரி நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன்.
2: தங்கச்சி தங்கச்சி, நானும் அப்படித்தாம்மா, உன் மேல உள்ள பாசம் குறைஞ்சிடுமோன்னு நினைச்சுதாம்மா நானும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறேன். தங்கச்சி, உன்னை ஒரு நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும், உனக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கணும், அதுகள்லாம் என்ன சுத்தி வந்து மாமா மாமான்னு சத்தம் போடணும். உன்னை வளர்த்தது போலயே அதுகளை வளர்க்கணும்மா, அந்த ஒரு ஆசையை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு தேவையில்லைம்மா.
1: ஏண்டி அலற, எல்லாம் எனக்கு தெரியும். சும்மா
0: இப்படி சொல்லி சொல்லித்தான் இப்ப ஆயாளும் மேனேஜரனும் நம்ம பொண்ணு நம்ம அதிகாரம் பண்ற நிலைமைக்கு வந்தாச்சு. இந்த பாருங்க, அந்த கணக்க மகனுக்கு என் மகளை கொடுக்கறது எனக்கு கடுகளவும் சம்மதம் இல்ல, அவ்வளவுதான் சொல்லுவேன்.
1: நீ இப்பதான் சொல்ற, நான் ஏற்கனவே முடிவு பண்ண விஷயம். இந்த திருப்பி திருப்பி இந்த பேச்ச பேசி பேசி தலைவலி, கொஞ்சம் காட்டி கொண்டப்ப.
3: ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம் அழகு நீலா திரைப்பட சித்திரம்.
2: உங்களோட
4: பழகியும் உங்களுடைய உண்மையான மனசு தெரியாம தவறா எதேதோ பேசிட்டு மன்னிச்சிடுங்க மேனேஜர் சார்.
2: கணக்கப்பிள்ள, என் மனசை ஒரு பயலும் தெரிஞ்சுக்க முடியாது.

0: அதையும் சொல்லாதே. பாட்டுக்கு பொருத்தமில்லாத வாதித்த வாசிச்சா பாட்டு தான் கெடுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். லட்சுமி நீ நிம்மதியா போ, நிச்சயமா உன் வாழ்க்கையில நான் குறுக்கிடவே மாட்டேன், இது சத்தியம்.
1: ராஜா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல.
0: லட்சுமி நீ எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும்.
2: அன்புள்ள அப்பாவுக்கு ராஜா வணக்கம். சொத்தோடு ஒரு பெண்ணை நீங்கள் எனக்கு கல்யாணம் செய்து வைக்க நினைச்சீங்க, ஆனா அந்த சொத்திலும் மேலான அவளுடைய இறுதியும் ஏற்கனவே வேறொருவனுக்கு சொந்தமாகிவிட்டது. எனவே இந்த கல்யாணத்தை நான் விரும்பவில்லை. நான் இனியும் இங்கிருந்தால் லட்சுமியை பலவந்தமாக கல்யாணம் செய்து வைப்பீர்கள் என்ற காரணத்தை ஒளிவிட்டே போகிறேன்.
0: ராஜா
2: ஒரு அப்பாவி நாகசாமி தான் என் வாயில மண்ணை போட்டா நீயுமா என்னை ஏமாத்தணும். காலமெல்லாம் கஷ்டப்பட்ட உங்க அப்பா கடைசி காலத்திலேயாவது நிம்மதியா வாழலாம்னு நினைச்சான், அதை நீ சதி பண்ணிட்ட. 10 லட்சம் பணத்துல பாதி போச்சு, பொண்ணும் போச்சு, நீயும் போயிட்ட. இன்னைக்கு நான் செஞ்ச பாவமும் நான்டா மிச்சம். வைத்தியக்காரன் லட்சுமிய கட்டிக்க இஷ்டமில்லை, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா? அதை விட்டுட்டு இந்த வயசு காலத்துல என்ன தன்னந்தனியா விட்டுட்டு போயிட்டேடா ராஜா.
3: போதும்
1: உங்களை புரிச்சேன்னு சொந்தம் கொண்டாட முடியாம மேனேஜர் மரியாதை கொடுத்து பழகிறதும் போதும். பத்தா குறைக்க அந்த கணக்கு பிள்ளை வேற உங்களை அடிக்கடி மிரட்டி எடுக்கிறதும் போதும். இந்த பாருங்க பேசாம அந்த கணக்கம் கேட்டதை அவன் கையில கொடுத்து அவன் வாய அடைச்சிட்டு வாங்க. இல்ல
0: நான் அதை பத்தி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
4: உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது வளராது. கல்யாண விஷயத்துல பெரியவங்களையும் கலந்துகிட்டு செய்யறதா நல்லது.
1: சந்திர ஏற்கனவே நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பட்ட இடையூறு இப்பதான் சமாளிச்சேன். பெரியவங்க பெரியவங்கன்னு பழங்கால முறையை நீங்களே பேசினா எங்க இது என்ன ஆகும் சந்திர?
4: பழங்கால முறையை கேவலமா நினைக்காத, அதுல பல முக்கியமான உண்மைகள் அடங்கி இருக்கு. அதுக்கு நாம மரியாதை கொடுக்கறதா நல்லது.
1: என் நிலைமை தெரிஞ்சிருந்த எதுக்காக இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறீங்கன்னு எனக்கே புரியல.
4: நீ நினைக்கிற தவறு, எதையும் நிதானிச்சு செய்யறதுதான் புத்திசாலித்தனம். அப்பதான் வாழ்க்கை இன்பமா இருக்கும்.
1: நிதானிக்கிற அளவுக்கு என் நிலைமை இல்லை, அதுக்குள்ள என்னென்ன ஆபத்துகள் ஏற்படுமோ எனக்கு ஒரே பயமா இருக்கு.
4: அந்த ஆபத்துகளை சமாளிச்சா தான் காதல்ல வெற்றி பெற முடியும் லட்சுமி.
1: என் மனசு இருக்கிற நிலை இனி என்னால எதையுமே சமாளிக்க முடியாது. எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சொல்லுங்க சந்திர சொல்லுங்க.
4: லட்சுமி என் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கிற வரையில நீ தயவு செஞ்சு பொறுமையா இருக்கணும். நான் வர்றேன்.
0: நாடு நாளா என் மனசும் சரியில்லை, உன் மனசும் சரியில்லை, அவளும் சரியில்லை. அதனால கொஞ்ச நாளைக்கு வெளியூர்ல இருந்து ரெஸ்ட் எடுத்து வருவோமா போய்.
1: சரி உங்க இஷ்டம் மேனேஜர்.

0: நீங்க எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா?
1: ஒண்ணு என்ன ஒன்பது செய்யறேன் சொல்லு, சும்மா சொல்லு, தைரியமா சொல்ல.
0: என் வாழ் சந்தோஷமா இருக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு.
1: என் கையில? தயவு செய்து விவரமா சொல்ல லட்சுமி.
0: ராஜா, ஏற்கனவே ஒருவருக்கு என் உள்ளத்துல இடம் கொடுத்துட்டு அவரே என் வாழ்வு லட்சியம்னு முடிவு செய்துட்டேன். அந்த முடிவை நான் எப்படி மாத்திக்க முடியும்? ராஜா, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த நிலையில நான் உங்களை எப்படி கல்யாணம் செய்துக்க முடியும்? என் மேனேஜர் உங்க அப்பா கிட்ட உங்களுக்கு என்ன கல்யாணம் செய்து கொடுக்கறேன்னு சத்தியம் வேற செய்திருக்காரு. வேற வழி இல்லாம உங்களை சந்திச்சு என் நிலைமையை எடுத்து சொல்லலாம்னு வந்து. ராஜா, என் எதிர்கால என்ப வாழ்வுக்கு நீங்க தான் வழி செய்யும். இல்லைன்னா இந்த லட்சுமியை நீங்க உயிரோட பார்க்கவே முடியாது.
1: லட்சுமி போதும், லட்சுமி இதுக்கு மேல

0: இந்த ஊர் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா?
1: இயற்கை பார்க்கும்போது எனக்கு இங்கே இருக்கணும் போல
0: தோணுது. எனக்கே தோணுதே.
1: இப்ப தான் நிம்மதியா இருக்கு. இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமாவது குழந்தை சந்தோஷமா இருக்குதே.
0: ஆமா ஆமா, இந்த ஊர் உனக்கு எப்படி இருக்கு?
1: எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: எனக்கு உடம்பெல்லாம் ஜில்லுன்ற சீக்கிரம் காத்து விடு.
1: போலிகளை காட்டி ஏமாத்துற பழக்கம் எங்ககிட்ட இல்ல. உண்மையான பவளமார உனக்கு எப்படி கிடைக்கும்?
2: அப்ப நான் போய் சொன்னேன். நான் சொல்றேன் கிழவி, நாங்க மட்டும் போய் பேசினா பட்டு இல்ல பாரத்தே வாங்க முடியும். தெரியுமா
1: நடிகா, ஒண்ணு சொன்னா ஒன்பது பேசுறான். அடி அம்மா, பெரிய வாயாடியா இருப்பா போல் இருக்கேன்.
2: யார பார்த்து வாயாடுன்னு? நீ வாயாடு, உங்க அம்மா வாயாடு, உங்க அப்பா வாயாடு, உன் குடும்பமே வாயாடு.
1: லட்சுமி லட்சுமி, அவ பேசுறத பாத்தியா? என்னதான் இருந்தாலும் ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு வாய் கூடா? இதுக்குதான் உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிற, சும்மா இருக்க மாட்டேங்கிறியாயா?
2: ஆயாதானா, உங்க அம்மா இல்லையா?
1: பாத்தியா பாத்தியா, அவ என்ன கேலி பண்றது?
2: ஐயோ ஐயோ, நீ கொஞ்சம் சும்மா இரு.
1: இந்த அம்மா, நீ ஒண்ணும் தப்பா எடுத்துக்காது. எங்க ஆயா கொஞ்சம் படப்படான்னு பேசுவாங்க, ஆனா ரொம்ப நல்ல குணம்.
2: ஆமாமா, பார்த்தாலும் அப்படிதான்.

0: 올라오다냐?
1: 응,
0: 긴다.
1: அதுதான் எங்க பங்களா. நாளைக்கு வந்து பணம் வாங்கிட்டு போ, கட்டாயம் வரணும். என்ன

0: வீட்டுல அழகுக்காக மாட்டு வச்சிருப்பாங்க. ராணி ராணி இங்க பாரு,
1: ஆடு மாடு
2: இந்த பக்கம் ஆடு இந்த பக்கம் புள்ளிங்க.
0: செத்து போனது எங்க அப்பா வேட்டையாடி கொண்டாந்தது.
1: ராணி நிஜமா சொல்றேன், உன்னை சந்திச்சதுல இருந்து எனக்கு என்னமோ உண்மையில இனம் புரியாத அன்பு ஏற்படுது. எனக்கும் அப்படித்தம்மா, உங்கள சண்பத்துல நம்ம ரெண்டு பேரும் அக்கா தங்கையா பிறந்திருப்போம்னு நினைக்கிறேன். இந்த தினத்துல மட்டுமென்ன நீ இடம் மாறியிருக்கு, அவ்வளவுதான். ஏ உனக்கும் பட்டு புடவையும் நகையும் போட்டு அலங்காரம் பண்ணி பங்களாவில் வச்சேன்னா நீயும் எம்மாதிரி ஆயிடுவேன். ராணி
3: லக்ஷ்மி உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே புரியல. நீ காற்று அன்பையும் ஆதரவையும் பார்க்கும்போது எனக்கு என் சொந்த வீட்டுக்கு வந்த மாதிரியே தோணுது. இன்னைக்கு என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை.
4: ராணி இனிமே இந்த மாதிரி தனியா எங்கேயும் வராத. என்ன அப்ப நான் வரட்டுமா?
1: ஏன் சாமி உட்காராம சாப்பிடாம போறேங்கிறியே.
4: பரவாயில்லம்மா இன்னொரு தடவை பாத்துக்கலாம்.
1: ஏன் சாமி இந்த ஏழை வீட்டுல என்ன இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? எங்ககிட்ட பணம் இல்லைன்னாலும் நல்லா

0: உன் பேச்சையும் போக்கையும் பார்த்தா நாடோடி கூட்டத்துல பிறந்த பொண்ணு மாதிரியே தெரியலையே.
1: அன்னைக்கு நீ ரோட்டுல போட்ட பிடிச்சவல்ல, இன்னைக்கு வீட்டுக்கே வந்துட்டியா? ஏ தொப்பியா, இத பாரு இந்த டேப்புக்கு உடம்பு தோல் தேடி போற. வேண்டாம், உன் உடம்பு தோலை
2: போட்டேன். இன்னைக்கு இவர் உதவி செய்யலன்னா உன் தங்கச்சியை உசுரோடு பாத்துருக்க முடியாது.
1: இவர் உதவி செய்யலன்னா என் தங்கச்சியை உசுரோட பாத்துக்க முடியாது. என்னம்மா என்னம்மா நடந்தது?
2: ரவுடி ரங்க இல்லன்னு அவன் என்கிட்ட வந்து கலாட்ட செஞ்சான். ஆபத்தான நிலைமை. அப்ப இவர் தான் என்னை காப்பாத்தினாரு.
1: இவரா? ஐயா என்ன மன்னிச்சுங்க, ஏதோ தெரியாதனம், மரியாதை குறைவா நடந்துட்டேன். சின்ன புத்தி தங்கச்சி, ஓடி போய் அவருக்கு ஏதாவது உணவு கூட குடிக்கிறதுக்கு.
3: வேணாம் பரவாயில்ல.
1: இல்ல நீங்க மாட்டேன்னு மறுத்தீங்கன்னா என் தங்கச்சி மனசு கெட்டு போகும். ஓடுமா, ஓடு ஓடு ஓடு.
4: இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம் அழகு நீலா திரைப்பட ஒரு சித்திரம். தொடர்ந்து கேட்கலாம் அழகு நீலா திரைப்பட ஒரு சித்திரம்.
0: உங்க ரெண்டு பேரோட அன்பை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தங்கச்சி மேல எவ்வளவு பாசம்?
1: பாசம்னா சாதாரண பாசமா? அது யாரு? சின்ன வயசுல இருந்து என் கண்ணை போல காப்பாத்திக்கிட்டு வர்றேன். என் கூட பிறக்கல என்னாலும் ராணி என் உயிர். ஐயா உயிர்.
0: அப்போ ராணி உங்க கூட பிறந்த தங்கச்சி இல்லையா?
1: இல்ல. எல்லாத்தையும் சொல்லிவிட்டேனா? எல்லாத்தையும் சொல்லிவிட்டேனா? பல நாள் என் மனசுல போட்டு வச்சிருந்த ரகசியம் அத்தனையும் உங்ககிட்ட சொல்லிவிட்டேனா? ஐயா ராணி கிட்ட தயவு செய்ய சொல்லிவிடாதீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிற சொல்லிவிடாதீங்க. தயவு செய்து கேட்டுக்கிற, கும்பிட்டு கேட்டுக்கிற. ஐயா சத்தியமா சொல்லிவிடாதீங்க. உண்மையான அண்ணன் நான் அல்லனு ராணிக்கு தெரிஞ்சு போய் என் மேல உள்ள பாசம் மாறி போச்சதுன்றா. சத்தியமா நான் உயிரோட இருக்க மாட்டேங்க, உயிரோட இருக்க மாட்டேன்.
5: என்ன மங்களம், அப்படியே மலைச்சு போய் நிக்கிற இந்த தம்பிக்குத்தான் நம்ம லட்சுமிய கல்யாணம் பண்ணி கொடுக்கறா. நிச்சயமே பண்ணிவிட்டேன்.
2: எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை.
1: என்ன சொன்ன?
2: எவ்வளவோ பாசமா பிரியமா இருந்துட்டு என்னை இப்படி மோசம் செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னென்னமோ நினைச்சுட்டு இருந்தேன். ஏதேதோ கனவு கண்டு
1: என்னென்னமோ கனவு கண்டியா? இப்போ தான் எனக்கு புரியுது. அண்ணனுக்கு தெரியாம நீ யார் வேலையை ஆசை வச்சிருக்கிற? அப்படித்தானே? என் அபிப்பிராயம் தெரிஞ்சுக்காம எவன் மேலேயே நீ காதல் கொண்டிருக்கிற? அப்படித்தானே? யார எங்க இருக்கிற? உண்மையை சொல்லு, சொல்லு, உண்மை சொல்லு.
2: சொல்றேங்க, சொல்றேன். நம்ம வீட்டுல இருக்காரு
1: யாரு?
2: ராஜா.
1: ராஜா சோச்ச பயல. அப்புறம் நான் சும்மா விட பாருங்க. இனி என்னால பொறுக்க முடியாது. நான் இப்போவே போய் அவன் முன்னால நின்னு ஒரே கேள்வி அதை சொல்லாம காதலிக்க சின்ன பயல. ராஜா இங்க வாடா, வந்து ராணி கழுத்துல தாலியை கட்டுறான்னு சொல்ல போ.
2: ரொம்ப அழகா இருக்கேன். யார் என்ன இந்த குழந்தை?
1: நீதாம்மா.
2: நானா?
1: ஆமா ஆமா. 13 வருஷத்துக்கு முன்னே எங்க கோயில்ல திருவிழா நடக்கும் போது நீ வந்து உன்ன படம் பிடிச்சாங்களாம்மா? அந்த படம் ஆயுது. அதே படம் தாம்மா.
2: ஆமா. என்ன ஒரு மாதிரியா இருக்கேன்?
1: இல்லையம்மா, நான் ஒரு மாதிரியா இல்லையே. நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்.
2: ஆமா, இத்தனை நாள் கழிச்சு உனக்கு எப்படி இந்த படம் கிடைச்சிச்சு?
1: இந்த படமா? அம்மா இந்த படம் தானே. இந்த அந்த கூடையில இருக்கிற துணியெல்லாம் எடுத்து போட்டேம்மா. அந்த கூடை அடியில இந்த படம் இருந்ததுமா. இதான் அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தேன். பண்ணி கொடுத்து நீ புருஷ வீட்டோட போயிட்டீங்க. என்ன யாரம்மா அண்ணேன்னு கூப்பிடுறது? நான் யாரும் தங்கச்சின்னு கூப்பிடுவேன். அதை தாமா நினைச்சேன். மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு.
2: அண்ணே அடிக்கடி நீ இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கே, நீ நான் இங்க இருக்க போறது இல்லை. நான் போறேன்.
1: எம்மாமா எங்கம்மா போறேன்?
2: சோறா
1: சிங்கா. என்னையா
0: இது? யாரு படம்?
1: என் தங்கச்சி படம். ராணி படம்.
0: ராணிய சின்ன வயசுல படம் எடுத்தியா?
1: யாரு அது? நான் எங்க படம் எடுக்கிறது? கொஞ்ச நாளைக்கு முன்னால வீதி வழியா வந்துகிட்டே இருந்தேன். அது ரோட்ல கடந்தது. உடனே எடுத்து பார்த்தா ராணி படம். ஆஹா, சின்ன வயசு போட்டால அப்படின்னு குழந்தைங்க

0: புரியாத போட்டக்காரா இருக்காரு அவரு. அது சின்ன வயசுல போட்டு அங்க பாருங்கய்யா, அது போட்டிருந்த கவுனு கை வளையல் காது வளையம் எல்லாம் இந்த பொட்டியில பத்திரமா
1: வச்சிருக்கேன்.
2: கொஞ்சம் யோசிச்சு பாரு, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே ஒரு வயசு வந்த பையனை வீட்டுல வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு. அவனோட போக்கு நடத்தி எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவன் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது.
3: இனிமே நீ எதையும் பேசாத, முதலே பெட்டியை உள்ள கொண்டு போ.
2: முடியாது, முடியாது, நிச்சயமா முடியாது.
3: அப்போ நிச்சயமா நீயும் இந்த வீட்டுல இருக்க முடியாது.
2: என்ன போக சொல்லாத,
4: எண்ணம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அவர் எனக்கு புருஷரா வந்துட்டா பட்டும் வைரமும் போட்டு பளபளப்பா இருக்க முடியாதேன்னு நீ பயப்படுற. அதுக்கு கடமைய காரணமாக்குறேன், உரிமைய உதாரணமாக்குறேன். வளர்த்தியும் வளர்த்தியுங்கிற வார்த்தைய சொல்லி எனக்கு வெளியே போட்டு அவரை வெளியேத்த
2: பாக்குறேன்.
4: எத்தனையோ முறை அவரை நான் கூப்பிட்டு அவர் இந்த வீட்டு படியேறல கட்டாயப்படுத்தி வர வச்சு
3: அந்த அன்பு உருவத்தை அபாய சின்னமாக்கி அவரோட பெட்டி படுக்கை எடுத்து வெளியே போட்டே பாரு. அதை என்னால சரிக்கவே முடியாது. இது எனக்கு யாருமே தேவையில்லை.
4: ஆயா, என்னை வளர்த்தேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக உன்கிட்ட மரியாதையா பேசுறேன்.
3: இந்த படுக்கையை உள்ள போறு, இல்ல பேசாம வெளியே போ.
2: கொண்டு போறேன், கொண்டு போறேன்.
3: நீ என்ன வேணும்னாலும் சொல்லு, என்ன இங்க இருந்து மட்டும் வழியே போக சொல்லாது. உன்னை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது, என்னால வாழவே முடியாது. லட்சுமி,
2: என்ன மன்னிக்கிறா,
3: என்ன மன்னிக்கிறா.
4: எப்படி இருக்கு சாமி?
5: நல்லா இருக்கு.
4: அஜ்ஜோ,
5: என்னது
4: என்ன சாமி, நான் சீனி போட மறந்துட்டேன், நல்லா இருக்குன்னு பொய் சொல்றியே.
5: பொய் இல்ல ராணி, அன்பு நிறைஞ்ச உன் இதயம் ஆதரவோடு நீ காட்டும் உபச்சரிப்பு, கனிந்த பார்வையும் இனிய பேச்சும் பாலுக்கு சீனி தேவைங்கிறதே தெரியாம செய்திருக்கிறான்.
4: ஓ சாமி, கேலி பண்ற.
5: கேலி இல்ல, என் மனசார சொல்ற வார்த்தை. ஒரு நாளைக்கு உன்னை பார்க்காம இருந்தா எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா?
4: எனக்கும் அப்படித்தான் சாமி.
5: என்னமோ ராணி, இந்த போட்டோக்கார சாமியை மறக்காம இருந்தா சரிதான்.
4: போ சாமி. அது என்ன சாமி எப்படி சொல்றேன், இந்த நிலா சாட்சியா சொல்றேன், நான் உன்னை மறக்கவே மாட்டேன் சாமி. அப்ப நீ சாமி?
5: அதே நிலா சாட்சியா சொல்றேன், என்னாலையும் மறக்க முடியாது இந்த அழகு நிலாவை.
4: போ சாமி.
6: இந்த ஜிப்சிங்க தங்கி இருக்காங்களாமே, அது எந்த இடம் உங்களுக்கு தெரியுமா?
5: அந்த இடமே வேண்டாம் தான் எங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்.
6: நீங்களா?
5: ஆமா, நீங்க எப்படி வந்து ஒரே ஆச்சரியமா இருக்க?
6: எதிர்பாரா விதமா திடீர்னு ஏன் இவளை சந்திச்சோம்னு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல ராஜா?
5: உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். லட்சுமி, மேனேஜர் கிட்ட படுற பாடம் இருக்கு, பல இடத்துல சந்திச்சு பயந்து ஓடுற விடாம
6: தோத்திக்கிட்டே எப்படி இருக்க முடியும்? நம்பிக்கை துரோகிகளையும் நயவஞ்சகர்களையும் அடுத்த கெடுக்கிறவங்களையும் அயோக்கியர்களையும் சும்மா விட்டுட முடியுமா?
5: நீ யார சொல்ற
6: ராஜா? எனக்காக நீங்க செஞ்ச தியாகத்துக்கு என்கிட்ட விலை கேட்டிருக்க, நானே தந்திருப்பேன். ஆனா அதுக்காக இரும்பு பெட்டியை திறந்து அதுல இருந்த நகை பணத்தை எல்லாம் திருட வேண்டிய அவசியமே இல்லை.
5: என்ன சொல்ற, நான் எதுக்காக திருடணும்?
6: ராஜா, உங்க அப்பா எங்க மேனேஜர் கிட்ட கடைசியா சத்தம் போட்டு போனதுக்கு அப்புறம் இரும்பு பெட்டியில ஒண்ணுமே காணும். உடனே உங்க வீட்டுக்கு வந்து பார்த்த போது அது பூட்டு இருந்தது. நீங்களும் உங்க அப்பாவும் பணத்தோட ஓடிட்டீங்கன்னு எங்க மேனேஜர்
5: சொன்னார். காக்கா உட்கார பணம் வரவில்லை, சரி போன பொருளுக்கும் பூட்டின கதவுக்கும் என்ன சம்பந்தம்? கச்சிதமா கதை கட்டிருக்காரு மேனேஜர்.
6: கதையா?
5: மகனை காணோமேங்கிற மனவேதனை, பிள்ளை பாசத்துல என்ன தேடி ஓடிருப்பாரு எங்க அப்பா. அவருக்கு பட்டம் தெரியும். உன் நிம்மதிக்கா என் வாழ்க்கையே தியாகம் பண்ணி இப்ப இருக்கக்கூட இடமில்லாம தருத்தரவா அலையிறம் பாரு, அதுக்கு பட்டம் தெரியும். இதுக்காகத்தான் உங்க மேனேஜர் என்ன துரத்திக்கிட்டு வராதுன்னு தெரிஞ்சிருந்தான், நான் ஓடிருக்கவே மாட்டேன், சத்தியமா ஓடிருக்க மாட்டேன். இப்போ எங்க மேனேஜர்
6: கிட்ட
5: எங்களை ஏழன் சொல்லி ஏழம் பண்ணி பொறுத்துக்கிறேன், ஆனா திருடங்கிற பட்டத்தை மட்டும் சூட்டாதே.
6: என் மேனேஜர் சொன்னதெல்லாம்
5: பொய், அப்பட்டமான பொய்.
6: ராஜா, என்னை மன்னிச்சிடுங்க, உண்மையை தெரியாம

0: வேதனைப்பட வச்சுட்டேன். ராஜா, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா?
1: என்ன லட்சுமி? அது
0: சிப்சி கூட்டத்தில் ராணி என்ன ஒரு பொண்ணு, அவளை நான் உடனே சந்திக்கணும்.
1: ஓ, ராணியா?
0: அவளை உங்களுக்கு தெரியுமா?
1: ம், தெரியும்.
0: அப்போ வாங்க போவோம்.
1: நான் எதுக்கு லட்சுமி? நீ போயிட்டு வா.
0: இல்லை ராஜா, நீங்க வந்துதான். ப்ளீஸ். ஆமா, எங்க சாமி இப்படி திடீர்னு?
2: அதுவா, நான் ஊருக்கு போறேன். போறதுக்கு முன்னாடி உன்னை கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு போறான்னு வந்தேன்.
0: ஏன் சாமி? அப்ப நீ இனிமே இங்க வரவே மாட்டியா?
2: வருவேன், கண்டிப்பா வருவேன். போன வேலையை முடிச்சுக்கிட்டு கண்டிப்பா வந்து சந்தோஷமா உன்னை பார்ப்பேன்.
0: என்ன சாமி பாக்குறேன்?
2: உள்ள கண்ணத்துல ஏதோ கருப்பா?
0: அதுவா? கருப்பில்ல சாமி, அது மச்சம்.
2: மச்சமா?
0: ஆமா சாமி, எனக்கு குழந்தையில இருந்தே இருக்குது.
2: குழந்தையில இருந்தே இருக்குதா? ஆனி, அது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு.
0: ஓ சாமி, இது என்ன சாமி?
2: பாத்தியா, உன் போட்டோ.
0: இது என் மாதிரி இருக்கு.
2: அதனாலதான் உன் ஞாபகார்த்தமா இத நானே வச்சுட்டு போறேன்.
0: அப்ப எனக்கு?
2: உனக்கு இருக்கு.
0: என்ன சாமி, நீ எனக்கு அன்னைக்கே குடுக்கற? நீ குடுத்தாமி குடுத்தாமி குடுக்க
2: மாட்டேன்.
0: என்ன சாமி, வளையல வடைச்சிட்டேன்.
2: உடஞ்சு போச்சா? போனா போட்டு ராணி, கண்ணாடி வளையல் போனா தங்க வளையல் வரும்.
0: வாங்கித்தரேன்.
3: ஒரே கொண்டாட்டம் போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா.
0: ஆமா, ஏது திடீர்னு?
3: திடீர்னு நான் வந்தது உனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த நேரத்துல நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கல.
0: ஆமா ஆமா,
3: இவ்வளவு நேரமா நான் பார்த்தேனே ஒரு காட்சி. அது பல நாராயம் மனசுல உண்டான சந்தேகத்துக்கு ஒரு சாட்சி. ராணி சாட்சி.
0: எம்மா, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
3: புரியாது. உன்னை வெகுளின்னு நினைச்சேன் பாரு, அது என் தப்பு. நல்லவள்னு நினைச்சு உன்னோட பழ எனக்கு நாசத்தை நானே தேடிவிட்டேன்.
0: லட்சுமி,
3: கண்ணத்து மத்தத்தை சந்திரன் கவனிக்கிறதும், கலகலன்னு நீ சிரிக்கிறதும், கண்ணாடி வளையல் உடையறதும், பொன்னாடி வளையல் நீ கேட்கறதும், வாங்கித்தரேன்னு அவர் சொல்றதும், வந்து எனக்கு சீக்கிரமே நீ சிரிச்சு பாக்குறதும். நீயும் ஒரு பெண்ணா? இந்த அம்மா
0: லட்சுமி, நான் ஆசையா கொடுத்த சங்குமாலையை தூக்கி எறிஞ்சிட்டியே.
3: அது சங்குமாலை இல்ல, என் வாழ்வுக்கே நீ தந்த சங்கரமாலை. நாடோடி பெண்ணாச்சு, நல்ல குணம், நேர்மை, கட்டுப்பாடு எல்லாம் உன்கிட்ட உண்டு என்ன நினைச்சு நம்பி ஏமாந்துட்டேன். ஆனா நீ உள்ளத்துல ஒண்ணோ வெளியில ஒண்ணுமா நடந்த ஆடிப்பாடு மயக்கி ஆசைக்குரிய சந்திரனை உன் ஆசை நாயகராக்கிட்டே. நீ உருப்படுவியா? வாழ்வியா? யாரை பார்த்து சொன்ன? மயக்கிறேன். யார மயக்கின? என்ன பார்த்தா அந்த வார்த்தையை சொன்ன? ஆள மயக்கிற புத்தி எங்களுக்கு இருந்தா எங்க பிழப்பு ரோட்டுக்கு ஏன் வருது? பணக்காரினி, எது வேணும்னாலும் பேசலாங்கிற நினைப்பா? இதே வார்த்தை இன்னொருத்தி சொல்லி இருந்தா நடக்கிறதே வேறு. உன் கூட பழகிட்டேன், உன் வீட்டுல தண்ணி குடிச்சேன், அதனாலதான் பாக்குறேன்.
1: ஓஹோ, பழகிட்டதுனால சும்மா இருப்பியா? இல்ல, என்ன செய்வேன்?
3: என்ன செய்வேனா? இவ இன்னைக்கு உயிரோடு வீடு போய் சேர முடியாது. பாருங்க ராஜா, இவ என்ன நடத்த கெட்டவன்னு சொல்ற.
1: அவ என்ன சொல்ற? நானே
3: சொல்றேன். நீங்களா இப்படி பேசுறீங்க? நான் ஒரு ஏழை, தெருவுல ஆடி பழக்கிறவதானே. என்ன வேணும்னாலும் பேசலாம், கேட்கலாங்கிற நினைப்பு. என் மேல குற்றம் சுமத்தன நீங்க. நல்லா இருக்க மாட்டீங்க, நல்லாவே இருக்க
1: மாட்டீங்க.
4: ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம் அழகு நிலா திரைப்பட சித்திரம். நேயர்களை இனி தொடர்ந்து கேட்கலாம் அழகு நிலா திரைப்பட ஒரு சித்திரம்.
0: ராஜா, ராணி என்ன இங்க அரைஞ்சிருக்க கூடாது. பாவம், அவளும் என்னை போல ஒரு பெண் தானே.
1: என்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தனை காதலிச்சாங்கிறதுக்காக நான் அவன எவ்வளவுக்காக நான் தியாகம் செஞ்சேன், அவ வாழ்க்கையில குறுக்கிட்டப்பாரு, அதுதான் என்னால பொறுக்க முடியலை.

0: சந்திரன் நான் பல தடவை சந்திச்சிருக்கேன், ஆனா அவன் இவ்வளவு பெரிய சதிகாரன் நான் நினைக்கவே இல்லை.
1: நானும் அவரை நேர்மையானவர்னு பெருமையா நினைச்சு ஏமாந்துட்டேன். எப்படியோ அவங்களாவது சந்தோஷமா வாழட்டு. ராஜா, இனிமே நீங்க என்ன செய்ய போறீங்க?
0: என்னத்தை சொல்றது லட்சுமி? எனக்கு வாழ்க்கையே வருத்த போச்சு. நான் எங்க போறேன், என்னத்தை செய்ய போறேன்னு எனக்கே தெரியாது.
1: நான் இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நான் ஒன்னு சொல்றேன், கேப்பீங்களா?
0: என்ன லட்சுமி? அது
1: பேசாம எங்க வீட்டுக்கு வாங்க.
0: ரெண்டா லட்சுமி, எனக்கு மனசு சரியா இல்லை.
2: உங்க வீட்டுக்கே போறான், சீக்கிரமா நீங்க வீட்டுக்கு போங்க.
3: அதிசயமா இருக்க, ஆச்சரியமா இருக்கப்பா.
2: உடம்பு குணமாயிருச்சா?
4: மனம்தான் குணமாகல.
3: ஏன், ஏதாவது மனோவியாதியா?
1: ராஜா, ஏன் அவர்கிட்ட அனாவசியமா பேசுறீங்க? வாங்க உள்ள போ.
3: ஆமாமா, இனி நீ பேச வேண்டிய இடமே வேறதான். எனக்கு நேரம் இது
1: உண்மைதான். இந்த நேரம் தவறிட்டா வேற நேரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். சீக்கிரமா போங்க, காத்துக்கிட்டு கவலையோட இருப்பாங்க.
3: வாசவம்தான், இந்த மாதிரி விஷயத்துல காலம் கடத்தினா காரியம் கட்டுடும். லட்சுமி,
1: போதும், மேலும் பேச எனக்கு சங்கடத்தை உண்டாக்காதீங்க. வாழ்க்கையில இனிப்பு எல்லாம் நீங்க தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. அந்த முட்டாள்தனமான முடிவை நான் மாத்திக்கிட்டேன்.
0: லட்சுமி, சந்திரன், என் வாழ்க்கையில நீ குறுக்கிட்டதை பத்தி நான் கவலை ஏற்படல. யாருக்காக என் சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டேன், யாருடைய வாழ்வு நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அவ வாழ்க்கையை பாழாக்கிட்ட பாரு. அது நினைக்கிற போதுதான் என் மனசு கொதிக்குது.
3: யார் யாருக்கும் கொதிக்க வேண்டியது உனக்கு கொதிக்குது இல்லையா ராஜா?
0: சாமர்த்தியமா பேசுறியா? நீ ரொம்ப நேர்மையானவன் இருந்துச்சு. நீ இவ்வளவு கேவலமா நடந்துக்கவே நான்
1: நினைக்கவே இல்லை. உங்களுக்கு சிரிப்பா இருக்குது இல்ல?
3: ஆமா, ரெண்டு பைத்தியங்களை ஒன்னா பார்க்கும்போது சிரிப்பு வராம என்ன?
0: யார பைத்தியம்?
3: ராஜா, உங்ககிட்ட பேச எப்ப நேரம் இல்லை, வந்து பேசிக்கிறேன்.
1: என்ன ராஜா, அவரை அப்படி அடிச்சுட்டீங்க?
0: நீ சும்மா இரு, இந்த மாதிரி அயோக்கிய பசங்களை சும்மா விடக்கூடாது.
1: கண்டிக்க வேண்டியது உங்க கடமையா இருக்கலாம், ஆனா கன்னத்தில் அடிக்கிற அளவுக்கு நீங்க போயிருக்க கூடாது.
0: உனக்கு தெரியாது, பாதிக்கப்பட்டது நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கை. இந்த பாதகத்தை நான் எப்படி பாதுகிட்டு இருக்க முடியும்? படிச்சவங்கிற போர் வேலை தெரியற இவனை போல பாம்புகளை அடிச்சு தான் கொள்ளணும். இந்த மாதிரி அயோக்கிய பசங்களை சும்மா விடக்கூடாது.
5: சரியான வார்த்தை, உலகத்து பழங்குடிகள் உன்னா சேர்க்க வேண்டிய உற்பத்தியான வார்த்தை.
0: உண்மையை சொல், சொல்ல மாட்டேன்.

0: ஏ ராஜா, முடிவா கேட்க, உண்மையை சொல்லு. எங்க உங்க அப்பா? பணத்தை உயிரை எங்க மறைச்சு வச்சிருக்க?
1: நிகழ்ந்தது யாரோ, சவுக்கடி வாங்கினது யாரோ, சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது.
0: ஊசலாட உயிருக்கு தடை கேட்டு இப்பவாது உண்மையை
1: அது இன்னும் உயிரோடு இருக்குதா? அந்த உண்மையை காப்பாற்றுறதாக சொல்றாங்களே அந்த தெய்வம்
0: இந்த
2: வயசான காலத்துல உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் கூட கொண்டாங்க சவுக்கு.

0: இடத்துலயே நில்லுங்க. நான் கேட்கிற கேள்வியில துரோகி பயர், அக்கிரமக்காரன், அடுத்துக்கெடுத்த பதறணும், கதறணும், துடிக்கும். ஆமா, எங்கே எப்படி எந்த முறையில என் ஆத்திரத்தை தீர்த்துக்கிற பாரு.
1: சந்திர,
2: நீ என்ன செய்யணும் நினைக்கிறீங்க? அதை செய்ய
0: உண்மையை சொல்ற. அந்த உயிரை பத்தி உனக்கு தெரியாது?
2: தெரியாது.
0: சதாசிவம் பிள்ளைங்கிற ஜமீன்தார் சாகும்போது தான் மேனேஜர் நாகசாமி கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாரே ஒரு உயிர், அதை பத்தி உனக்கு தெரியாது?
2: எனக்கு எந்த உயிர் பத்தியும் தெரியாது.
0: ராஜா, கோபத்தை கிளப்பாது. தன் பொண்ணு லட்சுமிக்கு திருமணமான பின்னாலே அவ உயிரையும் சொத்தையும் ஒப்படைக்க சொன்னாரே, உன்னையே உருவான தன் மேனேஜர் கிட்ட, அந்த உயிர், அதை பத்தி உனக்கு தெரியாது? மொழிக்கிறான், மறைக்கிறான். நாங்க மறைக்கிறேன். எதுக்காக மறைக்கிறேன்?
3: காரணம் உண்டுடா. உங்க அப்பன் கருணாகரனுக்கு இதுல சம்பந்தம் இருக்குல்ல?
0: குழந்தை லட்சுமி ஆயா மங்களத்தோட கொடுமை தாங்காம வீட்டை விட்டு ஓடினாலே, கண்ணியமே உருவான நாகசாமி அவளை தேடாம உங்க அப்பன் கருணாகரனை சேர்த்துக்கிட்டு மல்லிகாவை லட்சுமி ஆக்கி உயிரில் கண்ட கொத்தை கௌரவமா கொள்ளையடிக்க பார்த்தானே, அந்த உயிர், அதை பத்தி உனக்கு தெரியாது?
3: என்ன உளறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப அதெல்லாம் என்னத்துக்கு? உயிரை பத்தி மாத்திரம் கேளுங்களேன்.
0: உயிரை பத்தியே அவனுக்கு தெளிவா தெரியலையே. உண்மையை விளக்குனாத்தான விவரத்தை சொல்லுவான்.
3: இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாமே.
0: நாளை தள்ள முடியாது நாகசாமி. அதோ லட்சுமின்னு பேர் மாற்றப்பட்டு அப்பா அம்மா இருந்தோம், ஆயா மேனேஜர்னு உங்களை இத்தனை நாள் ஏமாந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாலே, உங்க மக மல்லிகா அவளுக்கு சேர போறாத கனவு கண்டிகளே, அந்த உயிரை பத்தி நான் கேட்டுத்தான் தேரணும்.
3: நாகசாமி, உன்னை தனிமையில விசாரிச்சா உண்மை வராது. சதி திட்டத்துக்கு உதவியா இருந்தானே கணக்க பிள்ள கருணாகரன், அவனை இங்க வரவழைக்கிறேன்.
4: என்ன கருணாகரனா?
3: மிஸ்டர் சந்திரன்,
4: நீ இன்ஸ்பெக்டரா?
3: ஆச்சரியப்படாதீங்க, இன்னும் அதிர்ச்சிக்குண்டான விஷயங்கள் அநேகம் இருக்கு. 393
4: கருணாகரனா?
1: கணக்க பிள்ளையா?
4: அப்பா, ராஜா, ராஜா,
5: என்ன பாரு, ஏன் உன்னை கட்டி வச்சிருக்காங்க? ராஜா, உன்னை இந்த கொள்கையா நான் பார்க்கணும்? அப்பா, நான் செஞ்ச குற்றத்துக்கு நீயா இந்த தண்டனை அனுபவிக்கணும்?
6: நாகசாமி,
5: உண்மையா நடந்தன்னா உன் பேச்சில மயங்கி உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செஞ்சிட்டேன். அந்த குழந்தை லட்சுமிக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு ஆண்டவன் என்ன மன்னிக்க மாட்டான்.
0: ஆண்டவனுக்கு பிரதிநிதியா தர்மத்தையும் சத்தியத்தையும் பாதுகாக்க சர்க்காரால் நியமிக்கப்பட்ட சேவகர்கள் சிஐடி.
3: மலைக்காதீங்க, இந்த உயிரோடு உண்மையான சரித்திரத்தை கண்டுபிடிக்கத்தான் சிஐடி சந்திரன் சர்க்காரால் நியமிக்கப்பட்டார். காணாமல் போன உயிரை கருணாகரன் எடுக்கவில்லை. சிஐடி சந்திரன் உங்களுக்கே தெரியாமல் அதை கைப்பற்றி சர்க்காரிடம் சேர்த்து விட்டார். இந்த உயிருக்கு உண்மையான வாரிசு யார் என்பதும் தெரிந்து விட்டார்.
4: இது ஒரு புது மோசடி. கூட்டா சேர்ந்து சொத்த கொள்ளையடிக்கிறது ஒரு கும்பலே வேலை செய்யும். இவனா லட்சுமி, எனக்கு மகளே கிடையாது.
6: நீயும் ஒரு மனுஷனா? மங்களாத்தம்மா, நீயாவது உண்மையை சொல். அது உன் மகள்
4: இல்லாமி? தடுக்காதே. சுமந்த வயிறு சொந்த கொண்டாட முடியாம தவிச்சதே. ஆயா ஆயான்னு தன் மகனே தன்னை கூப்பிடும் போது அம்மான்னு கூப்பிட மாட்டானு ஏங்கிட்டே. அந்த தாய் இதயம் தங்கமான இதயம் சொல்லட்டும், மல்லிகா தன் மகளே இல்லை.
1: எந்த வார்த்தைக்காக நான் இத்தனை நாளும் ஏங்கிக்கிட்டு இருந்தோம்? அந்த அன்பு வார்த்தையே, அருண மகளேங்கிற இனிமையான வார்த்தையே எங்க என்னாலே சொல்லாம இருக்க முடியாது. லட்சுமியின் பேர் மாற்றப்பட்ட இந்த மல்லிகா என் மகனா? என் மகளே
4: தான். திருட்டு ஆயா இந்த போராட்டு கும்பலோட சேர்ந்துக்கிட்டான். இவன் என் சொந்த இல்லை.
3: ஆடி பொழைக்கிறவ, உச்சந்தில கையேந்து பிச்சை எடுக்கிறவ, இவளா சதாசிவம் பிள்ளையோட மக?
4: அடிச்சு பல்லெல்லாம் போட்டி போடும் தெரியுமா? அப்புறம் நீ ஒட்டு பல்லெல்லாம் கட்டிக்கணும். யாரை பார்த்தியா பிச்சைக்காரன்னு கேட்கிறேன். இன்னும் என்ன சாமி, யாரை பார்த்து இருந்தாலும் பிச்சைக்காரின்னு கேட்டான். 13 வருஷத்துக்கு முன்னால அனாதை அந்த குழந்தை இறந்துட்ட கிடைச்சு. இதோடைய அந்தஸ்தையும் அழகையும் பார்த்து இது ஒரு பெரிய இடத்து விட்டு பிள்ளையா இருக்கணும்னு நினைச்சு, எனக்கு தங்கச்சி இல்லாதனால அன்னையில இருந்து என் கூட பிறந்த சகோதரியா நினைச்சு அதை வளர்த்துக்கிட்டு வந்தேன். எங்க பெத்தவங்க பாத்துருவாங்களோ, மறுபடியும் கூட்டிக்கிட்டு போயிடுவாங்களோ பயந்து லட்சுமிங்கிற பேரை மாத்தி ராணி ஆக்குனேன். அன்னையில இருந்து இன்னைய வரையிலும் அது ராணியாவே வளர்ந்துகிட்டு வந்திருக்கையா. பாவம்,

0: ஐயோ, எனக்காக இது தெரு தெருவா ஆடி இருக்குது, தெரு தெருவா பாடி இருக்கையா. அந்த குழந்தைய போய் நீ பிச்சைக்காரின்னு சொன்னியா, உன் வாயை கிழிச்சாயினா. சின்ன பிள்ளையில போட்டிருந்த கவுன் நகை அவளுடைய படம்.
1: நம்பிக்கையோட ஒப்படைச்சு உங்க வாழ்க்கை நான் துரோகம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சு, இதாமா உண்மையான லட்சுமி, சராசியம் புள்ளியோட மக நீதான், இந்த சொத்துக்கு சொந்தக்காரி நீதான், என்ன
2: மன்னிச்சு. கண்ணீர் விடும்போது அதுவே தகுந்த மன்னிப்பு. அதுக்காக சின்ன பொண்ணு என் கால நீக்கி விடலாமா?
0: இல்ல இல்லம்மா, நீ சின்ன பொண்ணு, தெய்வம் பக்கத்துல நிக்கிறது கூட எனக்கு அருகதே இல்லம்மா.
2: இல்லம்மா, பணத்தையும் பங்களாவையும் ஆள வேண்டிய ஒண்ணு பேராதையினால படாத பாடப்படுத்தி பரதேஜ் மாதிரி தெருவில் உடவிட்ட இந்த பாவிய மன்னிச்சிடு லட்சுமி, மன்னிச்சிடம்மா. நீங்கம்மா, நீங்களே இப்படி பேசுறீங்க, உங்க யாரையும் நான் தப்பா நினைக்கிறீங்க. மரியாதை வச்சு கூப்பிடாது, நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்தேன், செல்வத்தையும் சுகத்தையும் இத்தனை நாள் அனுபவிச்சேன் பாரு.
3: என்னம்மா பைத்தியம் மாதிரி பேசுறேன், சீமா வீட்டு பெண்ணா இருந்தா இத்தனை நாளா எனக்கு செருக்கும் பணத்திமிரும் ஏற்பட்டிருக்கும். ஏழையாக வாழ்ந்தானும் எனக்கு என்ன குறை இருந்துச்சு? எனக்கு அண்ணனா அப்பாவா அம்மாவா என்னை ஆதரிச்சாரே,
1: நீ எந்த இடத்துல வந்து சேரணுமோ அந்த இடத்துல வந்து சேர்ந்துட்டம்மா. இனிமே நீ சீரு சிறப்புமா சவுக்கியமா இருந்த
3: எனக்கு அது ஒண்ணு போதுமா.
1: ஆனா உன்னுடைய வாழ்நாள்ல,
3: உன்னுடைய வாழ்நாள்ல
1: இந்த ஏழு அண்ணனை மட்டும் மறந்துடாதம்மா.
2: பணம் வந்தனும் பாசம் மாறணும் நினைச்சியா? எனக்கு பணமும் வேண்டாம், இந்த மங்களாவும் வேண்டாம், இதுவும் வேண்டாம்.
0: பெரியவங்க
1: சொல்ல மீறி நடக்கப்படாதம்மா, அவங்க சொல்றத கேளு.
4: ராஜா, நான் ராணியோட நெருங்கி பழகுனதுக்காக அனாவசியமா என் மேல சந்தேகப்பட்டு இல்ல. அவ யார் தெரியுமா? என் கூட பிறக்காத சகோதரி
3: லட்சுமி. உன்னை நான் தவறா நினைச்சிட்டேன், என்னை மன்னிச்சு. முடியாது உனக்கு ஒரு தண்டனை கொடுக்க போறேன். கடைசி வரைக்கும் இந்த லட்சுமியே
4: மல்லிகா,
3: மல்லிகா அவன் கைவிடக்கூடாது.
1: உடனடியா தங்கச்சி சொல்லியாச்சு, இதுல கொஞ்சம் கூட தட்டி நடக்கப்படாது. அடுத்தபடி என்ன தெரியுமா?
3: என்ன?
1: உனக்கு ஒரு தண்டனை. ஆமா, உனக்கு ராஜாவுக்கு
4: மனசுக்கு நிம்மதியாச்சு. இன்ஸ்பெக்டர் சார், உங்க கடமையை செய்யுங்க. அவருக்கு நான் மருமகனா
3: இருக்கிறேன்,
4: இருந்தால் நான் ஒரு சர்க்கார் அதிகாரி, சொந்தத்துக்கோ பந்தத்துக்கோ பாசத்துக்கோ பரிதாபத்துக்கோ சட்டம் இடம் கொடுக்க என் கடமை.

0: எனக்கா நீ கவலைப்படாதம்மா, நான் செய்த பாவத்துக்கு சரியான தண்டனை. அழகா பிரகாசிச்சுக்கிட்டு இருந்த சந்திரன் இந்த அக்கிரமங்கிற மேகம் மறைச்சிருந்து உண்மைங்கிற காத்து வீசி மேகத்தை கலைச்சு அநீதி விலகிச்சு அழகு நிலா வெளிவந்தது.
1: இதுவரை கேட்டது
2: சின்ன சின்ன ரோஜா சிங்காத ரோஜா.
1: ராகவன் புரொடக்ஷன்ஸ் வழங்கிய அழகு நிலா திரைப்பட வலுச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் கல்யாண் குமார், மாலினி, வசந்தி, கே ஏ தங்கவேலு, ஆர் முத்துராமன், வி கே ராமசாமி, டி கே ராமச்சந்திரன், பேபி பத்மினி ஆகியோருடன் பலர். இசை கே வி மகாதேவன். இயக்கம் எஸ்

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:15. நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். உங்கள் மாலை நேரத்தை இசையால் பொன்னாக்கும் பொன்மாலை பொழுது வந்தாச்சு, மனசு ரெடியாச்சு. ஆரம்பமாகுது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பாட்டு என தொடங்கும் பாடல்களை தான் கேட்டு ரசிக்கப் போகிறோம். தொடக்கமாக பாடல் கேட்கலாம் அழகி திரைப்படத்திலிருந்து.

கவனத்திற்கு. இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து கார்த்திக், சுஜாதா மற்றும் சின்ன பொண்ணு குரலில்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:30. 4:00 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत
1: और उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी जगबंधु
0: चेतना
1: और मुकुल के साथ विमलेश को आज्ञा दीजिए।
0: नमस्कार, उमंग, उमंग, उमंग, उमंग,
2: उमंग। தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தாரர் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
3: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 kHz கேட்டு மகிழுங்கள்.
2: 1215 kHz முதன்மை அலைவரிசையில் இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் முயல்கள், எலிகள், செல்ல பிராணிகள் குறித்து சென்னை கால்நடை கல்லூரி ஆசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவர்களின் உரை, வீட்டு தோட்டம் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை பேராசிரியர் முனைவர் கருப்பையா அவர்களின் உரை கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:00. திரை இசையில் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கும் முன் விளம்பரம்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். மின்னலே திரைப்படத்திலிருந்து

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரைசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். மகாராஜா திரைப்படத்திலிருந்து.

0: சொல்லு.
1: இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும், கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வேண்டியிருக்கா.
0: பொருள்னா எதுக்குடா, நிரந்தரமா வீட்லயே இருந்து எனக்கும் வேலை மிச்சம்.
2: என்னாச்சு?
1: லீவ் கொடுத்துட்டேன்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஈரம் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஜீவா திரைப்படத்திலிருந்து சத்யபிரகாஷ் குரலில்.

0: நேரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிறப்பு இறப்புகளை தாமதமாக பதிவு செய்வதற்கான விதிமுறைகளை கடுமையாக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்களவையில் மூன்றாவது நிதி ஒதுக்கீட்டு மசோதா இன்று நிறைவேற்றப்பட்டது. இன்று பிறந்தநாள் காணும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற பொருளாதார குற்றவாளிகளில் 274 பேர் கடந்த 5 காலத்தில் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிறப்பு இறப்புகளை தாமதமாக பதிவு செய்வதற்கான விதிமுறைகளை கடுமையாக்கும் வகையிலான பிறப்பு இறப்பு பதிவுகள் சட்ட திருத்த மசோதா அண்மையில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் மூன்றாவது நிதி ஒதுக்கீட்டு மசோதா இன்று நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்ற அலுவல்கள் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
3: இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து கடந்த 2023 மார்ச் மாதம் வரை மேற்கொள்ளப்பட்ட கூடுதல் செலவினங்களுக்கு ஒப்புதல் பெறுவதற்கான நிதி ஒதுக்கீட்டு மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மக்களவையில் கொண்டு வந்தார். உலக அளவிலான முதலீட்டாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களை அதிகம் ஈர்க்கும் நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் வகையில் வருமான வரி சட்டம் உள்ளிட்ட சட்டங்களை திருத்துவதற்கான மசோதாவையும் அவர் அவையில் அறிமுகப்படுத்தினார். நாடாளுமன்றத்தின் பொது கணக்கு குழு மற்றும் உறுதிமொழி குழுவின் அறிக்கைகளும் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டன. பிறப்பு இறப்பு பதிவுகள் சட்ட திருத்த மசோதாவை மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் மாநிலங்களவையில் கொண்டு வந்து பேசுகையில், பிறப்பு இறப்புகள் உடனுக்குடன் பதிவு செய்யப்படுவதை உறுதிப்படுத்துவதே அரசின் நோக்கம் என்று கூறினார். இரு அவைகளிலும் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து அலுவல்கள் நாளை காலை 11 வரை ஒத்திவைக்கப்பட்டன.
2: நாடாளுமன்றத்தின் அமர்வு காலத்தில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழுவினர் நடத்தும் மங்கள் மிலன் கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்றது. திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் இதில் கலந்து கொண்டனர்.

கொண்டனர். திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து பிரிந்த இந்திய தேசியவாத குடிமக்கள் கட்சியின் எம்பிக்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு பக்தியார் சைடோவை சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை நாடாளுமன்ற ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடுகள், கல்வி, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் மற்றும் மக்கள் நிலையிலான தொடர்புகள் மூலம் மேலும் வலுப்படுத்துவது குறித்து பயனுள்ள விவாதங்கள் இந்த சந்திப்பில் இடம்பெற்றன. இந்தியாவிற்கும்

0: உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு பக்தியார் சைடோவை சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை நாடாளுமன்ற ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடுகள், கல்வி, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் மற்றும் மக்கள் நிலையிலான தொடர்புகள் மூலம் மேலும் வலுப்படுத்துவது குறித்து பயனுள்ள விவாதங்கள் இந்த சந்திப்பில் இடம்பெற்றன. இந்தியாவிற்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையே நாடாளுமன்ற நட்புறவு குழு கடந்த மார்ச் மாதம் அமைக்கப்பட்டதை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா சமூக ஊடக பதிவு ஒன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் ஜனநாயகம் மற்றும் தேர்தல் உதவிகளுக்கான சர்வதேச கழகத்தின் தலைவர் என்ற முறையில் இன்று புதுடில்லியில் இந்தியாவிற்கான கஜகஸ்தான் தூதர் திரு அஸ்மத் எஸ்கராயேவை சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையே ஜனநாயக ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்ளவும் தேர்தல் நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ளவும் இந்த சந்திப்பின் போது ஒப்புக்கொள்ளப்பட்டது. இன்று பிறந்தநாள் காணும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மிகுந்த அனுபவம் மற்றும் வளர்ச்சி நோக்குடன் கூடிய திரு ரங்கசாமியின் தலைமைத்துவத்தினால் புதுச்சேரி மக்களுக்கு பல நன்மைகள் கிடைத்திருப்பதாகவும் திரு ரங்கசாமி நீண்டகாலம் ஆரோக்கியமாக வாழ தாம் வேண்டுவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி, அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா, மணிப்பூர் முதலமைச்சர் திரு யூ நாம் கேம்சன் சிங் உள்ளிட்ட தலைவர்களும் முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து சமூக ஊடகத்தில் செய்திகள் வெளியிட்டுள்ளனர். புதுச்சேரியில் இன்று முதலமைச்சரின் பிறந்த நாளையொட்டி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் முதலமைச்சரின் வீட்டிற்கு நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை நேரில் சந்தித்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவில் பொருளாதார குற்றம் புரிந்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றவர்களில் 274 பேர் கடந்த 5 காலத்தில் விசாரணைக்காக மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
2: வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற பொருளாதார குற்றவாளிகளை கையாளுவது குறித்து அரசு தனி சட்டம் ஒன்றை இயற்றி தொழில்நுட்ப ஆதரவுடன் கூடிய ஒருங்கிணைந்த கட்டமைப்பு ஒன்றையும் உருவாக்கி இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்தகைய குற்றவாளிகளை தேடிப்பிடிக்க இன்டர்போல் அமைப்பினர் மூலம் பிறப்பிக்கப்படும் ரெட் கார்னர் நோட்டீஸ்களின் எண்ணிக்கையும் கடந்த 3 கணிசமான அளவில் அதிகரித்துள்ளது. இதற்கென உலக அளவிலான தேடுதல் பணிகள், உலக நாடுகளுடன் வலுவான ஒருங்கிணைப்பு, திறன்மிகு ராஜதந்திரம் ஆகிய மும்முனை உத்திகளை அரசு பயன்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்.
0: காவிரி பிரச்சினை தொடர்பாக நேற்று திமுக சார்பில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தின் போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்ட குற்றச்சாட்டின் பேரில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினை இன்று போலீசார் கைது செய்து விசாரணைக்காக தஞ்சாவூருக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். பெண்களை அவமதிக்கும் விதத்தில் திரு உதயநிதி பேசியதாக தஞ்சாவூரில் பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் பேரில் இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே போலீஸ் நடவடிக்கை குறித்து தகவல் கிடைத்தவுடன் உதயநிதி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட முன்ஜாமீன் மனு மீது பின்னர் நீதிமன்றம் வெளியிட்ட உத்தரவில் போலீசார் இன்றைய தினத்திற்குள் விசாரணைகளை முடித்து திரு உதயநிதியை இன்றே விடுவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. விசாரணைகளுக்கு திரு உதயநிதி முழுமையாக ஒத்துழைக்க வேண்டுமென்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. காவல் நிலைய விசாரணைக்கு பின்னர் திரு உதயநிதி விடுவிக்கப்படுவார் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 5, 8, 12, 19, 21, 26 மற்றும் 29 தேதிகளில் புதுச்சேரி திருப்பதி மேமு எக்ஸ்பிரஸ் ரயில் விழுப்புரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதே நாட்களில் புதுச்சேரி சென்னை எழும்பூர் மேமு பேசஞ்சர் ரயிலும் புதுச்சேரிக்கு பதிலாக விழுப்புரத்திலிருந்து இயக்கப்பட உள்ளது. தெற்கு ரயில்வேயின் திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் பல்வேறு பிரிவுகளில் மேற்கொள்ளப்படும் பொறியியல் பணிகள் காரணமாக

இம்மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதே பாதையில் செல்லும் வேறு பல ரயில்கள் இயக்கப்படும் நேரத்திலும் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கேரளத்தில் அனைத்து 14 மாவட்டங்களுக்கும் இன்று அதி கனமழை குறித்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் 16 பேர் மழை காரணமான சம்பவங்களில் உயிரிழந்திருப்பதாக கேரள அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முதலமைச்சர் திரு சதீசன் இன்று பத்தனம்திட்டா மாவட்டத்தில் மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டார். மலைச்சரிவு ஆபத்து அதிகமுள்ள இடங்களிலிருந்து விலகி இருக்கும்படி கேரள அரசு மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 10ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டம் கொடவாசலில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காரைக்காலில் 6 சென்டிமீட்டர் மற்றும் புதுச்சேரியில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிறப்பு இறப்புகளை தாமதமாக பதிவு செய்வதற்கான விதிமுறைகளை கடுமையாக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்களவையில் 3வது நிதி ஒதுக்கீட்டு மசோதா இன்று நிறைவேற்றப்பட்டது. இன்று பிறந்தநாள் காணும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற பொருளாதார குற்றவாளிகளில் 274 பேர் கடந்த 5 ஆண்டு காலத்தில் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:20. 28 நொடி.

பக்தி இசை பேசும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். கந்தா வந்தருள் என தொடங்கும் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ பாடிய பாடல்.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூருக்கு பக்கத்துல இருக்க வடக்கம்பளி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,24 ஆண்டுக்கு வாங்கணும். இந்த ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களை அழைக்கவும்.
0: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சந்திரன் ஒளியில் என தொடங்கும் உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பக்தி இசை பேசும் மாலை நேரம் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் வேலன் வருவாண்டி எனத் தொடங்கும் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பாடல்

0: ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50. ஆயிரத்தி 215 கிலோஹெர்ட்ஸில் இன்று வழங்குள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இன்றிரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரைசை. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி முயல்கள், எலிகள், செல்ல பிராணிகள் வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை கல்லூரி ஆசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவர்களின் உரை. வீட்டு தோட்டம் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை பேராசிரியர் முனைவர் கருப்பையா அவர்களுடன் உரை. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 FM ரெயின்போவில் இன்று வழங்குள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே பணம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். ஆயிரத்தி 215 கிலோஹெர்ட்ஸ் நாளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த் குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் மற்றும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தழை சத்தை நிலைநிறுத்தும் அசோஸ் பயிரில்லம் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதிக்கும் காட்டுத்தீ, வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். 7 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் பி ஜீவகன் அவர்கள் வழங்கும் உரையின் முதற்பகுதி. 7:25 நலமாய் வாழ. பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுல்லா. 8:02, 8:30 தகவல் தளம். காலை 9 அரங்கிசை. வித்யா கல்யாணராமன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்களின் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வெங்கடர் சுப்பரராமன் அவர்களின் கடம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு தாய்ப்பாலின் நன்மைகள். நெறிப்படுத்துகிறார் மஞ்சு அவர்கள். நண்பகல் 12 உழைப்பவர் அரங்கம். பட்டு நெசவு தொழில் செய்யும் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் வீரநல்லூர் ஏ கார்த்திகேயன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். பகல் 12:30 பன்னிசை மாலை. பாண்டிச்சேரி பி சம்பந்தம் அவர்கள் பாடிய இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.

பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம். குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் குறித்து நல்லாசிரியர் விருது பெற்ற வா விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஜோ. 2:15 என்றும் இனியவை. பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். ஓஎஸ் தியாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4 மணிக்கு ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். திரைப்பட ஒளி சித்திரம். இசை MS விஸ்வநாதன், கதை ஜெயகாந்தன், இயக்கம் ஏ பீம்சிங். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது. நெஞ்சம் என தொடங்கும் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:15 வரையிலும், பின்னர் 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். இதில் கரும்பு சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் நரசிங்கபுரம் உழவர் என் ஹரிகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணி முதல் 11 மணி வரை தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை அறிக்கை. 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, 2 மணி பிற்பகல் 3:05, 9:00, 11:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லி அஞ்சல். காலை 6:45 மாநில செய்திகள். காலை 7:15, பகல் 12:40, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி ஆகிய நேரங்களில் 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி கேட்கலாம் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள். FM ரெயின்போவில் காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:58 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக்.

அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1-2 ஹாய் ஸ்நேகிதியை குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் குறித்து நல்லாசிரியர் விருது பெற்ற வா விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஜோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 ஹலோ டாக்டர். ஆரம்ப சுகாதார சேவைகளில் மொபைல் தொழில்நுட்பத்தின் பங்கு குறித்து நேரலையில் பங்கேற்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூத்த உதவி பேராசிரியர் சமூக மருத்துவத்துறை டாக்டர் ஆனந்தராஜ் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி. மாலை 5:00 to 6:10 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். 6:20 to 7:00, 7:02 to 7:15 பின்னர் 7:25 to 8:00 மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 to 9:30 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர். (9:30 to 11:00) தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை அறிக்கை. 11:10 நமது எஃப்எம் ரெயின்போவில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். காலை 8:15 பகல் 2:00 இரவு 9:00 to 11:00 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 பகல் 1:00 மணிக்கு ஒரு முறை பின்னர் இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:10. திரை இசையில் பாடல் கேட்கும் முன் திரையில் ரசித்த காட்சிகள், செவிகளில் மலரும் பாடல்கள், மெலடியில் மயங்க தாளத்தில் துள்ள, இதோ உங்களுக்காக திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ரோமியோ திரைப்படத்திலிருந்து.

இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. திரையிசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். இரவுக்கு 1000 கண்கள் திரைப்படத்திலிருந்து.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின்திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவை மாநிலங்களவையில் மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் இன்று தாக்கல் செய்தார். இம்மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அவர், பிறப்பு இறப்பு தகவல்கள் தாமதமாக பதிவு செய்வதை முறைப்படுத்த இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு பிறப்பு இறப்பு தொடர்பான தகவல்கள் பதிவு செய்வதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவு கட்டாயமாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் அனைத்து குழந்தைகளின் பிறப்பு பதிவு செய்வதற்கு இந்த சட்ட மசோதா வழிவகை செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் 3.5 லட்சம் பிறப்பு இறப்பு பதிவு மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2014 ஆண்டில் 86.6% இருந்த பிறப்பு பதிவு சதவீதம் 2024 ஆண்டில் 99% அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். இதனையடுத்து இம்மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின்திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த திட்டம் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் 25,000 மத்திய அரசு அலுவலகங்கள் மற்றும் 81,000 மாநில அரசு அலுவலகங்களும் சூரிய ஒளி மூலம் மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகம் 27 நாடுகளுடன் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், சர்வதேச அளவில் போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இதனை தடுக்க பல்வேறு நாடுகளுடன் இந்தியா ஒத்துழைத்து வருவதாக கூறினார். மத்திய மாநில காவல்துறையினர் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகத்துடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் தடுப்புக்காக எல்லை பாதுகாப்பு படை மாநில போதைப்பொருள் தடுப்பு படையினர் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற

0: 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 5 ஆண்டுகளில் 36 நாடுகளுக்கு தப்பிச் சென்ற இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு தொடங்கிய பாரத் போல் அமைப்பு மூலம் இன்டர்போல் உள்ளிட்ட 1400 முகமைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளின் தகவல்கள் 3 நாட்களுக்குள் கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2015 முதல் தற்போது வரை மத்திய அரசின் நிதியுதவி திட்டங்கள் மற்றும் முதலீடுகள் மூலம் நாடு முழுவதும் உள்ள மீனவர்களின் பயன்பாட்டிற்காக 39,272 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், கடல்வள திட்டங்கள், மீன்வளம் மற்றும் மீன்பண்ணை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி, பிரதமரின் மீன் வளர்ப்பு திட்டம், மீனவர்களுக்கான கடன் அட்டை போன்ற திட்டங்கள் மூலம் மீனவர்கள் மற்றும் கடல்வள மேம்பாட்டில் ஈடுபடும் வர்த்தகர்கள் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனால் மீன் பிடிப்பவர்கள், மீன் ஏற்றுமதியாளர்கள், பல்வேறு கடல் உணவு வகைகளை பதப்படுத்தும் தொழிலில் ஈடுபடுவோர், சந்தைப்படுத்துவோர், அதற்கான கட்டமைப்புகளை மேற்கொள்பவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மத்திய அரசின் திட்டங்கள் பயனளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் 183 மீன்பிடி துறைமுகங்களும், மீன்பிடி இறங்கு தளங்களும், 775 குளிர்பதன கிடங்குகளும், 117 சில்லறை விற்பனை நிலையங்களும், 24 மொத்த வியாபார மையங்களும், 28,489 மீன் சரக்கு வாகனங்களும், குளிர்பதன வசதியுடன் கூடிய 13,718 இருசக்கர வாகனங்களும், குளிர்பதன வசதியுடன் கூடிய 1577 கனரக வாகனங்களும், இது தொடர்புடைய மற்ற கட்டமைப்புகளையும் அரசு பயனாளிகளுக்கு வழங்கியிருப்பதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உடல் எடையை குறைப்பது தொடர்பான விளம்பரங்களில் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில மருந்து வகைகள் விளம்பரம் செய்யப்பட்டு வருவதாகவும், அரசு இதனை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை மருந்து விற்பனையாளர்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும், இதனை மீறுவோர் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். இவை அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போலி மருந்து உற்பத்தியில் ஈடுபடும் நிறுவனங்கள் குறித்த விளம்பரங்களை கண்காணித்து, மருந்து உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் மீதும், விளம்பரங்களை வெளியிடும் நிறுவனங்கள் மீதும் மருந்து உற்பத்தி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் சுட்டிக்காட்டினார். நிர்வாக நீதி அரசு நிர்வாகத்தின் அடிப்படையாக விளங்குவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய நிர்வாக தீர்ப்பாய தலைவர் நீதிபதி ரஞ்சித் வசந்தராவ் மோரேவுடன் நடத்திய ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் மூலம் இதுவரை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் விசாரிக்கப்பட்டதாகவும், இதில் 9,32 வழக்குகளுக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி ரஞ்சித் வசந்தராவ் முறை தெரிவித்தார். ஒருங்கிணைந்த பணப்பரிவர்த்தனை செயலி மூலம் கடந்த மாதம் 2,366 கோடி ரூபாய் அளவிற்கு பணப்பரிவர்த்தனை நடைபெற்றதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை செய்யும் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறப்பட்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்பக் கல்லூரி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக அக்கல்லூரி இயக்குநர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார்.
2: கைத்தறின்றது நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 35 லட்சம் பேர்.

0: மேலாள மக்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க. நெசவு நெய்யறவங்க, அதனுடைய சார்பு தொழில் செய்யறவங்க, அவங்க எல்லாரும் வந்து வெறும் துணியை மட்டும் நெய்யல, நம்மளுடைய பாரம்பரியத்தையே மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா வந்து நம்ம பல ஜெனரேஷனா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உலகத்துல எங்கேயுமே இந்த அளவுக்கு கைத்தறி இல்லை. இந்தியா மட்டும்தான், இந்தியான்ற ஒரே ஒரு நாட்டில் தான் இன்னைக்கும் கைத்தறியில எல்லா ரகமும் நெய்யப்படுகிறது. அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கைத்தறியில ஒன்னோட ஒன்னா பின்னி பிணைஞ்சிருக்கோம். அதை மக்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக இந்த தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு இந்த ஈவெண்ட்டை அரேஞ்ச் பண்ணிருக்கோம்.
1: சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஹவுத்தி ராணுவ செய்தி தொடர்பாளர் யாஷா சரி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏமன் நாட்டின் சாரா ஹாஜா பகுதிகளில் சவுதி அரேபியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா ஏமன் நாட்டின் சனா விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தியதையடுத்து இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் ஏற்பட்டது. ஈரானின் மறைந்த தலைவர் அயதுல்லா அலி காமினியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதிலிருந்து ஹவுத்தி தலைவர்களை தடுப்பதற்காகவே சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் சலோம்ஃபோன் ஓராஃபோல் தோங்கா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின் திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25:16. உழவிற்கான அறிவிப்புகள். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசின் பயிர் வகைகளுக்கான சிறப்பு திட்டத்தின் கீழ் பயிர் அறவை ஆலை அமைக்க விண்ணப்பங்கள் வரவேற்பு. மத்திய அரசின் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழ் பயிர் வகைகளின் தன்னிறவை அடையும் நோக்கத்துடன் அறுவடைக்கு பிந்தைய மதிப்பு கூட்டலை மேம்படுத்தவும், விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க செய்யவும் பயிர் அறவை ஆலை அமைப்பதற்கான நிதி உதவி வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்திற்கு 5 பயிர் ஆலை அமைக்க இந்திய அரசு ஒதுக்கீடு வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தகுதியான தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் திட்ட செலவில் 33% அல்லது அதிகபட்சமான ரூபாய் 25 லட்சம், 2 எது குறைவோ அதுவரை மானியம் வழங்கப்படும். தகுதியான விண்ணப்பதாரர்கள்: விவசாயிகள், உற்பத்தியாளர் நிறுவனங்கள், குழு நிலை கூட்டமைப்புகள், சுய உதவி குழு, தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள், பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள், தனிநபர் தொழில் முனைவோர், சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட பிற நிறுவனங்கள். திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: மணிக்கு குறைந்தபட்சம் 300 கிலோ பயிர் பதப்படுத்தும் திறன் கொண்ட ஆலை அமைக்கப்பட வேண்டும். வங்கி கடன் பெறுவது கட்டாயமாகும். பயனாளி திட்டத்தில் தனது பங்களிப்பை செலுத்த வேண்டும். இந்திய தரநிலைகளுக்கு உட்பட இயந்திரங்கள் பயன்படுத்த வேண்டும். நிறுவப்பட்ட ஆலை குறைந்தது 3 ஆண்டுகள் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்க வேண்டும். திட்டத்தின் மூலம் புதுச்சேரியில் பயிர் பதப்படுத்தும் உள்கட்டமைப்பு வலுப்பெற்று விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு கூடுதல் மதிப்பை பெற்று அதிக வருமானம் ஈட்டுவதுடன் உள்ளூர் அளவில் வேலைவாய்ப்புகளுக்கும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆர்வமுள்ள தகுதியான விண்ணப்பதாரர்கள் கூடுதல் வேளாண் இயக்குனர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவம் மற்றும் திட்ட வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் இணையதளமான https.agri.py.gov.in இலிருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான ஆவணங்களுடன் 10/8/2026 தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த

0: அரிய வாய்ப்பை பயன்படுத்தி விவசாயிகள், உற்பத்தியாளர் நிறுவனங்கள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் தொழில் முனைவோர் அனைவரும் பயறு அறவை ஆலை தொழிலை மேற்கொண்டு மதிப்பு கூட்டல் மூலம் கூடுதல் வருமானம் ஈட்டுவதுடன் நாட்டின் பயறு தன்னிறவை இலக்கை எட்டுவதற்கு பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது தொடர்பான வினவல்களுக்கு விண்ணப்பதாரர் துணை வேளாண்மை இயக்குனர் தட்டாஞ்சாவடி புதுச்சேரி அவர்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த செய்தியை புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குனர் தெரிவித்துள்ளனர். நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
2: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லென குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சியில் தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
0: அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
3: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பட்டக்கா, பட்டக்கா, வீட்டுல இருக்கீங்களா?
6: வாவா முத்தழகு, என்ன ஏதோ பதட்டமா வந்திருக்கிற மாதிரி தெரியுது, என்ன விஷயம்?
5: அக்கா, இங்க ஏதாச்சும் முயல் குட்டி வந்துச்சா, நீங்க அதை பாத்தீங்களா?
6: முயல் குட்டியா? இங்க ஏதோ வந்த மாதிரி தெரியலையே. என்ன முத்தழகு, முயல் குட்டிங்கிற பாத்தீங்களாங்கிற? அட, உன்னதான் புள்ள, என்ன பாரு, அங்க என்ன சுத்தி சுத்தி தேடுற?
5: அக்கா, ஆசை ஆசையா நான் ரெண்டு முயல் குட்டி வாங்கினேன்னா, இப்ப அதுல ஒன்னு தான் இருக்கு, இன்னொன்னு காணும். என் பையனை கேட்டா உங்க வீட்டு பக்கமா தான் ஓடி வந்துச்சுன்னு சொல்றான், கொஞ்சம் தேடி பாருங்களேன்.
6: ஓ, அப்படியா? சரி சரி, உள்ள வா புள்ள. எப்படியும் வீட்டுக்குள்ள வந்திருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா நான் கதவை அடைச்சுதான் வச்சிருந்தேன். இங்க கேட்டு சந்து வழியா வேணும்னா பின்னாடி காய்கறி தோட்டம் இருக்குல்ல, அங்கிட்டு போயிருக்கோம். வாப்புல, அங்கிட்டு வேணா போய் பார்ப்போம்.
5: ம், சரிக்கா.
6: அட முத்தழகு, அங்கன பாரு புள்ள, உன் முயல் குட்டி அந்த தக்காளி செடியாண்ட தான் நின்றுட்டு இருக்கு.
5: அப்பாடா, நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன், எங்க காணாம போயிடுச்சோன்னு. இருங்கக்கா, நான் போய் தூக்கிட்டு வரேன்.
6: முத்தழகு, இந்த முயல் குட்டி நல்லா அழகா இருக்கு புள்ள. ஆமா, இந்த முயல் குட்டிய நீ எப்பலேருந்து வளர்க்க ஆரம்பிச்ச? எல்லாரும் நாய் புனியதான் செல்ல பிராணியா வளர்ப்பாங்க, நீ

0: என்ன புள்ள முயல் குட்டியை வளர்க்குற?
1: அக்கா, முயல் குட்டி என்ன, எலிய கூட செல்ல பிராணியா வளர்க்கலாம்.
0: அப்படியா முத்தழகு சொல்ற? எனக்கு கூட இந்த முயல் வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு புள்ள, ஆனா அது வளர்க்குற விவரம் எதுவும் தெரியாதுல்ல.
1: அம்பட்டுதானக்கா, விவரங்க தெரிஞ்சா நீங்களும் வளர்ப்பீங்கல்ல?
0: கண்டிப்பா புள்ள.
1: அப்போ இவங்க சொல்றத கேளுங்க, முயல்கள், எலிகள், அப்புறம் இன்னும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க.
2: இன்றைய காலகட்டத்தில் நகரப்புறங்களில் வாழும் மக்கள் தங்களோட மன அழுத்தத்தை குறைக்கவும் வீட்டை சுறுசுறுப்பாக வச்சுக்கவும் சிறிய பாலூட்டி விலங்குகளான முயல்கள், செல்லப்பிராணி எலிகள், ஹாம்ஸ்டர்கள் மற்றும் கினிப்பிக் அதிகமாக வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவை பார்ப்பதற்கு மிக சிறியதாகவும் அழகாகவும் இருந்தாலும் இவற்றை பராமரிப்பது என்பது நாம் நினைப்பது போல அத்தனை எளிதான விஷயம் அல்ல. பொதுவாக நாய் பூனைகளை பராமரிக்கும் மருத்துவ முறைகளும் இந்த எக்ஸாட்டிக் வகை சிறிய விலங்குகளை பராமரிக்கும் முறைகளும் முற்றிலும் மாறுபட்டவை. இவற்றின் உடல் அமைப்பு, செரிமான மண்டலம் மற்றும் வாழ்வியல் தேவைகள் மிகவும் தனித்துவமானவை. உதாரணத்திற்கு, முயல்கள் நாம் கொடுக்கும் தவறான உணவு அவற்றின் உயிர்க்கே ஆபத்தாக முடியும். அதே போல் ஹாம்ஸ்டர் மற்றும் எலிகள் கூண்டு அமைப்பில் நாம் செய்யும் சிறிய தவறுகள் கூட அவற்றிற்கு தீவிர சுவாச பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். எனவே இந்த விலங்குகளை வெறும் ஒரு பொழுதுபோக்கு கருவியாகவோ அல்லது ஆசைக்காகவோ மட்டும் வாங்காமல் ஒரு மருத்துவராக இவற்றின் முறையான உணவு பழக்கம் என்ன, இருப்பிட வசதிகள் எப்படி இருக்க வேண்டும் மற்றும் இவற்றிற்கு வரக்கூடிய பொதுவான நோய்கள் என்னென்ன, இவற்றின் முறையான பராமரிப்பு முறைகளை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். முயல்கள் அமைதியான, அன்பான மற்றும் புத்திசாலித்தனமான விலங்குகள். வளர்ப்பு முயல்கள் பொதுவாக 8 முதல் 12 ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை. முயல்களின் பற்கள் ஆயுள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அவை பூனை அல்லது நாய்களைப் போல எளிதானவையாக வளர்க்க முடியாது. அவற்றிற்கு சிறப்பான கவனிப்பும் முறையான உணவும் தேவை. உங்கள் செல்ல முயல் புதிய சூழலுக்கு பழகியவுடன் நீங்கள் அதை கையாள தொடங்கலாம். முயல்கள் விடியற்காலையிலும் அந்தி வேளையிலும் சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த நேரங்களில் அவைகளை கையாள வேண்டும். உங்கள் முயல்களை தூக்கும் போது அதன் பின்னங்காலுக்கு ஆதரவளிப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவற்றின் முதுகெலும்பு மிகவும் பலவீனமானது. பின்னங்காலை பயன்படுத்தி பலமாக உதைத்தால் அது எழுந்தில் முறிந்துவிடும். உங்கள் செல்ல பிராணியை அதன் வால் அல்லது காதுகளை பிடித்து ஒருபோதும் தூக்காதீர்கள். அதன் பிடரியில் உள்ள தளர்வான தோலை பிடித்து கொண்டு ஒரு கையால் அதன் மார்புக்கு கீழே வைத்து மறு கையால் அதன் பின்னன்கான்களுக்கு ஆதரவளித்து தூக்கலாம். தரையிலிருந்து மிகவும் உயரமாகவும் தூக்காதீர்கள். உங்கள் பிடியிலிருந்து அது தப்பிவிட்டால் உயரத்திலிருந்து விழுவதால் காயம் ஏற்படலாம். பொதுவாக முயல், எலிகள் போன்றவை எப்போதும் தனியாக வளர்க்க கூடாது. தனியாக இருக்கும் விலங்குகள் பெரும்பாலும் மனச்சோர்வுடன் இருக்கும். அவை கருத்தடை செய்யப்பட்ட ஜோடிகளாக வாழ வேண்டும். முயல்கள் எப்போதும் ஒரு சிறிய கூண்டிற்குள் அடைத்து வைக்கக்கூடாது. அவை சுதந்திரமாக ஓடித் திரிய விரும்பும் விலங்குகள். கூண்டின் அளவு குறைந்தது முயல் நீளமாக படுக்கும் போது அதன் உடலை விட 4 மடங்கு பெரிதாக இருக்க வேண்டும். அது நிமிர்ந்து நிற்பதற்கு போதிய உயரம் இருக்க வேண்டும். அந்த கூண்டு நல்ல காற்றோட்ட வசதியுடனும் உடையாத பொருள்களால் செய்யப்பட்டதாகவும் சுத்தம் செய்வதற்கு எளிதாகவும் இருக்க வேண்டும். அதை ஈரமான மற்றும் இருண்ட பகுதியில் வைக்க வேண்டாம், ஏனெனில் அது முயல்களுக்கு சுவாச கோளாறை ஏற்படுத்தக்கூடும். கம்பி தரைகளை தவிர்க்கவும். அவை பாதங்களில் வலி மிகுந்த புண்களை ஏற்படுத்தும். மென்மையான படுக்கை விரிப்புடன் கூடிய திடமான தரைகளை பயன்படுத்தவும். கூண்டிற்கான படுக்கை விரிப்பு பொருட்களாக வைக்கோல், காகித துகள்கள் அல்லது சிறு உருண்டை கழிவுகளை பயன்படுத்தலாம். படுக்கை விருப்பு பொருட்களை வாரந்தோறும் மாற்றுவதை உறுதி செய்யவும். பூனைகளுக்கான கழிவு பொருட்களை பயன்படுத்த வேண்டாம். அவை கட்டிகளாக இருப்பதால் உங்கள் முயல் அவற்றை உட்கொண்டால் கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். வீட்டில் முயலை திறந்து விடுவதற்கு முன் வீட்டை முயலுக்கு பாதுகாப்பானதாக மாற்ற வேண்டும். அனைத்து மின்சார கம்பிகளையும் அதாவது கேபிள்ஸ், பிளாஸ்டிக் கவர்கள் கொண்டு மூட வேண்டும். விலையுறந்த மயற்சாமான்கள், புத்தகங்கள் முயல் கடிக்காதவாறு தூக்கி வைக்க வேண்டும். வைக்கோல் நிரப்பப்பட்ட பெட்டி, வைக்கோல் கூடை அல்லது நுழைவாயில் துடையிடப்பட்ட அட்டை பெட்டி போன்ற வடிவங்களில் ஓய்வெடுப்பதற்காகவோ அல்லது ஒளிந்து கொள்வதற்காகவோ ஏற்ற இடங்களை கூண்டில் அமைக்கவும். அவை பாதுகாப்பாக உணர விரும்பும் நேரங்களிலோ அல்லது தனியாக இருக்கும் விரும்பும் போதோ இந்த இடம் பயன்படும். முயல்களின் செரிமான மண்டலம் மிகவும் உணர்திறன் வாய்ந்தது. தவறான உணவு அவற்றின் உயிருக்கே ஆபத்தாக முடியும்.

பொருட்கள் முயல்களின் முதன்மை உணவு. திமோத்தி புல் அல்லது ஆல்ஃபால்ஃபா ஹே குட்டிகளுக்கு மட்டும் எப்போதும் கூண்டில் இருக்க வேண்டும். இது பற்கள் தேய்வதற்கும் செரிமானத்திற்கும் அவசியம். தினமும் புதிய இலை வடிவ காய்கறிகளை கொடுக்க வேண்டும். புதினா, கொத்தமல்லி கீரை வகைகள் சிறிதளவும், கேரட் இலைகள் முட்டைக்கோசும் கொடுக்கலாம். தக்காளி இலைகள், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். தரமான நார்ச்சத்து மிகுந்த முயல் பெல்லட்டுகளை ஒரு நாளைக்கு ஒரு சிறிய கியூப் அளவு மட்டுமே தவிர்க்க வேண்டும். எப்போதும் சுத்தமான புதிய குடிநீர் ஒரு பாத்திரத்திலோ அல்லது பிரத்யேக வாட்டர் பாட்டிலோ கிடைக்க செய்ய வேண்டும். முயல்களை ஒருபோதும் குளிப்பாட்டக்கூடாது. முயல்கள் பூனைகள் போல தங்களை தாங்களே சுத்தம் செய்து கொள்ளும். அவற்றை குளிப்பாட்டினால் அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துவிடும். அழுக்காக இருந்தால் ஈரமான துணியால் துடைக்கலாம். வாரத்திற்கு ஒரு முறை பிரஷ் கொண்டு முடியை சீவ வேண்டும். 1-2 மாதங்களுக்கு ஒரு முறை நகங்களை வெட்ட வேண்டும். நகத்தின் உள்ளே இருக்கும் இரத்த நாளத்தை வெட்டாமல் கவனமாக இருக்க வேண்டும். முயல்களுக்கு எளிதாக டாய்லெட் பயிற்சி அளிக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் பேப்பர் பெட்டிங் மற்றும் அதன் மேல் புற்களை போட்டு வைத்தால் அது அங்கங்கே சிறுநீர் கழிக்கும். கடிப்பது முயல்களின் இயல்பு. அதற்கு பற்களை தேய்க்க ஆப்பிள் மர குச்சிகள், கார்போர்ட் பெட்டிகளை கொடுக்க வேண்டும். முயல்களுக்கு 6 மாத வயதில் கருத்தடை செய்வது அவசியம். இது அவற்றின் ஆக்ரோஷ குணத்தை குறைக்கும் மற்றும் புற்றுநோய் அபாயத்தை தடுக்கும். முயல் 12 மணி நேரத்திற்கு மேல் உணவு கொள்ளாமலோ அல்லது மலம் கழிக்காமலோ இருந்தால் அது உடனடியாக மருத்துவ கணிப்பு தேவைப்படும், அவசர நிலை ஆகும். அடுத்து நாம் செல்லப்பிராணி எலி பராமரிப்பு பற்றி காண்போம். வளர்ப்பு எலிகள் அல்லது ஃபேன்சி ராட்ஸ் மிகவும் புத்திசாலித்தனமான, சுத்தமான மற்றும் மனிதர்களும் எளிதில் பழகக்கூடிய விலங்குகள் ஆகும். காடுகளில் வாழும் எலிகளை விட இவை முற்றிலும் மாறுபட்டவை. எலிகளை ஒருபோதும் தனியாக வளர்க்கக்கூடாது. அவை தீவிரமான சமூக விலங்குகள். தனியாக இருந்தால் மனச்சோர்வடைந்து அதாவது டிப்ரெஷன் நோய் வாய்ப்படும். எப்போதும் ஒரே பாலினத்தை சேர்ந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலிகளை வளர்க்க வேண்டும். ஆண் பிளஸ் ஆண் அல்லது பெண் பிளஸ் பெண் என்று வளர்க்க வேண்டும். எலிகள் ஏறி விளையாட விரும்பும் என்பதால் உயரமான பல அடுக்குகள், மல்டி லெவல் கொண்ட கம்பி வலைகள், கூண்டுகள் தேவை. மீன் தொட்டிகள், கிளாஸ் அக்வேரியம்ஸ் அல்லது பிளாஸ்டிக் டப்பாக்களில் எலிகளை வைக்கக்கூடாது. அவற்றின் சிறுநீரில் இருக்கும் அமோனியா வாயு வெளியேற காற்றோட்டமான கூண்டு அவசியம். கூண்டின் தரையில் தூசு இல்லாத காகித படுக்கை அதாவது பேப்பர் பெட்டிங் அல்லது துணிகளை பயன்படுத்தலாம். மரத்தூள் பயன்படுத்தக்கூடாது. எலிகள் பொதுவாக அனைத்தையும் உண்ணும் ஆம்னிவாரஸ் விலங்குகள். எலிகளுக்கு அடிப்படை உணவுகளாக லேப் பிளாக் அல்லது எலிகளுக்கான பிரத்யேக பெலட்ஸை உபயோகிக்கலாம். கூடுதலாக சமைத்த சாதம், பாஸ்தா, கோதுமை ரொட்டி, சமைத்த கோழி இறைச்சி, முட்டை, ஆப்பிள், விதை இல்லாத ஆப்பிள், வாழைப்பழம், கேரட், ப்ரொக்கோலி போன்றவை தரலாம். சாக்லேட், சிட்ரஸ் பழங்கள் முக்கியமாக ஆண் எலிகளுக்கு கொடுக்கக்கூடாது. மேலும் பச்சை உருளைக்கிழங்கு, கார்பனேட்டட் பானங்கள் போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும். எலிகளுக்கு மைக்ரோபிளாஸ்மா என்னும் பாக்டீரியாவால் சுவாச பாதிப்பு ஏற்படலாம். எலி தும்மினாலோ அல்லது மூச்சரைத்தாலோ மருத்துவரிடம் காட்ட வேண்டும். அடுத்து நாம் ஹாம்ஸ்டர் பராமரிப்பு பற்றி காண்போம். ஹாம்ஸ்டர்கள் தங்களின் அழகான தோற்றத்தாலும் சாந்தமான குணத்தாலும் பலரின் இதயங்களை கவர்ந்துள்ளன. இவை குறைவான இடத்தை எடுத்துக்கொள்வதால் பலரும் விரும்புகின்றன. ஹாம்ஸ்டர்களுக்கு உயரத்தை விட தரைப்பரப்பு மிக முக்கியம். குறைந்தது 450 முதல் 600 சதுர அங்குல தரைப்பரப்பு தேவை. ஒரு சிறந்த ஹாம்ஸ்டர் கூண்டு அது தாராளமாக நடமாடுவதற்கும் சுற்றி பார்ப்பதற்கும் இடமளிக்கும் வகையில் விசாலமாக இருக்க வேண்டும். ஹாம்ஸ்டர்கள் மண்ணை தோண்டி வாழும் அதாவது பரோவிங் குணம் கொண்டவை. எனவே கூண்டில் 6 அங்குல உயரத்திற்கு காகித படுகை அல்லது ஆஸ்பென் மரத்தூள் நிரப்ப வேண்டும். சிடார் மற்றும் பைன் மரத்தூள்களை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. இவற்றின் வாசனை ஹாம்ஸ்டரின் நுரையீரலை பாதிக்கும். ஹாம்ஸ்டர் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும். அதற்காகவே உடற்பயிற்சி சக்கரம் உபயோகிக்க வேண்டும். இது கூண்டில் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று. சக்கரத்தின் தரைப்பகுதி கம்பிகளாக இல்லாமல் தட்டையாக இருக்க வேண்டும். சக்கரத்தின் அளவு ஹாம்ஸ்டரின் முதுகு வளையாதவாறு பெரிதாக இருக்க வேண்டும். சிரியன் ஹாம்ஸ்டருக்கு 10 முதல் 12 அங்குலமாக இருக்க வேண்டும். ஹாம்ஸ்டர்களின் பற்கள் தொடர்ந்து வளரும். எனவே அவற்றுக்கு மெல்லும் பொம்மைகளை வழங்குவது பல் பிரச்சனைகளையும் சளிப்பையும் தடுக்க உதவுகிறது. மரம்,
பிளாஸ்டிக் அல்லது அழுத்தப்பட்ட வைக்கோல் போன்ற பாதுகாப்பான பொருட்களால் செய்யப்பட்ட மெல்லும் பொம்மைகளை தேர்ந்தெடுக்கவும். பலதரப்பட்ட தானியங்கள், விதைகள் மற்றும் உலர்ந்த காய்கறிகள் அடங்கிய தரமான ஹாம்ஸ்டர் உணவுகளை தர வேண்டும். வாரத்திற்கு 2 முறை சிறிய துண்டு ஆப்பிள், ப்ரொக்கோலி, கேரட் அல்லது வெள்ளரிக்காய் போன்றவை

0: ஒன்றை புதிய உணவுகளாக கொடுக்கலாம். ஹாம்ஸ்டர்கள் தங்கள் கன்னங்களில் உள்ள பைகளில், அதாவது சீக் பவுச்சஸ், அதில் உணவு சேமித்து கூண்டின் மூலைகளில் மறைத்து வைக்கும் வழக்கம் கொண்டவை. அழுகிய உணவுகளை தினமும் நீக்க வேண்டும். ஹாம்ஸ்டர்களுக்கும் எல்லா நேரங்களிலும் சுத்தமான தண்ணீர் கிடைப்பது அவசியம். அவை தண்ணீர் கிணத்தை கவிழ்த்து அவற்றின் படுக்கையை நனைப்பதை தடுக்க பந்து வடிவ வாய் கொண்ட தண்ணீர் பாட்டிலை பயன்படுத்துங்கள். ஹாம்ஸ்டர்களை தண்ணீரில் குளிப்பாட்ட கூடாது. அதற்கு பதிலாக ஒரு சிறிய பாத்திரத்தில் பிரத்யேக ஹாம்ஸ்டர் குளிய மணல், அதாவது ரெப்டைல் சாண்ட் வித்தவுட் கால்சியம் வைத்தால் அது அதில் புரண்டு தன் உடலில் எண்ணெய் பசையை சுத்தம் செய்து கொள்ளும். அடுத்து நாம் பார்க்க போவது கினி பிக். கினி பன்றி அல்லது கவிக்கறி எனப்படும் கினி பன்றிகள் தீவிரமான சமூக விலங்குகள் ஆகும். அவற்றை எப்போதும் தனியே வளர்க்கக்கூடாது. மனச்சோர்வை தடுக்க எப்போதும் ஒரே பயணத்தை சேர்ந்த இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் வளர்க்க வேண்டும். டிமோத்தி புற்களே இவைகளின் முதன்மை உணவு. செரிமானம் மற்றும் பற்கள் தேய்வதற்கு கூண்டில் எப்போதும் டிமோத்தி புல் இருக்க வேண்டும். கினி பன்றிகளால் மனிதர்களைப் போல சொந்தமாக வைட்டமின் சி தயாரிக்க முடியாது. எனவே வைட்டமின் சி நிறைந்த குடைமிளகாய், தக்காளி மற்றும் பிரத்யேக பெல்லட்ஸ் தினமும் தர வேண்டும். ஆப்பிள், திராட்சை போன்ற பழங்களை சர்க்கரை அதிகம் உள்ளதால் வாரத்திற்கு 1 முதல் 2 முறை மட்டுமே சிறிய துண்டுகளாக தர வேண்டும். சுத்தமான குடிநீர் எப்போதும் வாட்டர் பாட்டிலில் கிடைக்க வேண்டும். இவற்றுக்கு உயரமான கூண்டுகளை விட ஓடி விளையாட அகலமான தரைப்பரப்பு கொண்ட கூண்டுகள் தேவை. கூண்டின் தரையில் மென்மையான துணிகள் அல்லது காகித பணிகளை பயன்படுத்தலாம். மரத்தூள்களை தவிர்க்கவும். குளிப்பாட்டிய பின் உடனே உலர்த்த வேண்டும். மாதத்திற்கு 1 முறையாவது கினிப்பன்றிகளுக்கு நகங்களை வெட்ட வேண்டும். இவற்றின் பழங்களும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதால் கடிக்க ஆப்பிள் மரக்குச்சிகளை கொடுக்கலாம்.
1: என்ன பட்டக்கா, முயல்கள், எலிகள், அப்புறம் இன்னும் பிற செல்லப்பிராணிகள் வளர்ப்பு பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா?
2: கேட்டேன் முத்தழகு. இம்பிட்டு நாளா செல்லப்பிராணிகள்னா நாய் பூனை மட்டும்தான் வளர்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போதான் புரியுது, முயல், எலி இதெல்லாம் கூட இவங்க சொன்ன பராமரிப்பு நடவடிக்கைகளை பின்பற்றினா நல்ல முறையில் வளர்க்கலாம்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்.
1: நல்லதுக்கா. ஆமாம் அக்கா, நான் உனக்கு கேட்க மறந்துட்டேன். என் முயல்குட்டி உங்கள் தோட்டத்தில் போனதுக்கப்புறம் தான் நானே கவனித்தேன். நீங்கள் எப்போக்கா காய்கறி தோட்டம் போட்டீங்க? பின்னாடி இங்கே இடம் காலியால் கிடந்துச்சு.
2: ஆமாம் முத்தழகு, அந்த இடத்த ஏன் வீணாக்குவானேன்னு நமக்கு தேவையான காய்கறிகளை நாமளே உற்பத்தி பண்ணிக்கினா என்னன்னு தோணுச்சு. அதனால தான் நாங்கள் வீட்டு தோட்டம் போட்டோம்.
1: அக்கா அக்கா, முயல் வளர்க்குறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இப்போது எனக்கும் ஒரு சந்தேகம்க்கா. என் வீட்டில் கூட கொஞ்சம் இடம் இருக்குது. எப்படி வீட்டு தோட்டம் போடணும்னு சொன்னீங்கன்னா நானும் போட்டுப்பேன்ல.
2: அவ்வளவு தானே? இதோ இவங்க சொல்லுவாங்க கேளு.
1: யாருக்கா?
2: வீட்டு தோட்டம் அமைக்கிறத பற்றி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. கவனமாக கேட்டுக்கோ.
3: வீட்டு தோட்டம் அமைப்போம், விளைச்சலை பெருக்குவோம். வீட்டு தோட்டம் அமைப்போம், விலையில்லா காய்கறிகளை பெறுவோம். வீட்டு தோட்டம் அமைப்போம், நஞ்சில்லா உணவை பெறுவோம் என்கின்ற வகையிலே வீட்டு தோட்டத்தினுடைய அவசியம் முக்கியத்துவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வீட்டு தோட்டத்தை 2 பெரிய பகுதியாக பிரிப்பார்கள். வீட்டு தோட்டம் அமைப்பதிலே வீட்டுக்கையை சுற்றி புலக்கடை என்று சொல்லக்கூடிய பகுதியிலே நிலம் இருக்குமே ஆனால் அங்கே நிலத்திலேயே அதை பண்படுத்தி சீர்படுத்தி நாம் காய்கறிகளையும் கனிமரங்களையும் சாகுபடி செய்தோமே ஆனால் அது புலக்கடை தோட்டம் என்று சொல்லுவார்கள். அங்கனம் புலக்கடை வசதி இல்லாமல் நெருக்கமாக வீடுகள் அமைந்திருக்குமே ஆனால் வீட்டினுடைய மொட்டை மாடியிலே நாம் சாகுபடி செய்வோமே ஆனால் அந்த சாகுபடி முறையினை மாடித்தோட்ட விவசாயம் என்று சொல்லுவார்கள். இப்போ புலக்கடை பகுதி 1 சென்ட் 2 சென்ட் நிலம் மக்களுக்கு இருக்குமே ஆனால் நம் வீட்டிலே இருந்து வரக்கூடிய அந்த நீரினை பயன்படுத்தி நம்முடைய சமையலறையில் இருக்கக்கூடிய கழிவுகளை நன்கு மக்கச் செய்து மண்புல உருவமாக மாற்றி மறுசுழற்சி செய்து அதையே நாம் அந்த புலக்கடையில் இருக்கக்கூடிய 1 சென்ட் 2 சென்ட் நிலம் என்றால் முறையாக நாம் அந்த நிலத்தை பயன்படுத்தினால் வருடம் முழுவதும் நமக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கத்தரி, வெண்டை, பூசணி குடும்ப காய்கறிகளை வருடம் முழுவதும் தொடர்ச்சியாக நம்மால் பெற முடியும்.

அதோடு மட்டுமில்லாமல் முருங்கை, எலுமிச்சை, தவசிக்கீரை என்று சொல்லக்கூடிய மல்டி விட்டமின் கிரீன், கருவேப்பிலை, கொத்தமல்லி போன்று அன்றாடம் நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய செடிகளையும் பெரிய அளவிலே புலக்கடையிலே நாம் நட்டு வைத்து பலன் பெற முடியும். 2 சென்ட் நிலம் புலக்கடையாக இருக்கிறது என்றால் பெரிய பெரிய பாத்திகள், தக்காளிக்கு ஒரு பாத்தி, பக்கத்திலே வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் அது சாகுபடி செய்வதற்கு ஏற்ற ஒரு பாத்தி, கத்தரிக்காய் பெரிய அளவிலே நாம் பயன்படுத்துகிறோம், கத்தரிக்காய்க்கான ஒரு பாத்தி, வெண்டைக்காய்க்கான ஒரு பாத்தி. இந்த பாத்திகள் அமைக்கக்கூடிய அந்த பாத்தியினுடைய கரைகளிலே நாம் பொதுவாக இந்த சின்ன வெங்காயங்களை நடலாம், அல்லது கொத்தமல்லி செடிகளை அதிலே நட்டு வைக்கலாம், புதினா கீரை செடிகளை அதில் நம்ம வாங்கிட்டு வந்த புதினா தண்டுகளை அதில் நட்டு வைத்தோமையானால் ஆண்டு முழுவதும் நமக்கு தேவையான கொத்தமல்லி புதினாக்களை இந்த கரையில் இருந்து பெற முடியும். இதன் மூலமாக நம்ம இருக்கக்கூடிய 1 சென்ட் நிலத்திலே 1 சீசன், 3 மாதம் 4 மாதத்தோடு இந்த பயிர்களினுடைய கால அளவு முடியக்கூடிய காலத்தினால முதல் 3 மாதத்திற்கு வெங்காயம், தக்காளி, கத்தரி, வெண்டை போன்றவைகளை ஒரு சராசரியான வெப்ப காலங்களில் நம்ம நடலாம். குளிர்காலமாக வருகிறது, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி போன்ற மாதங்களில் நம்ம பகுதிகளில் முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், நூல்கோல் போன்ற குளிர்பிரதேச காய்கறிகளையும் நாம் சாகுபடி செய்ய முடியும். அதனுடைய விதைகளை கடையிலே வாங்கி இந்த மாதிரியான முதல் பருவத்திலே ஒரு பாத்தியிலே நாம் தக்காளி சாகுபடி செய்திருந்தால் அந்த பாத்தியிலேயே மீண்டும் தக்காளியை நாம் சாகுபடி செய்ய வேண்டும் என்று இல்லை. அந்த பகுதியில் நாம் மாற்றுப்பயிராக முட்டைக்கோசுவோ காலிஃப்ளவர் செடியவோ நடலாம். முன் பருவத்திலே கத்தரிக்காய் சாகுபடி செய்யக்கூடிய இடத்திலே மிளகாய்க்கு கொண்டு வரலாம். மிளகாய் சாகுபடி செய்திருந்த இடத்திலே வேறு விஷயங்கள். இதற்கு தேவையான காய்கறி விதைகளை அரசு வழங்கி வருகிறது. மாடி தோட்டம் அமைப்பதற்கும் புலக்கடை தோட்டம் அமைப்பதற்கும் தேவையான காய்கறி விதைகளை கிடைக்கிறது, அல்லது வேளாண் இடுபொருள்கள் விற்கக்கூடிய கடைகளிலே இந்த விதைகளை வாங்கி சில வகை காய்கறிகளை நேரடியாக நாம் விதைகளையே நடவு செய்ய முடியும். உதாரணமாக பூசணி கொடி நட வேண்டும் என்றால் பூசணி விதையை நேரடியாக நடலாம், வெண்டைக்காய் விதைகளை நேரடியாக நாம் நட முடியும். இங்கனம் விதையின் மூலமாக நேரடியாக பயிர் செய்யக்கூடிய காய்கறிகள் உள்ளன. நம்முடைய தக்காளி அல்லது மிளகாய், கத்தரிக்காய் போன்றவைகள் நேரடியாக விதையிலிருந்து வராமல் விதையை தனியாக நாற்றங்காலிலே நாற்றாக வளர்த்து நாற்று ஏறத்தாழ ஒரு 1/2 அடி 3/4 அடி உயரம் வளர்ந்து 25-35 நாட்களுக்குள்ளாக நாற்றுகள் நல்ல முறையில் வளர்ந்த நாற்றுகளை நட முடியும். இந்த நாற்றுகளை உற்பத்தி செய்வதற்காக தற்பொழுது குழித்தட்டு நடவு முறையை பயன்படுத்தி நாம் நமக்கு தேவையான உயர் விளைச்சல் தரக்கூடிய ஹைபிரிட் ரகங்களை நாம் பயன்படுத்த முடியும். அங்கனம் இல்லாமல் நாட்டு காய்கறிகளை நம்மிடத்திலே பாரம்பரியமாக சாகுபடி செய்து கொண்டிருக்கக்கூடிய காய்கறி விதைகளையும் நிறைய இப்பொழுது வணிக ரீதியாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த காய்கறியினுடைய விதைகளை நாம் வாங்கி இந்த குழித்தட்டுலே ஏறத்தால 1:1:1 என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். 1 பங்கு மணல், 1 பங்கு செம்மண், 1 பங்கு தொழுபுரம். தற்போது இந்த மணலும் செம்மண்ணும் அதிக விலை விற்கக்கூடிய காரணத்தினாலே நன்கு மக்கிய தென்னை நார்கழிவை நன்றாக பதனப்படுத்தி விவசாயத்துக்கு ஏற்ற முறையிலே தயார் செய்து விற்கக்கூடிய நிறுவனங்கள் பெரிய அளவிலே இருக்கின்றன. அந்த தென்னை நார்கழிவை சாதாரண மண்ணோடு, தென்னை நார்கழிவு 2 பங்காகவும் மண் 1 பங்காகவும் கலந்து நாம இந்த குழித்தட்டின் மீது போடலாம். தென்னை நார்கழிவை மட்டும் போட்டு அதன் மீது இந்த தக்காளி விதைகளையோ அல்லது மிளகாய் விதைகளையோ கத்திரிக்காய் விதைகளை வைக்கும்போது நல்ல ஆரோக்கியமாக அவை வளரும். உயர் விளைச்சல் ரகங்களாகவோ அல்லது ஹைபிரிட் ரகங்களாகவோ நாட்டு காய்கறிகளாகவோ வாங்கி நேரடி விதைப்பாக இருக்கக்கூடிய பூசணி குடும்ப வகைகள், வெள்ளரி, பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் அல்லது சுரைக்காய், இந்த காய்கறிகளை விதைகளாக நடலாம். அங்கனம் இல்லாமல் தக்காளி, கத்தரி, மிளகாய் போன்றவைகளுக்கு நாற்றங்கால் அமைக்க வேண்டும். நாற்றங்காலை சின்ன இடத்திலே குழித்தட்டிலே, ஒரு குழித்தட்டிலேயே 150 நாற்றங்கால்களை நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும். இந்த புலக்கடை இல்லாதவர்கள் வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் அமைக்க வேண்டும் என்றால் மாடியிலே தோட்டம் அமைப்பதற்கு இயற்கையாக இருக்கக்கூடிய மண்ணை நாம் பயன்படுத்த முடியாது. தொட்டியிலே தான் காய்கறிகளை நாம் வளர்க்க முடியும். அந்த தொட்டிகளே பொதுவாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மண் தொட்டிகளை நம்ம பயன்படுத்தலாம். தற்பொழுது பிளாஸ்டிக்லே பல்வேறு வகையான அளவுகளிலே தொட்டிகள் கிடைக்கின்றன. தார்பாலின் சீட் போன்ற, பாலித்தீன் சீட் போன்ற கடினமான சீட்டுகளிலே ஏறத்தாழ தொட்டி

0: போன்ற பெரிய அளவுள்ள சீட்டுகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. மாடியிலே ஒரு தோட்டம் அமைக்க வேண்டும் என்றால் இந்த மாடியினுடைய தாங்கு திறனை நாம் நன்கு அறிய வேண்டும். மாடியினுடைய அந்த ரூஃபோட தாங்கும் திறன் குறைவாக இருந்து அதிகப்படியான தொட்டிகளை நம்ம போய் வச்சோம்னா வீட்டுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். அதனால நல்ல காங்கிரீட் போட்டு அதனுடைய தாங்கு திறன் மிக நன்றாக இருக்கிறதா, பில்லர் போட்டு கட்டப்பட்ட மாடியா என்பதை நாம் சோதனை செய்து கொள்ள வேண்டும். அங்கனம் இல்லாத இடமாக இருந்தால் குறைந்த அளவு தொட்டிகளிலே படரக்கூடிய காய்கறிகள், தொங்கி வளரக்கூடிய படர் கொடிகளை பயன்படுத்தி அதன் மூலமாக நம்ம காய்கறிகளை பெறலாம். தொட்டிக்கு தேவையான இந்த மண் என்கிறது மணல் ஒரு பங்கு, செம்மண் ஒரு பங்கு. ஆனால் மணலும் செம்மண்ணும் இப்பொழுது அதிக அளவில் கிடைக்காத காரணத்தினாலே நாம் நன்கு மக்கிய தென்னை நார்கழிவை பயன்படுத்தணும். போன முறை அதில் சாகுபடி செய்த தொட்டியாக இருந்தால் அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய மண், அந்த மீடியா என்று சொல்லக்கூடிய அந்த வளர் ஊடகத்தை வெளியில் எடுத்துவிட்டு நன்கு தொட்டியை சுத்தம் செய்து கோடை காலத்திலே அந்த தொட்டி நன்கு வெப்பத்தில் வைத்த பிறகு இந்த வளர் ஊடகத்தை புதிதாக நாம் தயார் செய்து அதிகப்படியாக இருக்கக்கூடிய நீர் வடிகால் வசதியை ஏற்படுத்தி அதன் மீது இந்த வளர் ஊடகத்தை முக்கா தொட்டிக்கு ரெப்பிட்டு அதில் இப்போ தக்காளி செடியாக இருந்தால் தக்காளி நாற்றை நடலாம், வெண்டையாக இருந்தால் வெண்டை விதையை நடலாம். சில சமயங்களில் கொடி காய்கறிகளை சாகுபடி செய்கிறதுனா அந்த கொடியை படர விடுவதற்கு தேவையான பந்தல் அமைப்புகளை தொட்டியிலேயே பல்வேறு வகையான பந்தல் முறைகள் வந்துவிட்டன, அந்த பந்தல் அமைப்புகளை அது மேலே பயன்படுத்திக்கலாம். ஆக வேளாண் பெருமக்களுக்கு இது ஒரு முன்னோட்டமாக பெரிய அளவிலே பயன்படுத்தி மாடி தோட்டம் என்றால் தொட்டிகள், அந்த தொட்டிக்கு போடக்கூடிய வளர் ஊடகம், அதிலே என்ன மாதிரியான செடிகளை நாம் தேர்வு செய்ய வேண்டும், அந்த மாடியினுடைய தாங்குதிறன் எப்படி இருக்கிறது, தண்ணீரை பயன்படுத்துகின்ற பொழுது முறையான தண்ணீர் வெளியேறுவதற்கான வசதிகள் இருக்கிறதா, தண்ணீர் கசிவு இல்லாமல் மாடிகளை பயன்படுத்துவதற்கு இப்போ நிறைய பெயிண்ட் எல்லாம் வந்துருச்சு, இதுகளையெல்லாம் முறையாக நாம் பயன்படுத்தினோம்னா அருமையாக தொட்டிகளிலே மாடியிலே நமக்கு தேவையான காய்கறிகளையும் கனிகளையும் சாகுபடி செய்ய முடியும். நம்முடைய முயற்சி தான் முக்கியம். மாடி தோட்டம் அமைக்கலாம். அங்கனம் புலக்கடை வசதி உள்ளவர்கள் புலக்கடை மண்ணையே நன்கு பயன்படுத்தலாம். நம்ம சமையலறையிலே பயன்படுத்தக்கூடிய காய்கறி கழிவுகள் மற்ற கழிவுகளை கம்போஸ்ட் செய்து மண்புழுவை பயன்படுத்திக்க, மண்புழு உரமாகவோ அல்லது யூரியா தண்ணியை தெளித்து அந்த கம்போஸ்டாகவோ மாற்றி இயற்கையான எருக்களை நம்ம பயன்படுத்தி பூச்சிக்கொல்லி மருந்து களைக்கொல்லி மருந்தெல்லாம் இல்லாமல் நாமளே அந்த புலக்கடையிலோ மாடி தோட்டத்தில் வேலை செய்கின்ற பொழுது அதுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்வை தரக்கூடியதாக இருக்கும். நமக்கு ஒரு பெரிய ரெக்ரேஷன் என்று அதை ஆய்வு முடிவுகள் சொல்கின்றன. தோட்டக்கலை ஒரு மருத்துவம். அந்த செடிகளோடு நம்ம இருந்து பேசி அதோடு இருக்கும் பொழுது நமக்கு புத்துயிர் தருவதாக இருக்கிறது. விலையில்லாமல் நஞ்சில்லாத நாம் விரும்பக்கூடிய காய்கறிகளை பெறுவதற்கு நாம் மாடி தோட்டத்தையும் புலக்கடை தோட்டத்தையும் ஏற்பாடு செய்து அதிக மகசூலை பெறுவோம் என்று வேண்டுகிறோம்.
1: என்ன முத்தழகு, வீட்டு தோட்டம் அமைக்கிறத பத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவங்க சொன்னது உனக்கு தெளிவா புரிஞ்சுதா?
2: நல்லாவே புரிஞ்சுதுக்கா, ரொம்பவே அருமையான விவரங்களை சொன்னாங்க. நமக்கு தேவையான காய்கறிகளை நஞ்சில்லாம நாமளே உற்பத்தி பண்ணி சாப்பிடுற சந்தோஷத்துக்கான ஈடு வேறு எதுலையுமே இல்லைக்கா.
1: சரியா சொன்ன முத்தழகு, இயற்கையோட இணைஞ்சு நாம வாழுற வாழ்க்கை தான் நிலையான சந்தோஷத்தை கொடுக்கும்.
2: ஆமாக்கா, என் முயல்குட்டி நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய உதவியை பண்ணிருக்கு. உங்களுக்கான விவரமும் எனக்கான விவரமும் கேட்க வச்சிருச்சு.
1: அப்ப உன்னோட அழகான இந்த முயல்குட்டிக்கு என் தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகளை பரிசா தரேன், எடுத்துக்கிட்டு போ.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
5: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
4: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
5: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு.

0: உறுதுணையா இருக்கும்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
0: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

நேரம் 8:02. திரையில் ரசித்த காட்சிகள், செவிகளில் மலரும் பாடல்கள், மெலடியில் மயங்க தாளத்தில் தொல்ல, இதோ உங்களுக்காக திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியில் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து ஹரிகரன் குரலில்.

0: based on objective parameters. Pending notification of the detailed rules, the Ministry of Rural Development has made interim allocations to ensure uninterrupted implementation of the scheme. The minister said funds under the Act are allocated state-wise and not district-wise, with the distribution among districts and gram panchayats being the responsibility of the respective state governments in accordance with the provisions of the scheme notified by them. Mr. Chauhan said that all states and union territories have been sanctioned sufficient funds to meet wage, material and administrative commitments. On monitoring and transparency, the minister said the VBG Ramji Act 2025 provides for a comprehensive institutional and technology-enabled framework, including multi-tier monitoring, mandatory social audits by independent social audit units, public disclosure of records, grievance redressal mechanisms, and regular inspections. And that's all in Parliament Review.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:30. திரையில் ரசித்த காட்சிகள், செவிகளில் மலரும் பாடல்கள், மெலடியில் மயங்க தாளத்தில் துள்ள, இது உங்களுக்காக திரைசை. திரைசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து ரோஷ்னி, பிரியா, திவ்யா மற்றும் ரப் குரலில்.

திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். கல்வனின் காதலி திரைப்படத்திலிருந்து, விஜய் ஏசுதாஸ் மற்றும் ஸ்ரீ மதுமிதா குரலில்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. 3 நாள் பயணமாக ஒடிசா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கஞ்சம் மாவட்டம் தப்தபாணியிலுள்ள கந்துனி மாதா கோவிலில் வழிபட்டார். ஒடிசா ஆளுநர் டாக்டர் ஹரிபாபு கம்பம்பதி, முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி ஆகியோர் உடனிருந்தனர். பிரதமரின் சூரியகர் இலவச மின்சார திட்டத்தினால் நாட்டில் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி வசதிகளை நிறுவி பயன்பெற்றுள்ளதாக புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தித்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான எரிசக்தி நெருக்கடி காலத்திலும் இந்தியா போதிய அளவிற்கு மேலாகவே எரிபொருள் கையிருப்பை பராமரித்து அனைத்து வீடுகளுக்கும் எல்பிஜி கிடைப்பதை உறுதிப்படுத்தியிருப்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். இன்று புதுடில்லியில் அமைச்சகத்தின் ஆலோசனைக் குழு கூட்டத்திற்கு அவர் தலைமையேற்றார். இன்று பிறந்த நாள் காணும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, திரு ராஜ்நாத் சிங், திரு கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் மற்றும் இதர தலைவர்களும் சமூக ஊடகத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசியில் திரு ரங்கசாமியை தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:30, 5 நொடி. வானத்தில் நிறைய வண்ணங்கள் இருக்கலாம், ஆனால் நம்ம மனசுக்கு வண்ணம் சிரிக்கிற அழகான உலகம்தான் இசை. ஒரு சில பாடல்கள் நம்மை சிரிக்க வைக்கும், சில பாடல்கள் பழைய நினைவுகளை மீட்டெடுக்கும், இன்னும் சில பாடல்கள் சொல்ல முடியாத உணர்வுகளுக்கே வார்த்தையாக மாறும். அப்படிப்பட்ட இனிமையான இசை நினைவுகளோடு உங்கள் மனதை வருட வரும் நிகழ்ச்சி தான் சங்கீத வானிலை. நிகழ்ச்சியில் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். கிழக்கு சீமையிலேயே திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சுஜாதா குரலில்.

0: சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். ஏழியின் சிற்பில் திரைப்படத்திலிருந்து உன்னிமெனன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில்.
1: கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி?

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு

0: இல்லாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினை

0: சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் நிறைவாக பாடல் கேட்கலாம். ஆவாரம்பூ திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில்.
1: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே,

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:06. நேர்கள் கேட்கிருக்கும் இந்நிகழ்ச்சி தேன்மழை. நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்கலாம். இதயக்கனி திரைப்படத்திலிருந்து.

0: தேன்மழை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பட்டிக்காடு பொன்னையா திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா குரலில்.
1: என்ன தொடாதே?
2: ஏன்? என்ன?

காலை புடிச்சா

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினை

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

அலைவரிசையில் நாளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானம் நலவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த் குமார் அவர்கள். 6:15 தெய்வீகராகம் மற்றும் சேவை செய்திகள். 6:35 விடுவர்களுக்கான செய்திகள். இதில் தழை சத்தை நிலைநிறுத்தும் அசோஸ் ஃபைரிலம் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதிக்கும் காட்டுத்தீ வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். 7 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை தமிழ் அமுது. தமிழின் சிறப்புகள் குறித்த முனைவர் பி ஜீவகன் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. 7:25 நலமாய் வாழ பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் அதிகம் சுருக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 8:30 தகவல் தளம். 9 அரங்கிசை. 10:02 கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி நேர்விருப்பம். 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு தாய்ப்பாலின் நன்மைகள். நெறிப்படுத்துகிறார் மஞ்சு அவர்கள். நண்பகல் 12 உழைப்பவர் அரங்கம். பட்டு நெசவு தொழில் செய்யும் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் வீரண்ண நல்லூர் ஏ கார்த்திகேயன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். பகல் 12:30 பன்னிசை மாலை பாண்டிச்சேரி பி சம்பந்தம் அவர்கள் பாடியவை இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். பகல் 1 மகளிர் நேரம். குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் குறித்து நல்லாசிரியர் விருது பெற்ற வ விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஜோ. 2:15 இன்றும் இணைய வாய்ப்பில் பகல் 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். இதில் OS தியாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4 ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை MS விஸ்வநாதன். கதை ஜெயகாந்தன். இயக்கம் ஏ பீம்சிங். 5 பொன்மாலை பொழுது. நெஞ்சம் என தொடங்கும் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தாரர் நிகழ்ச்சி. மாலை 6 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7 முதல் 7:15 வரையிலும் 8 முதல் 8:15 வரையிலும் பின்னர் 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். கரும்பு சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் நரசிங்கபுரம் உழவர் என் ஹரிகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவன இடம்பெறும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 முதல் 11 வரை தேன்மழை. 11 நிகழ்ச்சி நிரல். வானிலை அறிக்கை. 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 2 பிற்பகல் 3:05 இரவு 9 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லி அஞ்சல். காலை 6:45 மாநில செய்திகள். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10 11 ஆகிய நேரங்களில் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். குமரி கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் தெற்கு அந்தமான் கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 மீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari.

இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். ஜெய்ஹிந்த்.